0: வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கலாத்தியர் 5:19-23 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே மாம்சத்தின் கிரியைகளை குறித்தும் ஆவியின் கனியை குறித்தும் கற்றுக்கொண்டோம். மேலும் ஆவியின் அடிப்படை கனி அன்பு என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று கலாத்தியர் 5:24-6:2 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே மாம்சம் எப்பொழுது சிலுவையிலே அறையப்பட்டது, கலாத்தியர் 6:1 ஒருவன் என்று சொல்லப்பட்ட அந்த நபர் யார், சீர்பொருந்த பண்ணுங்கள் அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன, ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்த டிரான்ஸ்வல் ரேடியோவின் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டு வருவதற்காக நன்றி கூறுகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே மாம்சத்தின் கிரியைகளை குறித்தும் ஆவியின் கனியை குறித்தும் சிந்தித்தோம். ஆவியின் அடிப்படை கனி அன்பு. இன்று நாம் கலாத்தியர் 5:24 சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன் கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாம்சம் எப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டது? எப்பொழுது கிறிஸ்து தன்னுடைய பாவத்திற்காகவும் சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுது ஒருவருடைய மாம்சம் சிலுவையில் அடிக்கப்படுகிறது. கவுனியங்கள் 6:13, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொள்ளாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். மேலும் கொலோசியர் 3:3 வாசிக்கிறேன், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கலாத்தியர் நிருபத்திலே ஏற்கனவே பவுல் சொன்ன ஒரு காரியத்தை மீண்டும் நான் நினைப்போட்டுகிறேன். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது புரிகிறதா? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய மாம்சம் சிலுவையிலே அவரோடு அடிக்கப்பட்டு விட்டது. நாம் வாசிக்க கேட்ட எல்லா வசனங்களிலுமே கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது ஒரு விசுவாசியும் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டாகிவிட்டது என்பது தெளிவாகிறது. இப்பொழுது ஜீவனுள்ள கிறிஸ்துவோடு கூட ஒரு விசுவாசி இணைக்கப்பட்டவனாயிருக்கிறான். இப்பொழுது அவன் போராடி வெற்றி பெறுகிறதில்லை. கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் வெற்றியை அனுபவிக்கிறான். இப்படி கிறிஸ்துவுக்காக வாழ அர்ப்பணிப்பது மன விருப்பத்தின் அடிப்படையிலே அர்ப்பணிக்கும் ஒரு அர்ப்பணம். இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. கலாத்தியர் 5:25, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவி கேட்டபடி நடக்கவும் கடவோம். கலாத்தியர் 5:16 நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கான கிரேக்க மூல வார்த்தையும் இந்த 25 நடக்கவும் கடவோம் என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையும் வித்தியாசமானது. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தைக்கான பொருள் என்னவென்றால் தொடர்ந்து நடப்பது அல்லது சரியான எட்டுகள் எடுத்து வைத்து நடப்பது. 16 நாம் ஆவியிலே நடப்பதற்கான அடிப்படை சொல்லப்பட்டிருக்கிறது. 25 நடக்க கற்றுக்கொள்வதை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரப்பிரகாரமாக நாம் எப்படி நடக்க கற்றுக்கொண்டோம்? அதாவது முயற்சி செய்தோம், விழுந்தோம், முயற்சி செய்தோம். இவ்வாறாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் நடக்க கற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். நடப்பது என்பது ஒரு பாதத்திற்கு முன் அடுத்த பாதத்தை எடுத்து வைப்பது. ஒரு முழங்கால் மற்றொரு முழங்காலை பார்த்து சொன்னதாம், இப்பொழுது என்னை முன்னாலே நீ அனுமதித்தால் அடுத்த முறை நான் உன்னை அனுமதிப்பேன் என்றதாம். அதுதான் நடப்பது என்பது. ஒரு காலுக்கு முன்னாலே அடுத்த காலை எடுத்து வைப்பது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எப்படி நடக்க கற்றுக்கொண்டீர்கள் என்பதை குறித்து யாராவது உங்களுக்கு ஒரு பாடம் நடத்தினார்களா? அல்லது எப்படி நடப்பது என்பதை கற்றுக்கொள்ள எந்த பள்ளிக்கும் நீங்கள் சென்றீர்களா? சிறு பிள்ளைகளை உயரமான ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து எப்படி நடப்பது என்று நடப்பதை குறித்த தத்துவங்களை சொல்லிக் கொடுத்து, நடப்பதை குறித்த அதிகாரப்பூர்வமான செய்திகளை குறித்தும், நம்முடைய கால் எலும்பு எப்படிப்பட்டது, தசை எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் விளக்கி கொடுத்தும் தரையில் இறக்கிவிட்டால் அந்த குழந்தையால் நடக்க முடியுமா? முடியாது. அது முயன்று தோற்று முயன்று முயன்றுதான் நடக்க கற்றுக்கொள்கிறது. உங்கள் பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ நடக்க பயில்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லது இந்நாட்களிலே கூட உங்கள் குடும்பத்திலே ஏதோ ஒரு குழந்தை நடக்க முயற்சிப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது நடக்க முயற்சி செய்கிறது, கீழே விழுந்து அடிபடுகிறது, குழந்தை அழுகிறது. ஆனால் அதற்காக இங்கே நடக்க முடியாது என்று அது உட்கார்ந்து விடுகிறதில்லை. நடக்க பயின்ற பிறகு பிள்ளைகள் ஓட ஆரம்பிக்கிறார்கள், எந்த உயரமான இடங்களிலேயும் ஏற ஆரம்பிக்கிறார்கள். ஆவியில் நடப்பதற்கும் இவ்வாறுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பல முகாம்களுக்கும் சிறப்பு கூட்டங்களுக்கும் கடந்து செல்கிற பலர் அநேக நோட்டு புத்தகங்களிலே தாங்கள் கேட்பவைகள் எல்லாவற்றையும், கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்வது என்கிற எல்லா குறிப்புகளையும் எழுதி வைத்திருப்பார்கள். என்றாலும் அவர்கள் அவ்வாறு வாழுகிறதில்லை. பிரச்சனை என்ன? ஆவியிலே நடக்க பழக வேண்டும். இவ்வாறு கூறுவதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் முதலாவது துவங்க வேண்டும். ஏன் இப்பொழுது நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடக்க துவங்கக்கூடாது? இப்பொழுது நான் ஆவியிலே நடக்கப் போகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே கனி கொடுப்பதற்கு அவரையே நான் சார்ந்து கொள்ளப் போகிறேன் என்று ஏன் நீங்கள் இன்றே சொல்லக்கூடாது? ஒருவேளை நான் விழுந்து போவேனே என்று நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, உண்மைதான், நீங்கள் விழலாம். அது உங்களுக்கு வலிக்கத்தான் செய்யும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எத்தனை முறை நான் விழுந்து போவேன் என்று கேட்கலாம். அது எனக்கு தெரியாது, இன்னமும் நானும் விழுகிறேன். ஆனால் ஆவிலே நீங்கள் நடக்க பழகுவது என்பது அதுதான். அது ஒன்றே ஒன்றுதான் வழி. நீங்கள் ஆவியிலே நடக்க முதலடி எடுத்து வைத்து பரிசுத்த ஆவியானவர் மேலே நம்பிக்கையோடு துவங்குங்கள். பூரணமாய் உங்களை அவருக்கு ஒப்புக் கொடுங்கள். அது மனமுவந்து நீங்கள் செய்யும் ஒரு செயலாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையிலையும், ஆண்டவரே, இந்த நாளிலேயும் என்னுடைய சொந்த பலத்தினாலே என்னாலே நடக்க முடியாது, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு பலன் இல்லை, ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ நான் வாஞ்சிக்கிறேன், நீர் என் மூலமாக வாழும் என்று ஒப்புக் கொடுங்கள். கலாத்தியர் 5:26, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். பிரியமானவர்களே, தேவன் அற்புதமானவர், அவர் மிக அருமையானவர். ஆனால் நானோ நீங்களோ அவ்வாறு அருமையானவர்கள் அல்ல. அவரே நாம் தொழுது கொள்ளத்தக்கவர். என்றாலும் நாம் நடக்க துவங்குவோம். சிறு பிள்ளைகளைப் போல அவரை சார்ந்து நடக்க துவங்குவோம். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டுவதென்றால் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் சவால் விடுவது. அவ்வாறு நாம் வாழ அழைக்கப்படவில்லை. உயர்வான நம்முடைய நாற்காலிகளை விட்டு கீழே இறங்கி ஆவியிலே நடக்க கற்றுக்கொள்வோமாக. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பலூன்களின் உதவியினாலே நேரை மேலே உயரமாக தூக்கப்படும் ஒரு வாழ்க்கை அல்ல. அது அனுதினமும் நாம் நடக்கும் ஒரு வாழ்க்கை. ஒரு காலுக்கு முன்னாலே இன்னொரு காலை எடுத்து வைத்து நடக்க பயிலுதல். பரிசுத்த ஆவியானவரே, எல்லா காரியங்களுக்கும், சின்ன காரியங்களுக்கும் பெரிய காரியங்களுக்கும் நாம் சார்ந்து வாழும் ஒருவராய் இருக்க வேண்டும்.

0: இப்பொழுது நாம் கலாத்தியர் 6 அதிகாரத்துக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த நிறுவத்தின் இந்த இறுதியான அதிகாரம் நடைமுறை பரிசுத்தமாக்கப்படுதலின் 3வது பகுதிக்கு நம்மை எடுத்துச் செல்கிறது. விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுவதும் பிரமாணத்தின் அடிப்படையிலே நான் வாழ்வதும் என்றால் அது கிருபையிலிருந்து விழுவதாகும். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தினாலேயே நடந்து ஆவியினாலே கனி உண்டாகும் வாழ்க்கை வாழ்வது சிறந்தது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடப்பதென்றால் என்ன என்பதை சிந்தித்தோம். அது நாம் துவங்க வேண்டிய ஒன்றாயிருக்கிறது. நாம் விழுந்து போனாலும் தொடர்ந்து நாம் நடக்க பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றுகிறார் என்பதை பார்க்கப் போகிறோம். வாசிக்கிறேன் கலாத்தியர் 6 அதிகாரம் 1 வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவன் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது யார்? இது எந்த ஒரு கிறிஸ்தவனையும் கிறிஸ்தவளையும் குறிக்கும் ஒரு வார்த்தையாயிருக்கிறது. குற்றத்தில் அகப்பட்டால் என்று சொல்லும் பொழுது இடறுவதை குறித்து இது பேசுகிறது. இது ஒருவேளை பெரிய பாவம் எதையும் குறித்து சொல்லவில்லை, ஆனால் ஒரு தடுமாற்றத்தை குறிக்கிறது. ஒருவன் அவ்வாறு தவறு செய்துவிட்டால் என்ன செய்வது? ஆவிக்குரியவர்கள், தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று நினைக்கிறவர்கள் சில இடங்களிலே தவறிவிடும் விசுவாசிகளை அடித்து கொல்ல முயற்சிக்கிறார்கள். அந்த சகோதரனை அல்லது அந்த சகோதரியை மீட்டு எடுக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்குள்ளே வருகிறதில்லை. பொதுவாக என்ன சொல்கிறோம்? குற்றம் சாட்டுகிறோம், குறை கூறுகிறோம். ஒரு விசுவாசியை பாவத்திலே தவறும் பொழுது அவன் தன் ரட்சிப்பை இழந்து போகிறதில்லை. எனவேதான் ஒருவன் யாதொரு குற்றத்திலேயும் அகப்பட்டால் விசுவாசத்திலே உறுதியாயிருக்கிறவர்கள் சாந்தத்தோடு கூட அப்படிப்பட்டவர்களை தூக்கி எடுக்க வேண்டும். சாந்த ஆவி ஆவியின் கனி. குற்றம் என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தைதான் மத்தேயு 26 அதிகாரம் 39 வசனத்திலே கெத்செமனே தோட்டத்திலே இயேசு முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார் என்று கூறப்படுவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால் தடுமாறுவது. ஒரு விசுவாசி குற்றத்தில் அகப்படும் பொழுது அவன் தடுமாறுகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம் ஏசாயா 63 அதிகாரம் 9 வசனத்திலே இருக்கிறது. வாசிக்கிறேன் ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். சமீபத்திலே கிடைக்கப்பெற்ற மிக பழமையான ஏசாயா தீர்க்கதரிசியின் நகல் ஒன்றிலே அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியங்கள், மீண்டும் கூறுகிறேன், சமீபத்திலே கிடைக்கப்பெற்றிருக்கிற மிக பழைய ஏசாயா தீர்க்கதரிசியின் நகல் ஒன்றிலே அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து என்னோடு கூட வருகிறார். நான் தடுமாறி கீழே விழும்பொழுது அவர் தடுமாறுகிறதில்லை, அவர் கீழே விழுகிறதில்லை, அவர் நெருக்கப்படுகிறதில்லை. அவர் என் அருகிலே இருந்து என்னை தூக்கி விடுகிறார், என்னை தூசி தட்டி விடுகிறார். மீண்டும் நான் துவங்க என்னை உற்சாகப்படுத்துகிறார், என்னை ஊக்கப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நமக்கு அருகிலே இருந்து நெருக்கப்படாத பாதிக்கப்படாத ஒருவர் நம்மோடு இருக்கிறார். இது எவ்வளவு ஆறுதலான ஒரு செய்தி இல்லையா? கலாத்தியர் 6 அதிகாரம் 1 வசனத்திலே சீர்பொருந்த பண்ணுங்கள் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் இல்லையா? அந்த வார்த்தைக்கான பொருள் உடைந்து போன எலும்பை சரி செய்வதற்கு இணையானது. ஒருவர் கீழே விழுந்து கால் எலும்பு முறிந்துவிடும் என்றால் என்ன செய்ய போகிறீர்கள்? அவர்களை அப்படியே வேதனையிலே விட்டுவிட்டு கடந்து செல்வீர்களா? நீங்கள் ஆவிக்குரியவர்கள், அந்த உடைந்து போன எலும்பை சரி செய்ய வேண்டும் என்கிறார். அவரை மீண்டுமாக நிலை நிறுத்த வேண்டும் என்கிறார். இது சாந்தமுள்ள ஆவியோடே செய்யப்பட வேண்டிய ஒன்று. உண்மையாய் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பயங்கர குடிகாரனாயிருந்த ஒரு சகோதரர் அற்புதமாக மாற்றம் பெற்றார். அவர் ஒரு ஊழியக்காரரானார். அவருடைய பணி மிக கடினமான ஒரு பணியாயிருந்தது. தாங்க முடியாத அழுத்தத்தினாலும் சோதனையினாலும் ஒரு இரவு அவர் மீண்டுமாய் குடித்து விட்டார். தன்னுடைய நிலைமையை குறித்து மிகவும் வெட்கப்பட்ட அவர் அந்த ஆலயத்தின் ஆளுகை குழுவை கூடி வரச் செய்தார். அவர்களிடத்திலே தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். நான் இந்த பணியிலிருந்து விடுதலை பெற்று செல்ல விரும்புகிறேன் என்றார். அவர்களுக்கு அது மிக ஆச்சரியமாயிருந்தது. ஏன், எதற்கு என்று கேட்டார்கள். அவர் மனம் திறந்து, கடந்த இரவிலே தான் எப்படி குடித்து விட்டேன், ஒரு போதகர் குடிப்பது சரியான காரியமல்ல என்பதை விவரித்தார். எனவே நான் என்னுடைய பணியை ராஜினாமா செய்கிறேன் என்றும் அவர் கூறினார். அவர் உண்மையாகவே தன்னுடைய நிலைமையை குறித்து வெட்கப்படுகிறார் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அந்த அற்புதமான ஆளுகை குழுவின் அங்கத்தினர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவரை அரவணைத்து அவருடைய தோள்களின் மேலே கைகளை வைத்து, வாருங்கள் ஜெபிப்போம் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். உங்களுடைய ராஜினாமா கடிதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். தொடர்ந்து அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிறகு ஒரு மனிதன் அவரிடத்திலே வந்து, இன்று நான் கேட்ட செய்தியைப் போல இத்தனை வல்லமையான ஒரு செய்தியை நான் இதுவரை கேட்டதே இல்லை என்று கூறினானாம். ஆம் பிரியமானவர்களே, அந்த ஆளுகை குழுவின் அங்கத்தினர்கள் உண்மையாகவே ஆவிக்குரிய மனிதர்களாய் இருந்தார்கள். உடைந்து போன எலும்பை ஒட்ட வைத்தார்கள், தூக்கி நிறுத்தினார்கள். அந்த ஆளுகை குழுவினர் இருந்த இடத்திலே வேறு சிலர் இருந்திருப்பார்கள் என்றால் நிச்சயமாக அந்த ஊழியரை தூக்கி எறிந்திருப்பார்கள். ஆனால் அந்த ஆளுகை குழுவின் அங்கத்தினர்கள் அந்த ஊழியரை மீண்டும் உன்னதமான ஊழியத்திற்கு என்று எடுத்து நிறுத்தினார்கள். தேவன் மிக வல்லமையாக தொடர்ந்து அவர் மூலமாய் செயல்பட்டார். கலாத்தியர் 6:1 இரண்டாவது பகுதியிலே, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனித்தீர்களா? சீர்பொருந்த பண்ணும் பொழுது சாந்தமுள்ள ஆவியோடே அப்படி செய்ய வேண்டும். ஆவிக்குரிய மனிதன் ஆவியின் கனி கொடுக்கிறவனாய் இருப்பான். அவனுடைய வாழ்க்கையிலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், அதோடு சாந்தமும் இருக்கும். மேலும் கலாத்தியர் 6:1 அடிப்படையிலே பார்க்கும் பொழுது, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியையோ சீர்பொருந்த பண்ணுகிறேன் என்று ஒருவர் செயல்படும் பொழுது, அந்த குற்றத்திலே ஆகப்பட்ட சகோதரனோ சகோதரியோ செய்த அதே பாவத்திற்குள்ளே நீங்களும் விழுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறபடினாலே, சாந்தமுள்ள ஆவியோடே, மனத்தாழ்மையோடே, கவனத்தோடே இந்த சீர்பொருந்த பண்ணும் பணியை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, தவறி போனவர்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்த எத்தனையோ பேர் விழுந்திருக்கிறார்கள். எனவேதான் அதை குறித்து பவுல் இங்கே எச்சரிப்பு கொடுக்கிறார். ஒரு விழுந்து போன சகோதரனுக்கு சகோதரர்கள்தான் ஆலோசனை கொடுக்க வேண்டும். அதேபோல ஒரு சகோதரி விழுந்து போயிருப்பார்கள் என்றால் சகோதரிகள்தான் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் எதிர்பாளரோடு கூட ஆலோசனைக்காக நாம் கடந்து செல்லக்கூடாது. கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு வாக்கியமாக இது பலரால் கருதப்படுகிறது. ஏனென்றால் 5 பார்க்கும்பொழுது அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே என்று கூறலாம். பிரியமானவர்களே, கிரேக்க மொழியிலே 12 பாரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் தமிழிலே பாரம் என்ற ஒரே வார்த்தையிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இது எதை வெளிப்படுத்துகிறது? பல்வேறு விதமான பாரங்கள் இருக்கிறது. சில பாரங்களை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். சில பாரங்களை நாம் தான் சுமக்க வேண்டும். அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. பாரம் என்பது நம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் பொதுவாக இருக்கிற ஒரு காரியம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாரங்கள் உண்டு. நம்மிலே எல்லாருக்கும் மிகுந்த செல்வம் இல்லை. ஆனால் நம் எல்லாருக்கும் பாரம் இருக்கிறது. நம் எல்லாருக்கும் நல்ல சுகம் இல்லை. ஆனால் நம் எல்லாருக்கும் பாரம் இருக்கிறது. நம் எல்லாருக்கும் தாளந்துகள் இல்லை. ஆனால் நம் எல்லாருக்கும் பாரம் இருக்கிறது. சிலருடைய சரீரத்திலே சில அங்கங்கள் இல்லாமல் இருக்கிறது. பார்வையற்றவர்கள் இருக்கிறார்கள். தங்கள் காதுகளினாலே கேட்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் திடகாத்திரமான கால்களோ திடகாத்திரமான கைகளோ இல்லை. நாம் எல்லாருமே பார்ப்பதற்கு மிக அழகானவர்கள் என்று சொல்ல முடியாது. நம் எல்லாருக்கும் ஒரே விதமான இரத்தம் தான் ஓடுகிறது என்று சொல்லலாம். ஆனால் அதுவும் ஒன்று போலில்லை. அவைகளிலும் வித்தியாசம் இருக்கின்றன. பல காரியங்கள் நமக்கு ஒன்று போல இல்லாவிட்டாலும் நம் எல்லாருக்கும் பாரங்கள் உண்டு. வீட்டுக்கு வீடு வாசல்படி என்று கூறுகிறோம் இல்லையா, அதுபோலத்தான். பிரான்ஸ் தேசத்திலே ஒரு பழமொழி உண்டு, ஒவ்வொருவருக்கும் தன் தன் பாரம்தான் மிக கனமானது என்று எண்ணிக்கொள்கிறான் என்பதுதான் அந்த பழமொழி. சிறு பிள்ளைகள் மத்தியிலே அதிகமாய் ஊழியம் செய்கிற ஒரு பெண்மணி சிறு பிள்ளைகளுக்கும் பாரம் உண்டு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மனுக்குலத்திற்கு பாரம் பொதுவானது. நம் எல்லாருக்கும் பாரங்கள் உண்டு. என்றாலும் எல்லாருக்கும் ஒரே விதமான பாரங்கள் இல்லை. நம்முடைய பாரங்கள் வித்தியாசமானவைகளாய் இருக்கின்றன. பவுலிங்கே செய்வதென்ன, நமக்குள்ள பாரங்களை இரண்டு விதமான பாரங்களாய் பிரிக்கிறார். ஒன்று நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பாரங்கள் அல்லது பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாரங்கள். அடுத்ததாக நாமே சுமக்க வேண்டிய பாரங்கள். நாம் பகிர்ந்து கொள்ள முடியாதவை அவை. கலாத்தியர் 6:2 சொல்லப்பட்டிருக்கிற பாரங்கள் என்ற வார்த்தையை கிரேக்க மொழியிலே நாம் கவனிப்போம் என்றால் பேரோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது கனமான ஒன்றை குறிக்கிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 20:12 இயேசு கிறிஸ்து கூறும்பொழுது, பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த இவர்களுக்கு என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா, அந்த இடத்திலே இந்த பேரோஸ் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதி திருச்சபையிலே எருசலேமிலே திருச்சபை மண்டும் கூடிய பொழுது அங்கே ஒரு தீர்மானம் செய்தார்கள். கவனியுங்கள், அப்போஸ்தலர் 15:29 அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்தாவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற பாரம் மற்றவர்கள் சுமக்க வேண்டிய ஒரு பாரம், அதாவது பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பாரம். எந்த ஒரு பழுவையும் இருவர் தூக்கும் பொழுது அது பாதியாகிறது. இன்றைக்கும் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாரங்கள் உண்டு. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஒருவேளை தனியாக உங்கள் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பாரத்தை மற்றவர்களும் சுமக்கும்படியாக பகிர்ந்து கொள்ளுங்கள். சில வேளைகளிலே மற்றவர்கள் சுமக்க வேண்டிய பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் சுமக்க வேண்டிய பாரங்களும் உண்டே. அப்படிப்பட்ட பாரங்களை சுமப்பதற்கு தேவன் நமக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். அதே வேளையிலே நாம் சுமக்க தேவையில்லாத பாரங்களை சுமந்து கொண்டு இருப்போம் என்றால் அதை சுமக்க வேண்டியவர்களிடத்திலே கொடுத்து விடவும் நாம் அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு அழைக்கிறார். நாம் இன்றைக்கு சுமந்து கொண்டிருக்கிற பாரம் எப்படிப்பட்ட பாரம் என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டால் அந்த பாரம் பாதி பாரமாகுமா, அல்லது தேவையில்லாத ஒரு பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது மற்றொருவர் சுமக்க வேண்டிய பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய பாரம் எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வருவோம். நாமும் மற்றவருடைய பாரத்தை சுமக்கக்கூடிய அன்புள்ளவர்களாக கரிசனை உள்ளவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஐயா. எங்கள் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற மாம்சத்தின் கிரியைகளை உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய ஆவியின் வல்லமையினாலும் அப்புறப்படுத்தி ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாக பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாள் நடக்க நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்க நீரே எங்களுக்கு அருள் செய்தருளும். தூக்கிவிட வேண்டியவர்களை நாங்கள் தூக்கிவிடுகிறவர்களாய் இருக்கவும், எடுத்து நிறுத்த வேண்டியவர்களை எடுத்து நிறுத்தவும், மற்றவர்களுடைய பாரங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யவும் கரிசனை உள்ளவர்களாக எங்களையும் மாற்றும். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பவுல் நம்முடைய பாரங்களை எத்தனை விதமாக பிரிக்கின்றார்? ஆப்ஷன் ஏ 2 விதமாக, ஆப்ஷன் பி 3 விதமாக, ஆப்ஷன் சி 5 விதமாக.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட வீத பகுதி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்திருக்குமே. சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? சரீர பிரகாரமாக நாம் எப்படி நடக்க கற்றுக்கொண்டோம்? முயற்சி செய்தோம், விழுந்தோம், மீண்டும் முயற்சி செய்தோம், நடந்தோம். இவ்வாறாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசி பாவத்திலே தவறும் போது அவன் தன் இரட்சிப்பை இழந்து போகிறதில்லை. எனவேதான் ஒருவன் யாதொரு குற்றத்திலேயும் அகப்பட்டால் அவிசுவாசத்திலே உறுதியாய் இருக்கிறவர்கள் சாந்தத்தோடு கூட அப்படிப்பட்டவர்களை தூக்கி எடுக்க வேண்டும். ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியையோ சீர்பொருந்த பண்ணுகிறேன் என்று நீங்கள் செயல்படும் போது அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ செய்த அதே பாவத்திற்குள்ளே நீங்களும் விழுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதினாலே சாந்தமுள்ள ஆவியோடே கவனத்தோட நீங்கள் செயல்பட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் சுமக்க வேண்டிய பாரங்களும் உண்டு. அப்படிப்பட்ட பாரங்களை சுமப்பதற்கு தேவன் நமக்கு பலன் தருவாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டு கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

நீங்க ஆராதிக்கும் போது உங்களை அழுக வச்சவங்க, உங்களை அவமானப்படுத்துறவங்க நினைச்சு ஆராதிக்காதீங்க. நீங்க அழுந்த போது நீங்க இன்வைட்டே பண்ணாம உன் அட்ரஸ் தேடி வந்து உன் கண்ணீரை தொடச்சாரு பாத்தியா, அவரை நினைச்சு நான் அழுகும் போதெல்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு என்னை அரவணைக்க, என்னை பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறாரு, அதை நினைச்சு ஒரு டேஸ்டோட கத்தர் ஆராதிக்கலாமா? ஆ போடுப்பா.

0: நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படி உருக்கிற மாதிரி கூப்பிடணும். நீங்க எப்போ வருவீரோ அப்படி இல்ல, காட் கொடு தம்பி,
1: எப்போ வருவீரோ,
0: புரியுதா நான் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். எப்படின்னா மூணே வார்த்தை தான், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இந்த மூணு வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க உட்காருங்க, இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். அதே இதே பாருங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும்.

அல்ல அல்ல, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். வாசிராசா.

0: உனக்காக கடந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணா நீங்க போய் கூப்பிட்டுருக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க. பாஸ்டர், நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க. நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்குமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்கலாங்கல்ல. ஆனா இன்னைக்கு என் இயேசுவா உனக்கு கடந்து வர போகிறார் ஐயா. அம்மா, இயேசுவா வர போகிறாரு. நீ கேக்குற பத்தி எப்பப்பா வருவீங்கன்னு கேட்ட உன் சத்த தாண்டவர் கேட்டு இன்னைக்கு நான் வர மகனே, மகளே நான் வரேன்னு சொல்லி.
1: Ha ha, move it.

ஏதாச்சும் நடந்தா தான் கத்துற துதிப்பேன்ட்டு இல்ல, எதுவும் நடக்கலினாலும் உங்க துதிப்பேன். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க, எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க. ஆண்டவரே அது நடந்திருக்கு அதுக்காக துதிக்கிறேன், ஆண்டவரே அது இன்னொன்னு நடந்துச்சு அதுக்காக துதிக்கிறேன், என்ன காப்பாத்துறதுக்காக துதிக்கிறேன். அப்படிலாம் இல்ல, எதுவும் நடக்கலினாலும் உண்மை நான் துதிப்பேன். அதுதான் ஆராதனை. வேதத்துல எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, தன்னுடைய கடினமான சூழ்நிலை கர்த்தர் ஆராதிச்சாங்க. அது நடக்கிற மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தர துதிப்பு. எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க. யோபு சொல்றார், அவரை கொன்று போட்டாலும் அவர்களை தப்பு வியாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விழாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், நான் கர்த்தருக்காக களி கூறுவேன், அவருக்குள்ள மகிழுவேன். எத்தனை பேர் ஆவேன் சொல்றீங்க. ஆனா ரெண்டு கரத்தை உயர்ந்து சொல்லுங்க, எதுவும் நடக்கலைனாலும் உண்மை நான் துதி. எத்தனை பேர் ஆவேன் சொல்றீங்க, எதுவும் நடக்கலைனாலும்

0: ஆமென் சொல்றீங்க.
1: வேதத்துல அநேக காரியங்கள் வாசிச்சிருப்போம். ஆண்டவர், தேவாதி தேவன், ராஜாதிராஜன், பெரியவர், சிறந்தவர், அற்புதங்களை செய்தவர், அவ்வளோ பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். ஏன் நீங்களா சொல்ல மாட்டீங்களா? நான் தான்,
2: நான் தான்,
1: அட நான் தான்,
2: நான் தான்,
1: அட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் தாம்மா,
2: நான் தான்
1: ஐயா, நான் தான்,
2: நான் தான்.
1: இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன், இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா.

ஒண்ணுமே இல்லாத உங்க வாழ்க்கைக்கு இயேசு ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறார்ல. ஒண்ணுமே உங்க வாழ்க்கையில எல்லாம் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா இயேசு உங்க ஜபத்தை எல்லாம் கேட்டு உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாருல. அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? வீடு கொடுத்திருக்கிறார், அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், அதையே நினைச்சு பாக்குறது இல்ல? நம்ம நம்மளாவே வந்தோம், நம்மளாவே முன்னேறணும், நம்மளாவே பண்ணணும் யோசிச்சிருக்கீங்க, யோசிக்கிறீங்க. நமக்கு நம்மளே பெருமை பேசுகிறது, நான் பண்ண நான் பண்ண. இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இயேசு மட்டும் அந்த போராட்டத்துல உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா, அந்த எதிரிய இயேசு உங்களை கைவங்க விட்டுருந்தா, ஏன் எல்லாம் நானு, நான் பண்ண, நான் ஏன் சபை, நான் சம்பாதிச்சாத்துமா, எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க. சொல்றாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு இல்லாம வந்திருக்குமா? இயேசு இல்லாம ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இயேசு இல்லாம புகழ் வந்திருக்குமா? இயேசு இல்லாம பேர் வந்திருக்குமா? எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கைய திரும்பி பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆண்டவர், நீங்க மட்டும் கொடுக்கலன்னா, நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா, யோசி எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்கு ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி வைத்தார். அதை நினைச்சு பார்த்து சொல்லணும் இயேசுப்பா, அதுதான் நன்றி இருந்தேங்க. நீங்க கொடுத்தது ஆண்டவர், குடும்பம் நீங்க கொடுத்தது, வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, டிரெஸ் கூட நீங்க கொடுத்ததுப்பா. நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம விட்டுருந்தா என்னை எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க, என்னை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி

குடும்பத்தை நினைச்சு பாத்தியா, உடைய நினைச்சு பாத்தியா, சாப்பிட சாப்பாடு நினைச்சு. அந்த அப்பா இயேசுதான் கொடுத்தாரு. அப்படி மட்டும் சில இடத்துல

வருவார். இது மட்டும் நடத்தி வந்ததில்லை, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் உன சுமப்பார், இனிமேலும் ஜீவன் தருவார், நீடித்த ஆயுசு தருவார், நீடித்த பலன் தருவார், சுகம் தருவார், எல்லா தேவைக்கேற்ற ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து இனிமேல உன ஆசீர்வாதிவார். நினைச்சு மாட்டீங்கல்ல, அது உணர்ந்துட்டீங்கல்ல, இயேசுதான் கொடுத்தார், உங்களுக்கு உணர்வு வந்துருச்சு இல்ல, அப்புறம் என்னங்க, இனிமேல அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் இயேசு, அவரை தேடுறதுனால எனக்கு குறைவில்லை, அவரை பிடிச்சதுனால எனக்கு குறைவில்லை, ஆகையா அவரை நான் பிடிக்கிறேன், நடக்கிறேன், தொடர்கிறேன். ஹல்லேலூயா.

நிறையா பேர் இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, நேசிக்கிறவங்க நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. சிரிக்கிறீங்க, உண்மைதான சொல்லி நீங்களே சொல்லியிருப்பீங்க. வித்வுட் யூ ஐ கான்ட் லிவ் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க, இப்படியெல்லாம் பேசியிருப்பீங்க. ஆனால் அப்படி சொன்னவங்களே ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போகும்போது ரொம்ப கடினமாக இருக்கும்ல, ஒரு மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும்ல, ஒரு மாதிரி உங்களே அழியாம கண்கள் கலங்கும்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை ஒருபோது விடவே மாட்டேன். ஆனால் நம்ம அதை நம்புறதில்லை. சும்மா மனுஷனுடைய வார்த்தையை நம்பி அவங்க என்னை விட்டு போக மாட்டாங்க, அவன் அனுப்பிச்ச மெசேஜ் ஐ வாண்ட் லீவ் யூ, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், அதை நம்பி நம்பி எல்லாம் அவங்களுக்கு செய்றீங்க, எல்லாம் அவங்களுக்கு பண்றீங்க. கடைசியில இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஃபோன் எடுத்து அவங்க பண்ண மெசேஜை பார்த்தீங்கன்னா நீங்க வேண்டாவதெல்லாம் இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு வேண்டாதவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன்ப்பா மகன், நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன், என்ன நீ பார்க்கவே மாற்றி இன்னைக்கு சொல்லு ஏசப்பா. இத்தனை நாள் நான் யார் யாரோ போதும் நினைச்சிட்டு இருந்தேன், யார் யாரோ எனக்கு வேணும் நினைச்சிட்டு இருந்தேன் சந்தோஷத்திற்கு, நான் நிம்மதியா இருக்கிறதுக்கான. இன்னைக்குதான் எனக்கு தெரியுது நீங்க இத்தனை நாளா என்னை விடாம இருந்திருக்கிறீங்கன்னு. இன்னைக்குதான் அவர் விடாம இருந்தனாலதான் நீ இவ்வளவா இருக்கிற, சுகமா இருக்கிற. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்க பெரியம்மாவை போய் நீங்க அம்மானு கூப்பிட முடியாது, உங்க சித்திய போய் அம்மானு கூப்பிட முடியாது, பெரியப்பாவை போய் அப்பான்னு கூப்பிட முடியாது, சித்தப்பா போய் அப்பான், இயேசுவை அம்மான்னு கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம். அப்பா பிதாவேன்னு கூப்பிடறதுக்கான புத்தி ரசுவிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாருமா, அனைத்தரமா கூப்பிடலாம். எதோ போதும் போதும், இது போதும், இவங்க கூட இருந்தா போதும், இவங்களை கல்யாணம் பண்ணிட்டா போதும், இவங்க கூட என்னோட பிசினஸ் ஆரம்பிச்சா போதும் அப்படி எப்படி நினைச்சா. நான் பார்த்தேன் எல்லாருமே கைவிட்டு கைவிட்டு போன நிலைமையில இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன தெரியாம நான் தெரியாம அதை பண்ணிட்டேன்ப்பா, இன்னைக்கு உன் கரத்தை பிடிக்கிறேன், மாறான பரியந்தம் உன்னை விட மாட்டேன் ஆண்டவரே, உமை

0: ஆண்டவர் பாதத்தை சார்ந்திருங்க. ஏதோ போதும் நினைச்சீங்க, ஆனா அதெல்லாம் உங்களை போதும்னு சொல்லி விட்டுட்டு போயிருச்சு. ஆனா கடைசி வரைக்கும் உன்னை விட்டுட்டு போகாம உன் மேல அன்பு செலுத்தி உன்னை வழி நடத்தி உனக்காய் சகாயம் செய்து உன்னை நேசிச்சு உன்னை தூக்கினது இயேசுவின் அன்பு மட்டும்தானே. அவருடைய பாதத்திற்கு ஓடிவா, உன்னை ஒருபோதும் வெறுத்து தள்ளவே மாட்டார். அவரை நேசிங்க, அவர் மேல நம்பிக்கை. அவர் உனக்காய் யாவையும் இல்ல எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். காமே
1: இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க. குதிக்காம துரோகம் செய்ததுக்கு ஆண்டவரை துதிங்கப்பா. என் கூட ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு, ஓ சரி இவங்கெல்லாம் அதே தான். ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது நீங்களும் நான் ஏமாத்திரம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்ன கூப்பிடுறேல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றல வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு ஆசீர்வதிக்க போற. அதாவது ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா.

The pain of your tears, உங்கள் கண்ணீரின் வழியில் உங்களை வழி நடத்தின தேவனை மாத்திரம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ நான் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம், ஆனால் நீங்கள் அழுக பொழுதில் தான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினச்சி பாருங்கள். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தின அந்த ஆளிலெல்லாம் நீங்கள் அவர் நடத்தின பாதைகளை நினச்சிங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்பை நினச்சி கலங்கும். நீங்கள் இந்த உலகத்தில் அழுகணும்னு நினச்சிங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்க அழுக உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்லியிருக்கிற சந்தோஷமா இருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க. அதனால இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளோ அழகா சொல்லியிருக்கோம். அவர் உங்கள் சிறகுல சுமந்ததை, இந்த கண்ணீரின் வழிகளில் அவர் நடத்தினது, ஒரு தீங்கு உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து அந்த அன்பை குறித்து ஒரு அழகான பாடல் என்ன கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசி தம்பி போடுப்பா.

ராசியை போல உங்களை பாதுகாத்தார் அல்லவா. எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிக்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே. மகனே ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்களே, நடக்கிற சேர்ந்து ஆசையா டேடி நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும், அது போதும் எனக்கு.

0: நடத்தி சென்ற பாதைகளை பேணும்
1: அகப்பன் போல
0: நாள் சுமந்தார்.

எந்த நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்க, என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடந்துட்டு இருக்கிறீங்க, யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, ஒரு சோகத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்குமே வரும். அது வாழ்க்கையின் ஒரு கட்டம், அது கடந்துதான் போகணும். ஆனா பைபிள் அழகாய் சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம் தான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படு, உங்க கூட ஒருவர் இருக்கிறார், அதை நீ கடந்து போறதற்கு உதவி செய்வா. அந்த வருஷம் முழுவதும் நடத்தி இருக்கிறாரா? வயசு தான், இப்ப என்ன வயசு உங்களுக்கு? இந்த வயசு வரைக்கும் உங்களை சாகடிக்கல இல்ல, உங்களுக்கு கத்தர் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல இல்ல, நடத்தி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்திருக்கிறார்ல, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் கடக்க உதவி செய்வார். இந்த பள்ளத்தாக்கு நீங்க கடப்பீர்கள், இதுவும் வாழ்க்கையில கடந்து போகும். சிலதெல்லாம் கடந்து போனாதான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய சில காரிய உயரங்களுக்கு போக முடியும். சில காரியங்களை அது உங்களை விடும், நீங்களும் விட்டு போகணும், பள்ளத்தாக்க விட்டு போகணும், சில நபர்களை விட்டு போகணும். கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேல நடத்துவார். இந்த பள்ளத்தாக்க கடக்க இயேசு உதவி செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் கடந்து போவேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் தேவன் எங்க இருக்கிறார், வா சர்வ வல்லமையுள்ள இயேசு எங்க இருக்கிற, நான் ஏன் பயப்படணும்? கை தட்டி கூட சேர்ந்து பழைய பாடலை கூட சேர்ந்து பாடுறீங்களா?

கடப்பீங்க, இதையும் கடப்பீங்க. இது ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த கண்ணீர் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த பள்ளத்தாக்கு நடமும் ரொம்ப நாள் நிலைக்காது. கடப்பீங்க, வாழ்க்கை நாளே சிலதை கடந்து போறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கடந்து நாளைக்கு போறது இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த போராட்டத்தை கடந்து நீங்க போவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அது மட்டும் போதும். நான் இன்னால் இருக்கிறார், நடந்தால் இருக்கிறார், கண்ணீர் சிந்துனால துடைக்கிறதுக்கு இருக்கிறார். இந்த பள்ளத்தாக்கம், இந்த பேட் ஃப்ரேஸும் என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார், நான் நம்புறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை தட்டி கடப்பேன்னு சொல்லுங்க, கடந்து போவேன்னு சொல்லுங்க, இயேசு கடக்க வைப்பார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென்.

ஆவியானவரே, ஆவியானவரே. தேவ சமூகத்தில் நாம் முழந்தார்படியிட்டு அப்பாவை பார்த்து

மாறாத உங்க அன்பை நாங்க நினைச்சு பார்க்கிறோம். மறவாத உங்க மார்பில் சாய்ந்து மகிழ்ந்து உறவாடுகிறோம் அப்பா. எங்க அப்பா பிதா நீங்க, அப்பா எங்க பிதா நீங்க, எங்க பிதா நீங்க, எல்லாவற்றையும் தருகிற பிதா நீங்க. அப்பா உங்க இன்ப பிரசன்னத்தினால ஒவ்வொரு நாளும் எங்களை மூடி நடத்துகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் மூடியா இருக்கக்கூடாது என்பதற்காகவே உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடுகிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் மூடு அப்செட் ஆயிட்டேன், நான் மூடியா இருக்கிறேன்றாங்களோ, நீங்க ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். என்ன மூடி மூடி மூடினாதீங்க, டேடி இருக்கிறாரு அதை நினைச்சு சந்தோஷம். அப்பா மூடியா இருக்கிற எல்லாம் மூட் அவுட் எல்லாம் மாத்தி டாடி ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்களை நாடி வந்த ஒருத்தர் கூட டாடி கைவிடுவதே இல்லை. கைவிடாதவர் இந்த மூடியான எண்ணத்தையும் மாத்தி ஒவ்வொருவரையும் வண்ணமயமாக்க போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அதை நீர் செய்கிறீர். எண்ணங்களை உங்க எண்ணங்களை மாற்றுகிறார், உங்க வாழ்க்கையை வண்ணமாக்குகிறார். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்பதற்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு மூட் அவுட் ஆயிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில டாடி ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்ரம். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். எல்லாவற்றையும் அவர்கிட்ட விட்டுருங்க. First seek the kingdom of God and his righteousness, and all these things shall added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். அப்படி நீர் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எல்லாம் மூட் அவுட் மாறி உங்களுக்குள்ள ஆண்டவரே வளர்ந்து பெருகுகிற நட்சத்திரமாக அப்பா, ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களாக உம்முடைய அன்பு மக்கள் ஜொலிப்பார்களாக. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்ற மாசற்ற பிள்ளைகளாய் அப்பா ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிப்பார்களாக, பிரகாசிப்பார்களாக, உச்ச நட்சத்திரமாய் இருப்பார்களாக. நீதிமானுடைய பாதை நண்பகல் நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருப்பதாக, இருப்பதாக. உங்க அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை புயல் வீசுற கடல்ல தடுமாறி கொண்டிருக்கிற படகை தாங்கிடும் நங்குரமாக இந்த காலை வேளையில் அப்பா ஊழியம் செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நங்கூரம், நங்கூரம், நங்கூரம் அப்பா, எங்க நங்கூரம் நீங்க. ஓ உங்க அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஸ்ட்ராமும் காமாக்கிவிட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். மனதார ஆசீர்வதிக்கிறோம். சித்தப்படியே நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா? மூட் அவுட் ஆகி மூடியா இருக்கிறீங்களா? டாடி ஊழியம் செய்யறார். உங்க எண்ணத்தை எல்லாம்

பாத்துறார். என்னத்தங்க என்னத்தங்க, ரெண்டு சுழி இன்னும் மூணு சுழி இன்னும் அது ரெண்டுத்தையும் மாத்துவார். என்னத்தங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க எண்ணத்தை விட உங்களை குறித்த வண்ணமயமான எண்ணம் பெருசு அவருக்கு. வானத்தையும் பூமியையும் பார்க்கலாம், எவ்வளோ உயரம் உங்க நினைவுகள். அவர் நினைவு அல்ல, உங்க வழி அவர் வழி அல்ல. பழி போட்டுட்டாங்க அப்படின்னு அதனால மூட் அவுட் ஆயிட்டீங்கல்ல. பழி விழுந்தா என்ன? யோசேப்பை உயர்த்தினவர் உங்களை உயர்த்துவார். யோசேப்பை எல்லாரும் முன்னாடி தாழ்த்தப்பட்டவன், அண்ணன் முன்னாடி தாழ்த்தப்பட்டவன், போத்திபார் மனைவி முன்னாடி வீழ்த்தப்பட்டவன், பார்வோன் மன்னனால் வாழ்த்தப்பட்டவன். இன்றைக்கு தாழ்த்தப்பட்டுட்டேன், வீழ்த்தப்பட்டுட்டேன்றீங்களா? ஆண்டவர் அதே நபர்களுடைய கண்கள் பார்க்க உங்களை வாழ்த்தப்பட்டவனாய் மாற்றுவார். நீங்கள் வீழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அல்லது யாருமே இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கங்க. எந்த அளவுக்கு அறிக்கை இடுகிறோமோ அந்த அளவுக்கு அறிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். நான் தாழ்த்தப்பட்டவனும் அல்ல, நான் வீழ்த்தப்பட்டவனும் அல்ல, நான் வாழ்த்தப்பட்டவன். அவரே வாழ்த்துகிறார். யார் உங்களை வீழ்த்த முடியும்? சந்தோஷமா அவர் உங்களுக்கு எனக்கு அப்பாவா இருக்கிறார். பிதாவே நமக்கு அப்பாவாயிட்டா? அந்த பிதாவாகிய தெய்வமே நமக்கு அப்பாவாகி. ஜெபத்தோட்ட ஜெயகிதங்கள்ல 1 2 3 ரெடி 1 2 3 அப்படின்னா 123வது பாட்டு.

நேற்று தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அந்த பாடலாம் பாடிக்கிட்டே இருக்கிறப்ப தந்தை அவர்களுக்கு எவ்வளோ பெரிய சத்தியத்தை நான் மூணே லைன்ல ஆண்டவர் கொடுத்துட்டார். அப்பா பிதாவே, அவர் யாரு? அவர் அன்பான தேவன். அவர் யாராயிட்டாரு? அவர் அருமை ரட்சகர். அவர் எங்க இருக்கிறாரு? அவர் ஆவியானவராக நமக்குள்ள இருக்கிறார். அந்த அருமைன்னு பாக்குறப்ப வெறுமையும் வறுமையும் அந்த அருமை நாயகர் எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறார். அவரே ஆவியானவராக நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். என் பிதாவே எனக்கு அப்பா ஆயிட்டாரா? பழைய ஏற்பாட்டு காலத்துல அவரை அப்பா எலோஹீம் யாஹ்வே யோனியே வாஹே ஹீப்ருல அது எழுதும் போது அப்படியே ரபீஸ் எல்லாம் போய் அப்படியே கையை கழுவிட்டு வந்து வந்து அப்படியே எழுதுவாங்களா? அதுக்கு பதில் அடுநாயின்னு எழுதுவாங்க. அவரை பார்த்தாவே பயம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தாரே, அதை நினைத்து. மாபெரும் ரட்சிப்பை தந்தாரே, அதை நினைத்து. மாபெரும் அபிஷேகத்தை தந்தாரே, அதை நினைத்து. சியோன் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும். இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ற அப்படியே புலம்பல் இருக்கிறதே ஒழிய மகிழ்ச்சி இல்லை. அப்பா சமூகத்துல அந்த மூடியான வாழ்க்கையெல்லாம் மாத்திருங்க. டேடி உங்களை நான் கொண்டாடுறேன். நேற்று ஜோபில் நான் ஸ்கூலுக்கு மதியம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறான். நான் ஒண்ணுமே பண்ணாத அப்பா என்னை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அவனை ஸ்கூல்ல விட்டு திரும்பின உடனே ராத்திரி ஜெபிக்கிறப்ப எனக்கு உள்ள ஒரு நினைவு, ஆண்டவரே ஒண்ணுமே பண்ணாத அப்பாவை பார்த்து பார்த்து அவன் சிரிச்சா. கல்வாரி சிலுவையில எல்லாவத்தையும் செஞ்சு முடிச்ச அப்பாவை பார்த்து நாங்க எவ்வளவு கொண்டாடணும். உண்டாக்கினவரில் மகிழவும். சியோன் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும். சந்தோஷமா அப்பா சமூகத்துல எழும்பி நின்று

எவ்வளோ பெரிய சத்தியம். அப்பா பிதா, என் பிதாவே எனக்கு அப்பாவாயிட்டார். அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை ரட்சகரே, அருமை ரட்சகர் உன்னை வெறுமையாகவோ வறுமையாகவோ விட மாட்டார். உன்னை பெருமையாகத்தான் வைப்பார், உன்னை மேன்மையாகத்தான் வைப்பார், உன்னை கீழ்மையாக வைக்க மாட்டார். உங்களில் ஒருவரை ஆகிலும் கீழ்மையாக வைக்கவே மாட்டார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள் என்கிற வார்த்தையின்படி உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு, உங்களுக்கு ஒரு மகிமை உண்டு, உங்களுக்கு ஒரு பெருமை உண்டு. உண்டாக்கினவரில் நீங்களும் நானும் மகிமை மகிழும் போது இதெல்லாம் உங்களுக்கு எனக்கும் சாக்கியமாக பாக்கியமாக தருகிற அப்பாவை பார்த்து

0: உளையான சேர்ல வாழ்ந்தமா, களையான வாழ்க்கை, உளையான வாழ்க்கை. உளையையும் மாற்றி விட்டார், களை போன்ற வாழ்க்கையும் மாற்றி. முகத்தில்தான் எவ்வளவு கலையையும், வாழ்க்கையில் எவ்வளவு கலையையும் கொடுத்தாரே அவரே. கலையாக ஆற்றாக அவரே வரைஞ்சார சித்திரமா. ஒரு பிளெயினான ஒரு கல்லு போல இருந்த நம்முடைய வாழ்க்கையை சிற்பியாக அவரே நம்மை சிற்பமாக வடிவமைத்தாரா? சித்திரம் நீங்களும் நானும், கர்த்தரின் இறை சித்திரம். ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை விசித்திரமா தான் இருக்கும். உளையை மாற்றினவர், களை போன்ற பயிர்களின் நடுவே விளைகிற களை போல இருந்த நம்முடைய வாழ்க்கைய முகக்களையை கொடுத்தாரே. தானியேல் சாத்ரா.
1: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நம்மை
0: சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
1: விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற
0: இயேசுவை நோக்கி
1: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
0: பொறுமையோடே ஓட கடவோம்.
1: ஓட்டத்தை ஓடுறதுக்கு நமக்கு திறமை தேவையில்லை. நம்முடைய திறமையை பயன்படுத்தி நமக்கென்று தேவன் நியமித்திருக்கிற ஒரு ஓட்டத்தை நம்மளால் ஓட முடியாது. நமக்கு தேவை கிருபையினால் வருகிற பொறுமை தான். கிருபை இல்லைன்னா பொறுமை இல்லை. பொறுமைக்கும் ஒரு
0: எல்லை உண்டு,
1: ஆனால் கிருபையினால் வருகிற பொறுமைக்கு எல்லையே என்னன்னா
0: இல்லை. ஆமென். ஹல்லேலூயா.
1: நமக்குன்னு நியமிக்கப்பட்ட எல்லை கோட்டை தொடணும்னா எல்லையில்லாத பொறுமை வேணும்.
0: ஆமென்.
1: இந்த எல்லையில்லாத பொறுமையை நம்ம கருளி செய்கிறது அளவில்லாத கிருபை.
0: ஆமென்.
1: அளவில்லாத கிருபையும் எல்லையில்லாத பொறுமையும் நகமும் சதையுமா.
0: ஆமென்.
1: தண்டவாளத்தினுடைய ரெண்டு
0: பகுதி
1: போல. நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் இந்த பக்கம் ஒரு கோடு, அந்த பக்கம் ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அதுதான் என்னது ட்ராக். இந்த ட்ராக்ல தான் நம்ம என்ன செஞ்சு ஆகணும். விஷுட்ரான். இப்போ நியமிக்கப்பட்ட ஓட்டத்துக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ரெண்டு ட்ராக்கோட ரெண்டு பவுண்டரி என்னன்னா கிருபையினால எல்லையில்லாத
0: மன்னிக்கணும்,
1: அளவில்லாத
0: கிருபை,
1: எல்லையில்லாத பொறுமை. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் சட்டார் பிடார்னு அடிதடிதான்.
0: எஸ்
1: என் பொறுமைக்கு என்னன்னா ஒரு
0: எல்லை உண்டு.
1: பொறுமை நீ ரொம்ப என்ன செய்யறன்னா
0: சோதிக்கிறேன். பொறுத்தது போதும், பொங்கி எழுந்து விட்டேன், அடி கொடுக்கிறேன்.
1: அது மிரண்டால்
0: ஆடு கொள்ளாது.
1: அந்த மாதிரி பஞ்செல்லாம் இந்த அளவில்லாத கிருபுக்கள் இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி பஞ்ச் டயலாக்லாம் சொல்ல தெரியாது.
0: அவனை
1: ட்ராக்கை செட் பண்ணி அதில் ஆண்டவர் அவனை ஓட வச்சிருக்கிறாரு. அப்ப ரெண்டு, நம்மை அழுத்தக்கூடிய நம்ம நம்ம நம்மளை சூழ்ந்து நிற்கிற பாரம், அடுத்து நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற
0: பாவம்.
1: பாவம். ஸோ ரேஸ்ல ஓடுறவன் பேர்டனை தூக்கிட்டு நினைச்ச முடியாது, ஓட முடியாது. அவனுடைய ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து எவ்வளவு லெகுவா, எவ்வளவு தன்னை லெகுவாக்கி கொள்ள முடியுமோ அவ்வளவு தன்னை லெகுவாக்கி கொள்வதில் ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஒரு ட்ரெஸ் கூட தொலை தொலைன்னு போடாம அப்படியே டைட்டா, ஸ்கின் டைட்டா போட்டிருப்பாங்க. ஏன்னா காற்றுல அந்த ட்ரெஸ் கூட அடிச்சது, அதுல கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. நம்ம அழுத்தக்கூடிய பாரத்தை சுமந்து கொண்டு வேகமா நம்மளால ஓட
0: முடியாது.
1: ஒரு மொழியாக்கத்தில் அருமையாக இருக்கு, பாவத்தை நெருங்கி நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அப்படிங்கிறது. நம்மை நெருங்கி நிற்கிற பாவம் நம்மை லெகுவாக சிக்க வைக்கும். நெருங்கி நிற்கிற பாவம் நம்மை
0: லகுவாக சிக்க வைக்கும்,
1: ரொம்ப லகுவாக சிக்க வைக்குமா? நோ பாராசிட்டிக் சின், நம்மளை வந்து அப்படி ஒட்டுணி போல நம்மளை பிடிச்சிக்கிட்டு பாடாப்படுத்துகிற அந்த பாவம். சார் ரெண்டு, சம் ப்ரெஷர்ஸ் ஆர் இன்டர்னல், சில அழுத்தங்கள் உள்ளானது, அண்ட் சம் ஆர் அதர் ப்ரெஷர்ஸ் ஆர் ஃப்ரம் எக்ஸ்டர்னல், சில அழுத்தங்கள் வெளியிலிருந்து வருது, சில அழுத்தங்கள் உள்ளிருந்தே நமக்குள்ளிருந்தே. அப்போ வெளியிலிருந்து வருகிற பாரம் வந்து நம்முடைய ஸ்ட்ராங் ஏரியாவை குறிவைக்கும், நம்ம ஸ்ட்ரென்த் அட்டாக் பண்ணோம், இதுனா நம்மை அழுத்தக்கூடிய பாரங்கள், பேர்டன். ஆனால் பாவங்கிறது நம்முடைய சபலத்தை குறிவைக்கும். சபலம் இன் தி சென்ஸ் வந்து இட் டாக்ஸ் அபவுட் அவர் வீக்னஸ், வீக் ஏரியா. இது எல்லாத்துலேயுமே மனுஷனுக்கு என்ன இருக்கும், ஒரு
0: சபலம்
1: இருக்கும். ஸ்ட்ராங் ஏரியா, ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த பார்ட் எல்லாமே நமக்கு என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது, வலுவான பகுதி. வசனத்து நிமித்தம் ஒரு இடரல் வருது பாருங்க, வசனத்து நிமித்தம் ஒரு நெருக்கடி, வசனத்து நிமித்தம் ஒரு உபத்திரம் வருது பாருங்க, இதெல்லாம் அந்த கேட்டகரி. நம்ம ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படுறத திடப்படுறத டெவிலால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளவே
0: முடியாது,
1: முடியாது. அப்போ பாவம் நம்மளுடைய வீக் ஏரியாவை அட்டாக் பண்ணுது, சபலம். ஆனால் பாரம் வந்து நம்முடைய ஸ்ட்ராங் ஏரியாவை அட்டாக் பண்ணுது. விடுதலையோட துதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம துதிக்க தொடங்கினோம்னா, நம்ம தெளிஞ்சிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களை குழப்பி விட்டுருவான். அஸ் அ ஹஸ்பண்டா நீங்க தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா கத்தருக்குள்ள
0: மனைவியை குழப்பி விட்டுருவோம்,
1: மனைவிக்கு குழப்பம். கணவனும் மனைவியுமா நீங்க சேர்ந்து தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா
0: பிள்ளைகளுக்கு
1: குழப்பம். சரி, பிள்ளைகளோட சேர்ந்து நீங்க மொத்தமா குடும்பமா தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா அடுத்து வீட்டில் இருக்கிற மத்த ஆள்களுக்கு என்ன வரும்,
0: குழப்பம்.
1: ஸோ நாம தெளிவடைகிறத பார்த்துட்டு பிசாசு சும்மா இருக்கிறது இல்லை. சரி, நீ தெளிஞ்சிட்ட, உன்னை ஒண்ணும்
0: பண்ணாது,
1: உனக்கு தெளிந்த புத்தி வந்துருச்சு, ஆனா உன் கூடயே இருக்கிற நெருக்கமான ஆட்களுக்குள்ள நான் என்னத்தை உண்டாக்குவேன்னா குழப்பத்தை உண்டாக்குவேன். இது நமக்கு ஒரு ப்ரெஷர் அக்குமுலேட் ஆகுது, இதுதான் எக்ஸ்டர்னலா வருது. ஏன்னா நீங்க வந்து யூ பிகம் ஸ்ட்ராங் இன் கிரைஸ்ட். ஸோ நீ ஆண்டவருக்குள்ள நீ திடப்படுறத வந்து என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஸோ டெஃபினெட்லி ஹி வில் அட்டாக், அவன் நம்மளை தாக்க வர்றப்ப நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி தான் நம்மளை தாக்குவான். அது நமக்கு ப்ரெஷர் ஆகுது, இட்ஸ் எ ப்ரெஷர். ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் ப்ளஷரோட வருவான். என்னத்தோட வருமா,
0: ப்ளஷரோட வருவான்.
1: ஐயா கொஞ்சம் சபலமாக இருக்கிறார் இன்னைக்கு, ஐயா கொஞ்சம் தேவனோட உறவாடி ஸ்ட்ராங்காக என்னன்னா
0: இல்லை
1: இல்லை, ஐயா ரொம்ப வீக்காக இருக்கிறாரு, இதுதான் நம்ம லீக் ஆகுற நேரம் அப்படின்னு சொல்லி வீக் ஏரியா மூலமாக தான் என்ன செய்வான்னா லீக்கேஜ் இருக்கும். அங்கே நம்மளுடைய வீக்னஸ் அவன் அட்டாக் பண்ணுவான், அதுதான் சபலம் அப்படின்றான். அப்போ நமக்கு நிகழ்ந்த காரியங்களை வச்சு நம்ம மனுஷங்க மேலே கோபம் அடைகிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஏதாவது சிக்கலில் சிக்க வச்சு தேவனை விட்டு நம்மளை என்ன செய்யணும், பிரிக்கணும். இப்போ நமக்கு சம்பவித்த காரியம் அதை மனசில் வச்சு நாம் சம்மந்தப்பட்ட நபர்கள் மேலே நாம் என்ன அடைகிறோம்னா கோபம் அடைகிறோம். We become easily angry with those people. அந்த மாதிரி மற்றவங்க மேலே நமக்கு ஒரு கோபம் வந்த பின்னாடி அந்த கோபம் கடைசியில் யார் மேலே திரும்பும்னா, ஏண்டவர் எனக்கு மட்டும் இப்படி என்னன்னா
0: நடக்குது
1: நடக்குது. நீங்கள் என் ஜபத்தை நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா, இல்லை நான் சும்மா கத்திட்டு இருக்கேன் வீட்டில் உட்காந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மனசில் அப்படின்னு ஃபைனலாக எங்கே திரும்பிடுறான்னா
0: ஆண்டவர் மேலே,
1: ஆண்டவர் மேலே அவனுக்கு கோபம் மையம் கொள்ளுது. இது வந்து டெவிலுக்கு வந்து இதுதான் அவனுடைய அட்டாக். உனக்கு ஆண்டவர் மேலே கோபம் வந்து நீ ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கேள்வி கேட்கணும், நீ ஆண்டவரை சந்தேகப்படணும். நீ வந்து உனக்கு உனக்கு கத்துற மேலே என்ன வரணும்னா டவுட் வரணும். என்னைக்கு டவுட் வந்துச்சோ அன்னைக்கே நம்ம அவுட்டு.
0: எஸ்,
1: டவுட் வந்த அன்னைக்கே நமக்கு
0: அவுட்டு.
1: நீங்க பால் வந்து எகிரி பவுன்ஸ் ஆகிலாம் வர்றப்ப கிரிக்கெட்ல நீங்க அடிச்சு ஆட வேண்டிய நேரம் அது இல்லை, இது தடுத்து ஆட வேண்டிய நேரம்.
0: எஸ்,
1: இது ஃபோரும் சிக்ஸ் அடிக்கிற நேரம் இல்லை.
0: அவுட் ஆகாம
1: எப்படியோ நீங்க அவுட் ஆகாம கட்டை போடுறதுன்னு சொல்லுவாங்க, கட்டையை போடுறான்டான்னு சொல்லுவாங்க. டிஃபென்சிவ் மோடு, எவ்வளோ டிஃபெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ டிஃபெண்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி நீங்கள் களத்தில் நிற்க வேண்டியது மட்டும்தான் இப்போ செய்ய வேண்டிய வேலை. அடிச்சாடுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ இப்போ தேவை தடுப்பாட்டம் மட்டும்தான்.
0: எஸ்,
1: ஆயிரம் ஆயிரம் சூறாவளி விதவிதமாக என்னை தாக்குதாண்டவரே, எனக்கு ஒன்றுமே என்னென்னா புரியல, ஆனாலும் உங்களை கேள்வி கேட்காம காரியங்களை என் சார்பில் நீங்கள் செயல்படுவீங்கன்ற விசுவாசத்தோடு நான் இன்னும் களத்தில் நிற்கிறேன்.
0: ஆமென்.
1: களைச்சு போனாலும் நான் இன்னும் களத்தில் தான் நிற்கிறேன்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: களைச்சு போயிட்டேன் ஆண்டவரே, ஐ எம் ஸோ டயர்ட், எக்ஸாஸ்டட். ஆனால் நான் இன்னும் எப்படி தான் நிற்கிறேன்னா,
0: களத்தில் தான்,
1: களத்தில் நான் நிற்கிறேன்.
0: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: அப்போ நாம அஃபண்ட் ஆகுறப்போ நமக்கு மற்றவங்க நம்மளுக்கு ஒரு நெருக்கடிய சங்கடத்தை கொடுக்குறப்போ நம்ம ஈஸியா நமக்கு முதல்ல என்ன வரும்னா கோபம் தான் வரும். ஆனா கோபம் கொண்டாலும்
0: பாவம் செய்யாதிருங்கள்.
1: மனுஷனுக்கு பிரஷர் எதனாலயா எகிருது மேக்சிமம் என்னன்னா கவலை, கோபம், பொறாமை. இந்த மாதிரியான காரியங்களான தான் மனுஷனுடைய
0: பிரஷர்
1: கொதிப்பு அதிகமாகுது, ரத்த கொதிப்பு. அதுக்கு பேரு
0: பிளட் பிரஷர்.
1: டென்ஷன் ஆகிட்டான், ஐயா யார் ஆகிட்டான்னா டென்ஷன் ஆகிட்டான் அப்படின்னு. கோபம் வந்து ஈஸியாக நம்மளை மேற்கொண்டோம். கோபம்
0: நம்மளை ஈஸியாக மேற்கொண்டுடும்.
1: அப்ப நம்மளை மிக எளிதில் மேற்கொள்ளக்கூடிய கோபத்தை அவ்வளவு ஈஸியா நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா மேற்கொள்ள
0: முடியாது.
1: முடியாது. இந்த விஷயத்துல கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு ஊழியம் செஞ்சா மட்டும்தான் நம்மளால கோபத்தை மேற்கொள்ளவே முடியும். கோபம் மட்டும் இல்லை, எந்த மனுஷீக பலவீனங்களையும் நாம மேற்கொள்ளணும்னா we need help from the Holy Spirit. அவர் நமக்கு ஊழியம் செய்யணும். Unless he has ministered us, we cannot overcome these weaknesses. நமக்கு அவர் வந்து ஊழியம் செய்யலைன்னா இந்த மாதிரியான பலவீனங்களை நம்மளால மேற்கொள்ளவே
0: முடியாது.
1: முடியாது. ஸோ ப்ரெஷருங்கிறது, அழுத்தம் என்பது இட்ஸ் லைக் அன் ஏர் பபுள், காற்று குமிழ்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அதை ஊதுனா எப்படி தெரியும்னா ரொம்ப பெருசாயிரும். அப்ப ஊதுறப்ப உள்ள உருவாகிற ஒரு இன்டர்னல் பிரஷர் வந்து அந்த குமிழ் என்ன செய்யுதுன்னா பெருசாக்குது, ஸ்வெல் ஆயிருது. இந்த அளவு இது பெருசானதுக்கு காரணம் உள்ள ஒரு ஊதுற வேலை நடக்குது.
0: எஸ், ஹல்லேலூயா.
1: ஆனா இந்த குமிழ் போல இருக்கிற, காற்று குமிழ் போல இருக்கிற இந்த பெரிய சைஸான அழுத்தத்தை உடைச்சு போடக்கூடிய ஒரு பவர் வந்து கிறிஸ்துவோடு உறவாடுகிறவர்களுக்கு உண்டு. நீங்கதான் பிரஷர் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய பர்சனல் ஃபெலோஷிப் வித் காட், அவர் பர்சனல் ஃபெலோஷிப் வித் காட், plays a major role. ஒரு பெரிய ரோலை ஆண்டவரோடு நமக்குள்ள தனிப்பட்ட உறவாடுதல் நமக்கு செய்யற ஊழியத்துக்கு இணையானது வேற எதுவுமே என்னன்னா
0: இல்லை.
1: இல்ல, தேவன் ஊழியம் செய்ய வந்துட்டார்னா உதவி செய்ய வந்துட்டாருன்னு அர்த்தம்.
0: ஆமென், ஹல்லேலூயா.
1: இந்த பபுள் ஏன் பெருசாச்சு?
0: ஊதுனதுனால.
1: யார் ஊதுறா? நமக்கு அழுத்தத்தை கொடுக்கற ஒரு காரியத்தை நாமளே ஊத வச்சு, நம்ம வாயினாலேயே ஊத வச்சு, நமக்கு எதிராக பெருசாக்குறது இல்ல. பிசாசு பயங்கர கை தேர்ந்தவன், அதுல
0: தந்திரசாலி,
1: இஸ் அ மாஸ்டர் இந்த விஷயத்துல அவன். ஆனா தேவனோடு உறவாடுறவங்க என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தரோட
0: உறவாடுகிறவர்கள்,
1: உறவாடுகிறவர்கள் இந்த மாதிரி பெருசா ஊதி பெருசாக்கப்பட்ட அழுத்தத்தை மிக ஈஸியா அவங்க உடைச்சிருவாங்க. அப்ப பிரஷர் வந்து எழும்புது அப்படின்னா, அழுத்தங்கள் உருவாகுதுன்னா, அதை உடைக்கிறதுக்கான பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, Go and have a personal fellowship with Christ.
0: Yes.
1: ஆண்டவரோடு இது தனிப்பட்ட விதத்தில் உறவாடுகிற ஒரு நேரம். ஆண்டவரோடு உறவாடி நமக்கு விரோதமாக அக்குமுலேட் ஆகியிருக்கிற அல்லது ஊதி பெருசாக்கப்பட்டிருக்கிற ஒரு ப்ரெஷரை நம்ம ஈஸியாக உடைச்சிடலாம். நம்மளை உடைக்கிறதுக்காக ஆண்டவர் அந்த ப்ரெஷரை அலோவ் பண்ணலை, நாம அதை உடைக்கணுங்கிறதுக்காக.
0: ஆமென்.
1: கர்த்தர் ஒரு கை பார்த்தலாங்கிறார்.
0: எஸ்,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: அந்த மாதிரி அந்த அழுத்தத்தை தேவன் தொட்டார்னா அது என்ன செஞ்சிடும்னா, உடைஞ்சிரும்,
0: உடைஞ்சிரும்,
1: உடைஞ்சிரும்.
0: ஹல்லேலூயா.
1: யுத்த புருஷன் அழுத்தங்கள் நடுவுல மன உடைகிறவன் அல்ல. அவ்வளவு ஈஸியா அவன் என்ன செய்ய மாட்டான்னா, பிரேக் ஆக
0: மாட்டான்,
1: மாட்டான். ஏன்னா அவன் கிறிஸ்துவின் ஆவியானவரோட உறவாடி அவன் அழுத்தங்களை
0: உடைக்கிறவன்.
1: நாடி இந்த டாபிக்ல ஒரு செய்தி எடுத்திருக்கிறோம். அழுத்தங்கள் அவனை உடைக்கிறது இல்ல, அவன் அழுத்தங்களை உடைக்கிறான்.
0: தேவனோடு உறவாடி அழுத்தங்களை உடைக்கிறான்.
1: அவளுடைய அனுபவம் தான், எப்பக்கமும்
0: நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை,
1: ஒடுங்கி போறது இல்ல, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறது
0: இல்லை, கீழே தள்ளப்பட்டும் கைவிடப்படுவது இல்லை. ஹல்லேலூயா.
1: அப்போ இவங்க எல்லாம் அழுத்தங்கள் இவங்களை உடைக்கல. அப்போ சொன்ன பவுல பிரஷர் உடைக்கல, பிரஷரை உடைச்சாலு.
0: ஆமென்.
1: இட்ஸ் ஹோலி ஆர்ட். நம்ம கற்று தேர்ச்சி அடைய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பரிசுத்த கலை இது.
0: எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: ஆவியானவர் அருளி செய்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு, ஆவியானவர்
0: அருளி செய்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு,
1: ஒரே ஒரு சமயத்திற்கேற்ற வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய அழுத்தத்தையும் ஒரு ஒரு ஒரு நொடியில. நானா செகண்ட் இஸ் எனஃப், ஒரு அவ்வளவுதான், தப்புன்னு உடஞ்சினாரு.
0: ஹல்லேலூயா.
1: ஒரு பலூனை ஊதிக்கிட்டே இருந்தா, பலூனை
0: ஊதிக்கிட்டே இருந்தா,
1: ஒரு அளவுக்கு மேல அது வெடிச்சிருமா? வெடிக்காத,
0: வெடிச்சிரும்.
1: ஊதிக்கிட்டே இருந்தா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம
0: ஊதிக்கிட்டே இருந்தா,
1: ஊதிக்கிட்டே இருந்தா. அது டெவிலோட ட்ரிக் என்னன்னா, ஒண்ணுமில்லாத பிரச்சனையா இருக்கும், உப்புக்கல்லு கூட என்னன்னா
0: பிரயோஜனமே இருக்க,
1: பிரயோஜனப்படாத ஒரு பிரச்சனை, அதை நம்ம கையில கொடுக்க மாட்டான். மன்னிக்கணும், கையில தான் கொடுப்பான். அவன் எங்க கொடுத்து போயிருவான்?
0: கையில தான் கொடுத்துட்டு போயிருவான்.
1: பலூனை கையில கொடுத்தாச்சுன்னா அவனுக்கு தெரியும், கையில பலூன் வந்தா இவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க.
0: எஸ், கையில் கொடுத்தது வாயில் வரும்.
1: இவங்க கையில பலூனை கொடுத்தா இவனுக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டானுங்கன்றது அந்த திருவாளை தனக்கு
0: நல்லாவே தெரியும்,
1: நல்லாவே தெரியும். அதனால ஒரு ப்ராப்ளத்தை நைஸா கொண்டாந்து அப்படி கையில் அப்படி கொடுத்துட்டு அவ ஒதுங்கிக்கிறான். நான் என்ன செய்வேன், கையில் வச்சு அதை அப்படி இழுத்து இழுத்து பார்ப்பேன். அது பலூன் தெரிஞ்சிருச்சா, ஆனாவே கையில் இருந்த பலூன் எங்கே போயிடும்னா,
0: வாயில்
1: வாயில் போயிடும். வச்சுட்டு இப்போ அது சும்மா இருந்த பலூன் ஏன் பெருசாகுதுன்னா, வேற யாரும் ஊதலை, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம நானே அதை பேசி பேசி பேசி ஒவ்வொரு முறை அதை குறித்து பேசுகிறப்பையும் ஒவ்வொரு முறை ஃபோன் என்ன செய்கிறேன்னா ஊதல். அப்போ பலூன் வந்து இந்த என் கையில் வந்த பலூன் இப்போ எங்கே போயிருச்சுன்னா,
0: வாய்க்கு
1: வாய்க்கு போய் என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம மூச்சை இழுத்து இழுத்து ஊதுறேன்.
0: எஸ்,
1: மூச்சை
0: இழுத்து இழுத்து
1: இழுத்து இழுத்து ஊத ஊத ஊத ஊத
0: ப்ரெஷர் தாங்க முடியாது.
1: ப்ரெஷர் ஃபுல்லா இந்த அழுத்தத்தை நானே கிரியேட் பண்றேன்,
0: அழுத்தத்தை நானே கிரியேட் பண்றேன்.
1: இப்படியே ஊதிக்கிட்டே இருந்தா அப்படியே போயிட்டே வரும்.
0: இல்லை,
1: ஒரு அளவுக்கு மேல போனா பலூன் என்ன செய்யுது,
0: வெடிச்சிரு,
1: உடையுதா வெடிக்குதா,
0: வெடிக்குது.
1: உடைகிறது வேற,
0: வெடிக்கிறது வேற,
1: வெடிக்கிறது வேற.
0: அல்லேலூயா.
1: அப்போ ஒரு சின்ன பிரச்சனையை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாந்து வச்சுட்டு அதை தாங்கிக்கிற முடியாம என்ன செய்வோம்னா, ஓயாம அதை குறிச்சே பேச பேச பலூனை ஊதி பெருசாக்குற மாதிரி நானும் ஒண்ணும் இல்லாத பிரச்சனையை ஊதி ஊதி என்ன செஞ்சிட்டேன்னா,
0: பெருசாக்கிட்டேன்,
1: பெருசாக்கிட்டேன். என்ன என் வாயை வச்சுக்கிட்டேன், என்ன என்ன
0: சும்மாவே இல்லை,
1: சும்மாவே இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு அளவுக்கு மேல நம்மளே ஊத வச்சு நல்ல இந்த பபுள் கம் பாருங்களேன், வாயில போட்டு அப்படியே சவைச்சு சவைச்சு முதல்ல சவைக்கிறப்ப எப்படி இருக்கும்னா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இனிப்பா இருக்கும். சவைக்கிறதுக்கு எப்படி இருக்கும்,
0: இனிப்பா இருக்கும்.
1: அப்புறம் நல்ல சவைச்ச பின்னாடி அதுல முட்டை விடுறது, வாயில வச்சு என்ன விடுறேன்னா,
0: முட்டை விடுறது.
1: அப்படி அவரே தான் சவைச்சு அப்படி எடுத்து உப்பு நினைச்சு வேறனா
0: ஊதுவார்.
1: ஊதுனா சுயிங்கம், மென்ன சுயிங்கம், மெல்லாத சுயிங்கம் இல்ல, மென்ற சுயிங்கம். மெல்லாத சுயிங்கத்துக்கு பபுள் கமுக்கு புஷ்ன்னு வர்றதுக்கான
0: வாய்ப்பு இல்லை.
1: அந்த பொட்டன்ஷியல் வந்து உள்ள ஹிடனாக தான் இருக்கும், அந்த ஆற்றல் உள்ள மறைஞ்சிருக்கும். அப்போ அந்த ஹிடன் பொட்டன்ஷியல் எப்படி
0: ரிலீஸ்
1: அன்லீஸ் பண்ணுறான் அப்படின்னா, ராவான ப்ராப்ளத்தை கையில் கொடுத்து அதை நல்லா சவைக்க வச்சு, யாரை வச்சு சவைக்க வச்சு, நீயே மெல்லுன்னு மெல்ல வச்சு உள்ள இருக்கிற பலூன் மாதிரி விரியக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன செய்யுதுன்னா இப்போ அன்லீஸ் ஆகுது. வெடிச்ச சுயிங்க எங்க ஒட்டும்னா, நமக்கு மீச வாய் எல்லாத்திலயும் ஒட்டி அதுக்கப்புறம் அதை போட்டு எடுக்க முடியாம படுற பாடு இருக்க அவஸ்தான் வந்து, நம்மளே ஊத வச்சு நம்ம வாயினாலே ஊத வச்சு அந்த பிரச்சனை என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள வெடிக்கு.
0: எஸ்,
1: ஆனா ஆவியானவரோடு நாம உறவாடும் பொழுது ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்ட காரியங்களை ஒரு நொடியில உடைத்து போடக்கூடிய ஒரு சமயத்துக்கேற்ற வார்த்தையை தந்து அவர் நமக்கு ஒரு ஊழியத்தை செஞ்சிடுறார்.
0: எஸ்,
1: ரெண்டு காரியத்தை ஆண்டவர் பேசினார். கோபத்துல வெடிக்கிறது வேற, கோபத்தை உடைக்கிறது வேற.
0: எஸ்,
1: கோபத்துல
0: வெடிக்கிறது வேற, கோபத்தை உடைக்கிறது வேற.
1: எப்பவுமே ஊதப்பட்ட பலூன் வந்து ஒரு உச்சம் தொட்ட உடனே வெடிச்சிடும்.
0: எஸ்,
1: அதுக்கு மேல அது தாங்காது, அதுக்கு மேல என்ன செய்யாதுன்னா, ஆங்காது. கோபம் அப்படிதான், அப்படி உள்ளேயே என்னென்ன இருக்கும், அப்படி உள்ளேயே என்ன செய்யணும்னா, அப்படி ஆயிட்டே இருக்கும். அது ஒரு உச்சகட்டத்தை அடையிறப்ப மனுஷன் கோபத்தில் என்ன பண்ணிடறான்னா, மனைவி மேல உள்ள கோபத்தை கணவர் வெடிச்சிடறாரு, அல்லது கணவர் மேல இருக்கிற
0: கோபம்
1: மனைவியினுடைய கோபம் வீட்டுக்குள்ள வெடிக்குது. வேட்டு வெடிக்கல, கோபம் வெடிக்குது வீட்டுல. வீட்டுக்குள்ள வெடிச்சுதான் கேக்குதுன்னா, வீட்டுக்குள்ள பிசாசு வெடி போடுறது இப்படித்தான்.
0: எஸ்,
1: கணவர் வெடிக்கிறார், மனைவி
0: வெடிக்கிறார்,
1: வெடிக்கிறார், பிள்ளைங்க மேல வெடிக்கிறாங்க. கோபத்துல வெடிக்கிறது வேற, கோபத்தை உடைக்கிறது வேற. கோபத்துல உடைக்கிறவன் இருக்கான், ஆனா கோபத்தை உடைக்கிறவன் இல்ல. புரிஞ்சா உங்களுக்கு?
0: எஸ்,
1: கோபத்துல உடைக்கிறவன் இருக்கான், சட்டி பானையை உடைச்சிடறான், டம்ளரை உடைக்கிறான், டிவியை உடைக்கிறான், செல்போனை உடைக்கிறான், கோபத்துல உடைக்கிறான். டே, கோபத்துல உடைக்கிறியே, உன் கோபத்தை உடைச்சியா? முடியாதுல்ல. தனக்குள்ள தானே உருவாக்கின ஒரு கோபத்தை உடைக்க எந்த மனுஷனாலும்
0: முடியாது.
1: கோபத்துல உடைக்க தெரியும், ஆனா கோபத்தை உடைக்க தெரியாது. தமிழ்ல புரிஞ்சுக்கங்க.
2: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: வீட்டில் இருக்கிறதெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டு உடைக்கிறேன்னா, ஏண்டா அந்த டீ உடஞ்சிருந்துச்சு, எங்க ஐயா கோவம் வந்து உடைச்சு போட்டாரு அப்படிங்க.
0: தட்டு நெளிஞ்சிச்சா,
1: தட்டு நெளிஞ்சா, டம்ளர் நெளிஞ்சிருக்கிறா, எல்லாமே கோபத்துல. நாம வெடிக்கிறப்ப நம்ம வாயில இருந்து பிறக்கிற தகாத வார்த்தை நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை அப்படி குத்தி காயப்படுத்திடுது. சோ கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கப்படுகிற கோபம் ஒரு நாள்ல வெடிச்சே தீரும். கொஞ்சம் கொஞ்சமா
0: சேமிச்சாடா,
1: நான் நினைச்சே பார்க்கல, சும்மா வெடிச்சாரு. நான் இந்த மாதிரி இவர் கோபப்படுவார்னு எனக்கு என்னன்னா
0: தெரியவே தெரியாது,
1: என்னால நம்பவே முடியல.
0: சரவடியா வெடிச்சிட்டாரு,
1: இப்படி கோபப்படுறாருன்னா, கோபத்துல இப்படி உடைக்கிறாரு, அடிக்கிறாருன்னா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள சேமிக்கப்பட்ட கோபம்.
0: எஸ்,
1: கோபத்தை எல்லாம் சேமிக்கலாமா பாஸ்டர்? ஆமா, கோபத்தை என்ன செய்ய முடியும்? உள்ளுக்குள்ள
0: சேமிச்சு வைக்க முடியும்,
1: சேமிச்சு வைக்க முடியும். எப்பவுமே அது எதை சேமிக்கிறோமோ அது வட்டி முதல் மாதிரி தான் திரும்பி வரும். கொஞ்சம் கொஞ்சமா தான் சேமிச்சேன்,
0: இப்படி
1: வடசில இவ்வளவு வட்டிய போட்டாங்க. முதல்ல வட்டிய போடுவோம், அப்புறம் வட்டி குட்டிய போடும்.
0: எஸ்,
1: காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்.
0: எஸ்,
1: அப்ப நாம சேமிச்ச கோபம் நாம சேமிச்சால வராது, வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு தான் வரும்.
0: வரும்.
1: இதான் சேமிப்புல இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ். சேமிச்ச கோபம், கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள நானு சேமிச்ச கோபம். பத்து நாளா ஒரு மாதிரி இருந்தாரு, என்னன்னு தெரியல, இன்னைக்கு வெடிச்சிட்டாரு. அப்பன்னா அது என்ன செய்யுதுன்னா, ஸ்லோவா உள்ளுக்குள்ள வந்து அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே வரும். அப்படி அதை வேற யாரும் சேமிக்கல. என்னை பாதிக்கக்கூடிய ஒரு கோபத்தை எனக்குள்ள நானே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறேன்னா
0: சேமிச்சு
1: சேமிக்கிறேன். இட்ஸ் எ ட்ரிக், இட்ஸ் எ ட்ரிக்.
0: எஸ்,
1: லூக்கா 15 அதிகாரத்துல இளையகுமாரனுக்கு செய்யப்பட்ட தடபுடலான வரவேற்பு யார வந்து பாதிச்சிருச்சுன்னா,
0: மூத்த மகனை அண்ணங்கர்.
1: நடக்கிற கீத வாத்தியங்கள் வாசிக்கலாமா? 10:27 இருந்து வாசிக்கலாமா?
0: அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே.
1: அதாவது அவன் கேட்கிறான், முந்தன வசனம், ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன் உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொடுத்து கன்றை
0: அடிப்பித்தார் என்றான்.
1: அப்பொழுது அவனுக்கு என்ன வந்துச்சு?
0: கோபம்.
1: அப்பொழுது அவன்
0: கோபமடைந்து
1: உள்ளே போக
0: மனதில்லாதிருந்தான்.
1: இப்ப ரிப்போர்ட் வந்து யாருக்கு போயிருக்கும்னா, வேலைக்காரன்ட்டு தான், ஊழியக்காரன்ட்டு தான் கேட்டிருக்கான். அப்ப ஊழியக்காரங்க போய் ரிப்போர்ட்டிங் யார்ட்டு கொடுத்துருப்பாங்க? உங்க மூத்தவன் வந்திருக்கான், என்ன இப்படி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க, பாட்டு சத்தம் எல்லாம் கேக்குதுன்னு கேட்டாரு. ஸோ நாங்கள் இளையவர் வந்திருக்கிறாரு, அதனால உங்கள் டேடி தான் இப்படிலாம் கொண்டாட்டமாக இருக்கிறாரு அப்படின்னு நாங்கள் சொன்னோம்.
0: புரிஞ்சிட்டாரு,
1: பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. இப்படி ஒரு கோபத்தை நாங்கள் என்ன செஞ்சது இல்லைன்னா,
0: அத்ததே இல்லை
1: அப்படின்னு ரிப்போர்ட் ஊழியக்காரங்க தான் யாரு கொடுத்துருக்கணும்?
0: அப்பாவுக்கு.
1: அப்பாவுக்கு என்னன்னா பயங்கர ஷாக்கு, என்னடா அது, நம்மகிட்டே இருந்து டெய்லி ரொம்ப
0: சாஃப்டா
1: அப்பா அப்பா அப்பான்னு சாஃப்டா பேசி தெரிஞ்சவன், ரொம்ப அமைதியா நம்ம சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு தெரிஞ்சவனுக்குள்ள இவ்வளவு கோபம் என்ன செய்தா?
0: இருக்கா
1: இருக்கா அப்படின்னு அப்பா ஷாக் ஆகுறாரு. அப்ப வந்து இந்த மூத்தவனுக்கு கோபம் உடனே எல்லாம் வரல, அவனுக்குள்ள அவன் சேமிச்ச கோபம். அப்படி என்ன கோபத்தை சேமிச்சு வச்சிருந்தான்னா, அவங்க அப்பா போய் விசாரிச்சப்பதான் தெரியுது, தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான்.
0: அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக,
1: இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து
0: ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தோம்,
1: என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. பேசுகிறிடத்தில் உம்முடைய ஆசையை அழித்து போட்டு உம்முடைய குமாரனாகிய
0: இவன் வந்தவுடனே
1: ஒழுத்த கன்ற இவனுக்காக
0: அடிப்பித்தீரே.
1: நானும் கவனிச்சுக்கிட்டு தாயா இருக்கேன். நானு நீங்க சொல்றதை எதையாவது நான் மீறினா, உங்க சொல்ல தட்டி இருக்கிறனா, எவ்வளவு தூரம் உங்களுடைய இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பணிவிடையெல்லாம் நான் செஞ்சு,
0: சலக்கரணியான உபசாரங்களோடு பணிவிடை செய்து
1: இவ்வளவு தூரம் இருந்த எனக்கு நீங்க ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல. ஆனா எல்லா சேட்டையும் பண்ணிட்டு வந்திருக்கிற அவன் வந்த உடனே அவனுக்கு இவ்வளவு தடபுடலா விருந்து வைக்கிறீங்க டாடி? நல்லதுக்கே காலம் இல்ல டாடி, என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த ஓர வஞ்சனை உங்களுக்கு? ஏன் இந்த பச்சைபாதம் உங்களுக்கு? சின்ன வேணா எப்பவுமே ஒரு மடக்கு தண்ணி அதிகமா தான் நீங்க என்ன செய்றீங்கன்னா குடிக்கிறீங்க.
0: எஸ்
1: டாடி, இந்த பார்ஷியாலிட்டி நீங்க என்ன செய்ய கூடாதா?
0: பார்க்கவே கூடாது டாடி.
1: எனக்கு ரொம்ப நாளா உங்க மேல ஒரு வருத்தம், நீங்க என்ன என்கரேஜே பண்ணல.
0: எஸ்
1: ஒரு நாளாவது நான் ஒரு வேலையை நல்லா செஞ்சுட்டு வர்றப்ப நீங்க நாலு வார்த்தை நல்லபடியா என்கிட்ட பேசுவீங்கன்னு பலமுறை எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு சின்ன தட்டி கொடுக்கல, ஒரு ஒரு என்ன அப்ரிசியேட் பண்ணல, என்ன ஆனர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு ஃபங்க்ஷன் கூட நீங்க என்னென்ன வைக்கல. எத்தனை பர்த்டே வந்துச்சு, என்னைக்காவது கேக் வெட்டிங்களா நீங்க எனக்கு? அவனுக்கு கண்ணுக்குட்டியை விட்டுறீங்க கேக் வெட்டுறது போல. சோ இது தேக்கி வைக்கப்பட்ட கோபம்,
0: எஸ்
1: கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச கோபம். அது நேரம் வந்தவன் என்ன பண்ணிருச்சுனா,
0: தேக்கி வைக்கப்பட்ட கோபம் தாக்கி விட்டது.
1: கவனிங்க, கோபம் அவனை உடைச்சிச்சா இல்ல அவன் கோபத்தை உடைச்சானா?
0: கோபம் அவனை உடைச்சு,
1: கோபம் அவனை உடைச்சிச்சு,
0: உடைச்சிச்சு.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: அப்போ நமக்குள் உடையாதிருக்கிற ஒரு கோபம், இன்னமும் உடையாதிருக்கிற ஒரு கோபம் ஒரு நாள்ல கட்டாயம் வெடிக்குங்கிறது நிச்சயம்.
0: எஸ்,
1: அதனாலதான் கோபம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி கோபத்தை நாம உடைச்சிடணும். ஆனா இதை செய்ய எந்த மனுஷனாலும் முடியாது. தேவனோட உறவாடி அவரோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தான் சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை தந்து அவர்களுக்குள்ள அவங்க தேக்கி வச்ச கோபம் வெடிக்கிறதுக்குள்ள இவர் உள்ள போய் அதை உடைச்சு விட்டுறார்.
0: எஸ்
1: கோபம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவர் உள்ள போய் அதை
0: உடைச்சு விட்டுறார்,
1: உடைச்சு விட்டுறார்.
0: ஹல்லேலூயா.
1: ஒரு குண்டூசி வச்சு லேசா குத்தணும்னா டமார்னு உடைஞ்சிருதா?
0: நினைச்சிருந்தா
1: வெடிக்கிறது உடையிறது வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. நல்ல ஊதி பெருசா இருக்கிற பலூன்ல போய் நாம ஒரு சின்ன குண்டூசி வச்சு அப்படி குத்துனோம் அப்படின்னா அது டமார்னு என்ன பண்ணிரு அந்த பலூனு உடஞ்சிரும். ஆனா ஊதிக்கிட்டே இருந்தோம்னா அது டமார் என்ன வெடிக்கும்.
0: ஹல்லேலூயா.
1: டமார் என்ன செஞ்சிடும்
0: வெடிக்கும்.
1: அதனால வெடிக்கிற அளவுக்கு ஊத வேண்டாம், ஊதிக்கிட்டே உதவி செய்யுங்கப்பான்னு கேட்போம்.
0: ஆமென்.
1: ரொம்ப நாள கொஞ்ச நாள வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இல்லை, எனக்கு ஒரு காரியம் டிஸ்டர்ப் பண்ணது, என் வாயை வச்சுக்கிட்டு நான் ஊதிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு என்னமோ நல்லபடியா படல ஆண்டவரே, இது பெருசாகிட்டே போகுது, நான் தான் ஊதி பெருசாகிட்டு இருக்கிறேன், எனக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒரு ஊழியத்தை செஞ்சு இதை உடச்சு விட்டுருங்க,
0: உடச்சு விட்டுருங்க,
1: இந்த கோபத்தை என்ன செய்யுங்க
0: உடச்சு விட்டுருங்க
1: அப்படின்னா இந்த பிரஷர்ல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணுங்க.
0: எஸ்.
1: வெடிச்ச பிறகு, வெடிச்ச பிறகு கோபப்பட ஒண்ணும் இருக்காது.
0: எஸ்.
1: வெடிச்ச பிறகு
0: கோபப்பட ஒண்ணுமே இருக்காது.
1: அதே மாதிரி உடஞ்ச பிறகும் கோபப்பட ஒண்ணுமே இருக்காது.
0: ஆமென்.
1: நீங்க எந்த கேட்டகரி, வெடிச்சிட்டு கோபம் ஆறீங்களா அல்லது கோபத்தை உடைச்சிட்டு குவைட் ஆகுறீங்களா? வீட்டில் சிலர் இருக்கிறாங்க, அல்லது உங்க ஐயாவா இருக்கலாம், அல்லது உங்க அம்மா உங்க அம்மனியா இருக்கலாம்,
0: எஸ்,
1: உங்க மனைவியா இருக்கலாம், அல்லது உங்க
0: கணவராக இருக்கலாம்,
1: உங்க கணவரா இருக்கலாம். அவருடைய டைப் எப்படி இருக்கும்னா, அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னா அவரே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
0: எஸ்.
1: கோபம் வந்துருச்சுன்னா
0: அவரை அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது.
1: அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு வந்த கோபத்தை அப்படி கொட்டி தீர்த்துட்டு,
0: எஸ்,
1: என்ன பண்ணிட்டு
0: கொட்டி தீர்த்துட்டு
1: ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா இருப்பார். அவர் சாந்தமாகணும்னா அவர் கோபத்தை கொட்டி தீர்க்கணும்.
0: எஸ்.
1: அல்லது ரெண்டு பாத்திரத்தை உடைக்கணும் அவர், அல்லது வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை உடைச்சி அவர் கோபம் ஆறுகிறவர்,
0: எஸ்,
1: அல்லது பிள்ளைகளை அடிச்சு மனைவியை அடிச்சு உதச்சி ஒரு ருத்ரதாண்டம் ஆடின பின்னாடி புயல் கரையை கடந்த பிறகுதான் வீட்டில் என்ன இருக்கும்னா
0: பேர்
1: அமைதி இருக்கும். எல்லா ஆட்டமும் ஆடி முடிச்சுட்டு அப்படி கூல கேட்பாரு, என்ன சோறாக்கி இருக்க, சோறு வரியா அப்படின்னு கேட்பாரு.
0: மனசுல நினைச்சுக்குவாங்க சோறு முறுக்கு கேக்குது கேடு
1: அப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவர் பாட்டில் அமைஞ்ச கூல சாப்பிட்டு அமைதியா தூங்குவார். ஏன்னா அவர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிருச்சு அவருக்குள்ள இருந்து. எப்படா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, எல்லாரையும் பந்தாடினேன், வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்யலன்னா நான்
0: விடலை
1: இல்லை, எனக்கு எனக்கு எனக்கு கோபம் வந்தால் நான் எப்படி இருப்பேன்னு தெரியுமில்ல உங்களுக்கு, அப்புறம் கோபப்படுத்துறீங்க.
0: எஸ்.
1: நான் கோபக்காரன்னு தெரியும், நான் கோபம் வந்தால் நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு
0: என்னன்னா
1: தெரியும். எல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்கள் என்னை கோபப்படுத்துறீங்கன்னா நீங்கள் என்னை கோபப்படுத்தாமல் இருந்திருக்கணும் இல்லை. இவரை எல்லாம் வச்சு குடும்பம் நடத்த, இவரெல்லாம் புள்ள ஊட்டியை வச்சு காப்பாற்றி, இவரெல்லாம் நல்லபடியாக வாழ வைக்கிற நல்லபடி மாசான அவர். குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு வினோத பிறவிகள்லாம் இருக்காங்களா? அப்படி
0: இருக்கிறாங்க. ஜோபல் சின்ன வயசாக இருக்கிறப்ப அவனுக்கு சோறு ஊட்டும் போது ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கணும். ரூபா சில நாள் அப்படியே தண்ணி வச்சிக்காமல் இருக்கிறப்போ ஒரு நாள் அவனுக்கு ஏதோ விற்க வரும்போது நான் சொன்னேன், ஹவ் மெனி டைம்ஸ் ஐம் டெல்லிங் யூ ரூபா இட்ஸ் நாட் ரைட் குட் அப்படின்ட்டு அப்படியே வெடிச்சுட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னே. அப்படியே ரூபா அப்படியே கண்ணத்தில் கை வச்சு, எங்கேருந்துப்பா உனக்கு இந்த இங்கிலீஷ் வருது தெரியலையாப்பா, மறந்து போயிட்டாங்க இந்த இங்கிலீஷை கேட்டு.
1: யூதாக்கு வந்து கோபம் வந்தா இங்கிலீஷ்ல திட்டு வரும்.
0: அப்பயே புரிஞ்சுக்க உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாரு போலியே அப்பா.
1: அப்ப அவருக்கு வந்து ரொம்ப நாளா வந்து உடனே அந்த கோவம் வரல,
0: சேமிச்சு வச்சு.
1: நீங்க வந்து ஒவ்வொரு நேரம் நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கணும், என்னடா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இவ என்ன செய்யல, என்ன
0: கேட்கல, தண்ணி கையில வைக்கல,
1: கையில வச்சுக்கல. நான் ஒரு முறையா சொல்றேன், உன்ட்ட ரெண்டு முறையா நான் என்ன செய்யறேன்
0: சொல்றேன்,
1: சொல்லி என்ன செய்யல
0: கேட்கல
1: கேட்கல.
0: பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் மிரள்றாங்க. அவ்வளோதான் வெடிச்ச உடனே சாரிருபதி சாரிருபதி
1: சரண்டர் ஆகுறது. வீட்டு மாதிரி யாரெல்லாம் கால் குளிந்துருவாப்புல, அப்படி கோவப்பட்டுட்டு சத்யா நான் என்ன செய்யறேன்னா
0: சாரி கேட்கிறேன்,
1: சாரி கேட்கிறேன். எல்லாரும் மகன் ஜாய வந்து ரொம்ப கண்டிச்சாரு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருவேன். யார் என்ன பீட்ரு அவருக்கு தெரியும். திட்டு உள்ள போதும் தெரிஞ்ச உடனே நேரம் என்கிட்ட ஏஞ்சல்ட்டே வருவாப்புல, வந்த உடனே அப்படி முழங்கால நின்றுவாப்புல, அண்ணே நான் வந்து இனிமே என்ன செய்ய மாட்டேன்டா. அதுக்கப்புறம் போங்க எந்திரிச்சு போங்க அஞ்சலி அனுப்பி விட்டுரு. அப்ப நமக்கு எப்படி நாம ரிலீஸ் ஆகுறோம் அப்படின்னா, எனக்குள்ள ஒரு கோபம் இருக்கு, நானே சேமிச்ச கோபம், கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச கோபம், அது வட்டி முதலமா என்னே ரிவர்ஸ்ல அடிக்குது. அப்படி வர்றப்ப என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிற என்னால என்னன்னா முடியல, இட்ஸ் அ பிரஷர். அப்ப நான் என்ன பண்றேன், கோபத்துல நான் அப்படி வெடிச்சு செதறிட்டு அதுக்கப்புறம்
0: சாந்த சொரூபியாக மாறி விடுகிறேன்.
1: ஏன்னா வெடிச்ச பிறகு கோபப்பட ஒண்ணும் இல்ல, நீங்க வெடிச்ச பதில பலூன திரும்ப ஊத முடியுமா?
0: முடியாது.
1: வெடிச்ச பலூனை திரும்ப என்ன செய்ய முடியாது,
0: ஊதவே முடியாது,
1: ஊதவே முடியாது. அதே போல உடஞ்ச பலூனையும் நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா
0: ஊத முடியாது,
1: ஊத முடியாது. ரெண்டு, so how you are handling your daily pressure.
0: Hallelujah. Hallelujah.
1: So தங்களுக்கு உண்டான கோபத்தை கொட்டி தீர்த்துட்டு அமைதியாகி விடுகிறவர்களும் உண்டு. ஆனா கிறிஸ்துவின் ஆவியானவரோடு உறவாடி கோபத்தை உடைச்சு போட்டுட்டு அமைதியாகிறவங்களும் உண்டு. எப்ப உடைச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க ப்ரேயர் சேம்பர்ல தனியா உறவாடி ஆவியானவர் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஊழியத்தை செஞ்சு அந்த ப்ரெஷர்ல இருந்து அவங்கள ரிலீஸ் பண்ண வச்சு வெளியே கொண்டு வருவார் பாருங்களேன். குயட்டா இருப்பாங்க அப்படி.
0: ஹல்லேலூயா.
1: எப்ப கோபம் அக்குமுலேட் ஆச்சு, எப்ப அந்த கோபத்தை இவங்க உடைச்சாங்க, வெளியில இருக்கிற யாருக்குமே என்னன்னா
0: தெரியாது,
1: சுத்தமா தெரியாது.
0: எஸ்,
1: சுத்தமா தெரியாது.
0: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு நான் கோபப்பட்டது உண்மைதான், கோபப்பட்டது
0: உண்மைதான்,
1: ரொம்பவே எனக்கு கோபம் என்னன்னா வந்துச்சு. ஆனா பாருங்க, நம்ம அதை வெடிக்க உடைக்க முடியாதுல்ல, அதை நம்ம வெடிச்சு நம்ம வாட்டில் எதுவும் பண்ண முடியாது பாருங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ப்ரெஷரில் நான் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு தோத்துறையா அப்படின்னு சொல்லி கேட்டு பைபிளை வாசித்தேன். ரெண்டு மூணு நாள் நான் போராடினேன், என்னால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு என்னன்னா
0: தெரியலை.
1: ஆனால் அந்த நேரத்தில் தான் என் கோபத்தை உடைச்சி போடக்கூடிய ஊழியத்தை ஆவியானவர் எனக்கு செய்தார். அப்படியே நான் அமைதி ஆயிட்டேன். கோபப்பட்டதுனால நான் அமைதியாகல, என் கோபத்தை நான் உடைச்சதுனால நான் அமைதி ஆயிட்டேன். தந்தையவர்கள் கூட ஒரு அருமையான ஒரு உயர் அதிகாரியை நான் பார்க்க போயிருந்தேன்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னது,
0: நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து ஒரு உயர் அதிகாரியை சந்திக்க சென்றிருந்தோம். அவர் சொன்ன வார்த்தை என் மனசு ரொம்ப புண்படுத்திருச்சு. அந்த நபரை மன்னிக்கவோ அவர் சொன்ன வார்த்தையை என்னால் மறக்கவோ முடியாத நிலைமையில் நான் போராடி கொண்டிருந்த போது, அப்போதான் எபிரேயர் 12:1-3 கர்த்தர் காட்டி இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொண்டு, லெட் அஸ் ஃபிக்ஸ் அவர் ஐஸ் ஆன் ஜீசஸ், கண்களை கர்த்தர் மேல் பதிய வைப்போம். அந்த வசனம் வந்தவுடனே புது ராகமும் பிறந்தது, அதை குறித்த அந்த வலியும் மறைந்தது.
1: அதுல பிறந்த பாட்டு தான்
0: கண்.

0: ஆமென் சொல்லுங்களே.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: எனக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட, ரெண்டு நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஃபோன் கால். அவங்களுக்கு வந்து ரொம்ப பாவம், அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்கள உயர் அதிகாரி, அவங்க மேலே இருந்தவங்க அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணலை. பயங்கர அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு. கோபத்தில் நாமளாக அப்படி பேச மாட்டாங்க, ஆனால் அந்த பதசத்தில், அவங்க பதராட்டத்தில் அவுட் ஆஃப் பேலன்ஸ் அன்னைக்கு அந்த பேச்சில் இருந்துச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நாள் அழுத்தத்திலே இருக்கிற பிள்ளைங்க லைஃப்பில் ஒரு சின்ன சீண்டல் மற்றவங்க பண்ணுறப்ப அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல, அதனால தான் அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஜோம் பண்ணலாம், நீங்கள் தைரியமாக இருங்க, நான் அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன், எல்லாத்தையும் ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணுவார், உங்கள் வேர்டு தான் பாஸ்டர், எங்களுக்கு எல்லாமே பலனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பல காரியங்களை என்னிடத்துல சந்தோஷமாக பேசினாலும் அந்த சந்தோஷத்தையும் மீறி உள்ள ஒரு கோபம் வந்து அப்படி ரிலீஸ் ஆகிட்டே நான் இருந்துச்சு. அன்னைக்கு அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னு எனக்கு தெரியல, ஜஸ்ட் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு விட்டுட்டேன். ரெண்டு நாள் கழிச்சு அந்த வேர்டை நான் தியானிக்கிறேன், இப்பதான் அவங்களுக்கான ஆன்சரே வருது.
1: எஸ்,
0: கோபத்துல நீ வெடிக்க போறியா அல்லது உனக்குள்ள இருக்கிற கோபத்தை உடைக்க போறியா?
1: எஸ்.
0: அப்ப தந்தையர்கள் கோபத்துல வெடிச்சாங்களா, கோபத்தை உடைச்சாங்களா?
1: கோபத்தை உடைச்சாங்க.
0: எப்படி உடைச்சார் ஆவியானவர்?

0: கோபத்துல வெடிக்கிறியா அல்லது கோபத்தை உடைக்கிறியா? சில பேர் கேள்வி கேட்கறதுனாலே நமக்கு ஆண்டவர் வந்து சில ஊழியத்தை கொடுக்கிறாரு.
1: ஆமென்.
0: லைவ்ல போறதுனால வர்ற போன் கால்ஸ் எல்லாம் ப்ரெஷர்ஸ்ல வர்ற போன் பண்றப்ப டென்ஷனு, துரோகம், சகிக்க முடியல, பாதிக்கப்பட்டவங்களுக்குள்ள ஒரு கோபம் எழுவது இயற்கை. இட்ஸ் குவைட் நேச்சுரல். அப்ப பாஸ்டர் உங்களுக்கெல்லாம் கோபம் வரும், யார் சொன்னா? நல்லாவே வரும் கோபம், நல்லாவே வரும் கோபம். ஆனா பாக்குறது கோபப்படாத மாதிரி தான் என்ன செய்யணும்னா தெரியும். கோபம் வரும், ஆனா கோபம் வர்றப்ப நான் அதையே பேசி அதையே நாம உள்ளுக்குள்ள தேக்கி வைக்கிற அனுபவம் அது உறவிட முடியாத அளவுக்கு தடையா வரும். நம்மளால இயல்பா இருக்க முடியாது, நாம கஷ்டப்படுவோம், நம்முடைய ஃப்ளோ எல்லாமே தடைப்படும். அப்படி வர்ற நேரத்தில் என்ன செய்யலாம்? படபடன் வெடிக்கலாமா? சடசடன் கோவப்படலாமா? அப்படின்னு வர்ற சூழ்நிலையில் ஒரு தேவமனுஷன் எதை சூஸ் பண்ணிக்கிறான்? ஆண்டவரே கோவப்பட்டலாம், ஆனால் அதுக்கப்புறம் டேமேஜை சரி செய்யறது ரொம்ப ரொம்ப என்னென்ன கஷ்டம். அதனால் இந்த கோபத்தை உடைக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க? நீங்கள்
1: கிருபை
0: செய்யுங்கன்னு தர்றப்ப அங்கே தான் ஆண்டவர் நமக்கு ஊழியத்தை செய்து
1: ஆமென்.
0: நமக்குள்ள சேமிக்கப்பட்ட கோபத்தை அது வெடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஞானத்தை தந்து, ஒரு வெளிப்பாட்டை தந்து அவரே அதை என்ன செய்றார்னா உடைச்சு
1: விட்டுறார்.
0: இப்ப நாம எப்ப கோபப்பட்டோம்னு தெரியாது, எவ்வளவு கோபத்தை சேமிச்சோம்னு மற்றவங்களுக்கு தெரியாது, அந்த கோபத்தை நாமளே உடைச்சதும் மற்றவங்களுக்கு தெரியாது. எப்ப கோபப்பட்டேன், எத்தனை நாள் கோபமா இருந்தேன்,
1: எவ்வளவு
0: கோபத்தை நான் சேமிச்சு வச்சிருந்தேன், இது எதுவும் வெளியில என்ன செய்யாது யாருக்கும்
1: தெரியாது.
0: அதே போல என் கோபத்தை எப்படி நான் எனக்குள்ள ஆவியினர் உடைச்சு போட்டாரு, நான் எப்ப இருந்த அமைதியானேங்கிறது யாருக்கு என்னன்னா
1: தெரியாது.
0: தந்தையர்கள் ஒரு முறை சொல்லுவாங்க, டேய் ஏதாவது பிரச்சனை என்ன ஒண்ணு நேரடியா மோதணும்,
1: ஒரு வருஷம் தேக்கி வச்சுக்கிட்டு நான் அப்பொழுது வந்தேன், இப்பொழுது இது நடந்தது ஏன்?
0: எத்தனை பேர் சரி செய்யறது? நீங்க எவனும் தெரியாக மாட்டான், அவன் தனித்தனியா கடவுளோட உறவாடுறவன் தான் என்ன செய்யறா, தன்னை சரி செஞ்சுக்கிட்டு ஓடுறான்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அப்ப எல்லாருக்குள்ள எழுகிற கோபம் தேவ பிள்ளைகளுக்குள்ளயும் கண்டிப்பா என்ன செய்யும்?
1: எழும்.
0: கோபமே இல்லைன்னு நம்ம யாருமே சொல்ல
1: முடியாது,
0: முடியாது. ஆனா என்ன, தேவ மனுஷன் தேவனோட உறவாடுறவன் கோபத்துல வெடிக்கிறது இல்ல. ஏன்னா அவன் கோபத்தை என்ன செய்யறான்னா
1: கொடுப்பாரு.
0: அந்த வார்த்தை வச்சு அவன் ஊழியம் செய்யறப்ப அவனால காரியங்களை என்ன செய்ய முடியும்னா கொண்டு போக முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப அவர் கோபம் அடைகிறாரு, கோபத்துல வெடிச்சிட்டாரு அப்படிங்கிற சாட்சி இருக்கு. ஆனா எனக்குள்ள கோபம் இருந்துச்சு, ஆனா நான் ஆண்டவரோட உறவாடின பொழுது அந்த கோபம் இப்ப உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டிமனி எத்தனை பேர் இருக்கு? கோபத்தை உடைத்து போடுவதன் மூலம் பெரிய தீமைகளை நம்மளால தவிர்க்க முடியும். We can easily avoid major damages. டேமேஜ் ஒரு பக்கம் ஆனாலும் விடுங்க, இமேஜும் போயிடும்.
1: எஸ்,
0: என்ன போயிடும்?
1: இமேஜும் போயிடும்.
0: அதான் நீதிமொழிகள் 18:19 ஒரு வசனம் இருக்கு, அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது
1: அரிது.

0: அரிது.
1: அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போல் இருக்கும். இன்னொரு மொழியாக்கம், உன் நண்பனை அவமானப்படுத்தினால் அவனை வசப்படுத்துவது வலிமையான சுவர்களை உடைய நகரத்தை வெல்வதை விட கடினமாகிவிடும்.
0: நம்மளால
1: ஒருத்தன் பாதிக்கப்படுறான்னு வைங்களேன், நம்ம கோவப்பட்டதுனால நாம எரிச்சப்பட்டு திட்டினதுனால ஒருத்தன் பாதிக்கப்படுறான் பாருங்களேன், அவனை திரும்ப வசப்படுத்துறது அவ்வளவு ஈஸி இல்லை. வீட்டில் இருக்கிற டம்ளரையும் சட்டியும் தூக்கி போட்டு உடைச்சதுனால அந்த பாத்திரத்தை கூட நெளிஞ்சது அப்படியே தான் இருக்கும். ஆனா மனசு அந்த நேரத்துல சுட்ட வார்த்தை இருக்கு பாருங்களேன், ஒரு கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வருது, அது பத்தவங்க மனசு என்ன செய்தனா
0: சுற்றுது
1: சுற்றுது. திருக்குறள் கூட இருக்குல்ல, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும்
0: ஆராதே நாவினால் சுட்ட வடு.
1: சுட்ட வார்த்தை நமக்குள்ள என்னவா மாறுது?
0: வடுவாக
1: வடுவா மாறுது. கேட்டானே ஒரு கேள்வி, அன்னைக்கு ஆகுறவரை என்னால என்ன செய்ய முடியாதுண்ணா?
0: மறக்கவே முடியாது.
1: உன் நண்பனை அவமானப்படுத்தினால் அவனை வசப்படுத்துவது வலிமையான சுவர்களை உடைய நகரத்தை வெல்வதை விட கடினமானதாகிவிடும். குறுக்கு கம்பிகள் கொண்ட அரண்மனை கதவுகளின் தடுப்பை போல விவாதங்கள் ஜனங்களை பிரிக்கின்றன. டென்ஷன்ல கத்திரலாம், கோபத்துல வெடிச்சிடலாம், ஆனா அந்த இன்சிடென்ட் வந்து அப்படியே மைண்ட்ல என்ன செய்யுங்கன்னா உட்கார்ந்துருக்கும். Passion-ல அருமையா இருக்கு, It's easier to conquer a strong city than to win back a friend whom you have offended.
0: Yes.
1: Their walls go up, making it nearly impossible to win them back. திரும்ப அவனை வசப்படுத்துறது அவ்வளவு எளிதான விஷயம் என்னன்னா
0: இல்லை.
1: இந்த கோபம் தேவையா? அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கோபத்தை உடைச்சு
0: விட்டுறாரு.
1: கோபத்தை என்ன செய்யறாரு? உடைச்சு விட்டுறாரு. நாபால் வந்து தாவீத ரஃபா ஹேண்டில் பண்ணப்போ, அதாவது தாவீத அவமானப்படுத்தினப்போ, தாவீத என்ன ஆயிட்டாருன்னா பயங்கர டென்ஷன் ஆயிட்டார். 1 Samuel 25 தான் அந்த இன்சிடென்ட். கோபத்துல அப்படி பயங்கர ஆக்ரோஷம் ஆகி அவனை என்ன பண்றேன் பாருன்ட்டு என்ன செய்யறாருன்னா டேவிட் வந்து வர்றாரு. அப்ப கோபம் வர்றது என்னது மனுஷனுக்கு? நம்மளை யாராவது சீண்டுனா, நம்மளை யாராவது அவமானப்படுத்தினா, யாராவது நம்மளை வந்து இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நாம என்னன்னா நமக்குள்ள என்ன வந்துருது?
0: கோபம்.
1: அப்ப நாபால் விஷயத்துல தாவீது கோபம் அடைந்தார். கோபம் அடைந்தார்,
0: கோபம் அடைந்தார்.
1: ஆனா தாவீது கோபம் அடைந்தாலும் அபிகாயில அனுப்பி கர்த்தர் அந்த கோபத்தை உடைத்தார்.
0: ஆமென்.
1: கோபம் அடைந்தது, கோபம் உடைந்தது,
0: கோபம் உடைந்தது.
1: அப்ப ஒரு தேவ மனுஷனுடைய அனுபவம் என்ன? நான் கோபம் அடைந்தேன், ஆனா ஆவியானவர் எனக்கு ஊழியம் செஞ்சு
0: கோபத்தை,
1: என் கோபம் உடைந்தது,
0: உடைந்தது.
1: உடைந்த கோபத்தை, கோபம் உடைந்த பிறகு மீண்டும் கோபப்பட முடியாது. உடைந்த பலூனை மீண்டும் ஊத முடியாது. எப்படி ஊத முடியாது? கோபப்பட்டேன், அவ்வளவுதான், கொட்டி தீர்த்துட்டேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு மனசுக்கு, இப்படியும் இருக்கான் கேட்டகரி. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிறாத, கோவம் வரத்தான் தெரியுமில்ல உனக்கு தான், நான் தான் கோவப்படுன்னு தெரியுமில்ல, அப்புறம் ஏன் நீ கோவப்படுத்தின? உனக்கு தான் அத்தானே தெரியாது, அவனுக்கு கோவப்படவே அப்புறம் சரியாயிருக்கும், அவனுக்கு புரியாது. உனக்கு என்ன பிள்ள போகல, சோறு போடுபுல, நீ மனுஷரா? நீ மனுஷன், நீ தேவ மனுஷன் என்னன்னா
0: இல்லை,
1: உன்னையெல்லாம் நாலு பேர் ஃபாலோ பண்ணணும்.
0: அத தீ நான் சுட்ட பொண்ணுக்கு கலைஞர் அவர்கள் ஒரு விளக்க உரை எழுதி இருக்கிறாரு. நெருப்பு சுட்ட புண் கூட ஆறிவிடும், ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது. நெருப்பு வெறுப்பு.
1: அந்த மாதிரி இல்லை. உடைஞ்ச கோபம், வெடிச்ச கோபம். வெடிச்ச கோபத்தை வெடிச்ச பின்னாடி, கோபத்தில் வெடிச்ச பின்னாடி, திட்டின பின்னாடி அமைதியாறீங்களா? அல்லது ஆண்டவரோட உறவாடி அந்த கோபத்தை உடைச்சிட்டு நீங்க அமைதியா நீங்க காரியத்தை ஹேண்டில் பண்றீங்களா? இட்ஸ் எ மெச்சூரிட்டி.
0: ஹல்லேலூயா.
1: அண்ட் இட்ஸ் நாட் எ வீக்னஸ். அது ஒருபோதும் பலவீனமே என்னன்னா ஆகாது. நீங்க புரிஞ்சுக்கிறவர் எல்லாத்தையும் என்ன செய்யறவர்?
0: புரிஞ்சுக்கிறவர்.
1: இந்த புரிதல ஆவியானவரே கொடுக்கிறார். அப்ப டேவிட் கோபம் அடைகிறார். யாருக்கு எதிரா? நாபாலுக்கு எதிரா. உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? டென்ஷன் ஆயிட்டான். இவனை எப்படியே விட்டான்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். ஆனா இவனுக்கு இது தகுதி என்னன்னா
0: இல்ல.
1: அதனால அபிகாயில் அனுப்பி, அபிகாயிலுடைய வார்த்தையில வாயில தாவீதுக்கு ஊழியம் செய்யக்கூடிய வார்த்தைகளை அபிகாயிலுக்கு தந்து கர்த்தர் தாவீதை சந்திக்கும்படி அபிகாயில அனுப்பி வைக்கிறார். ஒரு பக்கம் உதவியோடும் வெகுமதிகளோடும், இன்னொரு பக்கம் தாவீது கூலியம் செய்யக்கூடிய வார்த்தைகளோடு வந்து தாவீது அவன் என்ன செய்யறான்னா சந்திக்கிறான். சோ பாத்திரம் எப்படி இருக்குன்னா, இப்போ ஆத்திரமா இருந்த பாத்திரம் கடைசியில
0: அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக.
0: நான் ரத்தம் சிந்த வராத படிக்கும்,
1: என் கையே பழிவாங்காத படிக்கும்,
0: நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக.
1: ஆமென் சொல்ல.
0: ஆமென்.
1: நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால்
0: பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன்
1: என்று சொல்லி
0: அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு
1: அவளை பார்த்து,
0: நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ,
1: இதோ நான் உன் சொல்லை கேட்டு
0: உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான்.
1: ஆமென் சொல்ல.
0: கோபமடைந்த
1: தாவீதுக்குள்ள இப்ப கோபம் என்ன செய்து விட்டது? உடைந்து விட்டது.
0: உடைந்து விட்டது.
1: உடைந்த கோபம், கோபம் உடைஞ்சதுனால பாத்திரத்துக்கு வாயில என்ன வந்துருச்சு? இப்போ ஸ்தோத்திரம் வந்துருச்சு. முன்னாடி பாத்திரம் ஃபுல்லா ஆத்திரம் இருந்துச்சு, இப்ப பாத்திரம் வாயில ஃபுல்லா ஸ்தோத்திரம் வருது. காரணம் என்ன? கோபம் என்ன பண்ணிருச்சு? உடைஞ்சிருச்சு.
0: உடைஞ்சிருச்சு.
1: கோபத்துல வெடிச்சு தப்பு பண்றதுக்கு முன்னாடி ஆவியானவர் அவசர நிலையா உள்ள வந்து சொல்லிட்டு கோபத்தை பண்ணி விட்டாருன்னா உடைச்சிட்டார். பல சமயங்கள்ல ஒரு தேவ மனுஷனா நம்முடைய கோபத்துல நாம எல்லை மீறி போகாததுக்கு, கோபத்துல வெடிக்காம பாதுகாக்கப்பட்டதுக்கு மிக பிரதானமான காரணம் இந்த எல்லையில்லாத கிருபை, அது நிமித்தம் உண்டான அளவற்ற பொறுமை. ரெண்டு சேர்ந்து எதை உடைச்சு விட்டுருச்சுன்னா, எனக்குள்ள சில நாளா நான் தேக்கி வச்சிருந்த கோபத்தை யாருக்கும் தெரியாம உடைச்சிருச்சு. நான் இயல்பாயிட்டேன். இப்ப நான் மற்றவங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இந்த மனுஷனை திரும்ப வசப்படுத்தின ஊழியத்தை யாரு செஞ்சா? ஆவியானவரே
0: செய்கிறார்.
1: அப்ப எளிதுல கோபம் அடைய நம்மளால முடியும், ஆனா எளிதுல கோபம் அடைஞ்சு கோபத்துல வெடிக்க நம்மளால முடியும். ஆனா ஆவியானவர் நமக்கு உதவி செய்யலன்னா நாம அடைஞ்ச கோபத்தை நம்மளால உடைக்க முடியாது. நாம் அடைந்த கோபம் வெடிப்பதற்கு முன்பாக அதை உடைத்து போட நம்மளால முடியாது. இதுக்கு ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு
0: வேணும்.
1: அடைஞ்ச கோபம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதை உடைச்சு போட ஆவியானவரால மட்டும்தான் முடியும். ஆமென்
0: சொல்லுங்களேன்.
1: கோபம் அடைகிறது, கோபம் உடைகிறது, ரெண்டுமே கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற மனுஷங்களுடைய அனுபவம். அதனால தான் கோபம் அடைஞ்சாலும் இவங்களால கோபத்தில் வெடிக்க
0: முடியல
1: முடியல அவன் சொல்ல
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: யோசேப்பு தன்னுடைய சகோதரரை மீண்டும் சந்திச்சப்ப கோபத்தில் வெடிச்சாரா?
0: வெடிக்கல.
1: ஏன் வெடிக்கல? ஏற்கனவே கத்தர் உடைச்சிட்டார்.
0: உடைச்சிட்டார்.
1: யோசேப்பை உடைத்த பொழுது அவர்கள் யோசேப்பை உடைத்தார்கள். எல்லாரும் சேர்ந்து யோசேப்பை உடைத்தார்கள். தன்னை உடைத்தவர்கள் மேல யோசேப்புக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் இருந்துச்சு. ஆனா கத்தர் என்ன பண்ணார்னா, யோசேப்புக்குள்ள இருந்த கோபத்தை
0: உடைத்தார்.
1: உடைச்சு விட்டா இருப்பாருங்களேன். ஆமன் சொன்ன
0: ஆமேன்.
1: தன்னுடைய பிரதர்ஸை பார்த்தோன்னு கோபத்துல கொதிக்கல, அன்பினால் அவருடைய இருதயம் பொங்கி என்ன செய்ததுனா
0: வழிந்தது.
1: காரணம், தேவன் யோசேப்புக்கு செய்த ஊழியம் யோசேப்போட கோபத்தை சுத்தமா உடைச்சு
0: போட்டுருச்சு.
1: யார் மேல கோபம்? எவ்வளவு நாள் கோபம்? எவ்வளவு நாளை தேக்கி வச்சது? பட்டி
0: முதலுமா?
1: பட்டி முதலுமா? பட்டி குட்டியெல்லாம் போட்டு நம்மளை போட்டு படாத பாடு படுத்துறதுக்கு முன்னாடி அவ்வியனவர் எனக்கு நீங்க என்ன செய்யுங்க?
0: ஊழியம் செய்யுங்க. எங்க அக்கா மேல நான் மூணாவது படிக்கிறப்ப ஒரு கோபத்துல இருந்து அது 11 ஏறத்தாழ 8 அந்த கோபம் போயிட்டே இருக்கிறப்ப ஆவியான் ஒரு நாள் உபாசம் பண்ணலான்னு போறப்ப ஆவியானவர் அந்த கோபத்தோட இருக்கிற என்னை பார்த்து சொன்னாரு, உங்க அக்கா மேலேயே நீ வந்து ஒப்புறவு இல்லாம என்னடா உபாசம் பண்ண போற, போய் சாரி கேள்றான். எங்க அப்பா சாரி கேட்க சொல்லி எங்க அப்பாவே செத்தே போயிட்டாரு. ஆனாலும் அந்த கோபம் எனக்கு போல. ஆவியானவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு அவங்களோட ஒப்புரவாயிட்டு போய் பண்ண அந்த உபவாசம் மறக்கவே முடியாது. ஆவியானவரே அப்படியே உடைச்சு விட்டுட்டார். அல்லேலூயா.
1: நிறைய கோபம் உள்ள என்னன்னா
0: தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, சேகரிக்கப்பட்டிருக்கிறது.
1: பட்டி குட்டி எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு. எப்ப வெடிக்கும்னு என்ன செய்யலன்னா
0: தெரியல.
1: தெரியல, விளிம்பு நிலைக்கிறீங்க வந்துட்டீங்க. பாத்திரம் பயங்கர ஆத்திரமா என்னன்னா
0: இருக்கு.
1: இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நான் உனக்கு ஊழியம்
0: செய்யறேன்.
1: இந்த பாத்திரம் ஆத்திரத்தோட இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் தான் அவன் வாயில இருந்து என்னன்னா
0: மரணம்.
1: எளிதில்ல, இந்த போதனை எளிதல்ல. இது எவ்வளவு வலிய கொடுக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நமக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஆவியானவற்ற நம்முடைய கோபத்தை உடைக்கக்கூடிய வார்த்தை இருக்கு. நம்மை அமைதிப்படுத்தக்கூடிய, நம்மை சாந்தப்படுத்தக்கூடிய வார்த்தை அவற்று தான் இருக்கு. ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: எங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. ஆண்டவரே, நானும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான். எனக்கு செய்யப்பட்ட துரோகம், எனக்குண்டான பாதிப்பு, எனக்குள்ள இவ்வளவு அழுத்தங்களை தந்து என்னை ரொம்ப ஒரு கோப நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க என்னோட பேசி கோபம் அடைஞ்சது உண்மைதான், ஆனா என்னோட உறவாடு இந்த கோபத்தை உடைத்து போடக்கூடிய ஊழியத்தை உனக்கு நான் செய்வேன். நான் உனக்கு நியாயம் செய்கிறவர், நான் உனக்கு நீதி செய்கிறவர். சர்ச்சில் ஒரு தம்பி, அவன் வந்து பழக்கடை வச்சிருக்கான் ரோட்ல, ஜூஸ் போடுற தம்பி, இளநீ வெட்டி கொடுக்கறது, சின்னதாக ஆரஞ்ச் ஜூஸ் போட்டு கொடுக்கறது, சும்மா தள்ளு வண்டி வச்சு சின்சியராக இருக்கிற ஒரு தேவப்புள்ள. ஒவ்வொரு வாரமும் அவனுடைய தொழில் செஞ்சு அந்த தொழிலில் வர்ற வருமானம், தள்ளு வண்டி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிற்கணும், அந்த வருமானத்தில் ஆண்டவர் பேசினாராம், பாதி ஏழைகளுக்கு அப்படின்னாராம். அதனால் அவனுடைய வருமானத்தில் மாவு அரைச்சி வீட்டு வீட்டுக்கு மாவு பாக்கெட் போடுற தம்பி, பாதி ஏழைகளுக்கு, அவனுடைய லாபத்தில் பாதி எடுத்து ஏழைகளுக்கு வச்சிருவான். அந்த மனுஷன், அந்த பிள்ளையனுடைய டயத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு சின்ன பொட்டணத்தில் அந்த வாரம் அவனுக்கு நடந்த தொழிலில் ஆண்டவருக்குன்னு உரிய காணிக்கை எடுத்து அந்த வியாபாரி மாதிரியே ஒரு நியூஸ் பேப்பரில் மடித்து ஒரு பொட்டணத்தோடு தான் என்னை சந்திப்பான். பிரின்சிபல் அவனுக்கும் அவனுடைய ஒய்ஃபுக்கும் உள்ள அப்படி ஒரு கடவுளுடைய காரியத்தில் அவ்வளவு சின்சியராக இருப்பான். ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி கடையில் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஒருத்தர் ஜூஸ் போட்டு கேட்டிருக்காரு, கொடுத்துருக்குறான். 2-3 ரஷ் ஆயிடுச்சு போல இருக்கு. அவங்களுக்கு இந்த இளநியை வெட்டி கொடுத்துட்டு அவங்க இருக்கிறப்ப அந்த ஜூஸ் குடித்தவர் அந்த டம்ளரை கொடுக்குறப்ப அவர் காசு கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. அண்ணே, இதை நான் வெட்டிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு ஈகோ, நான் வந்து உன்கிட்ட நின்று உனக்கெலாம் நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பலார்னு நாலு பேர் நடுவில் வச்சு கன்னத்தில் அரைஞ்சிட்டார் அந்த தம்பி வந்துட்டார். அவ்வளவு கோபம் பாருங்க அந்த மனுஷனுக்கு. இத்தனை பேர் நடுவில் வச்சு நம்மளை அரைஞ்சிட்டாரேங்கிறது அந்த பிள்ளை உடனே நில குழஞ்சிருக்கிறான். நில குழஞ்சிட்டு அந்த கொடுத்த காசை வாங்கி நான் அப்படி இல்லைன்னே நான் இதை வெட்டி கொடுத்துட்ருக்கேன் நான் முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன் தான் நான் சொன்னேன்னு சொன்ன உடனே அந்த மனுஷனுக்கு அப்பவும் உணர்வடையில. கூலா அவரை பார்த்து நீங்கள் என்னை அடித்ததை ஜீசஸ் பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிட்டு அவன் பாட்டில் வெட்ட ஆரம்பிச்சிட்டானான். இல்லை யார் பெரியாள், அரைஞ்சவனா அரை வாங்கினவனா?
0: அரை வாங்கினவன்.
1: யாருடைய பலம் பெருசு?
0: அரை வாங்கின.
1: கோபம் அடைகிறான் ஒருத்தன், ஆனால் எதிர இருக்கிறவன் கோபத்தை உடைக்கிறான்.
0: எஸ்,
1: இந்த பிள்ளைங்க கணவன் மனைவி வந்து நின்று அண்ணன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னவொன்னே எனக்கு யார் அவன் தெரிஞ்சவன் தானே, யாராக இருப்பான், பேசுவோமா, எழுது சந்திப்பு ஏதாவது வான் பண்ணுவோமா அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைண்ணே, நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நீ அரிச்சிட்டிங்க ஜீஸ் ஏசப்பா பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எனக்கு அந்த அதான் இது வந்து வீக்னஸ் இல்லை, இது வந்து பயங்கரமான ஸ்ட்ரென்த். இது இது கேரக்டர். இது
0: அல்ல இல்லை அல்லேலூயா.
1: ஒரு எளியவன் என்னை நீ அடிச்சிட்ட, நானும் அமைதியா நான் போறேன், முகத்துல ஒரு சுழிப்பை காட்டாம நாலு பேர் நடுவில் அந்த அவமானத்தை சகிச்சுக்கிட்டு தொடர்ந்து அந்த வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு அடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த வியாபாரத்தை தூக்கி மூடி வைக்காம ஒரு வாரம் என்னால் போக முடியாத ஆண்டவரே, நான் உங்கள் காலுக்காக உண்மையாக இருக்கிறேன், யாஸ்தியில் ஏழைகளுக்கு பாதியை வருமானத்தில் பாதியை நான் கொடுக்குறேன், உமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்கிறேன், நான் எதுக்கு இவ்வளோ தூரம் ஒருத்தன் அடிக்கிறான், நீங்கள் ஏன் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தீங்க, நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல, ஏன் நீங்கள் அலோவ் பண்ணீங்க, அதை நீங்கள் தடுத்துருக்க வேண்டாமா, எக்கச்சக்கமான கேள்வி கேட்டிருக்கலாம், எந்த கேள்வியும் கேட்கல, எனக்கு இந்த கடையே வேணான்னு சொல்லிட்டு நான் அவமானப்பட்ட இடத்துல இந்த கடை நடத்த விரும்பலன்னு சொல்லிட்டு கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், செய்யலை அதே இடத்துல.
0: எஸ்,
1: தொடர்ந்து நான் பயணிப்பேன் என் கத்திற்காக.
0: ஆமென்.
1: நீ என்ன பண்ணாலும் சரி, அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார்.
0: எஸ்,
1: என் வேலை எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடுறது மட்டும்தான். சிம்பிள் பீப்புள், ரொம்ப எளிமையானவங்க, சாதாரணமானவங்க, தெருவில் நிற்கிறவங்க, கடை போட்டு விற்கிறவங்க, எந்த கேள்வியும் கேட்கல, எந்த கோபம் ஆண்டவர் மேல
0: என்னென்ன
1: வரல. நம்முடைய ஆன்மீக பலம்.
0: ஆமென்.
1: பரவாயில்ல, நான் சமீப நாட்கள்ல ஒருத்தவங்கலாம் நான் ஜோம் பண்ணேன், நான் பண்ண முடியும் கேட்கல, அதனால எனக்கு இந்த ஜீசஸ் வேண்டாம், இதுக்கு பிறகு நான் மாம்சத்தில் வாழ போறேன்ட்டு போயிட்டாங்க. அப்படி ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் புரிஞ்சுக்கல. இதை குறித்து அதிகமாக ஆண்டவர் பேச விரும்புகிறார். என் ஆண்டவரை புரிஞ்சுக்கல.
0: எஸ்,
1: என் ஆண்டவரை
0: புரிஞ்சுக்கல.
1: அதான் அடுத்த செய்தி.
0: எஸ்,
1: தகப்பனே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான காலை தியானத்தில் எங்களோடு நீங்கள் அற்புதமான விதத்தில் பேசி ஈஸியாக கோபம் அடையலாம், கோபத்தில் வெடிக்கலாம், ஆனால் கோபத்தை உடைக்கிறது ஒரு ஆன்மீக பலம். அது உம்மோடு உறவாடுகிற பிள்ளைகள் லைஃப்பில் மட்டுமே காணப்படுகிற ஆன்மீக பலம். இதை நீங்கள் அற்புதமான விதத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களை யுத்த புருஷர்கள் ஆக்குறதற்காக நன்றி. ஒரு புருஷ லட்சணத்தை எங்களுக்குள்ள உண்டாக்குறதுக்காக நன்றி. யார் மேலேயாவது எங்களுக்குள்ள ஒரு கோபத்தை நாங்கள் பல மாதங்களாக பல வாரங்களாக நாங்கள் தேக்கி வச்சுருப்போம்னா அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதை உடைச்சி போடக்கூடிய ஊழியத்தை நீங்கள் செய்ய வல்லவர் என்கிற ரகசியத்தை இன்னைக்கு எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்ததுக்காக மக்கு நன்றி, சொல்லிக் கொடுத்ததுக்காக மக்கு நன்றி. நீண்ட நாளாக இந்த கோபம் என்கிற அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டு அதுலேருந்து வெளிவர முடியாமல் போராடி கொண்டிருக்கிற நபர் யாரா இருந்தாலும் சரி, அந்த அழுத்தங்களை நீங்க உடைச்சு போட்டதுக்காக நன்றி. இன்னைக்கு இந்த வேர்டை கொடுத்து, இந்த விஷயத்தை கொடுத்து, பாத்திரம் ஆத்திரத்தோடு இருக்கிறது சரியில்லை, அது ஸ்தோத்திரத்தோடு தான் இருக்கணுங்கிற காரியத்தை அற்புதமா விளங்க பண்ணுகிறாரே உமக்கு நன்றி. நாங்களும் கூட யாருக்கு விரோதமா எங்க மனசுல கோபத்தை நாங்க தேக்கி வச்சிருப்போம்னா இந்த நாள்ல அதை உடைச்சு போடுகிற வார்த்தையை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி. எல்லா ஆத்திரத்தையும் மறந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணி எங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில நாங்கள் பொறுமையோடு ஓட இன்னைக்கு காலையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்
2: இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமடைந்தோம் நல்ல பிதாவே.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
4: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஒரு சமயம் ஓல்டேஜ் ஹோமில் சென்று ஊழியம் செய்தேன். அப்பொழுது அங்குள்ள வயதான தாத்தா பாட்டி இவர்களை சந்தித்து ஒரு நாள் முழுவதும் அவர்களோடு நான் பழகி ஆண்டவரை குறித்து பேசினேன். அவர்களோடு பழகும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை கவனிக்காததினால் இந்த ஓல்டேஜ் ஹோமில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் அறிந்து கொண்டேன். வாழ்க்கை என்பது ஒரு தொடர்கதை. வேதம் தெளிவாக கூறுகிறது, நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். நாம் நம்முடைய பெற்றோரை கவனிக்காவிட்டால் நமக்கு கூட வயசாகும், நம் அதே நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்மை கவனிக்க மாட்டார்கள். என அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு நல்ல பெற்றோரை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், அதே நேரத்தில் பெற்றோரை கனம் பண்ணுவோம். பெற்றோரை கனம் பண்ணும் பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. நமக்கு கொடுத்த பெற்றோருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை துதிப்போம், தினமும் துதிப்போம். இப்படி துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு.

0: what the Bible says that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் என்ன போதிக்கிறதோ அதை உங்களுக்கு போதித்து வருகிறோம்.
0: Now let us turn to the key verse.
1: இப்போது நம்முடைய முக்கியமான வசனத்துக்கு நாம் செல்வோம்.
0: Revelation chapter 12 verse 11.
1: வெளிப்படுத்தல் 12:11.
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives even unto death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிசாசை ஜெயித்த போது அதுல மூன்று அம்சங்கள் அடங்கி இருந்தது.
0: Saints victory over the Satan, in the saints victory over the Satan there were three elements.
1: பரிசுத்தவான்கள் பிசாசை ஜெயித்த போது அதுல மூன்று காரியங்கள் அடங்கி இருந்தது.
0: The blood, the word and their testimony.
1: ரத்தம் பிறகு வசனம் பிறகு அவருடைய சாட்சி.
0: How did it work together?
1: அதை எப்படி மூன்றும் இணைந்து கிரியை செய்தது?
0: They testified about what the word of God says that the blood of Jesus has done for them.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை அவர்கள் சாட்சியை அறிவித்தார்கள்.
0: This is how the blood, the word and the testimony works together.
1: ரத்தம் வசனம் சாட்சி இம்மூன்றும் இப்படிதான் இணைந்து செயல்படுகிறது.
0: The blood and the word never change.
1: ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது.
0: The blood never loses its power.
1: ரத்தம் தன்னுடைய வல்லமையை இழந்து போவதே கிடையாது.
0: The word of God says what it says and for eternally it is true.
1: தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அது நித்திய நித்தியமாய் சத்தியமா இருக்கிறது.
0: So the word and the blood never change.
1: ஆகவே ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது.
0: The only thing that can change in that among those three elements is the testimony, our testimony.
1: இந்த மூன்றிலே மாறக்கூடியது ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய சாட்சிதான்.
0: This is what the problem is.
1: பிரச்சனையே இதுதான்.
0: This is why many people do not have victory over the devil.
1: ஆகவேதான் பல மக்கள் பிசாசின் மீது வெற்றி பெற முடியவில்லை.
0: The blood of Jesus has been shed.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது.
0: The word of God declares what that blood has done for us.
1: அந்த ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை தேவனுடைய வசனம் கூறுகிறது.
0: But the believers sometimes are varied in their knowledge about what the blood has done.
1: ஆனால் சில சமயத்தில் விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று போதுமான அளவுக்கு அறிவில்லை.
0: Some don't know anything.
1: சிலருக்கு எதுவுமே தெரியாமல் ஒரு சிலருக்கு கொஞ்சம்
0: தெரியுது.
1: ஒரு சிலருக்கு நிறைய தெரிந்திருக்கிறது என்றாலும் ரத்தம் என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்லுகிறதோ அதை அவர்கள் சாட்சியாய் சொல்லாது இருக்கிறார்கள்.
0: They don't make it their confession.
1: அதை தங்களுடைய அறிக்கையாக அவர்கள் ஆக்கிக் கொள்வதில்லை.
0: Therefore their faith is not released and power is not released.
1: ஆகவே தங்களுடைய விசுவாசம் வெளிப்படுவதில்லை வல்லமையும் வெளிப்படுவதில்லை.
0: So this is what we are talking about.
1: அதை குறித்து தான் நாம் பேசி வருகிறோம்.
0: You see the Bible says many things about what the blood has done.
1: பாருங்கள் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பது குறித்து வேதம் பல காரியங்களை கூறுகிறது.
0: First of all it says we have already talked about 8 things.
1: முதலாவது ஏற்கனவே நாம் 8 காரியங்களை குறித்து பேசி விட்டோம்.
0: The Bible says that it has provided us redemption.
1: வேதம் சொல்கிறது அது நமக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறது என்று.
0: The Bible says that it has given us forgiveness of sin.
1: பிறகு பாவ மன்னிப்பை நமக்கு உண்டாக்கி இருக்கிறது.
0: Thirdly the Bible says it has given us clean. Cleansing.
1: மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது நம்மை சுத்திகரித்திருக்கிறது.
0: The blood brings us justification.
1: ரத்தம் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது.
0: It brings us sanctification.
1: நம்மை சுத்திகரித்திருக்கிறது.
0: It speaks better things than that of Abel in the presence of God today for us and forever for us.
1: இன்றைக்கும் இன்றென்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் ஆபேலின் ரத்தத்தை விட மேலானவைகளை நமக்காக இயேசுவின் ரத்தம் பேசுகிறது.
0: Seventhly, it has brought us into reconciliation with God.
1: ஏழாவதாக தேவனோடு நம்மை ரத்தம் ஒப்புரவாக்கி இருக்கிறது.
0: This brought reconciliation through the blood. We are reconciled.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்து மூலமாய் நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம்.
0: And finally we saw last week that it has given us boldness before God.
1: கடைசியாக கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? தேவனுக்கு முன்பதாக அது நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது.
0: Boldness to come before God and approach God.
1: தேவனுடைய சமூகத்தில் வர தேவனை அணுகுவதற்கு நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது.
0: We are told to come boldly because the blood has been shed.
1: ரத்தம் சிந்தப்பட்டதனாலே தைரியமாய் வர வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
0: Now let me go to the ninth thing that the word of God says about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது திருவசனம் சொல்கிறதோ அதிலே ஒன்பதாவது காரியத்தை நாம் பார்ப்போம்.
0: Ninthly, the Bible says that the blood of Jesus, the shed blood, the precious blood of Jesus has given us the ability to live for God.
1: இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தம் தேவனுக்கென்று வாழும்படியான ஒரு திராணியை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று வேதம் கூறுகிறது.
0: The ability to live for God.
1: தேவனுக்கென்று வாழக்கூடிய திராணி.
0: The Christian life, the success of your spiritual life depends upon your knowledge of what the blood has done.
1: உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றியே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்ற அந்த அறிவை பொறுத்து தான் இருக்கிறது.
0: See, this is the most wonderful thing.
1: இதுதான் மிக அற்புதமான ஒரு காரியம்.
0: The Christian life is built by truth.
1: கிறிஸ்துவ விசுவாசம் சத்தியத்தினாலே கட்டப்படுகிறது.
0: Without truth you can never be made strong.
1: சத்தியம் இல்லாமல் நீங்கள் பலனடையவே முடியாது.
0: You will never live the Christian life in the way that you ought to live without truth.
1: சத்தியம் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழப்பட வேண்டுமோ அப்படி உங்களால் வாழ முடியாது.
0: One of the greatest battles that Christian people have is that they get saved and spirit filled and so on, but then they slowly run into a path of backsliding.
1: கிறிஸ்தவர் சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டம் இதுதான். இரட்சிக்கப்படுகிறார்கள், பிறகு ஆவியினால் நிரம்புகிறார்கள், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் பின்மாற்றத்துல போய் அப்படியே போய் விடுகிறார்கள்.
0: They lose their excitement for the Lord.
1: கர்த்தருக்கு இருக்கிற அந்த உற்சாகம் போய் விடுகிறது.
0: They face a lot of problems.
1: நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள்.
0: There is no victory over Satan.
1: பிசாசின் மீது வெற்றி இல்லை.
0: There is only a struggle.
1: போராட்டம் தான் உண்டு.
0: The Christian life and victory over sin and devil is a big problem for them.
1: அவர்களை பொறுத்தவரையிலே கிறிஸ்துவ வாழ்க்கையும் பாவம் பிசாசின் மீது வெற்றி பெறுவதும் பெரிய போராட்டமா இருக்கிறது.
0: I say that because that is the way that it goes on mostly.
1: இதன் சொல்ல காரணம் என்ன? நிறைய அப்படிதான் இருக்காங்க.
0: Because that is the way I have lived it many years.
1: ஏனென்றால் பல வருடங்களாக நானும் அப்படி தான் வாழ்ந்தேன்.
0: But I have found one thing.
1: ஆனால் ஒரு காரியத்தை நான் கண்டுகொண்டேன்.
0: If you come to the truth.
1: சத்தியத்திடம் நீங்கள் வந்தால்.
0: When you get the revelation of the truth.
1: சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டால்.
0: The truth gives you victory.
1: சத்தியம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.
0: You shall know the truth and the truth shall make you free.
1: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
0: For the believer there is no better medicine than the truth.
1: விசுவாசிக்கு சத்தியத்தை விட சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது.
0: The word of God.
1: தேவனுடைய வார்த்தை.
0: The truth of God's word.
1: தேவனுடைய வசனத்தின் சத்தியம்.
0: Brings great personal victory for us.
1: தனிப்பட்ட முறையிலே மாபெரும் வெற்றியை அது நமக்கு கொடுக்கிறது.
0: So tonight I want to talk about how the precious blood of Jesus that was shed for us literally gives us the ability to live our spiritual life for God, to live for God in a greater way.
1: இன்றைக்கு நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் எப்படி தேவனுக்கென்று நாம் வாழும்படியாக நமக்கு உதவுகிறது, திராணியை கொடுக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம்.
0: You may have never thought about it like that.
1: இதை குறித்து இந்த விதமாக நீங்கள் எண்ணி பார்த்திருக்க மாட்டீர்கள்.
0: In the old days we sang about the blood.
1: பாருங்க, பழைய நாட்கள்ல ரத்தத்தை குறித்து பாடி.
0: There is power, power, power.
1: வல்லமை உண்டு, உண்டு, உண்டு என்று.
0: Wonder working power.
1: அற்புதங்களை செய்யும் வல்லமை.
0: In the blood of the lamb.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில்.
0: Oh, I felt something when I sang it.
1: அது பாடின போது ஏதோ ஒரு உணர்வு உற்சாகம் வந்தது எனக்கு.
0: I knew that there was something in it.
1: அதுல ஏதோ இருக்குது என்று எனக்கு தெரியும்.
0: But nobody explained to me what was there in it.
1: ஆனால் அது என்ன இருக்குது என்று யாருமே எனக்கு விளக்கவில்லை.
0: That was the sad thing about the old days.
1: அந்த நாட்களில் இருந்த துக்கமான விஷயமே இது.
0: Nobody told me what is there in the blood.
1: இரத்தத்தில் என்ன இருக்குது என்று யாருமே எனக்கு சொல்லவில்லை.
0: Why the blood was shed?
1: ஏன் இரத்தம் சிந்தப்பட்டது?
0: What the Bible says about what the blood of Jesus has done.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறது அதை சொல்லவில்லை.
0: We were not taught about that.
1: So
0: the song made us excited because we knew we could feel that there is something in it, but we never really know what was there.
1: பாடல் எங்களுக்கு ஒரு எழுச்சி கொடுத்தது, அதுல ஏதோ இருக்குன்னு தெரியும், ஆனா என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை.
0: Now let us turn to Hebrews chapter 9.
1: இப்போது எபிரேயர் 9 அதிகாரத்துக்கு நாம் செல்லுவோம்.
0: Let me read to you verse 13 and 14.
1: 13 14 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
0: Hebrews 9 13 and 14.
1: எபிரேயர் 9 13 14.
0: For if the blood of bulls and of goats and the ashes of an heifer sprinkling the unclean sanctifieth through the purifying of the flesh.
1: அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால்,
0: how much more shall the blood of Christ, who through the eternal spirit offered himself without spot to God, purge your conscience from dead works to serve the living God.
1: நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையினால் சுத்திகரிப்பதை எவ்வளவு நிச்சயம்.
0: Now it says that the precious blood of Jesus that was shed purges our conscience from dead works notice to serve the living God.
1: பாருங்க, வசனம் சொல்கிறது கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சி செத்த கிரியையினால சுத்திகரிக்கிறது என்று.
0: Let me clarify something because of our Tamil translation.
1: தமிழ் மொழி பெயர்ப்பு நிமித்தம் ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்கி
0: சொல்ல வரும். And also because of the King James English.
1: King James Englishலும் அது நிமித்தம் உங்களுக்கு விளக்க
0: வரும்போது. It says the blood enables us to serve the living God.
1: வசனம் என்ன சொல்கிறது? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ரத்தம் உதவி செய்கிறது.
0: Immediately the Tamil people are thinking that this is a verse for the preachers because they are doing ministry for God.
1: ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் தான் தேவனுக்கென்று ஊழியம் செய்றாங்க. ஆகவே இது ஊழியக்காரர்களை குறித்து பேசுகிறது தமிழ் ஆட்கள் நினைத்துக்
0: கொள்கிறார்கள். Talks about how the blood enables us in ministry they think.
1: எப்படி ஊழியம் செய்வதற்கு ரத்தம் நமக்கு உதவுகிறது என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: So it is for ministers they think.
1: ஆகவே இது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு
0: எண்ணிக்கொள்கிறார்கள். Even reading the King James version that gives the idea that to serve the living God is to minister as a minister in some way.
1: King James Bible la vaasikkum bodhu appo ஊழியம் செய்வதற்கு என்று சொன்னா தேவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஊழியம் செய்வது என்று எண்ணிக்கொள்கிறார்.
0: But actually if you look into the real meaning of the word it really does not refer to preachers or to ministry of any kind. It is referring to every believer and their ability to live for God in a greater way and serve God in that way, living for God.
1: ஆனா இந்த வசனத்தோட உண்மையான அர்த்தம் என்ன? ஏதோ ஊழியக்காரர்களுக்கும் பிரசங்கிகளுக்கும் மாத்திரம் சொல்லவில்லை, மாறாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்லுகிறது தேவனை நாம் அந்த விதத்தில் சேவிக்கலாம், அவருக்கென்று வாழலாம் என்றது சொல்லுகிறது.
0: Because when the veil was rent in two when Jesus died on the cross.
1: இயேசு சிலுவையில் மரித்தபோது திரைச்சீலை இரண்டாய் கிழிக்கப்பட்டது.
0: The veil that was hiding the holy place, holy of holies.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடிக்கொண்டிருந்த அந்த திரைச்சீலை.
0: This great curtain that forbade everyone else from drawing near to God.
1: தேவனுக்கு அருகில் யாரும் வர முடியாதபடி அவளை தடுத்து கொண்டிருந்த அந்த திரைச்சீலை.
0: Only once a year the high priest went in.
1: வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் பிரதான ஆசாரியாக அதற்குள்ளாய்
0: சென்றான். Even then he had to exercise great precautions before he went in.
1: அவன் கூட உள்ளே செல்வதற்கு முன்பதாக மிகுந்த எச்சரிக்கையுடன் காரியங்களை செய்ய வேண்டும்.
0: To go in and come out once a year is a great ordeal.
1: வருஷத்துக்கு ஒரு முறை உள்ளே போயிட்டு வெளியே வருவது பெரும் போராட்டமாக இருந்தது.
0: And the curtain was closed forbidding men and women to stand outside because here is the holy place, holy of holies where God dwells. And sinful man cannot approach God.
1: இது மகா பரிசுத்த ஸ்தலம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஆகவே பாவம் நிறைந்த மக்கள் உள்ளே வரக்கூடாது என்று திரைச்சீலை அவர்களை மூடி அவர்களை தடுத்தது.
0: But when the blood of Jesus was shed on the cross.
1: ஆனால் இயேசுவின் ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டபோது.
0: When Jesus gave his life on the cross.
1: இயேசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தபோது.
0: The curtain was miraculously rent from top to bottom.
1: அந்த திரைச்சீலை அற்புதமாக மேலிருந்து கீழாக கிழிந்தது.
0: Now it is absolutely a miracle if you read about that curtain and how thick it was and how difficult it is for any man to just go up and rent it into two.
1: அந்த திரைச்சீலை குறித்து அது எவ்வளவு தடியாக இருக்கும், அது எவ்வளவு உயரமா இருக்கும், மேலிருந்து கீழே கிழிக்கிறது எவ்வளவு கஷ்டம், அதை பற்றி எல்லாம் வாசித்தா அப்போது உங்களுக்கு தெரியாது எவ்வளவு பெரிய அற்புதம் என்று.
0: Anybody that knows anything about this curtain that was hiding the holy of holies can tell us that it is absolutely a miracle that it was rent into two top to bottom.
1: மகா அந்த திரைச்சீலை பற்றி தெரிந்திருக்கிற யாராலும் சரி அது மேலிருந்து கீழாக கிழிந்து என்று சொன்னால் அது முற்றிலும் அற்புதம் என்று தான் சொல்வார்கள்.
0: Not an ordinary piece of cloth. It is extremely thick and strong.
1: அது சாதாரண ஒரு துணி அல்ல, மிகவும் தடிமனாக இருக்கும், வலுவுள்ளதாக இருக்கும்.
0: And it is a great length in great length.
1: அது மட்டுமல்ல நீளமும் அதிகமாக இருக்கும் அது.
0: And it's not easy to tear it like that.
1: அதை கிழிப்பது சாதாரண விஷயம் அல்ல.
0: It is God who tore it up.
1: அதை கிழித்தது தேவன்.
0: God opened the way.
1: தேவன் வழியை திறந்து விட்டார்.
0: The author of the book of Hebrews declares that a new and a living way has been made for us.
1: எபிரேயர் ஆசிரியர் சொல்கிறார் நமக்கு புதிதும் ஜீவனமான ஒரு பாதை உண்டாக்கப்பட்டிருக்கிறது.
0: Now you know so that men and women can approach God.
1: இப்போது எல்லாரும் தேவனை அணுகலாம்.
0: And a greater thing is that God himself comes and dwells in the hearts of men.
1: அதைவிட பெரிய காரியம் தேவனே வந்து மனிதருடைய உள்ளங்களிலே வாசம் பண்ணுகிறார்.
0: And the more important thing is
1: அதைவிட அதி முக்கியமானது.
0: Now there are no high priests and priests and so on.
1: இப்போது ஆசாரியனோ பிரதான ஆசாரியனோ போன்ற ஆட்கள் எல்லாம் கிடையாது.
0: There are no middlemen and agents to go to God.
1: இப்போது தேவனை செல்வதற்கு மத்தியஸ்தர்களோ அல்லது தரகர்களோ இல்லவே இல்லை.
0: There is only one mediator that is Christ.
1: மத்தியஸ்தர் ஒருவர் தான், அவர் தான் கிறிஸ்து.
0: Through offering himself as a sacrifice upon the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே தன்னையே பலியாக செலுத்தினது மூலமாக.
0: Through his shed blood.
1: அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக.
0: He has once and for all opened this new and a living way for us so that all of us can enter, go in and come out.
1: நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே சென்று வெளியே வருவதற்கு ஏற்ற வண்ணமாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஒரே தரம் நமக்காக அவர் திறந்து வைத்து விட்டார்.
0: No priest now.
1: இப்போ ஆசாரியனே கிடையாது.
0: We are the priests.
1: நாம தான் ஆசாரியர்கள்.
0: You don't look to someone as your priest.
1: இன்னொரு ஆளை நம்முடைய ஆசாரியனாக நாம் பார்ப்பதில்லை.
0: That is why you don't have that kind of priestly ministry that we have in the Old Testament. We don't have it in the New Testament.
1: ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரிய ஊழியம் இருந்தது, அதுபோல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு கிடையாது.
0: What is a priest?
1: ஆசாரியன் என்றால் யார்?
0: He went in and did some things in the holy place.
1: அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு அங்கே ஏதோ பண்ணிட்டு இருப்பான்.
0: The holy of holies only once a year the high priest went.
1: மகாபரிசுத்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் ஒரு முறை சொல்லுவான் வருஷத்துக்கு.
0: But the people were standing outside.
1: மக்களோ வெளியே நின்று கொண்டிருந்தார்கள்.
0: What were they doing?
1: என்ன செய்து கொண்டிருந்தார்கள்?
0: They just stood there and waited and just watched as the priest ministered to the Lord.
2: அப்படியே சும்மா அங்க நின்று கொண்டிருப்பார்கள். பிரதான ஆசாரியன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது அதை பார்த்து கொண்டிருப்பார்கள்.
0: They felt far away.
2: வெகு தூரத்துல இருப்பதாய் உணர்ந்தார்கள்.
0: They were not allowed into anywhere near the presence of God.
2: தேவனுடைய சமூகத்தில் கிட்ட கூட வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்தது.
0: This is the way the Old Testament was.
2: பழைய ஏற்பாட்டில் எப்படி தான் இருந்தது?
0: Now even today sometimes churches call the minister priest.
2: இன்னைக்கு கூட சில சபைகளிலே இந்த ஊழியக்காரரை பாதிரியார் ஆசாரியன் என்று அழைக்கிறார்கள்.
0: Now the word priest once again takes them in the wrong direction.
2: அந்த priest என்ற வார்த்தை மீண்டும் தவறான பாதையில் அவர்களை கொண்டு போகுது.
0: Because you find him turning here and doing something.
2: ஏன் அவரை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பிட்டு எதையாவது பண்ணிட்டு
0: இருப்பாங்க. And the people are just lost and they're sitting there and they don't know what to do.
2: மக்களும் என்ன செய்யணும் தெரியாம சும்மா அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு
0: இருப்பாங்க. He is doing something over here.
2: அவர் இந்த பக்கம் திரும்பி எதையாவது பண்ணிட்டு
0: இருப்பாரு. He is praying a prayer.
2: அவர் ஏதோ ஜெபம் பண்றாரு.
0: He is approaching the altar.
2: அவர்தான் பலிபீடத்தை போறாரு.
0: He is doing the rituals.
2: அவர்தான் சடங்குகளை செய்கிறார்.
0: He goes on about doing the ceremony.
2: அவர்தான் எல்லா சம்பிரதாயங்களும் பண்ணிட்டு இருக்காரு.
0: But the people are just sitting there waiting for everything to be over.
2: ஆனா மக்களோ சும்மா உட்கார்ந்து எப்ப இதெல்லாம் முடியும்னு காத்துட்டு இருக்காங்க.
0: But we are not like that.
2: ஆனா நாம அப்படி இல்லை.
0: That is why we don't use the word priest.
2: ஆகவே தான் அந்த priest என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவதில்லை.
0: We are all priests.
2: நாம் எல்லாரும் ஆசாரியர்கள்.
0: Bible says in 1 Peter chapter 2 verse 9.
2: 1 பேதுரு 2:9 லே வேதம் சொல்கிறது.
0: We are a kingdom of priests.
2: நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
0: We are a kingdom of priests. As God's people all of us are priests.
2: தேவனுடைய ஜனங்களாகிய நாம் எல்லாரும் ஆசாரியர்களாக
0: Priests were ministering to the Lord in the worship of God.
2: தேவனை ஆராதிக்கிறதுல ஆசாரியர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள்.
0: Now everybody joins in the worship of the Lord.
2: இப்போது கர்த்தரை ஆராதிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து கொள்கிறார்கள்.
0: That is why there is nothing up here.
2: ஆகவே தான் இந்த இடத்துல எதுவுமே இல்ல.
0: That is why I am not turning over there.
2: ஆகவே தான் நான் அந்த பக்கம் திரும்பிட்டு இல்ல.
0: That is why there is not a lot of things over here.
2: ஆகவே தான்
0: that we pay much attention to.
2: இந்த பக்கத்துல எதையும் வைக்கல நாம வெச்சிட்டு அதுல கவனம் செலுத்துறதும் கிடையாது.
0: There is no much decoration here.
2: இந்த பக்கம் அதிக அலங்காரம் எதுவும் கிடையாது.
0: There is nothing going on here.
2: அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல பாருங்க.
0: We are all priests.
2: நாம் எல்லாரும் ஆசாரியர்கள்.
0: We are all worshiping the Lord.
2: நாம் எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறோம்.
0: We are all drawing into the presence of God.
2: நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே வருகிறோம்.
0: A new and a living way has enabled all of us to come in and rejoice and praise and enjoy the presence of the living God.
2: அந்த புதியதும் ஜீவனுமான மார்க்கம் தான் எல்லாருமே தேவனுடைய சமூகத்திலே வந்து ஜீவனுள்ள தேவனை நாம் அனுபவிக்கும்படி செய்திருக்கிறது.
0: This is the new covenant my friend.
2: இதுதான் புதிய உடன்படிக்கை நண்பர்களே.
0: You are not living under Pastor Moses.
2: நீங்க பாஸ்டர் மோசேஸின் தலைமையின் கீழ் வாழல.
0: Now you are living under the great shepherd Jesus.
2: கிடையாது பெரிய மேய்ப்பனாக இயேசுவின் கீழ் வாழ்ந்து
0: கொண்டிருக்கிறீர்கள். He has brought us into the very presence of God.
2: தேவனுடைய சமூகத்திற்கே அவரை கொண்டு வந்து
0: விட்டார். It is time that the New Testament people are shaken up so that they realize where they are at. They are standing on holy ground in the very presence of God.
2: புதிய ஏற்பாட்டு மக்களை நாம் ஒழுக்கி விட்டு அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் தேவனுடைய பரிசுத்த பூமியிலே நின்று கொண்டிருக்கிற உணர்வு அவர்கள் கொடுக்கப்பட வேண்டும்.
0: You are in the very holy of holies.
2: நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறீர்கள்.
0: Now next week I'm going to talk about how we live there.
2: அடுத்த வாரம் நாம் எப்படி அங்கே வாழ்கிறோம் என்று நான் பேச போகிறேன்.
0: The Christian life is not about entering into this presence, it is about living there in his presence.
2: கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அவருடைய பிரசன்னத்திலே நுழைவது மட்டுமல்ல அங்கேயே எப்படி வாழ்வது என்பது.
0: That is such an exciting subject about how we live in the very presence.
2: அது மிகவும் பரவசமான ஒரு காரியம் எப்படி நாம் தேவனுடைய சமூகத்திலே வாழ்கிறோம் என்பது.
0: But we'll wait for next week.
2: அடுத்த வாரம் வரைக்கும் அதற்காக காத்திருப்போம்.
0: Now we are talking about serving the living God.
2: ஆனால் இப்போது ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறது குறித்து நாம் பார்க்கிறோம்.
0: The blood of Jesus is the thing that enables us to live for God.
2: தேவனுக்காக வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான்.
0: How does it help us?
2: அது எப்படி நமக்கு உதவுகிறது?
0: By the shed blood.
2: சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக.
0: So that we can live for the living God.
2: ஜீவனுள்ள தேவனுக்காக நாம் வாழ முடியும்.
0: Now living for God and living with God in his presence is two different things.
2: பாருங்க தேவனுக்காக வாழ்வது ஒன்று தேவனோடு கூட தேவனுடைய சமூகத்திலே வாழ்வது அது வேறு.
0: We will keep the second thing later on.
2: இரண்டாவது காரியத்தை பிற்பாடு பார்ப்போம்.
0: Now we'll talk about the living for God and what it means.
2: இப்போ தேவனுக்காக வாழ்வது என்றால் என்ன அதை குறித்து பார்ப்போம்.
0: See living for God starts with the intimacy with God.
2: தேவனுக்காக வாழ்வது தேவனோடு கூட இருக்கிற நெருக்கத்திலே ஆரம்பிக்கிறது.
0: You see Christian life
2: பாருங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை
0: is based on your intimacy with God.
2: தேவனோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறீர்களோ அதை பொறுத்து இருக்கிறது.
0: This is not about some ritual or ceremony.
2: இது ஏதோ ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ அது கிடையாது.
0: It is not about what I can do for you.
2: அல்லது உங்களுக்காக நான் என்ன செய்ய முடியும் அதுவும் கிடையாது.
0: Your Christian life is about your personal intimacy with him.
2: உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தனிப்பட்ட முறையிலே நீங்கள் அவரோடு கூட எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறீர்களோ அதை பொறுத்து இருக்கிறது.
0: This is why it is so important to know what the blood has done.
2: ஆகவே தான் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம்.
0: You see intimacy is difficult when our conscience forbids us from drawing near to God.
2: தேவனுக்கு அருகிலே வர முடியாதபடிக்கு நம்முடைய மனசாட்சி நம்மை தடை செய்யும் போது தேவனுக்கு நெருக்கமா இருப்பது முடியாத காரியம்.
0: The blood of Jesus purges our conscience thereby providing that intimacy with God.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது அதன் மூலமாக தேவனிடத்தில் நாம் நெருக்கமாய் வரும்படி செய்கிறது.
0: Not just proximity, intimacy.
2: பாருங்க, கிட்ட வருகிறது கிடையாது, நெருக்கமாய் இருப்பது.
0: Proximity is nearness of place, but intimacy is a totally different thing.
2: பாருங்க, கிட்ட வருகிறது வேற, மிகவும் நெருக்கமாய் இருக்கிறது அது வேற.
0: It is not going near him, it is really knowing him and being intimate and close with being close with him.
2: அவர் கிட்ட போயிட்டோன்றது கிடையாது, மாறாக அவரை மிக நெருக்கமாக நன்றாக அறிந்து வைத்திருப்பது.
0: Now that intimacy cannot be there when our conscience is not purged.
2: நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படவில்லை என்றால் அந்த நெருக்கம் இருக்காது.
0: This is where the blood of Jesus comes in.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த இடத்துல தான் உதவுகிறது.
0: It purges our conscience.
2: அதனுடைய மனசாட்சி சுத்திகரிக்கிறது.
0: So that we can live for God.
2: எதற்காக? தேவனுக்கென்று நாம் வாழும்படி.
0: Now if our conscience is purged, we are drawn to God.
2: நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டதென்றால் நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருகிறோம்.
0: How does that enable us to live for God?
2: அது தேவனுக்காக நாம் வாழும்படி எப்படி நமக்கு உதவுகிறது?
0: How does intimacy with God enable us to live a spiritual life?
2: தேவனோடு நெருக்கமாய் இருப்பது எப்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு உதவுகிறது?
0: Now this is what I want to go into today.
2: இதற்குள்ளாக தான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.
0: Turn with me to Ephesians chapter 2.
2: திருப்பும் எபேசியர் 2 அதிகாரம்
0: verse 13.
2: 13 வசனம்.
0: But now in Christ Jesus he who sometimes were far off are made nigh by the blood of Jesus.
2: முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
0: Now he's talking about the Gentiles.
2: இங்கே புறஜாதியாரை குறித்து பவுல்
0: பேசுகிறார். How they were far off.
2: எப்படி அவர்கள் தூரமாக இருந்தார்கள்.
0: They didn't know the living God.
2: ஜீவனுள்ள தேவனை அறியாத இருந்தார்கள்.
0: They were far away from God.
2: தேவனை விட்டு வெகு தூரத்தில்
0: இருந்தார்கள். Far away from the knowledge of God.
2: தேவனை அறிய அறிவுக்கு தூரமாக இருந்தார்கள்.
0: But now they are near.
2: ஆனால் இப்போது சமீபமாய் வந்து விட்டார்கள்.
0: By the blood of Jesus Christ.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே.
0: Now how does this

0: of thy house, even of thy holy temple.
1: உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறான் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ.
0: Here psalmist gets a glimpse of what happens when a man begins to get intimate with God.
1: ஒரு மனிதன் தேவனுக்கு மிக நெருக்கமாய் வரும்போது என்ன நடக்கிறது என்பது குறித்து சங்கீதகாரன் இங்கே
0: கூறுகிறார். Talking about the blessedness of being given that privilege of coming close to God.
1: தேவனுக்கு மிக நெருக்கமாய் வரும்போது அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை குறித்து அவன் இங்கே சொல்கிறார்.
0: Turn with me to 42, Psalm 42.
1: சங்கீதம் 42 க்கு நாம் திரும்புவோம்.
0: And verse 2.
1: 42
0: The psalmist here says, my soul thirsteth for God, for the living God. When shall I come and appear before God?
1: இங்கே சங்கீதகாரன் சொல்கிறான், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்போது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்?
0: Psalm 31 is another wonderful passage.
1: 31st சங்கீதம் இன்னொரு அற்புதமான ஒரு சங்கீதம்.
0: Psalm 31 verse 19 and 20.
1: 31st சங்கீதம் 19 20.
0: Oh how great is thy goodness which thou hast laid up for them that fear thee, which thou hast wrought for them that trust in thee before the sons of men.
1: உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது.
0: Thou shalt hide them in the secret of thy presence from the pride of man. Thou shalt keep them secretly in a pavilion from strife of tongues.
1: மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவளை விளக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர்.
0: In the Old Testament times, the intimacy with God was a great thing. It was a thing that they longed for.
1: பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவனோடு கூட நெருக்கமா இருப்பதுதான் மிகப்பெரிய விஷயம். அதற்காக தான் அவள் வாஞ்சித்தார்கள்.
0: They said, oh how lovely is thy dwelling place, oh God.
1: சொன்னா என்ன சொன்னாங்க? தேவனே, என்னுடைய வாசஸ்தலம் எவ்வளவு அருமையானது.
0: There's a hunger deep inside of my soul.
1: என்னுடைய ஆத்துமாவுக்குள்ளே ஆழத்திலே ஒரு தாகம் இருக்கிறது.
0: A single day spent in your presence is better than 1,000 days without you.
1: நீர் இல்லாதிருக்கிற ஆயிரம் நாளை விட உம்முடைய சமூகத்தில் செலவழிக்கிற ஒரு நாள் நல்லது.
0: You see, there was a longing and a hunger and a thirst for intimacy with God.
1: தேவனோடு கூட மிக நெருக்கமா இருக்க வேண்டும் என்ற ஒரு பசி, தாகம், வாஞ்சை அங்கே காணப்பட்டது.
0: But that was not an easy thing at that time.
1: ஆனால் அந்த காலத்தில் அது அவ்வளவு சுலபமானது
0: அல்ல. The blood of bulls and goats could not bring about that intimacy.
1: ஆடு மாடுடைய ரத்தம் அந்த நெருக்கத்தை கொண்டு வர முடியவில்லை.
0: Man's sin and sinfulness kept man away from God.
1: மனிதனுடைய பாவம், பாவ தன்மையும் மனிதனை தேவனை விட்டு விலக்கி வைத்திருந்தது.
0: But now the precious blood of Jesus.
1: ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம்
0: purged our conscience.
1: நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்து விட்டது.
0: Open the living way.
1: ஜீவனுள்ள பாதையை திறந்து விட்டது.
0: So that we are all like priests.
1: இப்பொழுது நாம் எல்லாரும் ஆசாரியர்களை போல இருக்கிறோம்.
0: We can all go and serve the living God.
1: நாம் எல்லாரும் ஜீவனுள்ள தேவனை போய் சேவிக்க முடியும்.
0: All of this Christian life, this nearness to God, this intimacy with God is on the basis of the precious blood that was shed.
1: கிறிஸ்துவ வாழ்க்கையும் தேவனுக்கு மிக நெருக்கமாக இருப்பதும் அனைத்துமே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை சார்ந்து இருக்கிறது.
0: Now everything, our whole life flows out of this intimacy.
1: நம்முடைய வாழ்க்கையே இந்த நெருக்கத்திலிருந்து உண்டாகிற விளைவுதான்.
0: The power of this Christian life.
1: இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் வல்லமை.
0: Our witness and testimony.
1: நாம் சாட்சியா இருக்கிறது, சாட்சி சொல்லுகிறது.
0: Everything comes from your personal intimacy with God.
1: அனைத்துமே தேவனோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கீங்களோ அதிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது.
0: Your friendship and fellowship with God.
1: தேவனோடு கூட எந்த அளவுக்கு நீங்கள் நட்பாக ஐக்கியம் கொண்டிருக்கிறீர்கள்.
0: That is what brings about that Christian life.
1: அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையை உண்டு பண்ணுகிறது.
0: The joy of the Christian life comes from intimacy with God.
1: கிறிஸ்துவ வாழ்க்கையின் சந்தோஷமே தேவனோடு கூட நெருக்கமா குறமே அதிலிருந்து தான் வருகிறது.
0: The child of God today enjoys the assurance of God's love.
1: இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய அன்பை குறித்த நிச்சயத்தை கொண்டு அதை அனுபவிக்கிறார்.
0: Why?
1: ஏன்?
0: When he comes to God,
1: தேவனுடைய அவர் வரும்போது
0: he realizes that it is not his righteousness.
1: அவருக்கு நன்றாய் தெரிகிறது அது என்னுடைய நீதி அல்ல.
0: It is the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: Why did Jesus shed his blood?
1: ஏன் இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார்?
0: To bring me near to God.
1: தேவனுக்கு அருகில் என்னை கொண்டு வரும்படியாக.
0: To give me intimacy with God.
1: தேவனோடு கூட நெருக்கத்தை எனக்கு உண்டாக்கும்படியாக.
0: Why did he shed his blood?
1: ஏன் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார்?
0: He shed his blood because he loved me.
1: அவர் என்னில் அன்பு கூர்ந்தார், ஆகவே ரத்தத்தை சிந்தினார்.
0: He desires me.
1: அவர் என்னை விரும்புகிறார்.
0: He cares for me.
1: அவர் என் மீது அக்கறையுள்ளவராக இருக்கிறார்.
0: He loves me.
1: அவர் என்னை நேசிக்கிறார்.
0: The fact that the blood of Jesus was shed for me shows me the very love of God for me.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டதே அதுவே தேவன் எந்த அளவுக்கு எனில் அன்பு கூறுகிறார் என்பதை காண்பிக்கிறது.
0: Any child of God, anyone who understands the precious blood that was shed and why it was shed.
1: சிந்தப்பட்ட ரத்தத்தை குறித்தும் அது ஏன் சிந்தப்பட்டது என்பதை குறித்தும் புரிந்து கொண்டிருக்கிற யாரானாலும் சரி.
0: Will understand God's great love.
1: தேவனுடைய மாபெரும் அன்பை அவள் புரிந்து கொள்வார்.
0: When you understand God's great love, you cannot help but worship him.
1: தேவனுடைய மாபெரும் அன்பை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களால் ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது.
0: When you understand God's great love, you cannot help but rejoice in him and in his love.
1: தேவனுடைய மாபெரும் அன்பை நீங்கள் புரிந்து கொண்டால் அவரிலே அவருடைய அன்பிலே நீங்கள் கலிகூறத்தான் முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது.
0: When you understand God's great love, you cannot help but be filled with assurance and joy.

0: மாபெரும் அன்பை புரிந்து கொண்டால் பிறகு சந்தோஷமும் நிச்சயம் தான் உங்களுக்கு உண்டாகும்.
1: See, that is what is happening in the, that is what makes the Christian life, the spiritual life strong.
0: பாருங்க, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவ்வளவு பலமுள்ளதாக மாற்றுகிறது.
1: The blood of Jesus, when we know about it, it brings us great assurance of God's love.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்போது தேவனை குறித்த மிகப்பெரிய நிச்சயத்தை அது நமக்கு உண்டாக்குகிறது.
1: Many people don't draw near to God.
0: அநேக தேவனிடத்திலே வருவதே கிடையாது.
1: Talking about believers.
0: விசுவாசிகள் குறித்து நாம் பேசுறோம்.
1: Don't rejoice in God.
0: தேவனிலே மகிழ்வது கிடையாது.
1: They cannot worship.
0: தேவனை ஆராதிக்க முடியவில்லை.
1: They cannot enjoy God's presence.
0: தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை.
1: They cannot get into the things of God.
0: தேவனுடைய காரியங்களுக்குள்ளாய் நுழைய முடியவில்லை.
1: You know, many reasons are there why they can't do it.
0: பல காரணங்கள் இருக்கு ஏன் அப்படி செய்ய முடியவில்லை.
1: Sometimes sin keeps them away.
0: சில சமயத்துல பாவம் அவளை தூரத்துல
1: வைக்கும். And so many other things.
0: இன்னும் பல காரியங்கள் கூட.
1: But one of the reasons.
0: ஆனால் பல காரணங்களில ஒன்று.
1: Is this a lack of knowledge about what the blood of Jesus has done?
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கு என்பது குறித்த போதுமான அறிவு அவளுக்கு இல்லாததுதான்.
1: That is why they cannot rejoice.
0: ஆகவே தான் களி கூற முடியவில்லை.
1: That is why they cannot worship.
0: ஆகவே தான் ஆராதிக்க முடியவில்லை.
1: That is why they just look around and they say why everybody is crazy like this.
0: அங்கதான் பாருங்க பார்த்துட்டு ஏன் எல்லாரும் இப்படி பைத்தியம் பிடிச்ச
1: மாதிரி. Why are you worshiping like this?
0: ஏன் இப்படி ஆராதிக்கிறீங்க?
1: Why do you sing like this?
0: ஏன் இப்படி பாடுறீங்க?
1: Why do you have to be like this?
0: ஏன் நீங்க எல்லாம் இப்படி இருக்கணும்?
1: You see, they don't understand.
0: பாருங்க புரிந்துகொள்வதில்லை.
1: They can understand, they cannot understand the rejoicing and the joy.
0: ஏன் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அதை அவங்களால புரிந்துகொள்ள முடியவில்லை.
1: Because they don't, they may be saved.
0: அவங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
1: They may be children of God.
0: தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம்.
1: But the thing is they cannot understand it because you know they have not understood the blood of Jesus and what it has done.
0: ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து அது என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து புரிந்துகொள்ளாதனால இதையெல்லாம் புரிந்துகொள்ள முடியாம
1: இருக்கு. When they understand that,
0: இதெல்லாம் புரிந்துகொள்ளும்போது
1: then they understand God's love.
0: பிறகு தேவனுடைய அன்பை அவர்கள் புரிந்துகொள்கிறார்.
1: God's love brings about joy and rejoicing.
0: தேவனுடைய அன்பு தான் சந்தோஷத்தை மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறது.
1: They rejoice in God.
0: தேவனிலே களி கூறுகிறார்கள்.
1: They are filled with the peace of God.
0: தேவனுடைய சமாதானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள்.
1: You see, the blood of Jesus does all these things.
0: பாருங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் இதை எல்லாவற்றையும் செய்கிறது.
1: The blood of Jesus brings them in a close intimacy with God.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனோடு கூட மிக நெருக்கமாய் நம்மை கொண்டு வருகிறது.
1: They delight and in the fellowship with God.
0: தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படுவதிலே அதுல ஒரு சந்தோஷத்தை நமக்கு
1: கொடுக்கும். When you are delighting in fellowship with God, then you are able to hear the still small voice of God.
0: தேவனோடு ஐக்கியப்படுவதிலே நீங்கள் மகிழும்போது அப்பொழுதுதான் தேவனுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும்.
1: See, to hear the voice of God,
0: ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு
1: then you have to be intimate with him.
0: நீங்கள் அவரோடு கூட நெருக்கமாக இருக்கணும்.
1: With his voice he guides us.
0: அவர் தம்முடைய சத்தம் குரலின் மூலமாய் நம்மை நடத்துகிறார்.
1: He is the shepherd and we are the sheep.
0: அவர்தான் மேய்ப்பன் நாம் எல்லாம் ஆடுகளாக
1: இருக்கிறோம். He speaks to us.
0: அவர் நம்மோடு பேசுகிறார்.
1: And how do we hear his voice?
0: எப்படி நாம் அவருடைய சத்தத்தை கேட்பது?
1: It is through intimacy we hear his voice.
0: அவரோடு கூட நெருக்கமாக இருக்கும்போது தான் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம்.
1: You see, we are not always guided by visions and dreams and great prophecies and so on.
0: பர நாம் எப்பொழுதே சொப்பனங்கள் தரிசனங்கள் தீர்க்கதரிசனங்கள் இவற்றின் மூலமாய் வழி நடத்தப்படுவது இல்லை.
1: Sometimes we are guided like that.
0: சில சமயத்தில அப்படி நடத்தப்படுகிறோம்.
1: Not always.
0: எப்பொழுதும் கிடையாது.
1: But we are always guided by the voice of God.
0: ஆனால் நாம் எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்தின் மூலமாய் வழி நடத்தப்படுகிறோம்.
1: The voice of God speaking to us.
0: தேவனுடைய சத்தம் நம்மோடு கூட பேசுகிறது.
1: And guiding us and leading us.
0: நம்மை வழி நடத்துகிறது, வழி காட்டுகிறது.
1: So the intimacy brings about all these things.
0: ஆகவே இந்த நெருக்கம் தான் இவை எல்லாவற்றையும் கொண்டு
1: வருகிறது. Intimacy gives assurance of his love.
0: நெருக்கம் அவருடைய அன்பை குறித்த நிச்சயத்தை கொடுக்கிறது.
1: Therefore it brings rejoicing.
0: ஆகவே அது களி கூறுதலை கொடுக்கிறது.
1: It brings peace and joy.
0: சந்தோஷத்தை சமாதானத்தை உண்டாக்குகிறது.
1: It puts the believer in a position to hear God.
0: விசுவாசி தேவனுடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே அவரை வைக்கிறது.
1: Another thing this intimacy through the blood brings is that the life and character are influenced by intimacy.
0: ரத்தத்து மூலமா வரக்கூடிய இந்த நெருக்கம் இன்னொரு காரியத்தை உண்டாக்குற அது என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவருடைய நடக்கையும் அதனாலே அதன் மூலமாக ஒரு பாதிப்புக்குள்ளாகிறது.
1: The life and character of the believer is positively influenced.
0: விசுவாசியுடைய வாழ்க்கையும் குணமும் முற்போக்கான விதத்திலே பாதிக்கப்படுகிறது.
1: Now think about that.
0: அதை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க.
1: The blood of Jesus has been shed.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு
1: விட்டது. Brings intimacy.
0: அது நெருக்கத்தை உண்டாக்குகிறது.
1: It results ultimately that intimacy results in life and character in the believer.
0: அந்த நெருக்கத்தினுடைய முடிவுதான் என்ன? விசுவாசிக்குள்ளே அது நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல குணத்தையும் கொண்டு வருகிறது.
1: This is a wonderful thing to think about.
0: இதை பற்றி நினைச்சு பார்த்தா ரொம்ப அற்புதமான
1: காரியம். You become like the person that you are with.
0: ஆகவே நீங்கள் யாரோடு கூட இருக்கிறீர்களோ அவரை போலவே மாறி விடுகிறீர்கள்.
1: Whoever you spend most of your time with, that is what you become like.
0: யாருடன் அதிக நேரத்தை செலவழிக்கிறீர்களோ அவரை போலதான் நீங்களும் மாறுவீர்கள்.
1: You start hanging out with bad company,
0: கெட்ட மோசமான ஆட்களோடு கூட இருந்து பாருங்க,
1: you will be corrupt also.
0: நீங்களும் கெட்டு போயிடுவீங்க.
1: It's no big news. I mean, it is not a great discovery. That is the truth.
0: இது ஒன்றும் பெரிய கண்டுபிடிப்பு கிடையாது, இதுதான் உண்மை.
1: If you hang out with bad people, then you become bad.
0: கெட்ட சகவாசம்னா நீங்களும் அப்படிதான் ஆயிடுவீங்க.
1: If you hang out with good people, then you become good.
0: நல்ல ஆட்களுடைய சகவாசம் இருந்தாலும் நல்லவர்களாக இருப்பீர்கள்.
1: We are talking about hanging out with God.
0: நாமோ தேவனோடு கூட இருப்பதை குறித்து பேசுகிறோம்.
1: Intimacy with God.
0: தேவனோடு கூட நெருக்கமாக இருப்பது.
1: Because of the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக.
1: Enjoying his presence.
0: அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறது.
1: That results in life and character.
0: அதன் விளைவு என்ன? நம்முடைய வாழ்க்கையும் குணமும் பாதிக்கப்படுகிறது.
1: So that we live more and more like he lives.
0: இப்பொழுது அவர் எப்படி வாழ்கிறாரோ அது போல இன்னும் அதிக அதிகமாக நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். சுத்தமா இருக்கிறோம்.
1: We do the good thing.
0: நல்ல காரியங்களை செய்கிறோம்.
1: Stay away from bad things.
0: கெட்ட காரியங்களுக்கு விலக்கமா இருக்கிறோம்.
1: Hate evil.
0: தீமையை வெறுக்கிறோம்.
1: Love good.
0: நல்லதை நேசிக்கிறோம்.
1: Why? Because of our time with him, our intimacy with him.
0: காரணம் என்ன? அவரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறோம், நெருக்கமா இருக்கிறோம், அதுதான்.
1: And also when you
0: Who
1: is he?
0: யார் அவர்?
1: He is the King of Kings and the Lord of Lords.
0: அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமா இருக்கிறார்.
1: If you are always hanging out with the greatest person,
0: எப்பொழுதே மிகப்பெரிய அவரோடு கூட நீங்கள் இருந்தால், தங்கி இருந்தால்,
1: then you start looking different.
0: பிறகு நீங்களும் கொஞ்சம் வித்தியாசமா தோன்ற ஆரம்பிப்பீர்கள்.
1: That aura of the king gets on you. அந்த ராஜாவினுடைய அந்த நடை உடை பாவனை எல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. அவருக்கு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒட்டிக்குது. You begin to look like a king.
0: நீங்களும் ஒரு ராஜாவை போல தோன்ற ஆரம்பிக்கிறீர்கள்.
1: I say this because Christians need to look like the king.
0: இதை ஏன் நான் சொல்றேனா, கிறிஸ்தவங்க ராஜாக்களை போல இருக்கணும்.
1: Are you there, my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: Are you kings?
0: நீங்களா ராஜாக்களா?
1: It's very sad that sometimes Christian people, you know, think that it's very spiritual to look like people that have nothing, you know.
0: ஒண்ணுமே இல்லாத பரதேசிகளை மாதிரி இருக்குறது தோன்றது ரொம்ப ஆவிக்குரிய தன்மைனு விசுவாசிகள் நினைச்சுக்கறாங்க.
1: That the height of spirituality is that you have given up everything and you don't have nothing.
0: ஆவிக்குரிய வாழ்க்கையின் உச்சகட்டமே என்ன? ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே இருக்குது.
1: They think this is the great display of spirituality.
0: என்ன நினைக்கிறாங்க? இப்படி வாழ்ந்தாதான் அது ஆவிக்குரிய தன்மை.
1: Don't mix other religions with Christianity.
0: பாருங்க, மற்ற மதங்களை கிறிஸ்தவத்தோட கொண்டு வந்து சேர்த்தா
1: Christian life is different.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை வித்தியாசமானது.
1: This is the living God.
0: இவர் ஜீவனுள்ள தேவன்.
1: The giver of life.
0: ஜீவனை கொடுக்கிறவர்.
1: The source of life.
0: ஜீவனுக்கு ஆதாரமே இவர் தான்.
1: There is no lack in him.
0: அவரில் எந்த விதமான குறைவும் இல்லை.
1: He is a God of plenty.
0: அவர் நிறைவின் தேவனாக இருக்கிறார்.
1: He is a God of abundance.
0: அவர் பரிபூரணத்தின் தேவன்.
1: He is light and he is life.
0: அவர் ஒளியாக இருக்கிறார். அவர்தான் ஜீவன்.
1: Then when you are intimate with him, you begin to exude that life and that light.
0: அவரோடு கூட நீங்கள் நெருக்கமா இருக்கும்போது அந்த ஜீவன் அந்த ஒளியை நீங்களும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள்.
1: So that's why, you know, I don't like Christian people going around like பரதேசிஸ், you know.
0: ஆகவே தான் கிறிஸ்தவ மக்கள் பரதேசிகள் மாதிரி சுத்திட்டு வராங்க. அது பிடிக்கல எனக்கு.
1: I don't like that.
0: அது பிடிக்கவே இல்லை.
1: Oh, that is not God's will.
0: பாருங்க, அது தேவனுடைய சித்தமே அல்ல.
1: God's will is like we fellowship with him and we become like him.
0: தேவனுடைய சித்தம் என்ன? அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டு அவரை போலவே மாறி விட வேண்டும்.
1: He is the King of Kings and the Lord of Lords.
0: அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமாக
1: இருக்கிறார். Heaven and earth.
0: அவர் வானத்தையும் பூமியையும்
1: உண்டாக்கினார். All power.
0: அவர் சர்வ வல்லமை படைத்தவர்.
1: And when I walk with him,
0: நான் அவரோடு கூட நடக்கும்போது,
1: I talk with him,
0: அவரோடு பேசும்போது,
1: when I become intimate with him,
0: நான் அவருக்கு நெருக்கமாக இருக்கும்போது,
1: I become a person of power.
0: நானும் வல்லமையுள்ள ஒரு மனிதனாய் மாறுகிறேன்.
1: I carry that authority.
0: அந்த அதிகாரம் எனக்கு வருகிறது.
1: I walk with my head high.
0: நானும் தலை நிமிர்ந்து நடக்கிறேன்.
1: I begin to look like the king.
0: நானும் ராஜாவை போல இருக்க ஆரம்பிக்கிறேன்.
1: Are you the
0: இருக்கீங்களா?
1: Oh, you know, in the old times they used to talk about the wilderness, you know.
0: அந்த நாட்கள்ல பாருங்க, அந்த வனாந்திரத்தை பத்தி அதிகமா பேசுவாங்க.
1: But look at the wilderness.
0: ஆனா வனாந்திரத்தை பாருங்க.
1: How did the people live there?
0: அங்க வனாந்திரத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்?
1: They were not living like பரதேசி.
0: அவங்க பரதேசிகள மாதிரி வாழல.
1: Even though they were in the wilderness,
0: வனாந்திரத்துல இருந்தாலும்,
1: they had air conditioning by day.
0: பகல்ல வந்து ஏசி.
1: They had heater by night.
0: ராத்திரில ஹீட்டர்.
1: God going before them and behind them.
0: தேவன் அவளுக்கு முன்னாகவும் போனார், பின்னாகவும் வந்தார்.
1: All the people of the world did not look at these people and say, வர்றாங்க பாருங்க பரதேசிங்க. They didn't say that.
0: உலக மக்கள் எல்லாம் இவங்களை பார்த்து பரதேசிங்க வர்றாங்க பாருங்கன்னு
1: சொல்லல. They didn't say, oh, here are the paradesis coming.
0: ஓ, பரதேசிங்க எல்லாம் வர்றாங்க பாருங்க.
1: I was going with a pastor friend of mine.
0: என்னுடைய நண்பர் போதகர் அவரோடு கூட நான் போயிட்டு இருந்த
1: ஒன்னா. And you know, this is I think I can say that here, you know.
0: இங்க சொல்லலாம் நினைக்கிறேன்.
1: We were going in the car and he was just looking out and there were some people, you know, religiously going down the road, you know.
0: கார்ல போயிட்டு இருந்தாங்க. ஒரு சில ஆட்கள் ரொம்ப பாகா பக்தியோட போயிட்டு இருக்காங்க
1: அப்படி. There were some going after some kind of a religious thing.
0: ஏதோ ஒரு மதவ காரியத்தை செய்ய போறாங்க.
1: This pastor said, "இந்த பண்டாரங்களை பாருங்க பிரதர்." they really look like that, you know.
0: பாக்கு அப்படியே தான் இருந்தாங்க பாருங்க.
1: No clothes.
0: துணி இல்ல.
1: No shoes.
0: செருப்பு இல்ல.
1: Just walking down the road.
0: சும்மா அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு
1: இருக்காங்க. Oh, in the hot sun.
0: கடும் வெயில்ல.
1: All looking thin and emaciated.
0: எல்லாம் ஒல்லியே எலும்புந்தோலுமா.
1: Walking for miles and miles.
0: மைல் கணக்கா நடந்து போறாங்க.
1: Terrible. I mean, what a terrible sight.
0: பாருங்க பார்க்கவே பயங்கரமா இருக்குது.
1: What a sad thing.
0: என்ன வருத்தமான காரியம் பாருங்க.
1: And it really saddens me when believers do that.
0: விசுவாசிகள் இப்படி செய்யும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.
1: The people in the wilderness were not going around like that.
0: வனாந்தரத்துல இருந்த மக்கள் இப்படி எல்லாம் சுத்திட்டு இல்ல.
1: They were not like pandarams and paradesis.
0: பண்டாரம் பரதேசிகள மாதிரி கிடையாது அவங்க.
1: No.
0: கிடையாது.
1: When they walked down and came down.
0: அவர்கள் போய் வந்தபோதெல்லாம்
1: the nations of the world watched them, looked at them and said, oh, these people are coming.
0: இந்த உலகத்தில் மக்கள் எல்லாம் அவளை பார்த்து ஐயோ இந்த ஜனங்கள் வருகிறார்கள்.
1: Their God is the living God.
0: அவருடைய தேவன் ஜீவனுள்ள தேவன்.
1: He is too good.
0: அவர் மிகவும் நல்லவர்.
1: He watches over them.
0: அவர்களை பார்த்துக் கொள்கிறார்.
1: He blesses them.
0: அவர்களை ஆசீர்வதிக்கிறார்.
1: He provides for them.
0: அவர் தேவைகளை கொடுக்கிறார்.
1: They eat every day because God gives them food.
0: தேவன் உணவு கொடுக்கிறதால தான் அனுதினமும் சாப்பிடுகிறார்கள்.
1: They get water out of the rock.
0: கன்மலையிலிருந்து தண்ணீர் கிடைக்கிறது.
1: Their God is doing miracles for them.
0: அவருடைய தேவன் அவர்களுக்காய் அற்புதங்களை செய்கிறார்.
1: Their God is giving victory over every enemy.
0: அவருடைய தேவன் ஒவ்வொரு எதிரியின் மீதும் வெற்றி கொடுக்கிறார்.
1: Before they ever went near Jericho, there was talk about how these people are coming.
0: Jericho கிட்ட போறதுக்கு முன்னாலே எப்படி இந்த ஆட்கள் எல்லாம் வருகிறார்கள் என்ற பேச்சு எங்கும் இருந்தது.
1: They were literally threatened by their presence.
0: எழுத்தின்படி இவருடைய பிரசன்ன மக்களை அச்சுறுத்தியது.
1: They were not weak people walking around.
0: இவர்கள் பலவீனமான ஆட்களாய் சுத்தி கொண்டிருக்கவில்லை.
1: Rahab, when she met the two spies of Israel, said, "We know that you're going to plunder our city."
0: ராகாப் அந்த ரெண்டு வேவுகாரரை சந்தித்தபோது என்ன சொன்னார்? எங்களுடைய பட்டணத்தை நீங்கள் கொள்ளையிட போவது எங்களுக்கு தெரியும்.
1: You're going to take everything.
0: எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள போகிறீர்கள்.
1: God has given it in your hands.
0: தேவனுடைய உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுத்து விட்டார்.
1: She has seen these people and heard about these people and already started believing in their God.
0: இந்த மக்களை அவள் கண்டு விட்டாள், குறித்து கேட்டு விட்டாள், ஏற்கனவே அவருடைய தெய்வத்தையே நம்ப ஆரம்பித்து விட்டாள்.
1: Hello, are you there?
0: இருக்கீங்களா?
1: She has heard about the living God.
0: ஜீவனுள்ள தேவனை குறித்து கேள்விப்பட்டு
1: விட்டார். She has heard about the military victories.
0: அவர்கள் பெற்ற ராணுவ வெற்றிகளை குறித்து கேட்டு விட்டார்.
1: She has heard about the wonderful provision from heaven.
0: தேவன் பரலோகத்திலிருந்து அற்புதமாய் பராமரித்தாரே அதை கேள்விப்பட்டார்.
1: She has heard about how they walked in health and victory and prosperity.
0: எப்படி அவர்கள் ஆரோக்கியத்தோடு செழிப்போடு கூட நடந்தார்கள் என்று கேள்விப்பட்டார்.
1: They heard about their abundance.
0: அவருடைய பரிபூரணத்தை குறித்து கேள்விப்பட்டார்.
1: They heard about how their God is wonderful to them.
0: எப்படி அவருடைய தேவன் அதிசயமாய் அவர்களை நடத்துகிறார் என்று கேள்விப்பட்டார்கள்.
1: Already believed in the living God.
0: ராகாப் ஏற்கனவே ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டார்.
1: Is the world looking at you like that, my friend?
0: உலகம் இன்றைக்கு உங்களை அப்படியே பார்க்கிறதா நண்பர்களே?
1: Is the world looking at you?
0: உலகம் உங்களை அப்படி பார்க்குதா?
1: Are they looking at you saying, oh, here come the people of God?
0: உங்களை பார்க்கும்போது ஏதோ தேவ ஜனங்கள் வருகிறார்கள்.
1: Here comes a powerful man.
0: இங்கே வல்லமையுள்ளவர் வருகிறார்.
1: Here comes a man that's got it all together.
0: எல்லாவற்றையும் தனக்குள்ளே கொண்டிருக்கிறவர் வருகிறார்.
1: Here is a man that walks in victory.
0: வெற்றியிலே நடக்கிறவர் வருகிறார்.
1: Here is a man that lives in victory.
0: வெற்றியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் வருகிறார்.
1: Is that the way the world perceives you?
0: உலகம் உங்களை குறித்து அப்படிதான் பார்க்கிறதா?
1: That is the kind of believers we need today in the world.
0: அப்படிப்பட்ட விசுவாசிகள் தான் இன்றைக்கு நமக்கு தேவை உலகத்திலே.
1: Not the people that depict weakness and inability.
0: பலவீனத்தையும் இயலாமையையும் சித்தரிக்கிற மக்கள் அல்ல.
1: The people that show forth the glory of their God.
0: தம்முடைய தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய மக்கள்.
1: How do you show forth the glory of God?
0: எப்படி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவது?
1: Oh, it is not something that you put on, my friend.
0: ஏதோ இதை நீங்கள் போட்டு தரித்துக் கொள்வதல்ல.
1: It is not something that you hang on your head and feet and all over your body.
0: தலையிலும் காலிலும் சரீரம் முழுவதும் மாட்டி வைத்துக் கொள்ற ஒன்று அல்ல இது.
1: You know, it's not badges to hang on everywhere.
0: அது எல்லாரும் குத்தி குத்தி இது பேட்ஜும் கிடையாது.
1: People are not going to stop and read your badge.
0: மக்கள் உங்களை நிறுத்தி உங்க பேட்ஜ் வாசிக்க போறது
1: கிடையாது. That is not what this is about.
0: இது அதை பற்றியது அல்ல.
1: How do you show forth his glory?
0: எப்படி அவருடைய மகிமையை நீங்கள் காண்பிக்க போகிறீர்கள்?
1: You must stay close to that glory.
0: அந்த மகிமைக்கு மிக அருகில் நீங்கள் வாசம் பண்ண
1: வேண்டும். You must live in that glory.
0: அந்த மகிமையிலே நீங்கள் வாழ வேண்டும்.
1: You must live in his very presence.
0: அவருடைய சமூகத்திலே நீங்கள் வாழ
1: வேண்டும். You must enjoy intimacy with the living God.
0: ஜீவனுள்ள தேவனுடைய நெருக்கத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும்.
1: Out of that intimacy you must flow.
0: அந்த நெருக்கத்திலிருந்து அது புறப்பட்டு வரும்.
1: Joy of the Holy Ghost.
0: பரிசுத்த ஆவியின் சந்தோஷம்.
1: The peace that passeth all understanding.
0: எல்லாவற்றுக்கும் மேலான சமாதானம்.
1: Oh, that must fill your heart and your mind.
0: அது உங்கள் இருதயங்களையும் மனதையும் நிரப்ப வேண்டும்.
1: This must come out to everything that you do.
0: நீங்கள் செய்கிற அனைத்திலும் இது வெளியே வர வேண்டும்.
1: In everything that you put your hand to do, the blessing of the Lord must be seen.
0: நீங்கள் கையிட்டு செய்கிற அனைத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் காணப்பட வேண்டும்.
1: Amen.
0: Amen.
1: How does it happen?
0: அது எப்படி நடக்கும்?
1: Not going giving up everything and wearing a kavi.
0: எல்லாதையும் விட்டுட்டு ஒரு காவிய மாட்டிக்கிறதுனால நடக்காது.
1: No.
0: கிடையாது.
1: Get with God.
0: தேவனுக்கு நெருக்கமா இருங்கள்.
1: Get close with God.
0: தேவனுக்கு நெருக்கமா இருங்கள்.
1: Get to know God.
0: தேவனை அறிந்து கொள்ளுங்கள்.
1: His intimacy with the king makes you Start looking more like the king's king.
0: ராஜாவோடு நெருக்கமாய் இருந்தால்தான் உங்களே அதிகமாய் ராஜாவை போல ஆக்குகிறது.
1: Amen.
0: Amen.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Lift up your hands and say.
0: கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
1: We are kings and priests.
0: நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம்.
1: We are kings and priests.
0: நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம்.
1: Oh my dear friend, we are kings and priests.
0: அருமை நண்பர்களே, நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம்.
1: So the Christian life is not some clothing that you put on or take off. It has nothing to do with that.
0: கிறிஸ்தவ வாழ்க்கைல நாம் மாற்ற துணி எடுக்கிற துணி இதெல்லாம் கிடையாது.
1: I've heard that all my life and I'm sick and tired of that.
0: வாணல்ல இதே கேட்டு சலிச்சு போயிட்டேன்.
1: You know, I rebelled against that.
0: அதுக்கு விரோதமா தான் கலகமே பண்ணேன்.
1: I don't like that.
0: எனக்கு அது பிடிக்கல.
1: Christian life is not that.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை அதல்ல.
1: Christian life is about intimacy with our God.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய தேவனோடு நாம் கொண்டிருக்கிற நெருக்கம்.
1: Christian life is not going to church.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை சொன்னா கோயிலுக்கு போறது கிடையாது.
1: It is not going to pilgrim places of pilgrimage.
0: அல்லது புனித ஸ்தலங்களுக்கு போவது கிடையாது.
1: Christian life is not doing some ceremonies and rituals.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சில சடங்குகள் சம்பிரதாயங்களை செய்கிறது கிடையாது.
1: Even though we do the so such things.
0: அப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் செய்கிறோம்.
1: We have a marriage ceremony for example.
0: உதாரணத்துக்கு திருமண சடங்கு இருக்கு.
1: Oh, we have the ritual of communion.
0: அல்லது இந்த திருவிருந்தேன்னு ஒரு சடங்கு இருக்கு.
1: See, we do certain things.
0: சில காரியங்களை நாம் செய்கிறோம்.
1: But all with a great meaning.
0: ஆனா இது எல்லாவற்றிலும் பெரிய அர்த்தம் அடைகிறது.
1: Not a life of rituals and ceremonies.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் சடங்குகள் சம்பிரதாயங்கள்
1: கிடையாது. Going to church and coming.
0: அது சும்மா கோயிலுக்கு போனோமா வந்தோமா அது கிடையாது.
1: Not just giving money to the church.
0: அல்லது சபைக்கு காசு கொடுத்தோமா.
1: It is not just singing some songs.
0: அல்லது சில பாடல்களை பாடினோமா.
1: It is not just carrying a membership.
0: அல்லது ஒரு மெம்பரா இருக்கோமா.
1: Christian life is knowing the living God.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜீவனுள்ள தேவனை அறிந்திருப்பது.
1: Our God is a living God.
0: நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன்.
1: We were created for him.
0: அவருக்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம்.
1: And to live with him and to know him intimately is the purpose of this life.
0: அவரோடு கூட வாழ்வது அவரை மிக நெருக்கமாய் அறிவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே.
1: Now this is what the blood of Jesus does.
0: இதேதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்கிறது.
1: It brings an intimacy which otherwise would not be there.
0: அது ஒரு நெருக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. அது இல்லாமல அந்த நெருக்கம் நமக்கு வராது.
1: Amen.
0: Amen.
1: Out of that intimacy, the spiritual strength and power and positive attitude and victory, everything flows out of that intimacy.
0: அந்த நெருக்கத்திலிருந்து தான் ஆவிக்குரிய வல்லமை, பெலன், முற்போக்கான காரியங்கள் அனைத்துமே புறப்பட்டு வருகிறது.
1: Christian life is not about, you know, every time you want something going and getting prayed for that.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை சொன்னா ஒவ்வொரு முறையும் தேவை வரும்போது யார்கிட்டயே போய் ஜெபம் பண்ணிக்கிறது கிடையாது.
1: No, see, we can do that. We do that.
0: பாருங்க, நாம அப்படி செய்றோம், செய்யலாம்.
1: You know, but the thing is that that's not Christian life. You know, you just you find solace in some person, you know, say, well, if anything happens to me, I'll go to him, he'll pray for me, I'll be all right.
0: ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை சொன்னா என்ன எதுனா ஆச்சுன்னா அவர்கிட்ட போறங்க, அவர்கிட்ட போனா தான் ஆறுதல் இருக்கும், அப்படியே வாழ்வது கிடையாது.
1: Christian life is not about that.
0: கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன அது அல்ல.
1: It is about knowing God.
0: தேவனை அறிவதுதான்.
1: And living out of that intimacy.
0: பிறகு அந்த நெருக்கத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வது.
1: What is Christian ministry?
0: கிறிஸ்தவ ஊழியம் என்றால் என்ன?
1: What is the ministry that I do or any other minister does?
0: நான் செய்கிற ஊழியம் என்றால் என்ன? மற்ற ஊழியக்காரர்கள் செய்கிற ஊழியம் என்றால் என்ன?
1: It is not a ministry where we just do certain things because we have learned certain things.
0: ஊழியம் என்று சொன்னா ஏதோ சில காரியங்களை கற்றுக்கொண்டதனால போய் செய்யிறது கிடையாது.
1: One of the greatest thing that the minister has to learn is intimacy with God.
0: ஊழியக்காரன் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய காரியமே கர்த்தருக்கு மிக நெருக்கமாக இருப்பதுதான்.
1: We cannot just preach out of something that we have learned. We have to preach out of an intimate knowledge of God.
0: நாங்கள் ஏதோ கற்றுக்கொண்டதிலிருந்து உங்களுக்கு போதிக்க முடியாது. மாறாக தேவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோமே அதிலிருந்து தான் போதிக்க முடியும்.
1: The things that we learn teaches us about God.
0: நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் தேவனை குறித்து எங்களுக்கு போதிக்கிறது.
1: It makes us intimate with God.
0: தேவனோடு கூட நெருக்கமாய் இருக்கும்படி செய்கிறது.
1: Out of that intimacy we minister.
0: பிறகு அந்த நெருக்கத்திலிருந்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம்.
1: You see, it is all flowing out of that intimate relationship.
0: பாருங்க, எல்லாமே தேவனுக்கு மிக நெருக்கமாய் இருக்கிறோமே அதிலிருந்து புறப்பட்டு வருவது.
1: You see, this is something that we need to understand.
0: இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்துகொள்ள வேண்டும்.
1: You see, we are called to serve the living God.
0: ஜீவனுள்ள தேவனை சேவிக்கும்படியாக ஊழியம் செய்யும்படியாக நாம்
1: அழைக்கப்பட்டிருக்கிறோம். How are you going to live for God?
0: எப்படி தேவனுக்காக நீங்கள் வாழப் போகிறீர்கள்?
1: You're going to live for God only when you first get intimate with him.
0: தேவனோடு கூட மிக நெருக்கமாக இருந்தால்தான் அவருக்காக வாழ முடியும்.
1: That is when Christian life begins.
0: அங்கதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது.
1: That is where the power is.
0: அங்கதான் வல்லமை இருக்கிறது.
1: That is where everything is.
0: எல்லாமே அங்கதான் இருக்கிறது.
1: The way you're going to live your spiritual life depends upon that intimacy.
0: உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் எவ்வாறு வாழ போகிறீர்கள் என்பது அந்த நெருக்கத்தை பொறுத்து தான் இருக்கு.
1: And that intimacy depends upon the precious blood.
0: அந்த நெருக்கம் விலையேறப்பட்ட ரத்தத்தை சார்ந்து இருக்கிறது.
1: Now when you are intimate,
0: நீங்கள் நெருக்கமாக இருக்கும்போது
1: with God,
0: தேவனோடு கூட,
1: and know your God,
0: உங்கள் தேவனை நன்றாய் அறிந்து,
1: and walk with him,
0: அவரோடு கூட நடக்கும்போது,
1: and have his attitude,
0: அவருடைய மனப்பான்மை கொண்டிருக்கும்போது,
1: Paul says let this mind be in you.
0: பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலே இருக்க
1: கடவுள். Which was in Christ Jesus.
0: கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த சிந்தை.
1: See, you become more and more like him.
0: நீங்கள் அதிகமாய் அவரை போல மாறுகிறீர்கள்.
1: Paul says in 2 Corinthians 3:18 that as we behold this mirror, we are changed into the very image that we are beholding. நீங்கள்
0: மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: You are not there to just get blessed.
0: நீங்க மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் இல்ல.
1: Not me and my four.
0: நானோ என் குடும்பம் மட்டும் கிடையாது.
1: No, no, no.
0: கிடையாது.
1: You are there to get intimate with God and to know him so that you may be a blessing to others.
0: தேவனை அறிந்து அவரோடு கூட எதற்காய் நெருக்கமாக இருக்கீர்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக.
1: In what way can you be a blessing to others?
0: எந்த விதத்தில் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்?
1: One, you become a blessing to others by intercession.
0: முதலாவது மற்றவர்களுக்கு பரிந்து பேசுவதன் மூலம் நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம்.
1: See, intercession is not just some mechanical thing, a prayer that you just do.
0: பரிந்து பேசுவது என்பது ஏதோ ஒரு யந்திரத்தன்மையா நீங்க மக்களுக்காக ஏதோ செய்யற ஜெபம் இல்ல.
1: நோ நோ, இட்ஸ் இன்டர்செஷன் இஸ் நாட் லைக் யூ நோ ஐம் கோனா ப்ரே 1 2 3 4 ஃபார் திஸ்.
0: பாருங்க, பரிந்து பேசுற ஜெபம்னா 1 2 3 4 இருக்குது, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணு அப்படி
1: கிடையாது. இன்டர்செஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிமாண்ட்ஸ் தட் யூ பீ இன் எ இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட்.
0: இந்த பரிந்து பேசுவதற்கு முதலாவது தேவைய நிபந்தனையே நீங்கள் தேவனுக்கு நெருக்கமா இருக்க வேண்டும்.
1: தி பிரேயர் ஃபார் தி வீக் அண்ட் தி நீடி அண்ட் தி சிக் அண்ட் தி சஃபரிங் அண்ட் தி பெர்சிக்யூட்டட் ஆர் ஃப்ளோயிங் அவுட் ஆஃப் அவர் ஹார்ட். That is intimate with God.
0: பாடுபடுகிற தேவையுள்ள மக்கள், உபத்திரவப்படுகிற மக்கள், மற்ற எல்லா மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமே, அந்த ஜெபம் தேவனோடு கூட நெருக்கமா இருக்கிறோமே, அதிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும்.
1: Intercession never works well when you are not intimate with God.
0: தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமா இல்ல என்று சொன்னால் பரிந்து பேசுகிற ஜெபம் கிரியை செய்யவே செய்யாது.
1: You will never be fruitful in prayer without being intimate with God.
0: தேவனோடு கூட நெருக்கமா இல்ல என்று சொன்னால் பிறகு ஜெபத்தினால அதிக பலன் உண்டாகாது.
1: That is why Jesus said,
0: If
1: you abide in me,
0: நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால்
1: My words abide in you.
0: பிறகு வார்த்தைகளும் உங்களில் நிலைத்திருந்தது.
1: Ask what you will and it will be done unto you.
0: பிறகு நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும்.
1: In this way you bear much fruit, he said.
0: இப்படியாக அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்றார்.
1: Now abide in me.
0: என்னிலே நிலைத்திருங்கள்.
1: How do you bear prayer fruit, prayer answers?
0: எப்படி ஜெபங்களுக்கு பதில்களை நாம் பெற்றுக் கொள்வது?
1: How do you get multiplied answers to prayer?
0: எப்படி ஜெபங்களுக்கு பலன்களை அதிகமதிகமாய் பெறுவது?
1: It is by intimacy with him.
0: தேவனோடு கூட நெருக்கமா இருப்பது மூலமாக.
1: Intercession flows out of intimacy.
0: தேவனோடு கூட நெருக்கமா இருக்கும்போதுதான் பரிந்து பேசுகிற ஜெபம் புறப்பட்டு வரும்.
1: The person who has intimacy with God,
0: தேவனுக்கு மிக நெருக்கமா இருக்கிற ஒருவர்,
1: when he prays,
0: அவர் ஜெபிக்கும்போது,
1: he is able to lay hold on the promises of God.
0: அவர் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுந்தரித்துக் கொள்ள முடிகிறது. அவரால்
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்கிறார். He just holds on to the promises of God.
0: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்கிறார்.
1: He feels so close to it.
0: அதற்கு அவ்வளவு நெருக்கமா இருக்கிறது போல உணர்கிறார்.
1: He believes it.
0: அதை விசுவாசிக்கிறார்.
1: He believes that if God has said it, he will do it.
0: தேவன் சொன்னால் செய்வார் என்று விசுவாசிக்கிறார்.
1: He believes that God never lies.
0: தேவன் பொய் சொல்வது இல்லை என்று விசுவாசிக்கிறார்.
1: He knows his God.
0: தேவனுடைய தேவனை அவர் அறிந்திருக்கிறார்.
1: He knows the promises of God are always good.
0: தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்போதும் நிறைவேறும் என்பது அவருக்கு தெரியும்.
1: So this intimacy with God makes that person in intercession lays hold on the place. Hold on the promises of God.
0: ஆகவே தேவனோடு உள்ள நெருக்கம் தான் பரிந்து பேசும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஒரு பற்றிக் கொள்ள உதவுகிறது.
1: Amen.
0: Amen.
1: When you're close with God,
0: தேவனுக்கு நெருக்கமா இருக்கும்போது,
1: you will always be grabbing the promises of God.
0: எப்பொழுதுமே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் அப்படியே பறித்து கொள்வீர்கள்.
1: You will feel like they are yours.
0: எல்லாம் உங்களுடையது என்பது போல உணர்வீர்கள்.
1: For me,
0: அது எனக்காக தான்.
1: It's for these people that I am praying for.
0: நான் ஜெபிக்கிறேன் இந்த மக்களுக்காக தான் அது.
1: It is for my situation.
0: அது என்னுடைய சூழ்நிலைக்காக தான்.
1: It is God's word for me.
0: இது தேவன் எனக்கு கொடுக்கும் வார்த்தை.
1: Let me claim it.
0: நான் இதை உரிமை பாராட்டட்டும்.
1: Let me stand on it.
0: நான் அதன் மீது நிற்கட்டும்.
1: Let me drive out the devil on the basis of this.
0: இதன் அடிப்படையில் பிசாசை நான் துரத்தட்டும்.
1: And they stand on it and they lay hold of it.
0: அவர்கள் அதை பற்றிக்கொண்டு அதன் மீதே நிற்கிறார்கள்.
1: You see, that is what this intimacy brings.
0: நெருக்கம் இதைதான் கொண்டு வருகிறது.
1: And that intimacy is brought by the blood of Jesus.
0: அந்த நெருக்கம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்டாக்கப்படுகிறது.
1: That is why it says that the blood was shed and it purges our conscience and then we serve our living God.
0: ஆகவே தான் சிந்தப்பட்ட இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அதன் பிறகு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நாம்
1: Why does it say it like that?
0: ஏன் அப்படி சொல்லுகிறது?
1: The blood must be shed.
0: இரத்தம் சிந்தப்பட வேண்டும்.
1: The conscience must be cleared.
0: மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
1: We must be put in an intimate relationship with God.
0: தேவனோடு கூட மிக நெருக்கமாய் நாம் இருக்க வேண்டும்.
1: Our Christian life and effectiveness and ministry flows out of that intimacy.
0: நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், பிறகு நாம் எப்படி நல்ல விதத்தில் இருக்கிறோம், இதெல்லாமே அந்த நெருக்கத்திலிருந்து வரக்கூடியவை.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: We are changed by it.
0: நாம் அதனாலே மாற்றப்படுகிறோம்.
1: The blood brings us to God.
0: இரத்தம் தேவனோடு நம்மை கொண்டு வருகிறது.
1: The blood puts us in intimacy with God.
0: இரத்தம் தேவனோடு கூட நம்மை நெருக்கமாய் வைக்கிறது.
1: And as a result we begin to be changed.
0: அதன் விளைவாக நாம் மாற்றப்படுகிறோம்.
1: We walk like kings.
0: நாம் ராஜாக்களை போல வாழுகிறோம்.
1: We walk as priests.
0: ஆசாரியர்களை போல வாழுகிறோம்.
1: We are able to minister to others.
0: மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடிகிறது.
1: We are able to touch the life of others.
0: மற்ற மக்களுடைய வாழ்க்கையை நம்மால் தொட முடிகிறது.
1: It comes out of that knowing God.
0: தேவனை அறிந்து கொள்கிறோமே அதன் விளைவாக இதெல்லாம் உண்டாகிறது.
1: Amen.
0: Amen.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Oh thank God for the blood of Jesus.
0: ஓ இயேசுவின் இரத்தத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரியுங்க.
1: Without the blood of Jesus I can never imagine an intimacy with God.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் தேவனுக்கு நெருக்கமாய் வர முடியும் என்று நான் நினைத்து கூட பார்க்க முடியாது.
1: When that intimacy comes.
0: அந்த நெருக்கம் வரும்போது
1: nothing can break that.
0: எதுவுமே அதை உடைக்க முடியாது.
1: No situation can break
0: எந்த சூழ்நிலையும் அதை உடைக்க
1: முடியாது. No problem can break
0: எந்த பிரச்சனையும் அதை உடைக்க
1: முடியாது. No difficulty break
0: எந்த கஷ்டமும் அதை உடைக்க
1: முடியாது. Nothing can break that.
0: எதுவும் அதை உடைக்க முடியாது.
1: When that intimacy comes
0: அந்த நெருக்கம் உண்டாகும் போது
1: you know your God and you begin to do great exploits.
0: தேவனை அறிந்து அதற்கேற்றபடி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள்.
1: That is what we are called for my friend.
0: அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்
1: நண்பர்களே. The blood is to bring you near.
0: இரத்தம் அருகிலே உங்களை கொண்டு வருவதற்கு.
1: The blood is to make you dear to God.
0: தேவனுக்கு உங்களை அருமையானவளாக மாற்றுவதற்காக தான்
1: இரத்தம். The blood was shed to seal your fellowship and relationship with God.
0: தேவனோடு உள்ள உங்களுடைய உறவை ஐக்கியத்தை முத்திரையிடுவதற்காக தான் இரத்தமே.
1: The blood was shed to remove everything that hindered it.
0: அதை தடை செய்த எல்லாவற்றையும் அகற்றுவதற்காக தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
1: The blood was shed to remove everything that stood in the way of that closeness with God.
0: தேவனோடு கூட நெருக்கமாய் வர முடியாதபடிக்கு தடுத்ததே அதையெல்லாம் அகற்றுவதற்காக தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
1: The blood was shed so that you can come to God and know God and serve God.
0: தேவனை நீங்கள் வரவும் தேவனை அறிந்து கொண்டவரை சேவிக்கவும் தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
1: It was shed so that you can become strong.
0: நாம் பலவான்களாய் மாறும்படியாக அது சிந்தப்பட்டது.
1: Strong by knowing God.
0: தேவனை அறிவதன் மூலமாய் பலவான்கள்.
1: And serving God.
0: பிறகு தேவனை சேவிக்கிறது.
1: Living for God.
0: தேவனுக்காக வாழ்வது.
1: And ministering to others.
0: பிறகு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வது.
1: It flows out of that.
0: அது எல்லாமே இதிலிருந்து புறப்பட்டு வருகிறது.
1: So the thing that you pay attention to is your intimacy with God.
0: ஆகவே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதெல்லாம் தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பது.
1: That comes only through the knowledge of what the blood of Jesus
0: has done. அது எப்படி வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறதுன்னு கொள்கிறோமே அந்த அறிவிலிருந்து வருகிறது.
1: Shall we all stand up together?
0: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
1: Let us all lift up our hands and confess this.
0: நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இதை அறிக்கை செய்வோம்.
1: Everybody say this with me.
0: எல்லாரும் இதை சேர்ந்து என்னோடு
1: சொல்லுங்க. Lifting up your hands.
0: உங்கள் கரங்களை உயர்த்தி
1: with all your voice.
0: உங்கள்
1: from the bottom of your heart.
0: உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி.
1: Everybody say.
0: எல்லாரும் சொல்லுங்க.
1: I thank God for the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: The blood that was shed for me.
0: எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம்.
1: On the cross of Calvary.
0: கல்வாரி சிலுவையிலே.
1: Purges my conscience.
0: என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது.
1: Brings me to God.
0: தேவனிடம் என்னை கொண்டு வருகிறது.
1: Puts me in fellowship with God.
0: தேவனோடு ஐக்கியம் கொள்ள வைக்கிறது.
1: To know God.
0: தேவனை அறிந்து கொள்ள செய்கிறது.
1: To love him.
0: தேவனை நேசிக்க.
1: To enjoy him.
0: அவரை அனுபவிக்க.
1: To appreciate him.
0: அவரை பாராட்ட.
1: To rejoice in him.
0: அவரிலே களிகூர.
1: To have his peace.
0: அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள.
1: To be changed like him.
0: அவரைப் போலவே மாறும்படியாக.
1: To be conformed to his very image.
0: அவருடைய சாயலுக்கு ஏற்றபடி மாற.
1: Intimacy.
0: நெருக்கம்.
1: Through the blood brings this.
0: இரத்தத்தின் மூலமாய் இதை கொண்டு வருகிறது.
1: And out of that
0: adilirundhu
1: my life becomes strong.
0: என்னுடைய வாழ்க்கை பலனடைகிறது.
1: I become mighty through God.
0: தேவன் மூலமாக நான் வல்லவனாய் மாறுகிறேன்.
1: I overcome obstacles.
0: நான் தடைகளை மேற்கொள்ளுகிறேன்.
1: I win victories over the devil.
0: பிசாசின் மீது வெற்றி பெறுகிறேன்.
1: I am triumphant over circumstances.
0: சூழ்நிலைகள் மீது நான் ஜெயம் அடைகிறேன்.
1: I am joyful.
0: நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
1: I am happy.
0: நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
1: I walk with the king.
0: நான் ராஜாவோடு நடக்கிறேன்.
1: I am a priest and a king.
0: நான் ஆசாரியனும் ராஜாவுமா இருக்கிறேன்.
1: I am blessed.
0: ஆசீர்வதிக்கப்பட்டேன்.
1: I have the abundance of God.
0: தேவனுடைய சம்பூரணம் எனக்கு உண்டு.
1: And the glory of God fills me.
0: தேவனுடைய மகிமை என்னை மூடுகிறது.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Lift up your hands and praise God.
0: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க.
1: Thank him for that.
0: அதற்காய் அவரை ஸ்தோத்திரியுங்க.
1: Thank him for what the blood has done.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதற்காய் அவரை ஸ்தோத்திரியுங்க.
1: Oh the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
1: For what the blood has done.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறது.
1: Oh the blood that never loses its power.
0: Oh தம்முடைய வல்லமை ஒரு நாளும் இழக்காத இரத்தம்.
1: Let it cleanse you tonight.
0: அது இன்றைக்கு இரவு உங்களை கழுவட்டும்.
1: If you're far away from God.
0: நீங்கள் தேவனை விட்டு தூரமா இருந்தா.
1: Don't keep going far away.
0: தூர போய்கொண்டே இருக்க வேண்டாம்.
1: Come near my friend.
0: தேவனுக்கு அருகிலே வாருங்கள்.
1: Oh let the blood cleanse you.
0: Oh இரத்தம் உங்களை சுத்திகரிக்கட்டும்.
1: Let it make you whole.
0: அது உங்களை சுத்தமாக்கட்டும்.
1: Let it put you in intimacy with God.
0: தேவனோடு கூட உங்களை நெருக்கமாய் கொண்டு வரட்டும்.
1: Be made whole by the blood.
0: இரத்தத்தினாலே நீங்கள்
2: சுகமாகுங்கள்.
1: ஹalleluya
2: ஹalleluya
1: praise you jesus
2: ஸ்தோத்திரம் கிரங்கு
1: தாவே. Thank you father
2: நன்றி பிதாவே.
1: Thank you lord
2: நன்றி ஆண்டவரே.
1: Thank you jesus
2: நன்றி இயேசுவே.
1: You see our whole christian life depends on the shed blood.
2: பாருங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சிந்தப்பட்ட அந்த இரத்தத்திலே தான் இருக்கிறது.
1: Through that we come
2: அதன் மூலமாக நாம் வருகிறோம்.
1: That we are intimate
2: அதன் மூலமாக நாம் நெருக்கமாக
1: இருக்கிறோம். That we flow in life
2: அதன் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாமே புறப்பட்டு வருகிறது.
1: Amen
2: Amen
1: life flows out of that
2: ஜீவன் அதிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது.
1: Oh thank god for the blood
2: இரத்தத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரம்.
1: Continue to meditate upon it
2: தொடர்ந்து இதை தியானம் பண்ணிக்கொண்டிருங்கள்.
1: Next week I'm going to talk about how we live in the holy of holies through the blood
2: அடுத்த வாரம் எப்படி ரத்தத்தின் மூலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் வாழ்கிறோம் என்று நான் பேச போறேன்.
1: Not entering
2: வெறும் நுழைவது மட்டுமல்ல
1: we have talked a lot about
2: அத பத்தி நிறைய பேசிட்டோம்.
1: Living there
2: அங்கேயே வாழ்வது
1: staying there
2: அங்கேயே தங்கி இருப்பது
1: that is our dwelling place
2: அதுதான் நாம் வாச

பிள்ளைகளே, நான் ஸ்ரீலங்கா சென்றிருந்த போது மரண பயத்தினால் கட்டப்பட்டிருந்த ஜனங்களை இந்த பயத்திலிருந்து விடுவிக்கும்படி கர்த்தர் அநேக வேத வசனங்களை எனக்கு கொடுத்தார். அவைகளைத்தான்

0: கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, நம்ம ஆராதனை பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, காணிக்க கொடுக்கறது, பைபிள் படிக்கிறது, இல்லை கொஞ்சம் பயபக்தியாக வாழ்கிறது, இப்படி தான் நினச்சிட்ருக்குறோம். இது பக்தி வாழ்க்கை, இது எல்லா மதத்துலேயும் இருக்குது. வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்? வாட்ஸ் அ ஸ்பெஷாலிட்டி அபவுட் த கிறிஸ்டியன் லைஃப்? கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்த விசேஷ தன்மை என்ன? நாம் இப்போ ஒரு சாப்டரை வாஸ்தவம் இல்லையா, 1 வசனத்திலிருந்து 15:1-11 வரலாம் வாஸ்தவம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்கள் அதில் யூ ஆர் த பிரான்ச்சஸ். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? நீங்கள் அங்கே இருக்கணும், நான் இங்கே இருக்கணும். நான் செடி, நான் இங்கே இருப்பேன், நீங்கள் கொடியெல்லாம் அங்கே இருக்கணும். அங்கே இருந்து என்ன என்ன செய்யணும்? தரிசித்து கொண்டே இருக்கணும். அப்படி தானே? ஒரு பெரிய ஒரு நபர்னால் அப்படி தானே எல்லோரையும் ஒன்றோட ஒன்று உட்கார வைக்க முடியுமா? நீங்கள் இப்போ பல மதங்களில் இருக்கிற மிகப்பெரிய ஆன்மீக தலைவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி சீட்டு போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் கோட் ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்களை பார்த்தாலே தெரியும் இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர்னு. நான் கூட நிறைய இந்த யூடியூப்லாம் ஒரு சில அதாவது அதர் ரிலீஜியன்ஸில் உள்ள ப்ரீச்சர்ஸை பார்ப்பேன். இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு நாம் போட்டால் கூட ஒரு கூட்டம் வரும். சும்மா சாதாரணமாக ஒரு பேன்சின் சட்டிங்க கிடச்சதும் தூக்கி போட்டு வந்துட்டுன்னா மக்கள் மத்தியில் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இல்லை, அப்படி தானே? அந்த தலைவர்களுடைய, அந்த ஆன்மீக தலைவர்களுடைய அந்த தோற்றம், அவங்க போட்டிருக்க உடை, அதற்கென்று ஒரு உடை உருவாக்கிறாங்க. உருவாக்கி அதை அதுக்கு ஒரு ஜம்முன்னு ஒரு சீட்டில் உட்காந்து அது அது அவங்களுடைய டிசைபிள்ஸ் எல்லாம் தூரமாக தான் இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக வர முடியாது. ஏடா அப்போ இவருக்கு அவருக்கு வித்தியாசமெல்லாம் போடல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லணும்? தம்முடைய சீடலை பார்த்து நான் கொடி, நீங்களாம் செடி. சரிதானே? மாற்றி சொன்னா கவனிக்கிறார் பாருங்க. நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிற நீங்கள்லாம் யூஆர் த பிரான்சஸ். நாம் எப்படி இருக்கணும்? வி மஸ்ட் பி டுகெதர். யூ மஸ்ட் அபைட் இன் மீ. யூ மஸ்ட் பி வெல் அட்டாச் வித் மீ. ஒன்றா இருக்கணுங்க. நீங்கள் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கணும். அப்போ தான் என்ன நடக்கும்? 4 வசனம் 5 வசனம் வாஸ்தவம் பார்க்கும் பொழுது தென் யூ வில் கிவ் மச் ஃப்ரூட். நீங்களும் நான் ஒன்றாக இருந்தால் கனி கொடுப்போம். நல்லா கவனிஞ்சு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்னங்க? இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? கோயிலில் இருக்கிறாருங்க. அவரை பார்க்கணும்னா கோயில் திறக்கணும், நம்ம போகணும் இல்லையா? ஃபாதர் வந்து என்ன பண்ணுவார்? ப்ரீஸ்ட் வந்து இல்லை பாஸ்டர் வந்து என்ன பண்ணுவார்? அவர் இருக்கிறத நமக்கு அறிவிப்பார். ஆனால் அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொண்டேன். அதைத்தான் யோவான் 1:8 சொல்கிறதுக்கு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை வணங்குகிறவர்கள், இல்லைன்னா அவரை நம்புகிறவர்கள் அல்ல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை பெற்றுக்கொண்ட, தோஸ் ஹூ ஆர் ரிசீவ்ட், தோஸ் ஹூ ஆர் அக்செப்டட், பெற்றுக்கொண்டோம். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கைனா வெரி சிம்பிள், நானும் கர்த்தரும் ஒன்றாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. We have to be closely connected with Christ. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் எங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கிறேன், அப்படி இல்லை. அதனால் கூட்டங்கள்லாம் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் இறங்கி வாரோம், இறங்கி வாரோம். அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அங்கே இருந்தால் தானே வெளிப்படுவார், இறங்கி தான் வர வேண்டியிருக்குது. அதனால் ஒவ்வொரு கூட்டத்திலும் இறங்குன்னு என்ன பண்ணுறாங்க? இறங்க சொல்கிறாங்க. ஏணி வச்சா தானே இறங்க முடியும். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நாமும் இயேசுநாதரும் ஒன்றாக இருக்கிறோம். இப்போ நீங்கள் கிறிஸ்தவள் என்றால் உங்களுக்கு ஒரு கேள்வி. இஃப் யூ ஆர் ஸ்பிரிச்சுவல், இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன், டூ யூ ஹாவ் திஸ் கன்விக்ஷன்? இயேசுநாதரோடு இருக்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? டூ யூ ஹாவ் தட் ஃபெய்த்? அது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறோங்கிறது வந்து முழுமையான உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, அவரும் நாம் ஒன்றாக இருந்தால் அதுக்கு எப்படிங்க அடையாளம்? இப்போ வந்து இயேசுநாதர் உங்களோட இருக்கிறான்னு கேட்டால் ஒரு கிறிஸ்தவர் என்ன சொல்லுவார்? ஆமாம், இருக்கிறாரு. அப்போ அது எங்கே இருக்கிற காம்பிங்கன்னு சொன்னால் காம்பிப்பாங்களா? காம்பிக்க முடியுமா? இதெல்லாம் விசுவாச சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ ஏசுநாத இருந்தால் வேறு விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ் உண்டு, வேறு விதமான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் உண்டு. ஏசுநாதர் ஒரு மனிதரோட ஒன்றாக இருந்தால், இப்போ நம்ம குறைந்தபட்ச சில அடையாளங்களை பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பிரிச்சுவல், ரொம்ப டீப் பற்றுவது அப்படிலாம் பார்க்க போகிறதில்ல. முதலாவது, நீங்கள் கிறிஸ்தவர் என்றால் கிறிஸ்துவை உடையவர் என்ற அர்த்தம், நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறவர் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்றால் இன்னும் நீங்கள் யாராக மாறல. நாட் அட் யூ ஹவ் பிகம் கிறிஸ்டியன், கிறிஸ்தவ மாறல. மாறி இருந்தால் உங்களோடு ஆண்டவர் இருப்பார். ஆண்டவர் இருந்தால் என்ன பண்ணுவார்? காலை எழுப்பி ஜெபம் பண்ண வைப்பார், பைபிள் படிக்க வைப்பார், வசனங்களெல்லாம் நம்ப வைப்பார். அப்புறம் என்ன பண்ணுவார்? டெய்லி நீ யூடியூப்பை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? வாக்குத்தத்தம் தருவாங்க, அதெல்லாம் கரெக்டாக போய் வாங்கிக்கன்னு சொல்லுவார். அவங்க வழியாக நான் அற்புதம் செய்வேன், அதை போய் பெற்றுக்கன்னு சொல்லுவார். அப்படியா? இயேசு கிறிஸ்து ஒரு மனிதரோடு இருந்தால் அப்போஸ்தலர்கள் 10:30 வாசித்து பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தாவினால் வல்லமை நிறைந்தவராக இருந்த பொழுது அவரே அந்த காலத்தில் என்னதான் பண்ணிட்டு இருந்தார், எப்பவும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் மட்டும் இல்லை, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து நன்மை செய்தவர் நம்ம கூட வந்து செட்டில் ஆயிட்டாருன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்க? நன்மை செஞ்சிருக்கணுங்க. நான் வந்து உங்களுக்கு சிம்பிள் அதாவது எவிடன்ஸாக சொல்ல போகிறேன், ரொம்ப கண்டுபிடிக்கிற கடமை. இயேசுநாதரோடு நீங்கள் இணைந்திருந்தால் அதுக்கு பிறகு கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைய கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ சபைகளும், கிறிஸ்தவ போதர்களும் நம்மை இயேசுநாதரையும் பிரிக்கும் விதமாக ஊழியம் செய்கிறாங்க. ஒருபோதும் அவர் நம்ம ஒன்றாக இருக்க முடியாது, ஏன்னா அவங்க இடையில் வந்து நிற்கிறாங்கல்ல. உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவோம், உங்களுக்கு நாங்கள் வாக்குத்தத்தம் பெற்றுத்தருவோம், நாங்கள் ஜெபிச்சு உங்களுக்கு நன்மை வரும், நாங்கள் கட்டின கட்டடத்துக்குள்ளே இயேசுநார் தங்கியிருப்பார், நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அவர் பக்கத்திலே போக விட மாட்டேங்கிறார். இது மறைமுகமான ஒரு பிசாசனுடைய வேலை. உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதம் நன்மை செய்வார்கள் நம்பிக்கை வேணுமா, நான் வரேன் வாக்குத்தத்தோடு வரேன், இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்குமா, நான் வந்து என்ன செய்கிறத அனௌன்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஜெபம் நான் ஜெபம் பண்ணுறேன், அப்புறம் நாங்கள் வந்து ஜெப கோபுரம் கட்டி வச்சுருக்கிறோம், அப்புறம் நாங்கள் ஜெப வாசலை திறந்து வச்சுருக்கிறோம், ஜெப மலையை வாங்கி வச்சுருக்கிறோம், ஜெப கோபுரத்தை எழுப்பி வச்சுருக்கிறோம். அங்கே யார் இருக்கிறார்? அவர் இருக்கிறார். யார்? இயேசுநாதர். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார் சமீபத்தில், இது உங்களுடைய தாய் வீடு போல், நான் ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி அதுக்கு ப்ரேயர் டவர்னு பேர் வச்சுருக்கிறேன், அது உங்களுடைய வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அது அவருடைய வீட்டை சொல்லியிருக்கணும். ப்ரேயர் டவரில் வந்து என்னத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கும்? தாய் வீடுனா என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, ஒன்றும் மிச்சம் இருக்காது, அப்புறம் அள்ளிட்டு போடுவாங்க. அவன் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நான் ஒரு ப்ரேயர் டவரை கட்டியிருக்கிறேன், நீங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுப்பீங்க, அங்கே என்ன இருக்குது, அபிஷேகம் இருக்குது, இவர் ஷாப்பிங் பண்ணி வாங்கினதில்லை, அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது, அப்புறம் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வரன் இருக்குது, ஏதாவது மாப்பிள்ளை வேணா வாங்க, பொண்ணு வேணும்னா வாங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. இது என்ன இயேசுநாதருடைய அற்புதம் வல்லமை, இதெல்லாம் என்ன க்ரோசரி கடையில் வாங்குறது மாதிரியா, லெஷா மாலில் போய் வாங்குற மாதிரியா, அங்கே வச்சிருக்கோம், நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான், ஆளுக்கு ஒரு பாஸ்கெட் எடுத்து என்ன பண்ண வேண்டியதான், வந்து எடுத்துகிட்டு போங்க. தாய் வீடுன்னு சொன்னால் எதை சொல்லிக்கணும், நம்ம வீட்டை சொல்லிக்கணும், வாங்க எடுத்துகிட்டு போங்க. ஆக இன்றை அப்போ என்ன மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓ அங்கே போனால் நமக்கு அபிஷேகம் கிடச்சிரும், அங்கே போனால் வல்லமை கிடச்சிரும், அங்கே போனால் அற்புதம் கிடச்சிரும், அங்கே போனால் அதிசயம் கிடச்சிரும், அங்கே போனால் நம்ம பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை கிடச்சிரும், பொண்ணு கிடச்சிரும், அப்புறம் என்ன என்ன கிடைக்காம இருக்கும், வேலை வேணுமோ அங்கே கிடைக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்தை காட்டுறாரு, இந்த இடத்துல அவர் இருக்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், பிசாசம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை இயேசுநாதர் பக்கம் போக விட மாட்டேங்கிறான். இயேசுநாதர் இடத்துல போய் நாம் பெற வேண்டியதெல்லாம் இவர் வழியாக தான் பிற போக வேண்டியிருக்கு. இவர் கட்டின ஜப கோபுரம், இவர் கட்டின ஜப பேளை, அதுக்கு இதுன்னு ஊர்பட பேர் வச்சுருக்கிறாங்க, மலை கதை கலை தலை அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணணும், பிசாசார் நீ போயிடாத, போய் இயேசுநாதர் பக்கம் போகிற, உனக்கு என்ன வேணாலும் அவர்கிட்ட போ, அவர் உனக்கு என்ன செய்யார், எல்லாம் வாங்கிட்டு நீ என்ன செய்யார், நம்ம பெரிய பெரிய அமைச்சர்கள்ட்டலாம் என்ன செய்யணும், பெருசெல்லாம் போக முடியாது இல்லையா. இப்போ நாளைக்கு நானே நினச்சி எனக்கு ஒரு தேவைன்னு சொன்னால், நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிறார், அவரை போய் நேரடியை சந்திக்க முடியுமா? முடியாது. அவர் கட்சி ஆள்கள் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சி கீழ்மட்டத்துலேருந்து மேல்மட்டத்துக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், அங்கே தான் அந்த தர்ஸ் அ பிகினிங், அங்கே தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆரம்பித்தா என்ன நடக்கும், அன்னைக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தவர் நம்ம வாழ்க்கையில் வந்து நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை நீங்கள் சொல்ல முடியும்? நீ சில சபைகளில் கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சுவாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், கடந்து போன வாரத்தை நினைத்துப்பார், கடந்த மாதத்தை நினைத்துப்பார், கடந்த வருஷத்தை எத்தனை எத்தனை நன்மை, கர்த்தருக்கு நன்மை நான் உங்களுக்கு நன்றி செலுத்தி என்ன பண்ணுங்கள், சாட்சி சொல்லி யாரும் மகிமைப்படுத்த, இவ்வளோ வரவே வராது சொல்கிறது, இருந்தால் தானே வரும். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஆறுதல் பரிசு கொடுக்கறது மாதிரி என்ன பண்ணுவார், யோசி யோசி யோசித்து வந்து என்ன பண்ணுவார், என்னையோ நடந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் எனக்கு செய்த நன்மை நினைவு. சிலர் வந்து ரொம்ப அவங்க ரொம்ப ஸ்மார்ட், ஆண்டவர்லாம் எனக்கு செய்தவைகள்லாம் சொன்னால் நேரம் பத்தாது அப்படின்னு போயிடுவாங்க. நான் சொல்ல ஆரம்பித்தா அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு ஒரு இதுவும் பண்ண முடியாது, அதனால் நான் என்ன செய்யணும், கப்பிச்சு பண்ணி அடங்கி உட்காந்துடுறேன் அப்படின்னு. ஏய், இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர். இன்றைக்கு நாம கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இணைப்பினுடைய விளைவு என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் வி வில் ஹேவ் த ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு ஆண்டவர் இருக்கிறதுக்கு அடையாளம் இருக்கணுங்க, ஃபிசிக்கலாக இருக்கணும், ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும். என் வாழ்க்கை நன்மை செய்திருக்கிறார், அதனால தான் பழைய பழைய என்ன படிக்கிறோம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் என்ன செய்வேன், அவரை பாடுவேன், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ணுவேன், அவரை தொழுது கொள்வேன். சங்கீதம் 103 வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவரை ஸ்தோத்தரி. ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாக அவர் செய்த நன்மையை நீ மறவாதே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. சொல்ல இருந்ததில்ல, இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமே, அவர்களெல்லாம் தூரத்தில் தான் கர்த்தரை பார்த்தாங்க, நாம் வந்து க்ளோஸாக பார்க்குறது வாய்ப்புட்டுருக்கோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகள் என்ன? டக்குன்னு ஒருத்தர் எழுப்பி, நீ கிறிஸ்தவர் சொல்கிறீங்களே, இல்லை ஒரு 10 நன்மை சொல்லுங்கள் இயேசுநாதர் செஞ்சதை. சரி, ஸ்பிரிச்சுவலாக சொல்ல வேண்டாம், ஃபிசிக்கலாக தான் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணார், உங்கள் குடும்பத்தில் என்ன பண்ணார், உங்கள் வியாபாரத்தில் என்ன பண்ணார், உங்களுடைய தொழில் என்ன பண்ணார், உங்களுடைய வேலையில் என்ன பண்ணார், சொல்கிறதுக்கு இருக்கணுங்க. அவர் இருந்தால் செஞ்சிருப்பார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் வாழ்விலே தேவைப்படுகிற அத்தனை அவர் செய்வார்னு நான் சொல்ல மாட்டேன், நான் கேட்டதெல்லாம் அவர் தந்துருவான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் சொல்லும்படியாக பல நன்மைகள் இருக்கும். அப்படி இல்லை என்றால் இன்னும் நாம் என்ன செய்யல, வீ ஹவ் நாட் பீன் கனெக்டட் வித் கிரைஸ்ட். அவர் வந்து என்னுடைய வாழ்விலே எனக்கென்று இருக்கிற சில தேவைகளுக்கு மத்தியில் சைலண்டாக இருக்கிறார்னா அது என்னங்க வாழ்க்கை? செய்ய முடிந்த ஒருவர் நமக்கு தேவையான ஒரு சிறுநன்மை கூட செய்யலனா, அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இருந்தால் சொல்லுவதற்கு சில நன்மைகளுடைய பின்னணி இருக்கும். ஆவிக்குரிய ரீதியாக எவ்வளோ சொல்லலாம், என்னை ரட்சித்தார், எனக்கு மன திரும்புதலை கொடுத்த, வாழ்க்கையை மாற, என் சுபாவத்தை மாற, எண்ணத்தை மாற, நினைவை மாற்றினார், எவ்வளோ சொல்லலாம், அது ஸ்பிரிச்சுவல். ஃபிசிக்கலாகவும் சொல்லலாம், ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த நன்மைகளை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளும்படியாக நிறைய நடக்கும். செலவில் அது ஒரு பெருசாக வெறிபிக்காருங்கள. ஒரு காலகட்டத்தில் பார்த்தா எனக்கு ஆண்டவர் 10 ரூபாய் நன்மை செஞ்சாருங்க, ஆனால் அது 10 ரூபாய் அவர் தான் செய்தார் எனக்கு தெரியும். என்னங்க சொன்னாலும் சொன்னீங்க, கொஞ்சம் வெயிட்டாக சொல்ல வேண்டாமா, இது ஆண்டவருக்கு கிட்ட பேரில் 10 ரூபாய் கொடுத்தாருன்னு. அந்த நிலைமையில் அது பெரிய விஷயங்க. ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் ஒரு சைக்கிளுக்கு காற்று அடைக்கிற எனக்கு காசு இல்லைங்க, சைக்கிள் எடுத்து வெளியே வர ஒரு 20 காசு கிடக்குது. இப்போ 20 காசு நீங்கள் யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் சொல்கிறேன் அந்த காலம். ஆனால் நான் சொல்கிறேன் அந்த 20 காசு கிடைப்பது கர்த்தர் காரணம் சொல்கிறேன். எனக்கு அந்த 20 காசு கூட வழி இல்லையே, நான் அந்த சைக்கிளுக்கு காட்டடைக்கலாம் நான் போக முடியாது. அப்போது இவ்வளோவரிய கடவுள் உனக்கு அப்படியே ஒரு பெரிய காரையை வாங்கி கொடுக்கலாமே, போயும் போயும் காட்டடைக்க 20 காசு கொடுத்தாரு சொல்கிறது வெக்கமில்லை நீங்கள் நினைக்கிறேன். ஆனால் அது 20 காசாக இருந்தாலும் தெர் இஸ் கம் ஃப்ரம் காட். நான் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் சாப்பாடு இல்லாத வேலையில் என்ன ஒரு தக்க ஜப கொடுத்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாலும் கூப்பிட்ட வசதி உள்ளவங்க கூப்பிட்டா கூட பரவாயில்ல, அவங்களே வாழ்க்கையில் போராடிட்டு கிடக்கிறவங்க, அவங்க என்ன கூப்பிட்டு பிரசங்க பண்ணுற கூப்பிட்டாங்க. நான் பசியோடு பசின்னா அதாவது கம்பல்டு ஃபாஸ்டிங், வேறு வழி இல்லை அதனால் ஃபாஸ்டிங். அந்த பின்னணியில் போய் நல்லா வல்லமையாக ஜெபம் பண்ணியாச்சு, பிரசங்க பண்ணி முடித்த உடனே எனக்கு எதாவது தரணும்னு அந்த வீட்டில் இருக்கிற சகோதரர் அந்த பக்கத்தில் தேர அவர் 5 ரூபாய் கண்டுபிடிச்சிட்டு வர்றார். காணாமல் போனாக்க காசக பைபிள் வருது, அம்மா கண்டுபிடிச்சாங்களா, இந்த அம்மா இந்த பக்கத்தில் தேடினாங்க, அவங்க 2 ரூபாய் கண்டுபிடிச்சாங்க, எனக்கோ 7 ரூபாய் எனக்கு கிடச்சி போச்சு. 7 ரூபாய்க்குள்ளே தான் அன்றைக்கி நைட்டில் எனக்கு சாப்பாடு. அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், இந்த காலத்தில் 7 ரூபாய்க்கு ஒன்றுமே ஒரு பரோட்டா கூட ஒரு இட்லி கூட கிடைக்கும். அன்றைக்கு அந்த 7 ரூபாய் வாங்கிட்டு நான் ஒரு கடையில் போய் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வாங்கி அந்த இரவில் 10 மணிக்கு மேலே சமைச்சு சாப்பிட்டேன். ஆண்டவரே நீ இந்த 7 ரூபாய் கொடுத்துருங்க உங்களுக்கு நன்றினு சொன்னேன். கொடுத்தாலும் கொடுத்தாரு, ஒரு மூட்டை அரிசி கொடுத்துருக்கோம்ல, அவ்வளோ பெரிய தேவர் ஒரு லாரி ஃபுல் லோடை கொண்டு இறக்கியிருக்கலாம். இல்லை அது ஒரு சின்ன விஷயமா, நான் அன்னைக்கு எனக்கு அவ்வளோதான், நீ வனாந்திரத்தில் நடந்து கொள்ளும் பொழுது உனக்கு மண்ணாக மட்டும்தான், அவ்வளோதான், பிரியாணி கிரியாணி நூடுல்ஸ் கீல்ஸு ஷவர்மெல்லாம் கிடைக்காது. ஆனால் அது ஆண்டவடத்தில் வந்தது. அல்லேலூயா. அப்போது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் இருந்தால் நன்மை செய்கிறவர். எத்தனையோ காலகட்டங்களில் அவர் செய்த நன்மைகள் சின்னவைகளாக இருந்தாலும் நிச்சயமாக இது அவர்தான் செய்தார். பல சூழல்களை கடந்து போவதற்கு தேவர் செய்த உதவிகளை நினைத்து பார்க்கும் பொழுது இது அவர் தான் செய்தார், திஸ் திங் ஹேஸ் ப்ரொசீடட் ஃப்ரம் காட் அப்படி சொல்ல முடிஞ்சது. அப்போ ஆண்டவர் நம்மோடு இணைந்திருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நன்மைகள் உண்டு. எப்போ பார்த்தாலும் நாம் விசுவாசத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்கிற என்னையா ஒரு ஆண்டவர் செய்வார், எதென்னங்க என்னையா ஒரு நாள் ஆண்டவர் செய்கிறது, எல்லாரையும் ஆபிரகாமை போல் காக்க வச்சு 100 வயசில் நன்மை செய்தால் அது எப்படிங்க சரியாக இருக்கும், வாழ்கிற அந்த காலத்தில் என்ன செய்யணும். அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, நான் இயேசுவோடு இணைந்திருக்கிறேனா, இணைந்திருந்தால் என்னுடைய வாழ்வு தொடர்பான காரியம் அவர் நன்மை செய்ய மாட்டார். நான் சொல்ல நிச்சயமாக செய்வார், ஆனால் எல்லாம் எனக்கு செஞ்சிருவார், நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருவார், நான் அப்படியே ஆசைப்பட்டு அப்படியே கேட்பேன், அவர் தான் பெரிய ஆளாச்சே அப்படிங்கிற எல்லாம் தருவார் சொல்ல. ஆனால் எனக்கு சொல்லுவதற்கு சாட்சி உண்டு. அல்லேலூயா. ஐ ஹவ் கிளியர் எவிடன்சஸ் டு சே தட் காட் ஹஸ் டன் குட் பெனிஃபிட்ஸ் டு மீ, எனக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறார். அப்போது முதலாவதாக நன்மை பெற்ற ஒரு அடையாளம் இருக்கும், என் ஆத்மாவை பார்த்து நான் சொல்லுவேன், ஆத்மாவை இவரை மறந்துடாத. இந்த நன்மை உங்கள் சித்தப்பா செய்யலை, உங்கள் பெரியப்பா செய்யலை, உங்கள் அண்ணன் செய்யலை, உங்கள் தம்பி செய்யலை, உங்களுடைய தாத்தா செய்யலை, உங்கள் பாட்டி செய்யலை. இது யார் செய்தாங்க? கர்த்தர் செய்தார். இரண்டாவதாக வாழ்க்கையில் வந்து இந்த உலக வாழ்க்கையில் நாம் கேட்டதெல்லாம் கிடைச்சிடாது. இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தரோடு நாம் இருந்தாலும் எல்லாமே நமக்கு சாதகமாக இராது. சில சூழல்களுக்காக, சில தேவ நோக்கை நிறைவேறுவதற்காக நாம் சில எதிர்மறை சூழல் வழியாகவும் போக நேரிடும். இல்லாமைகள் வழியாக, ஏழாமைகள் வழியாக, தாழ்ச்சி வழியாக செல்ல நேரிடும். ஆனால் அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் இருந்தாலும் இவைகளை சந்திக்க எனக்கு ஆற்றல் உண்டு. ஐ ஹாவ் த பவர் டு ஃபேஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் த அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸ். நான் கேட்டது நிறைய காரணம், ஆண்டவர் தரவே இல்லை, ஆனால் தராமல் போனதனுடைய விளைவாக ஏற்பட்ட சூழல்களை ஹீ இஸ் டூயிங் சம்திங், தட் இஸ் வாட் இஸ் கால்ட் த கிரேஸ். நான் கேட்டதில் அவர் தரலை. என் வாழ்க்கையில் எவ்வளோ நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருக்கேன், கனவு கண்டிருக்கேன், அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் தரலை. எல்லாம் நிறைய தந்திருக்கிறாரு. நீங்கள் கேட்கலாம், தந்திருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, தரலைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், தரவும் செய்கிறாரு, தராமலும் இருக்கிறாரு. எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. இதன் மத்தியில் காட்ஸ் ப்ரெசன்ஸ் நம்மோட இருக்குது. தராமல் இருந்தாலும் ஏதாவது ஒன்று தருவாருங்க. அப்போ சரி போல எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும், ஏங்க நெருக்கப்பட விட்டார்? எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒட்டிக்கு போகிறதில்லை. யூ ஆர் பி கிரஸ்ட் இவன் தோ வி ஆர் ப்ரெஷர் ஆன் ஆல் சைட்ஸ். அப்போ நெருக்கப்படுகிற சூழல் வருகிறது, ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவைகளை எதிர்கொள்ளுகிறோம். தாங்குகிற சக்தி இருக்கிறது. எனவே தான் 2 கொரிந்தியர் 4:7 வாஸ்து பார்க்கும்பொழுது இந்த மகத்துவ வல்லமைன்னு பார்க்குறோம். வாழ்க்கையில் சில காரியங்கள் நாம் கேட்ட விதமாக கிடைப்பதில்லை, சில சூழல்கள் நாம் எதிர்பார்த்த விதமாக அமைவதில்லை. சில நேரங்களில் வாழ்க்கை என்பது அவ்வளோ அமைதியாக போய்கொண்டிருப்பதும் இல்லை. லாட் ஆஃப் ட்ரகிள்ஸ். ஆனால் இவள் எல்லாவற்றையும் சந்திக்க ஆற்றல் உண்டு, எல்லாவற்றையும் சந்திக்க ஆற்றல் உண்டு. அந்த வல்லமை எனக்கு உண்டு, என்னிடத்தில் குறைவுபட்டு விட்டது. அப்போ சரி போகலை போல போதுமென்ற மனதுடனே கூட, இனி எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நல்ல ருசியாக சாப்பிட்றாங்க, எனக்கு அதெல்லாம் கிடைக்கல, சாதாரணமான தயிர் சாதம் கிடச்சிருக்குது, ஆனால் அவன் பிரியாணி சாப்பிட்றத விட நான் சந்தோஷமாக இதை சாப்பிட்றேன் என்ற போதுமென்ற மனதை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தயிர் சாதம் கூட சோ டேஸ்டி, அது என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். அப்போ சொல்லி போக சொல்கிறார், நாங்கள் ஒன்றுமில்லாதவள் என்று எண்ணப்பட்டாலும் எல்லாம் உடையவளாக இருக்கிறோம், நாங்கள் தருத்தல் என்று எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவர்களாகிறவளாக இருக்கிறோம். சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்க வேண்டியதானே. நிறைய நேரங்களில் கேட்டவெல்லாம் கொடுக்கப்படுவதில்லை. ஆனால் கொடுக்கப்படாத சூழல்களிலும் அவைகள் ஏற்படுகிற வருத்தங்களையும், அவைகள் ஏற்படுத்துகிற சோர்வுகளையும், அவைகள் ஏற்படுகிற சஞ்சலங்களையும், அவைகள் ஏற்படுகிற குறைவுகளையும் ஏற்றுக்கொள்வதற்கும் தாங்கிக் கொள்வதற்கும் அவற்றோடும் நாம் வந்து மனரம்யத்தில் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். மூன்றாவது அடையாளம் என்னவென்றால், அப்போ சில பவுல் வந்து பிலிப்பியர் 4:12 சொல்லும் பொழுது வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நிறைவடையவும் குறைவடையும் எனக்கு பக்குவம் இருக்குது, ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் மத்தியில் இந்த மிட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஐ கேன் சே ஐ எம் வித் மை லார்ட். நான் வாழ்ந்திருந்தாலும் கர்த்தரோடு தான் இருக்கிறேன், நான் தாழ்ந்திருந்தாலும் கர்த்தரோடு தான் இருக்கிறேன். வாழ்ந்திருக்கிற வேளையிலும் ஐ ஃபீல் தட் மை லார்ட் இஸ் வித் மீ. ஆனால் இப்போ நான் வாழ்ந்திருக்கல, தாழ்ந்து போயிட்டேன். ஐ எம் இன் வான்ஸ், ஐ எம் லேக்கிங் மெனி திங்ஸ், ஈவன் தன் ஐ சே மை லார்ட் இஸ் வித் மீ. வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரோடு வாழ்கிறேன், தாழ்ந்திருந்தாலும் ஆண்டவரோடு வாழ்கிறேன். வாழ்ந்திருந்தாலும் அவரோடு வாழ்வு தான் எனக்கு வாழ்வாக இருக்கிறது, தாழ்ந்து போனாலும் அவரோடு வாழ்கிற வாழ்வு எனக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. இதுதான் முக்கியமான அடையாளங்கள். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு இருக்கும் என்றால் அந்த வாழ்க்கையில் வந்து ஒன்றுமே இல்லை, டெசர்ட் டெசர்ட் டெசர்ட் இல்லை, உண்டு. கானகத்திலே நீ சென்று கொண்டிருந்தாலும் கூட அங்கே உனக்கு தண்ணீர் உண்டு, கற்பாறையில் தண்ணீர் வரும், வானத்திலிருந்து மண்ணா வரும். அது நீ எதிர்பார்க்கிற விதமான உணவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நேரத்துக்கு அந்த சூழலுக்கு உன்னை நேசித்ததினால்தான் உண்மையில் அக்கறை உள்ளவராக இருந்த அப்படின்னா அது உனக்கு கிடைக்கிறது. அவ்வளோ பெரிய ஆண்டவர் நினச்ச எல்லாம் கொடுக்க முடியுமே, ஏன் கொடுத்தார் மண்ணாவை? அதுதான் தேவனுடைய ஞானம், புரிகிறதா? அப்போ நன்மைகளை செய்கிற ஆண்டவரை என்னுடைய வாழ்வில் பார்க்கிறேன். இரண்டாவதாக, வாழ்விலே நான் எதிர்பார்த்த விதமாக எனக்கு சூழல் அமையாவிட்டாலும் அந்த சூழலை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தையும் அவைகளுக்கும் மத்தியிலும் மனரம்யமாக வாழ்கிற கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவேதா பிலிப்பி 4:11 வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போ பவுல் சொல்வார், எந்த நிலைமையிலும், இன் எனி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ், நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படின்னா மனசை நல்லா வச்சு கற்றுக்கொண்டேன். அப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துட மாட்டேன். எல்லாவற்றையும் இழந்தது போல் எங்கேயோ போய் என்ன செய்வேன், பஞ்சம் அது பண்டார பரதேசி மாதிரி மாறிட மாட்டேன். மூன்றாவதாக, வாழ்ந்திருக்கும் பொழுதும் என்னோடு கர்த்தர் இருக்கிறார், தாழ்ந்திருக்கும் பொழுதும். யோபு எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழல் கூட ஒரு வார்த்தை சொன்னார், என் மீட்பர் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், ஒரு நாள் நான் அவரை என்ன செய்வேன், பார்ப்பேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போது இந்த கிறிஸ்தவ அனுபவம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கேயோ போய் ஆசீர்வாதத்தை வாங்கிறது, யார் கொடுக்குற வாக்குத்தத்தை நம்பி இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்க நம்புறது, யார் மூலமாகவோ தகடவுடைய நன்மையை தேடுகிறது, இந்த விதமான அனுபவங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, How can we have the blessings of God? ஆண்டவருடைய நன்மைகளை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? யோவா நாம் இன்றைக்கு வாசித்த வேத பகுதி 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும், என் வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆசீர்வாதம் எப்படிங்க வருது? நான் இயேசுவோடு இருக்க வேண்டும், இயேசு என்னோடு இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகள் என்னோடு இருக்க வேண்டும். அவரை குறித்த விளம்பரங்கள் அல்ல, அவருடைய வல்லமைகளை குறித்த இன்ஃபர்மேஷன்ஸ் அல்ல, அவருடைய டீச்சிங்ஸ், அவருடைய வார்த்தைகள், த வேர்ட்ஸ். ஏன்னா மனிதன் 34 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் யுல் பி பிளஸ்ட் எப்பொழுது, வென் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது. இப்போ ஒரு கேள்வி, அவர் நம்மளும் நாம் அவர்களுடைய கேட்டதெல்லாம் கிடைச்சிருமா? கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னீங்க நிறைய கிடைக்குது, நிறைய கிடைக்காமலும். இதை நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பிரசங்கிகள் எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க. கிடைக்குங்கிறாங்க, கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இதான் இங்கே ஸ்பிரிச்சுவல் லைஃப், இதான் பைபிள் சொல்லுது இல்லையா? இப்போது நான் அவரோடு இணைந்திருக்கிறேன், அவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்குது, இப்போ நான் கேட்டதெல்லாம் கிடைக்குதா? வசரன்னு சொல்லுங்கிறது, அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது இதுதான், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் இதை பற்றி சிந்தனை பண்ணேன், இந்த மாதிரி இருக்கிற வேலை நம்ம கேட்குறதெல்லாம் கிடச்சிருமா? நாம் வந்து வாடகை வீட்டில் இருந்தால் ஒரு சொந்த வீடு, சாதாரணமான வீட்டில் இருந்தால் வீட்டிலேருந்து ஒரு கேஸ்டில் மாதிரி ஒரு வீடு, ஒரு சாதாரண வாகனம் ஓட்டிட்டு இருந்தால் ரொம்ப பிராண்டட் கார், ஒரு வாகனம், நல்ல வசதி, இப்படிலாம் கேட்டால் கொடுத்துருவாரா அப்படின்னு. இதில் ஒரு உண்மை என்னவென்றால், நீங்கள் கர்த்தரிலும் கர்த்தர் உங்களிலும் அவருடைய வார்த்தைகள் உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்குற பேட்டர்னே மாறிடும். எப்போ பார்த்தாலும் காசத்தாரும் பணத்தைத்தாரும் ஆசையத்தாரும் அந்தஸ்தாரும் ஐஸ்வர்யத்தாரும் கேட்க மாட்டீங்க. அவருடைய சித்தம் உங்களுக்கு விளங்கிடும், கேட்டு பெற வேண்டிய இவை புரிஞ்சுக்கிடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரை உங்களுடைய உறவை தாரும், உங்களுடைய ஐக்கியத்தை தாரும், அனுதினமும் என் வாழ்வை வாழ வைக்கிற உங்களுடைய வார்த்தைகளை தாரும், எந்த சூழலில் இருந்தாலும் நீ என்னோடு இருக்கிறீங்கிற நிச்சயத்தை தாரும், உன் சித்தம் செய்கிற ஒரு மனதை தாரும், உமக்கு பிரியமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையை தாரும், உமை பிரதிபலிக்கிற ஒரு எண்ணத்தை தாரும். இதுதான் வர எப்போ நம்ம பிரேயரில் எப்படி அதை தாரும் இதை தாரும் அப்படி செய் இப்படி செய்யும் என்று கேட்டு கேட்டு கிடைக்கிறதும் இல்லை, சோறு வருகிறது இல்லையா? ஆண்டவரோடு நெருங்கி வந்துட்டீங்கன்னு சொன்னால் நாம் மேன்மையானதை கேட்க ஆரம்பிச்சிருவோம். புரிகிறதா? நான் ஒரு காலத்தில் லிஸ்ட் போட்டேவே ஜெப் பண்ணேங்க, மணிக்கணக்கில் 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் ப்ரேயர் பண்ணுவேன், பெரிய லிஸ்ட் இருக்கும். அதை வேறு ஒரு முறை சொன்னால் ஒருவேளை அவர் சரியாக கேட்காம விட்டால் என்ன பண்ணுறேன்னு திரும்ப திரும்ப சொல்லுவேன். கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்தால் ஒருவேளை அவர் கேட்காம இருந்தால், நிறைய பேர் கேட்குறாங்கல்ல அந்த சத்த திரும்பத்தில் நம்ம சத்தம் அமுங்கி போய் கேட்காம இருந்தால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் உரத்த சத்தமாக கேட்குறது. அந்த காலத்தில் வந்து சாதாரண சத்தத்தில் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்காது, வானம் வர போகணும் இல்லாது. அப்போ ரொம்ப உரத்த சத்த தொண்டை கிளிய, நீ நிறைய பேர் அப்படியே தொண்டை கிளியனா? இன்றைக்கி மரவில் கூட நான் ஒரு வீடியோ பார்த்த ஒரு அம்மா, அவங்களுக்கு நல்ல தொண்டைங்க, பிளஸ்ஸட் த்ரோட், வேறு யாருக்கும்னா நோயே வந்துடும். ஆண்டவர் உங்கள் மதியிலே ஆசை ஓடுகிறா, பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. சமயத்தில் ஒரு போதகர் வந்து நம்ம தமிழ்நாட்டு அபிஷேகம் ஜெபிச்சு ஜெயிச்சிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? எப்போவுமே ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து அப்படின்னு கிரிக்கெட்டெல்லாம் விளையாடுறவில்ல, நம்ம இந்தியா ஜெயிக்குதான்னு பார்ப்போம்ல, இந்தியா விளையாடுறவில்ல. சமீபத்தில் கேரளாவிலேருந்து ஒரு பாஸ்டர் தமிழ்நாட்டுக்கு வந்தார், கொஞ்சம் ஊடால் அதையும் சொல்கிறேன். அவர் வந்து அவரை ரொம்ப பந்தாவாக இந்த தமிழ்நாட்டு பாஸ்டர் என்ன செய்கிறார், இவரும் அபிஷேகத்தில் ரொம்ப ஃபேமஸ், அவரும் அபிஷேகம் ரொம்ப ஃபேமஸ், இவரும் அற்புதத்துக்கு ஃபேமஸ், அவரும் அற்புதத்துக்கு ஃபேமஸ், இவரும் பிசாசு விரட்டுவார், அவரும் பிசாசு விரட்டுவார், இவரும் பேர் சொல்லி கூப்பிடுவார், அவரும் பேர் சொல்லி கூப்பிடுவார், அவரும் அபிஷேகத்தை இறக்குவார், இவரும் அபிஷேகத்தை இறக்குவார். அப்போ ஒரு அபிஷேகம் இறக்குற பாஸ்டர் தமிழ்நாட்டு தமிழ் அபிஷேக பாசம் என்ன பண்ணால் கேரளா அபிஷேக பாசம் வரைஞ்சார். நல்ல பந்தாவாக வரவேற்பெல்லாம் நடந்தது. நான் நினச்சேன் பரவாயில்ல, பிரம்மாண்டமான ஒரு ஆள் கேரளாந்து வந்திருக்கார், இவரை விட அவர் சூப்பராக இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் ஓடி, நிர்மலா யார் அந்த நிர்மலா, செல்லப்பா ராயப்பா அரளப்பா பையப்பான்னு சொல்லிட்டு அஞ்சாறு பேருக்கு பேரில் கூப்பிட்டு தூள் கிளப்பிட்டே இருந்தார். ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டு பாச அளவு வரலை, அந்த அபிஷேக அளவில் இல்லை. நான் கொஞ்சம் கவனித்தேன், ரொம்ப நேரம் அவரும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தார். இந்த கேரளா பாஸ்டருக்கு நம்ம அபிஷேகத்துடைய வல்லமை என்ன செய்யணும்? அப்புறம் அவர் திடீர்னு அங்கே போனார், அவருடைய தலைமையில் கை வச்சு இது பண்ணார். அது எளிதாக அசைகிற கேஸ் மாதிரி இல்லை. ஒரு ஆவிக்குரியவன் சொன்னால் கையை வச்ச உடனே விழணும், பக்கத்தில் போடணும் விழணும், அதுதான் பவர். அது அப்படி நின்றுக்கிட்டு இருக்குது. இவரும் தலையில் அழுத்தி அழுத்தி அழுத்தி, சாதாரணமானவனுக்குன்னா தலைவதனை உடனே வந்திருக்கும். அவரை பாரு அப்படி அழுத்தியில் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மூணு ரவுண்ட் அடிக்கிறார் வேறு வழி இல்லாமல். இவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், இப்போ தான் நம்ம தமிழ் அபிஷேகத்தை வெளிப்படுத்தணும், தமிழ்நாட்டுக்காரனுடைய அபிஷேகம். அவர் வந்தார், இவர் கையை பிடிச்சிக்கிட்டார், அவ்வளோதான், டச், வா வா வா, வந்து விழு வந்து விழு அப்படின்னு நான் பாருங்க. அத்தனை க்ரௌடும் என்ன பண்ணிட்டு எல்லாம் எலும்பு ஆரஞ்சு ஆட ஆரம்பிச்சு உருள் ஆரம்பிச்சு பொருள் ஆரம்பிச்சு எல்லாம் ஊர்பட்ட விசாசு பிடிச்செல்லாம் வந்து விழ ஆரம்பிச்சு. கேரளா பா அபிஷேகம் பார்த்து நிற்குது, இவர் கையை வர பிடிச்சி வச்சுருக்கிறார். அவர் என்ன இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கரை கூப்பிட்டு வந்தால் அவர் ஏதாவது பண்ணிட்டு போகிறான்னு நம்ம அமைதியாக இருக்கணும்ல. அதுக்கு அடுத்த வாரம் நம்ம தான் ஒவ்வொரு வாரம் மகிமையை காட்டிகிட்டு இருக்கிறோம், ஆனால் அவருக்கு இவருடைய மகிமையை காட்டுற கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா பாவம் மனுஷன் எனக்கு பரிதாபமாக இருந்துங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். இவருக்கு கையை அவர் பிடிச்சி வச்சுட்டு அவர் எல்லாமே வேலை செய்கிறார். அவர் அப்படியே கையை வச்சோடனே இவர்கிட்ட இருந்த மகிமையோட அதிக மகிமை அவட்ட தான். எல்லோரும் எழும்பி வந்துட்டாங்க, எல்லோரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லோரும் விழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அந்த மனுஷன் கேரளா தோத்து போச்சு. தமிழக அபிஷேகம் என்ன செய்து விட்டது? ஜெயித்து ஜெயித்து விட்டது. அப்போ இன்றைக்கு நாம் வந்து பார்க்குற நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறது? இப்படித்தான் இருக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன்? அங்கே தானே கோட்டை விட்டுருவீங்க, கதையை கேட்டுட்டு கதை எதுக்கு சொன்னமோ. ஆ, இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், எதுக்கு சொல்ல வந்தேன்? அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இணைப்பினுடைய விளைவாகத்தான் என்ன நடக்கிறது? ஆசிரியர் பைபிள் சொல்லுது. ஆனால் இன்றைக்கு மக்கள் யார் வழியாக பெற விரும்புகிறாங்க? போதகர் வழியாக. அப்போது நம்ம வந்து அதனுடைய விளைவாக தொடர்ந்து ஆண்டவரோடு இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அவருக்கு சித்தமானது இன்னதென்று என்ன செய்கிறோம்? அறிகிறோம். அதை தான் அந்த வசனத்தில் யோவான் 15:7, நீங்கள் இன்னிலும் நான் உங்களிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவான கேட்கறது எது? இப்போ எப்போ பார்த்தாலும் மக்கள் அபிஷேகம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, வல்லமை கேட்டுக்கொண்டிருக்காங்க. கேட்கறது என்ன? தேவ சித்தம் இல்லையா? ஆண்டவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்க, அது என்ன கேட்கணும்னு எதிர்பார்க்குறார் அது புரிஞ்சிக்கும். ஒன்று யோவான் 5:14-15 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 14 வசனத்தை வாசிக்கலாம். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவன் நமக்கு செவி கொடுக்கிறார். நாம எப்பவுமே இயேசுநாதர்னா காசு பணம் ஆஸ்தி அந்தஸ்து ஐஸ்வர்யம் என்ன வந்து ஈசாக்க மாதிரி ஆசீர்வாதம் ஆபிரகம் ஆசீர்வாதம் அப்படி கேட்டுட்டு இருந்தா அது நமக்கு ஆண்டவருடைய சித்தத்தை என்ன செய்யாது? வெளிப்படுத்த. அப்போ உண்மையாக ஆண்டவரை தேடுகிறவங்க வாழ்க்கையினுடைய எல்லா சூழல்களிலும் ஆண்டவரை உம்முடைய உறவில வாழணும், உம்முடைய ஐக்கியத்தில் வாழணும், உமக்கேற்ற பரிசுத்தத்தில் வாழணும், உண்மையோடு வாழணும், உம்மை பிரியப்படுத்தி வாழணும், நீர் என்னோடு இருக்கிற நிச்சயத்தோடு வாழணும். இதை கேட்போம், அது நமக்கு கிடைச்சிரும். அல்லேலூயா. உம்முடைய உறவுடன் வாழ வேண்டும் என்று நான் ஜெபிக்கும் பொழுது நான் யோசு பதில் சொல்கிறேன். ஆண்டவர் என்ன செய்வார்? சைலண்டாக இருக்க மாட்டார். நான் வீட்டை கேட்டால், காசை கேட்டால், பணத்தை கேட்டால் அவர் சைலண்டாக இருக்கலாம், ஆனால் அவருடைய உறவை கேட்டால் அவர் சைலண்டாக இருக்க முடியும். ஏனென்றால் இவை எனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஏனென்றால் அவருடைய நாமத்தின்மை விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொள்ள இத்தனை பேரும் அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஆண்டவரும் நாமும் இணைந்திருக்கும் பொழுது அந்த இணைப்பை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம்? இணைப்பை எப்படி அறிந்து கொள்கிறோம்? ஆண்டவர் நம்மிடத்தில் இணைந்திருந்தால் மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னேன், இணைந்திருந்தால் அவர் நன்மை செய்கிறவரை பார்த்துருப்போம். இரண்டாவது, வாழ்க்கையுடைய எந்த சூழலையும் சந்திக்கிற ஆற்றல் உள்ளவர்களாக இருப்போம் பார்த்தோம். மூன்றாவது, வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை உடையவர்களாக இருப்போம். இப்போ ஆண்டவரோடு நம்ம இணைந்திருக்கிறது உண்மைன்னு சொன்னேன். நிறைய பேர் வந்து அபிஷேகங்கிறோம், வல்லமைங்கிறோம், அந்நிய பாஷைங்கிறோம், நிறைய விஷயங்களை செய்து நாம் என்ன சொல்லுவோம், வி ஆர் ஸோ ஸ்பிரிச்சுவல். போதகர்கள் வந்து நம்மை வந்து அபிஷேகத்தில் வழி நடத்துகிறாங்க, அந்நிய பாஷையில் பேச வழி நடத்துகிறாங்க, சத்தமிட்டு பல்வேறு காலசில இந்த மாதிரி செய்கிற பொழுது நாம் என்ன பண்ணுறோம், வி ஃபீல் தட் வி ஆர் ஸோ ஸ்பிரிட் ஃபில்டு. ஒரு பெரிய அபிஷேகம் நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும்? அபிஷேகம் வந்தனா என்னங்க அர்த்தம்? இன்றைக்கி அபிஷேகம் அபிஷேகம்னா மக்கள் எந்த விதமாக ஒரு சிந்தை வச்சுருக்கலாம், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் போல் இருக்குது, ஏதோ ஒரு பவர், அந்த ஸ்டஃப் வந்து என்னாலே கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த அபிஷேகம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன மீன் பண்ணுறாங்க, என்ன அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் என்ன கொடுக்குறாங்க, விளங்கலை. அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம் ஊர்பட்ட பேர் வச்சுக்கலாம் அபிஷேகத்துக்கு. இருந்தா எழுந்தா எல்லாத்துக்கும் என்ன, உனக்கு இருப்பதற்கு அபிஷேகத்தை கருத்தை கொடுத்துருக்கிறார். இருக்காதபடி நின்று கொண்டுதான் நிற்கிற அபிஷேகம், இல்லைன்னா ஓடுகிற அபிஷேகம், இல்லை உருளுகிற அபிஷேகம், பொருளுகிற அபிஷேகம், சத்தம் போடுகிற அபிஷேகம். ஆனால் அபிஷேகம் இருந்தால் என்னங்க நடக்கும் சொல்லுங்கள். அமைதியாக உட்காந்துருக்குறீங்க, அபிஷேகம் இருந்தால் நம்மால் இப்படி உட்காந்துருக்க முடியாது. அபிஷேகம் இருந்தால் உட்காந்துருக்க முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகன்னா, அபிஷேகம் இருந்தால் நடக்கும். 2 கொரிந்தியர் 3:17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தரே ஆவியானவர்,
1: ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு.
0: கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? எதில் விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை, தவறான பழக்க வழக்கங்கள்ந்து விடுதலை, தவறான மைண்ட்செட்லேருந்து விடுதலை, தவறான சிந்தனைகள்ந்து விடுதலை, தவறான சுபாவங்கள்ந்து விடுதலை, தவறான ஆசைகள்ந்து விடுதலை, உலகத்திற்கேற்ற வாழ்க்கை முறையிலிருந்து விடுதலை. இதுதான் அந்த ஃப்ரீடம். சத்தியத்தை அறிவினால் சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். அப்போ இயேசுவோடு இணைந்திருந்தால் மிக முக்கியமாக என்னுடைய வாழ்வில் என்ன நடந்திருக்கும், நான் விடுவிக்கப்பட்டிருப்பேன் இல்லையா. இன்றைக்கி விடுதலையின் வாழ்க்கை இருக்கிறதா? இந்த உலகம் எளிதாக நம்மை ஆளுகிறதல்லவா, பழக்க வழக்கங்கள் நம்ம எளிதாக ஆளுகிறதே, சுபாவங்கள் நம்ம எளிதாக ஆளுகிறதே, நம்முடைய தவறான மனலை எளிதாக ஆளுகிறதே, நம்முடைய மன நிலையை தாண்டி போக முடியலையே, வெறுப்பு, கசப்பு, கோபம், வைராக்கியம், ஆசை, அது இதுன்னு சொல்லிட்டு நம்முடைய மனம் எவ்வளவு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவோடு இருந்தால் நம்ம என்ன செய்வோம், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே ஆடுவார்கள், பாடுவார்கள், விழுவார்கள், எழுவார்கள், கூச்சலிடுவார்கள், சத்தம் போடுவார்கள். இதுதான் கிறிஸ்தவ அடையாளங்களாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்கும், விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. என்னால் பாவம் செய்யாமல் வாழ முடியும், தவறான சுபாவங்களுக்கு நான் அடிமை அல்ல, தவறான ஆசைகளுக்கு நான் அடிமை அல்ல, பண ஆசைக்கு நான் அடிமை இல்லை, பொருளாசைக்கு அடிமை இல்லை, இந்த உலகத்தினுடைய நாகரிகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகத்தினுடைய மாய காட்சிகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகத்தினுடைய தவறான உறவுகளுக்கு நான் அடிமை இல்லை, உலகம் போக போகக்களே நான் போக வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா ஐ எம் எ ரிடீம்டு பர்சன், ஐ ஹவ் பீன் செட் ஃப்ரீ ஃப்ரம் மை காட். அந்த அனுபவம் தான் உண்மையான அபிஷேகம். இரண்டாவதாக, கர்த்தர் நம்மோட இருந்தால், இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டாருன்னா நீங்கள் முந்தின நாள் வரைக்கும் என்ன சமையல் பண்ணிங்களோ அது வேறு விஷயம். சாம்பாரை செஞ்சு போட்டுக்கலாம், காரக்குழம்பு செஞ்சு போட்டுக்கலாம், ரசத்தை செஞ்சு போட்டுக்கலாம், ஒரு நாள் மீன் குழம்பு செஞ்சு வச்சு 3 நாள் சுட வச்சு போட்டுருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் என்னால் சமைக்க மட்டும்தான் முடியும், மிச்சம் சோறை மட்டும்தான் வடிக்கிற மிச்சத்தில் நீ ஹோட்டலே வாங்கிட்டுவான்னு சொல்லலாம், இல்லை ஸ்விக்கி சொமோட்டா பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டான் என்ன பண்ணுவோம், அந்த காலத்தில் கெஸ்ட்டு வந்தால் அவரை ப்ளீஸ் பண்ணி நல்ல சாப்பாடு செஞ்சு போடும். இப்போ என்ன பண்ணுறோம், ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடுறோம், ஏன்னா அவர் வயிறை கெடுத்துட்டு போகட்டும். ஆமாம், நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன், எங்கேயாவது நீ வீடுகளுக்கு போனால் செஞ்சு போட்டால் நீ செஞ்சு போடு, நல்லா செஞ்சு போடுங்க பிரதர், உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சோம். அப்போ என்ன பண்ணுங்க, நல்ல சாப்பாடு எங்கே கிடைக்குது, ஹோட்டலில் தான் கிடைக்குது, ஏன்னா நாங்களும் அதை தான் அங்கேருந்து வாங்கி சாப்பிட்றோம். ஆக வந்தவன் என்ன செய்கிறான், வயிற்றுக்கு பிரச்சனையை வாங்கிட்டு போகிறான். இவங்க எங்கேயாவது இருக்கிறத வாங்கி போட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம வயிறை கெடுத்து விடுறாங்க. எனக்கு சரி விடுவோம், பசி வேலையாக வேறு இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு அவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். ஏன்ற வரைக்கும் நம்முடைய தப்பு தவறுலாம் அவர் பார்க்காதபடி வாழ், அன்றைக்கி ஒரு நாள் தான் என்ன செய்யணும், நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். நம்ம வழக்கமாக போடுற சண்டை என்ன செய்ய மாட்டோம், அன்றைக்கி போட மாட்டோம், வழக்கமாக திட்டுறதா அன்றைக்கி திட்ட மாட்டோம், வழக்கமாக யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், வழக்கமாக பார்த்து கொண்டு இருக்கிறதான் நிறைய சினிமா அது இதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஏன்னா ஒருத்தர் வந்திருக்க ஒரு சீஃப் கெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆள், அப்போ அவர் வந்தவுடனே அவரை பிரியப்படுத்தும்படியே எல்லா விஷயம் நடக்குது. அதே போல தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் நமக்கு என்ன வந்துவிடும், வி வில் ஹாவ் எ டிசைர் டு ப்ளீஸ் ஹிம். யோவான் 8 அத்தியாயத்தினுடைய 29 வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், நான் என் பிதாவுக்கு பிரியமானவளை செய்கிறபடியினால் அவர் ஒருபோதும் என்னை தனித்திருக்க விடுவதில்லை. வி ஆர் டுகெதர், He is not leaving me alone. And always I am doing what is pleasing to him. அவருக்கு என்ன பிரியமோ அதை நான் செய்கிறேன். அருமையானவளே, கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் வந்துவிட்டால் உங்கள் ஆசைகளை திருப்திப்படுத்துறதுக்கும் உங்களை உலக பிரகாரம் இது எதிர்பார்ப்புகளை திருப்திப்படுத்துறதுக்குமே உங்கள் மைண்டு செய்ய வேலை செஞ்சுட்டு இருக்கா. இன்றைய தின வாழ்வில் ஆண்டவர் எப்படி பிரியப்படுத்தணும், எப்படி நான் வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி செய்யணும், எப்படி விரும்பணும், அந்த பிரியப்படுத்துகிற மனநிலை வந்துவிடும். மூன்றாவதாக, கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் இருக்கும் பொழுது சமாதானமற்ற சூழல்களிலும் நீங்கள் சமாதானமாக வாழ்வீர்கள், சந்தோஷமற்ற சூழலில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். மட்டுமல்லாதபடி எதிர்மறை சூழல்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், ஏற்றுக்கொள்கிறீர்கள், தாங்கிக் கொள்கிறீர்கள், பொறுத்து கொள்கிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி அதற்கென்று உங்களுக்கு ஒரு விசேஷமான ஆற்றல் இருக்கிறது. இதுதான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவருடைய விளைவு. ஆனால் இதன் மத்தியில் கடைசியாக ஒன்று நம்ம பார்க்கணும், இன்னைக்கு என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், தேவ கர்த்தரோடு இணைய முடியாதபடிக்கு சில விஷயங்கள் இருக்கு. கர்த்தரோடு நம்ம இணைய முடியாது. கிறிஸ்தவனா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு பி கனெக்டட் வித் கிரைஸ்ட். முதலாவது கிறிஸ்தவோடு இணையணும். ஆனால் இணைய முடியாதபடி சில விஷயங்கள் இருக்கிறது. அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா? அவர் ஓன் காட்லி லைஃப், டிவோஷனல் லைஃப். நம்முடைய பக்தி வாழ்க்கை கிறிஸ்துவோடு நம்ம இணைய தடை செய்கிறது. பக்தி வாழ்க்கை என்ன? கோயிலுக்கு போகிறது, ஆராதனை பண்ணுறது, பயபக்தியாக வாழ்கிறது, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, காணிக்க கொடுக்கறது, வாய்ப்பு கிடைச்சா ஏசுநாதரை பற்றி பிரசங்கம் பண்ணுறது. இவ்வளவு பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? வி ஆர் லீடிங் எ வெரி குட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆனால் வி டோன்ட் ஹேவ் எனி கனெக்ஷன் வித் கிரைஸ்ட். இந்த பக்தி வாழ்க்கை என்ன பண்ணுது? நீ தான் நல்லா ஜெபம் பண்ணுறிய, நல்லா பைபிள் படிக்கிறிய, பயபக்தியாக வர இருக்கிறிய, கோயிலுக்கு போகிறிய, அப்புறம் என்ன வேணும்? இதுவல்ல, இது உங்களை கிறிஸ்துவோடு இணைக்கலையே. Do you experience God's presence in your life? இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, வரீங்க, பொது ஒரு ஆன்மீக ஃபீலிங் இருக்கிறது. நமக்கு ஜஸ்ட் ஒரு ரிலீஜியஸ் ஃபீலிங் இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் வரணும். அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் என்ன? ஐ நோ தட் மை லார்ட் இஸ் வித் மீ. நான் விசுவாசிக்கிற இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த பக்தி வாழ்க்கை என்ன பண்ணுதுன்னா, கிறிஸ்துவோடு இணைய விடாமல் நம்மை தடை செய்கிறது. இரண்டாவது, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா பரவச வாழ்க்கை. நிறைய சபைகள் வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு விசேஷமாக கொடுப்பது என்னவென்றால், பக்தி கூட கிடையாது, பரவசம். ஜபத்தில் பரவசம், ஆராதனையில் பரவசம், பாடல்களில் பரவசம். எப்படியாக அவங்களை இமோஷனலைஸ் பண்ணுறது, அவங்கள உணர்ச்சி வசப்பட வைக்கிறது, ஆராதனைகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக, பரவசமான பல்வேறு விதமான அணுகுமுறைகள் மூலமாக அவங்கள வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு இமோஷனல் லெவலுக்கு கொண்டு வந்துடுறாங்க, ஒரு இமோஷனல் எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு திஸ் இஸ் வாட் இஸ் கால் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீ என்ன ஆகிட்டே போ, எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் அந்த ஃபீலிங்கை கொண்டு என்ன பண்ணுற நீ, அது உனக்கு என்ன செய்யுது, அதை கொண்டு நீ எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ்கிற, அதுதான் முக்கியம். அப்போது கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் ஒரு பரவசம் அல்ல. இன்றைக்கு பரவச மக்களை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறது. இன்றைக்கு ஏராளமான பெந்தகோஸ்த திருச்சபைகள் இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்குது. கிறிஸ்துவை விட்டு அவங்களை பிரிக்கிறாள், அவளுக்கே தெரியாத நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவளை பரவசப்பட வைத்து அவர்கள் தங்களுடைய பாவத்தை அறிய விடாமல் போய் செய்து விடுகிறார்கள். அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவோடு இல்லை என்பதை உணரவிடாமல் செய்து விடுகிறார்கள். ஆறாவது நேரங்களிலே இசைகள் மூலமாக, நடனங்கள் மூலமாக, பாடல் மூலமாக, பரவசமான வார்த்தைகள் மூலமாக அவர்களுக்குள்ளே ஒரு போலியான ஆன்மீக உணர்வை கொடுத்து இதுதான் கிறிஸ்துவ நினைக்கும்படி ஏவி விடுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்படவில்லை, கிறிஸ்துவோடு இணைக்கப்படவில்லை. அவர்கள் இணைத்தது ஒரு பரவசம். பரவசம் கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். ஆராதிக்க நேரம் இருக்கும், ஜபக்கிற நேரம் இருக்கும், கோயிலுக்கு போன இடத்துல இருக்கும், அதர் டைம்ஸில் அது இருப்பதில்லை. மூன்றாவதாக, நிறைய பேரை சுயநீதி பிரித்து வைத்திருக்கிறது. தே ஆர் நாட் கனெக்டட் வித் கிரைஸ்ட், தே ஆர் நாட் வித் கிரைஸ்ட். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சரியாக வாழணும், நான் உண்மையை பேசணும், நான் ஒழுங்காக இருக்கணும், யாரை ஏமாற்றக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது, அக்ரம் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினேரிய லைஃப், சில மாரல் கோட்ஸை வச்சுருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, சரியாக வாழணும், யாருக்கும் தீங்கு தீவனம் செய்யக்கூடாது. இதுவும் ஒரு பிசாசனுடைய தந்திரம். புரிஞ்சிட்டிங்களா? அதாவது ஒரு நல்ல வாழ்க்கை முறையே நானே என்னுடைய சொந்த ஆற்றலை கொண்டு வாழ்ந்து இது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைத்து விடுகிறேன். ஆனால் இதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் கிறிஸ்தவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதாக கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவனுடைய ஐக்கியத்தில் வாழ்வதாக கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோட தொடர்புடையவராக இருக்கிறார், நான் அவரோட தொடர்புடையவனாக இருக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன், அந்த பிரசன்ன விளைவில் அனுபவிக்க இருக்க வேண்டும். நான் கரெக்டாக வாழ்கிறேங்க, நீங்கள் சொல்லுங்க, எங்கிட்ட ஏதாவது தப்பு தவறு இருக்குதுன்னா சொல்லுங்க. இது ஒரு என்ன வாழ்க்கை, ஒரு டிசிப்ளினரி லைஃப். இந்த உலகத்தில் அப்படி வாழ்கிறோம், எல்லா மதத்திலையும் இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் இருக்கிறத விட மதர் ரிலீஜியன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா வாழ்கிறாங்க. நல்லா வாழ்கிறதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவோடு வாழ்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஐ மே பி ஏபிள் டு லீட் எ வெரி குட் லைஃப், தட்ஸ் நாட் கிறிஸ்டியன் லைஃப். ஐ மஸ்ட் லிவ் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு வாழ வேண்டும், கிறிஸ்துவோட ஐக்கியத்தில் வாழ வேண்டும். அப்போது சுயநீதி வாழ்க்கை என்னை பிரித்து விடுகிறது. நான் வாழ்க நல்ல ஒரு வாழ்க்கை, அநேகர் வாழாத வாழ்க்கை. அக்கிரமக்காரன் அநியாயக்காரன் ஏமாத்திரம் இருக்கிற உலகத்தில் நான் உண்மையாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், நாணயமாக இருக்கிறேன். நான் லஞ்சம் வாங்குறது கிடையாது, நான் காசு கொடுத்து காசு காரி சாதிக்கிறது கிடையாது. என் பையனுக்கு இந்த சீட்டு வாங்கணும்னு அவன் எவ்வளோ ஆசைப்பட்டவோ நான் முடியாண்டேன், காசு கொடுக்க மாட்டேன். நல்ல வாழ்க்கை தான், ஆனால் அவ்வளவு தியாகம் பண்ணி கர்த்தர் இல்லையே. எனக்கு அந்த வியாபாரம் நஷ்டப்பட்டு போகிறனும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், அதிகாரிகள் லஞ்சம் கொடுக்க மாட்டேன். நீ செய்த நல்ல காரியம் தான், ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லையே. ஏ You are leading the self-righteous life. நீயே உன்னை நீதிமானாக்கி, நீயே உன்னை பரிசுத்தவனாக்கி ஆண்டவர் பிரசன்ன பண்ணுற போதும். ஆண்டவரே நான் எவ்வளோ நல்லா வாழ்கிறேன், டெய்லி காலைல ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஒழுங்காக இருக்கிறேன், நாளுக்கு நன்மை செய்கிறேன், யாரு காசையும் நான் திருடுறதில்லை, ஏமாத்துறதில்லை, அணிய பண்ணுறதில்ல, கரெக்ட் டைமுக்கு போகிற வேலை கரெக்டாக செய்கிறேன், லஞ்சம் கொடுக்குறதில்ல வாங்குறதில்ல, ஐ எம் ஏ பெர்ஃபெக்ட் பர்சன். பார்த்தால் என்னை பார்த்தா தெரியுதா ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் இல்லை, அப்படியெல்லாம் ஆசீர்வம் ஆண்டவர் சொல்லலை. You have to live with Christ. You must be very sure that you are the presence of Christ. கிறிஸ்துவின் பிரசன்னத்தை அனுபவிக்கணும். அடுத்தது நம்மளை பிரிக்கிறது மிக முக்கியமான வேலை தான் இந்த கிறிஸ்தவ போதல் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதத்திற்கு நாம் கிறிஸ்துவ இடத்துல போகணும், அவங்க ஜபக்கோபுரத்துக்கு வர சொல்கிறாங்க, பிரிச்சிட்டாங்க. ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என கிறிஸ்துவோடு இணைய வேண்டும். அவர்கள் சொல்கிறார், நீங்கள் எங்களுடைய ஜபக்கூட்டத்துக்கு வாங்க, எங்களுக்கு நீங்கள் ஜப விண்ணப்பத்தை அனுப்புங்க. பிரிக்கிறாங்க. காலையில் வந்து பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கு ஆண்டவர் விதமாக சொல்கிறார், இன்றைக்கே உன்னுடைய கஷ்டம் கவலை எல்லாம் நீங்கிவிட்டது. அதை எங்கிட்ட எல்லாம் ஆண்டவர் சொல்லணும், நல்லா யோசிங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்ய போகிற நன்மை உண்டன்றா அந்த தகப்பன் என்ன பண்ணணும், பிள்ளைக்கு சொல்லணும். ரெண்டு பேருக்கு அப்பாவில் இருக்கிற ஒருவரை கூப்பிட்டு வந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் அப்பா இன்றைக்கு உனக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்ய போகிறார், பி ஹாப்பி. அப்போ அது என்ன அர்த்தம், அப்பனுக்கும் பையனுக்கும் என்ன இல்லை, பிரிச்சிட்டீங்களா? அப்போ இன்றைய கிறிஸ்தவ பெரும்பாலான 98.3% போதகர்கள், 1.5% கூட மிச்சம் இருக்குமாங்க ஒரு கேள்விதான். மக்களை கிறிஸ்துவோடு பிரிக்கிறார்கள். பிசாசுடைய தந்திரம், ஜப கோபுரத்துக்கு வாங்க, திறப்பின் வாசலுக்கு வாங்க, ஜப மையத்துக்கு வாங்க, ஜப அரங்கத்துக்கு வாங்க, மலைக்கு வாங்க, மடுவுக்கு வாங்க, பள்ளத்துக்கு வாங்க, மேட்டுக்கு வாங்க, அப்படி அழைச்சி எல்லாம் அங்கெல்லாம் போயிட்டோம். நம்ம எங்கே வரல, ஏசுநாதர் இடத்துல வரல. ஐ டு நாட் நோ கிரைஸ்ட். எல்லா ஜப கோபுரமும் தெரியும், எல்லா போதவருடைய ஃபோன் நம்பரும் தெரியும், அற்புத நம்பர்கள் தெரியும். மக்கள் பாருங்கள், லைவ் பார்க்குறவெல்லாம் அனுப்பிட்டே இருப்பாங்க ஜப விண்ணப்பம். நீ இந்த ஜப விண்ணப்பத்தை யாருக்கு அனுப்பணும், ஐயா ஒரு ஊழியக்காரன் 8000 பேருக்கு ஜபம் பண்ண முடியும், வாங்க ஜபிக்கலாம் வாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரேயர் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், அவர் என்ன பேசுகிறார் அதை கேட்கறதில்ல, கேட்கலாம் வாங்க ப்ரோக்ராமும் இல்லையே, சத்தியத்தை கேட்கலாம் வாங்க ப்ரோக்ராம் இல்லையே, ஜெபிக்கலாம் வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இவருங்கிறது இதுக்காக ஜெபிங்க, அதுக்காக ஜெபிங்க, அதுக்காக ஜெபிங்க, இதுக்காக ஜெபிங்க. இது மக்கள் அப்பாவிகள், யார் வழியாவது நமக்கு ஒரு நன்மை கிடைக்கான்னு பார்ப்பாங்க. நீ என்ன சொல்லிக் கொடுக்கணும், நீ எங்களுக்கு ஜெபம் ஜெபக்குறிப்பு அனுப்புகிற நேரத்துக்கு யாருக்கு அனுப்பு, எங்களுக்கு வரத விட ஃபாஸ்ட்டாக எங்கே போய் சேரும், நாங்களும் மனுஷங்க தானே, 5 பேருக்குன்னா ஜெபம் பண்ணலாம், 10 பேருக்குன்னா ஜெபம் பண்ணலாம், நீங்கள் 10,000 பேர் இருக்கிறீங்க, நான் எங்கே ஜெபம் பண்ணுறது, வயிறு கிழிஞ்சிடாது. ஆனால் எல்லாம் எங்களுக்கு ஜபக்களை அனுப்புங்கள், எங்களிடத்துல ஜெபித்தோம் கட்டுக்கட்டாக ஜபக்கு குறிப்பாக வச்சுருக்கிறான். அனுப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, எங்களுடைய வல்லமையை பாருங்கள், ஏன் இந்த கட்டுக்கட்டை அங்கே போகணும், அதை ஸ்ட்ரெயிட்டாக ஆண்டோருக்கு அனுப்பலாமே, ஆண்டோர் நமக்கு ரொம்ப தடவியாக கண்டுபிடிக்கத்தக்க அளவில் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, இன்றைய போதகர்கள் நம்மை கிறிஸ்து விட்டு பிரிக்கிறாள். இன்றைக்கு பிரபலமான பெரும்பாலான போதகர்கள், பெரும்பாலான பாஸ்டர்கள், பெரும்பாலான சுவிசேஷர்கள் மக்களை கிறிஸ்துவை வர விடாதபடிக்கு இட்டல் நின்று கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாடு போல எங்கள் வழியாக தான் நீ அங்கே போகணும். தேட்ஸ் நாட் த பிளான் ஆஃப் காட், தேட்ஸ் நாட் த வில் ஆஃப் காட். எனவே கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த இணைந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அந்த இணைந்த வாழ்க்கையில் எவ்வளவு மேடுபள்ளங்கள் இருந்தாலும் யூ வில் அக்செப்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட், ஏன்னா உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். இந்த உலகத்துடைய எல்லா மேடுபள்ளங்களின் மத்தியில் உங்களோடு இருப்பார், உங்களை நடத்துவார், உங்களை அழிந்து போக விடவே மாட்டார். தண்ணீரில் நடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது மூழ்குவதில்லை. மூழ்குவது போல் வரும், கழுத்து வர வருங்க, ஆனால் உயிர் போகாது, கொண்டு சேர்த்துரும், அதுக்குள்ளே கரை வந்துடும். கழுத்து வர வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம், அதுக்குள்ளே கரையேறிடுவோமே, கரை வந்துடும் பக்கத்தில் வந்துச்சு. ஆனால் என்ன, வி மஸ்ட் பி வெரி ஷியூர் தட் வி ஆர் வித் கிரைஸ்ட், வி ஹவ் பின் கனெக்டட் வித் கிரைஸ்ட். எனவே அந்த நல்ல உறவில் இணைந்திருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம், கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம். வேறு எவைகளோடு நம்ம இணைக்காதபடிக்கு நேரடியாக கிறிஸ்துவோடு இணைவோம். பக்தி வாழ்க்கையோடு இணைவதல்ல, பரவச வாழ்க்கையோடு இணைவதல்ல, தேவ ஊழியர்களுடைய ஜபங்களோடு இணைவதல்ல, கிறிஸ்துவோடு இணைவது. அந்த இணைப்பிலே ஆசீர்வாதங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. அவர் உண்மையுள்ளவர், அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். இறுதி வரையந்தம் அவர் நம்மோடு நடத்துவார். அந்த நாளில் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம்.
2: அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

மாறுதே, எல்லாம் மாறுதே, என் இயேசுவால எல்லாம் மாறுதே என்று சொல்லி அறிக்கை பண்ணலாமா? அவனுடைய புலம்பலை ஆனந்தமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார், உடைய துக்கத்தை அவன் சந்தோஷமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார், உடைய வாழ்க்கை உடைய குட்டு

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: நான் ஆல்பாவும் ஒமேகாவும் தொடக்கமும் முடிவுமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். அல்பா என்றால் கிரேக்க மொழியின் முதல் எழுத்து, ஒமேகா என்றால் கடைசி எழுத்து. ஆம், கர்த்தராகிய இயேசு தொடக்கமும் முடிவுமாயிருக்கிறார்.

0: போதும்.
1: இதோ மேகங்கள் நடுவே இயேசு வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்.

தம்முடைய காரணியத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல.

என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராயிருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக பரலோகத்திலே வாசஸ்தலத்தை ஆயத்தமாக்குகிறார். ஆயத்தமாக்கு மட்டும் இங்கே வாழ வைப்பார், ஆயத்தமாக்கின பின்பு அங்கே அழைத்து செல்வார். இயேசுவை நம்புங்கள், அவரையே பின்பற்றுங்கள், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டார். ஆமென், ஆமென்.

இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.

நிச்சயமா சொல்றேன், இன்னைக்கு சிரிச்ச வெற்றி நிச்சயம். இப்ப ஆரம்பிங்க வெற்றியின் முதல் படி. அவர் மேல நம்பிக்கை வச்சு சிரிக்க ஆரம்பிங்க. சொல்லுங்க,

நிச்சயம் இங்க சிரிக்க முடியலன்னா வெளியே சிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல சிரிக்க முடியலன்னா இவ்வளவு நம்பிக்கை விசுவாசத்தின் மத்தியில உங்களால சிரிக்க முடியல. அந்த உலகத்தின் சவால்களை பார்த்து சிரிக்க முடியாது, பிசாசை பார்த்து சிரிக்க முடியாது. இப்ப சிரிச்சிட்டோம் நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க.

இல்லை. கரம் உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து உம்மாலே செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. இத்தனை நாட்கள் நடக்காததே, இத்தனை ஆண்டுகள் வாய்க்காததே என் ஆண்டவர் எனக்காக செய்து முடிக்கப் போகிறேன். என் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ, நீர் முன் குறித்ததை செய்து முடிப்பீ, எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவீ. நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், சொல்லுங்க. நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. வாய திறந்து சொல்லுங்க. யோபு 23:13-14 இப்படி சொல்லுகிறது, அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அதை யாராலும் மாற்றக்கூடாது. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு குறித்ததை எத்தனை தடைகள் வந்தாலும் என் ஆண்டவர் தகர்த்தெறிந்து நிறைவேற்றுவார். எத்தனை செங்கடல்கள் வந்தாலும் அதை விரித்து நிறைவேற்றுவார். எத்தனை யோர்தானுகள் வந்தாலும் அதை குவியலாக எழுப்பி நிறைவேற்றுவார். எத்தனை எரிக்கோ மதில் சுவர்கள் வந்தாலும் தகர்த்து அதை நிறைவேற்றுவார். நம்புறவங்க மாத்திர கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி ஷரகதரமராகாந்திர 13:13 வசனம், அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவர் மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கு. அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, கர்த்தரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க தொழிலை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க பிள்ளையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர் முடிவை மாற்ற முடியாது. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவரை திருப்பத்தக்கவன் யா? அடுத்த வசனம் போடு, 14 வசனம் இப்படி சொல்லுது, ஓ எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. சொல்லுங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் பிள்ளைக்கு குறித்ததை வாயை திறந்து சத்தம் அறிக்கை செய்ய, என் பிள்ளைக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் எதிர்காலத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. என் குடும்பத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்கள் ஊழியத்துக்கு வாயை திறந்து சொல்லுங்க, நீங்கள் என் ஊழியத்திற்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவா. அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? சும்மா நிக்காதீங்க, வாய் திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? ஒரே மனமாயிருக்கிறா. அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறா, அதை யாராலும் மாற்ற முடியாது. சொல்லுங்க, அதை யாராலும் மாற்ற முடியாது. அதை யாரும்

மக்கள் எழும்பினாலும் என் ஆண்டவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் யாரால் திருப்பக்கூடும்? உமக்கே. அவருடைய நாமம் எல் ஷடா. அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. சத்தத்தை உயர்த்தி வாய் திறந்து சொல்லும், உமக்கே. Come on, church. Raise.

தலைப்படாது. இந்த உலகம் சொல்லுவது அல்ல, சூழ்நிலைகள் சொல்லுவது அல்ல, உங்கள் சரீரம் சொல்லுவது அல்ல, என் ஆண்டவர் சொல்லுவதே அதுவே முடிவு. அவரே ஆல்பா, அவரே ஒமேகா, அவரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவரை திருப்பத்த

ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன். உமக்கே சரகதரமரகம் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ, தடையாய் நிற்கிற எல்லா பலவீனங்கள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ, மறைந்து போ. எல்லா இருதய அடைப்புகள், மூளை அடைப்புகள், இரத்த குழாய் அடைப்புகள், கல் அடைப்புகள்,

joints, every joint. எல்லாம் ரபகதரமரகந்தோ ஒவ்வொரு ஜாயிண்ட்ல ஆண்டவருடைய பலன், முட்டி பகுதிகளில் ஆண்டவருடைய பலன், கழுத்து பகுதியில் ஆண்டவருடைய பலன், முதுகு தண்டில் ஆண்டவருடைய பலன், பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என் சபையை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். இந்த உலகத்தின் சிற்றின்பத்திற்கு பாழாக்க நினைக்கிற எல்லா ஆபாச ஆவி, எல்லா இச்சையின் ஆவி, பாவத்துக்கு கீழ்படுத்துகிற எல்லா பொல்லாத வல்லமைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாலிப பசங்களை பெண்களை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ்.

கூட்டங்கள், மரணத்துக்கு எதுவான வியாதிகள் இயேசுவின் நாமத்துல பட்டு போகின்றது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் வாய் திறந்து சொல்லுங்க, உமக்கே உமக்கே அவரை உயர்த்த பொழுது. ஓரா மாராதியா தூரா மாரா ஸ்ரீதரா எப்படி பிரேங் கேக்லாம் கிராதா மாதா தூரா.

நீடிய சாந்தம், மன உருக்கம். உங்களை பார்த்து மனமுருகுகிற தெய்வம், கம்பாஷனேட் காட், மனமுருகுகிறவர், மனமுருகுகிறவர். உங்களை பார்த்து மனமுருகுகிறார். அவர் ஒரு கல் நெஞ்சக்காரர் அல்ல, மனதுருகுகிற நிறைய தெய்வம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று உங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிறார். மனதுருகுகிறவர், கம்பாஷனேட் காட். ஐயோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க போகட்டும், மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும். வானமும் பூமியும் படைத்தவர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, எனக்கும் உனக்கும் இருக்கிற சமாதானமான உடன்படிக்கை நிலை பெயராது என்று. ஓ கரம் உயர்த்தி அந்நிய பாஷை அப்படியே மௌனம் அணிக்காதீங்க, உங்க வாயை தரங்க, வாயை தரக்க தரக்க மலைகள் விலகட்டும். ஓ போகிறவர்கள் போகட்டும், மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம். என் கர்த்தர் பெயரில் பச்சதலாக இருப்பதனால பர்வதங்கள் நிலை உயர்ந்து போகட்டும். அவர் இருக்கிறா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா. உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறா. முடிவு பரியந்தம் சதாகாலம் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறா.

0: me, Lord. Hallelujah.
1: Hallelujah.
0: Magime undagattum.
1: Glory to God.
0: Thank you, Lord.
1: Thank you, Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Stotram appa.
1: Praise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen. Thank you, Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: இந்த பரிசுத்தமான இந்த ஆராதனையிலே
1: in this holy service
0: நம்மை சுகத்தோடு கொண்டு வந்து சேர்த்ததுக்காக எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம்.
1: Let us all praise God. The Lord has brought us with all
0: hallelujah
1: hell. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: ஏனென்றால் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் பலவிதமான பொல்லாத கிரியைகள் தீங்குகள் சாத்தானுடைய பலவித அம்புகள் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறதை நாம் உணர்கிறோம்.
1: Each and every day the Satan is working against us with all his arrows.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சத்துருக்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள்.
1: The enemies are increasing.
0: Suvisesham
1: against the gospel.
0: சத்தியத்துக்கு விரோதமாக
1: against the truth.
0: சபைகளுக்கு விரோதமாக
1: against the churches.
0: கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக
1: against the children of God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எப்பொழுதும் ஒளியை இருள் பகைக்கிறது.
1: Always the enmity between light and
0: இருளுக்கு ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை.
1: No fellowship with light and darkness.
0: Hallelujah. பலவிதமான தீய சக்திகளை கொண்டு நம்மை பிசாசானவன் தாக்குவதற்காக அவன் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறான்.
1: The devil is keep on trying to attack us by his weapons.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தர் தாமே நம்மோடு இராவிட்டால்,
1: the Lord is not with us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவன் நமது பட்சத்திலே இருந்தால்,
1: if the Lord is with us,
0: நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்?
1: Hallelujah. Who can be against us?
0: நமக்கு விரோதமாய் இருப்பவன்
1: who can be against us?
0: கர்த்தர் நமது பட்சத்திலே இருந்ததற்காக நம்ம எல்லாரும் ஒரு மூன்று முறை அல்லேலூயா சொல்வோம்.
1: Shall we all say hallelujah 3 times? Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில், அந்த சங்கீதத்தை நீங்க வாசித்தீங்களா? 124 சங்கீதத்தில் முதல் வசனத்தில் ஸ்தோத்திரம், நமது பக்கத்தில் இராவிட்டால் என்று. 2 வசனத்தில் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால்.
1: If it had not been the Lord who was on our side.
0: Hallelujah. அவர் கோபத்தில் நம்ம என்ன செய்திருப்பாங்களா? உயிரோடு விழுங்கி இருப்பார்களா? Hallelujah.
1: They would have swallowed us.
0: Hallelujah. Amen. உயிரோடு விழுங்கிறது மலைப்பாம்பு. Hallelujah.
1: The snake will swallow.
0: முதல்ல
1: the crocodile.
0: Hallelujah. இதெல்லாம் மனுஷனை உயிரோடு விழுங்கி போடும்.
1: It will swallow.
0: அதுபோல
1: the same way
0: அந்தகார கிரியைகள்
1: the darkness
0: நமக்கு விரோதமாக பல விதங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது.
1: Working against us in different ways.
0: Hallelujah. அப்பொழுது தேவனுடைய ஜனமாகிய நாம் அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, நம்மை தாக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் அவைகளை எப்படி மேற்கொள்ளுகிறோம்?
1: When it is attacking us and what are the steps we take to overcome?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமானவர்களே,
1: dear children of God,
0: கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
1: The Lord is with us.
0: கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்.
1: He has given promises.
0: அவன் என் மேல் வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் அவனை என்ன செய்வேன்? விடுவிப்பேன்.
1: I will deliver him because he
0: is கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார்.
1: The Lord is delivering us.
0: Hallelujah. நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
1: The Lord who delivers us.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: யாரை விடுவிக்கிறார்?
1: Whom the Lord delivers.
0: அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறவளை கர்த்தர் விடுவிக்கிறார்.
1: Those who have thirst upon him.
0: Amen. அவரை விட்டு தூரம் போகிறவளை கொண்டு அல்ல.
1: Not those who are going away.
0: பிசாசின் வலையிலே போய் விழுகிறவர்களை அல்ல.
1: Not those who are entangled with the devil.
0: பிசாசினுடைய படுகுழியிலே போய் விழுகிறவர்கள் அல்ல.
1: Not falling down in the pit of the devil.
0: அவர் மேல யார் வாஞ்சையா இருக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் விடுவிக்கிறார்.
1: Whoever has desire upon him.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்து நம்மை எல்லா விதத்திலும் எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நம்மை விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார்.
1: The Lord who keeps away from all the evils.
0: Hallelujah. எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார்.
1: The Lord who delivers us from all kinds of oppression.
0: Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto holy.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது.
1: When you have this assurance,
0: அதே நேரத்திலே சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள், ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள், கர்த்தர் நமக்கு சொன்ன ஒவ்வொரு காரியமும் சில நேரத்தில் நமக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்கக்கூடியதாய் மாறிவிடுது.
1: At the time of trials, we may doubt the promises of God.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இது எப்படி ஆகுமோ?
1: How is it possible?
0: எப்படி இருக்குமோ?
1: How it would be?
0: Hallelujah. ஒரு பயம்,
1: fear.
0: இன்றைக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கிறார்.
1: Many are under
0: fear. மரணத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
1: Fear for death.
0: பலவிதமான சத்துருக்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
1: Fear for the enemies.
0: Hallelujah. தாக்குதலுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்.
1: Fear for the attack.
0: வேதம் சொல்லுகிறது, நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான்.
1: The righteous will be bold. Hallelujah. Like a lion.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தைரியமாயிருக்கிறேன்?
1: How many could say I am
0: bold? Hallelujah. நான் தைரியமாயிருக்கிறேன்.
1: I am bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: நான் மரண இருளின் பொல்லாக்கிலே நடந்தாலும், பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன். Hallelujah.
1: Though I walk in the valley of death, I will not fear.
0: மரண இருளின் பள்ளத்தாக்கு.
1: The valley of death.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: மரண இருளின் பள்ளத்தாக்கு.
1: The valley of death.
0: Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: Amen. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: அப்படிப்பட்டதான பள்ளத்தாக்குகள்,
1: the valleys,
0: மரண இருள்,
1: the darkness,
0: பல சூழ்நிலைகள் வரும் பொழுது,
1: when we have different experiences,
0: பயந்து போகிறார்கள்.
1: The people get afraid of it.
0: Hallelujah. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: but dear children of God,
0: கர்த்தர் நம்மை ஏன் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்?
1: Why the Lord is asking us to be
0: bold? பயப்பட வேண்டியதில்லை என்று கர்த்தர் ஏன் சொல்கிறார்?
1: Why the Lord is saying need not fear?
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: நாம் பயப்படாமல் இருக்க வேண்டுமானால்,
1: If you don't want to be fearful,
0: தைரியமாக இருக்க வேண்டுமானால்,
1: If you want to be bold,
0: நம்மிடத்தில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும்.
1: We should have faith.
0: விசுவாசித்தால் மாத்திரம்தான் பிரியமானவர்களே.
1: When you have faith alone.
0: Hallelujah.
1: Amen.
0: நம் பயத்தை நம்ம விட்டு அகற்றி போட முடியும்.
1: We can remove the fear.
0: Hallelujah. இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்,
1: how many could say,
0: நான் விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறேன்.
1: I am firm in my faith.
0: நீங்கள் விசுவாசத்தில் உறுதியா இருக்கும் பொழுது,
1: when you are firm in your faith,
0: உங்களை சோதனைகள் தாக்கும் பொழுது,
1: when the trials attack you,
0: அக்னி பற்றி எரியும் பொழுது,
1: when the fire is burning,
0: சாத்தான் பலவிதமான அம்புகளை எய்யும் பொழுது,
1: Satan throws the arrows.
0: Hallelujah. அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு என்னவாக இருக்கிறது, கேடகமாக இருக்கிறது.
1: The faith will be the shield for
0: you. Hallelujah. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நில்லுங்கள். Hallelujah.
1: Hold on the shield of faith.
0: அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை,
1: the shield of faith,
0: யார் பிடித்து கொண்டு நிற்கிறார்களோ,
1: whoever is holding on,
0: அந்த அம்புகள், அந்த தீ பிழம்புகள், அக்னி ஆஸ்திரங்கள்,
1: the fiery dots,
0: அக்னி ஆஸ்திரங்கள்,
1: the fiery dots.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ அக்னியின் நடுவிலே நாம் கடந்து வருகிறோம்.
1: We are traveling through fire.
0: தீயை கடந்து வருகிறோம்.
1: We are crossing the fire.
0: தண்ணீரை கடந்து வருகிறோம்.
1: We are crossing the water.
0: மனுஷரை நம் தலையிலே ஏறி போக பண்ணுகிறார்.
1: He is allowing man to walk upon us.
0: சங்கீத மருத்தாரில் வாசிக்கும் பொழுது,
1: when we read in Psalm,
0: அங்கே நம்மை எங்கே கொண்டு வந்து விடுகிறார்,
1: where he brought,
0: நாம் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணுகிறீர்.
1: You allowed the man to walk upon our heads.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எங்களையோ கர்த்தர் பசுமையான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார்.
1: The Lord is bringing us to the
0: செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார.
1: The place of prosperity.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing?
0: இப்படி வனாந்தரத்தின் பாதையிலே,
1: இந்த பாத் ஆஃப் வில்டர்னஸ்,
0: இடுக்கத்தின் மத்தியிலே,
1: இந்த மிட்ஸ்ட் ஆஃப் ஒடுக்கத்தின்
0: மத்தியிலே நாம் காணப்பட்டாலும் கூட,
1: we are in the oppression,
0: நம்மை கர்த்தர் அதன் மத்தியிலே வழிநடத்தி கொண்டு வந்து நம்மை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார்.
1: He is able to lead us into the prosperity.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இதை அறியும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: When we understand this,
0: நாம் கொஞ்சம் கூட அந்த சந்தேகத்துக்கு, பயத்துக்கு, அவிசுவாசம்,
1: the unbelief,
0: அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது.
1: We should not give room for the unbelief, the fear and doubt.
0: பிரியமானவர்களே, அவிசுவாசத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நாம் கர்த்தரை மறுதலிக்கிறவர்களாகி விடுவோம்.
1: When we give room for the unbelief, we deny God.
0: Hallelujah. இயேசு சிலுவையை தூக்கி கொண்டு போகும் பொழுது,
1: When Jesus was taking the cross,
0: பேதுருவை பார்த்து ஒரு வேலைக்காரி சொல்றா,
1: The servant girl said,
0: நீயும் அவரோடு இருந்தவர்தானே.
1: You were with him.
0: Hallelujah. என்று சொல்லும், அந்த மனுஷனை நான் அறியேன்.
1: I never knew him, he said.
0: என்று பயந்து அவன் மறுதலிக்கிறான்.
1: And Peter is denying.
0: பயத்தினால் மறுதலிக்கிறான்.
1: Because of the fear.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God.
0: Hallelujah. என்ன வந்தாலும் சரி,
1: Whatever it may be,
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: I will not get fear.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் பயப்பட மாட்டேன்.
1: I will not get fear.
0: நான் தைரியமாய் இருப்பேன்.
1: I will be bold.
0: Hallelujah. எதிர்த்து நிற்பேன்.
1: I will resist.
0: என்கிற நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது மாத்திரம்தான்,
1: When you have that assurance,
0: நாம் என்ன செய்ய முடியும்?
1: What can we do?
0: நம்முடைய யுத்தங்கள், நம்முடைய போராட்டங்கள்,
1: Our battle,
0: நமக்கு விரோதமாய் வந்திருக்கிற பலவிதமான சோதனைகள்,
1: tribulations and trials,
0: எல்லாவற்றிலிருந்து நாம் வெளியில வர முடியும்.
1: We can come out from all
0: Alleluia.
1: This.
0: அது மாத்திரமல்ல,
1: Not only that.
0: ஒரு சாட்சியாக ஆண்டவர் நம்மை நிறுத்துவார்.
1: The Lord will make us a good testimony.
0: Alleluia. நீங்கள் ஜெயம் பெற்று விட்டீர்கள்.
1: You got the victory.
0: Alleluia. Oh, thank you Jesus. பிரியமானவர்களே,
1: Dear children of God,
0: இன்றைக்கும் இந்த காலவேளையில கர்த்தர் சொல்லுகிறார்,
1: In this morning the Lord says,
0: ரோமருக்கு எழுதின 16வது அதிகாரத்தில்,
1: Romans 16,
0: 20வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: and 20,
0: சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன செய்வார்? நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.
1: Thou hast man to ride over our heads.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழ் என்ன செய்வார்? நசுக்கி போடுவார்.
1: God of Israel bruise Satan under your feet shortly.
0: ஏ ஆண்டவர் இந்த வாக்குத்தை நமக்கு கொடுக்கிறார்.
1: Why the Lord is giving such promise?
0: பழைய ஏற்பாட்டின் காலத்திலே,
1: the Old Testament.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் அவனோடு அவர் பேசுகிறார்.
1: And God is talking to Satan.
0: Hallelujah. எப்பொழுதென்றால்,
1: when
0: யோபனுடைய புத்தகத்திலே,
1: Book of Job,
0: முதலாவது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது,
1: அவன்
0: கர்த்தருடைய சந்ததியில சந்நிதியில வந்து நிக்கிறான்.
1: He is coming at the presence of God.
0: Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு,
1: Lord is saying,
0: Hallelujah. வாசிக்கும் 6வது, 7வது, 8வது படிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய்? கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, விருதாவாகவா பயப்படுகிறான்? அவனையும் வீட்டையும் எல்லாவற்றையும் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ? போதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த காரியத்தை நீங்கள் படிக்கும் பொழுது சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால்,
1: When you read this,
0: தேவாதி தேவன், மகத்துவமான தேவன் ஒரு சாத்தான் இடத்துல போய் பேசுகிறார்.
1: The Almighty God is talking to Satan here.
0: அந்த சாத்தானை பார்த்து கேட்கிறார்,
1: He is asking Satan,
0: எங்க இருந்து வரார்?
1: Where are you from?
0: ஆண்டவருக்கு தெரியும் அவன் எங்க போறான், எங்க வரான். அவர் பார்க்க, அவர் காண்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
1: How many of you believing that he is the God who sees us?
0: அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே இல்ல.
1: Nothing is hidden before God.
0: ஆனா சாத்தானை பார்த்து நீ எங்க இருந்து வரேன்னு கேக்குறாரு.
1: God is asking where are you from.
0: Hallelujah. அப்புறம் என்ன சொல்றாரு?
1: Then what?
0: என் தாசனாகிய யோபின் மேல கண் வைத்தாயோ?
1: Have you considered my servant Job?
0: யோபு கிட்ட யோபின் மேல உனக்கு கவனம் இருக்குதா?
1: Do you consider my servant Hallelujah. Job?
0: Amen.
1: Amen.
0: அவன் அதுக்காக தான் வந்திருக்கிறான்.
1: That's why he has come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது ஆண்டவர் அதை தான் கேட்கிறார்.
1: The Lord knows it then he asks.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: அப்புறம் என்ன சொல்றாரு?
1: What he says?
0: Hallelujah. அந்த சாத்தான் சொல்ற காரியம் என்ன? விருதாவாக பாவனுக்கு நீர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறீர்.
1: And you made a hedge around him.
0: Hallelujah. அவன் விருதாவாக உங்களுக்கு பயப்படுறான்.
1: Does Job fear God for nothing?
0: அவனுக்கு வேலி அடைத்து வைத்திருக்கிறீர்.
1: You made a hedge around
0: Hallelujah.
1: him.
0: அவனை பாதுகாக்கிறீர்.
1: You are protecting him.
0: அவனுக்கு நன்மை செய்கிறீர்.
1: You do goodness.
0: Hallelujah. அதனால தான் உங்களுக்கு எல்லாம் பயப்படுறான்.
1: That's why he
0: Hallelujah. இதுல ஆண்டவர் ஏன் அவனை பேச வச்சாரு அப்படின்னு சொல்லும் பொழுது,
1: Why God allowed him to talk?
0: Hallelujah. சாத்தானோட ஆண்டவர் பேச வேண்டிய அவசியம் இல்ல.
1: Not necessary to talk with him.
0: சாத்தான் ஒரு எதிராளி.
1: And Satan is enemy.
0: Satan என்றால் நீங்க டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா அட்வர்சரி என்றால் எதிராளி, எதிராளி என்றால் சத்ரு.
1: Satan means adversary.
0: அவர் விரோதி.
1: And he is the adversary, enemy.
0: அந்த சத்ருனிடத்தில் ஆண்டவர் பேச வேண்டிய அவசியம் இல்ல.
1: God is God need not talk to him.
0: Hallelujah. ஆனால்
1: but
0: கர்த்தர் இந்த சாத்தானோடு பேசும் பொழுது,
1: when God talks with him,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்.
1: The Lord is revealing some part.
0: அவன் பூமியெல்லாம் சுத்தின்னு வரான்.
1: He is roaming around the earth.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எதுக்காக சுத்திட்டு வரான்?
1: What for?
0: எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல என்ன செய்றான்? அவன் சுத்தி கொண்டு வருகிறான்.
1: As the roaring lion is,
0: என்பதை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார்.
1: The Lord is revealing, he is roaming around.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நமக்கு விரோதமாக அவன் கிரியை செய்கிறான்.
1: He works against us.
0: Hallelujah. ஆனா ஒரு காரியத்தை சாத்தான் வாயிலிருந்து வெளிப்படுத்துறார் ஆண்டவர்.
1: The Lord brings out from Satan's mouth.
0: ஏன் ஆண்டவர்கிட்ட வந்து நிக்கிறான் அவன்?
1: Why did he come to the Lord?
0: தொட முடியல.
1: He could not touch him.
0: Hallelujah. என்ன செய்ய முடியல?
1: He could not touch.
0: தொட முடியல.
1: He could not touch.
0: ஏன்?
1: Why?
0: அவனை சுற்றிலும் என்ன அடைக்கப்பட்டிருக்கிறது? வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது.
1: There is a hedge around him.
0: கர்த்தர் இந்த வேளையில அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
1: The Lord is revealing it for us.
0: பொல்லாங்கன் அவனை தொடான்.
1: The evil cannot touch him.
0: பொல்லாங்கன் அவனை தொடான்.
1: Evil cannot touch him.
0: பொல்லாங்கன் அவனை தொட முடியாது.
1: Evil cannot touch us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏனா கர்த்தர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறார்.
1: Because God has fenced
0: Amen.
1: us.
0: அந்த வேலி இல்லனா அவன் நேரடியா போயிருப்பான்.
1: If there is no hedge, he would have entered.
0: Amen. இது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம்.
1: This is the incident happened in Old Testament.
0: புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது,
1: the New Testament,
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
1: the Lord Jesus Christ,
0: மிக தெளிவாக சொல்லிட்டாரு.
1: He told very clearly,
0: சாத்தானுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு நான் என்ன செய்றேன்? அதிகாரம் கொடுக்கிறேன்.
1: I give authority against the devil.
0: ஏனென்றால்,
1: because
0: அந்த லூக்கா 10வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது,
1: Luke 10,
0: சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுகிறதை நான் கண்டேன்.
1: I could see the devil is coming down like lightning.
0: எப்படி விழுந்திருக்கிறான்?
1: How did he fall?
0: மின்னலை போல கீழே தள்ளப்பட்டான்.
1: He was pushed down like lightning.
0: Hallelujah.
1: To the earth.
0: Amen.
1: Amen.
0: அவன் தள்ளப்பட்டவன்.
1: He was pushed down.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: அவன் விழுந்து போனவன்.
1: He is fallen.
0: Hallelujah. ஆகவே அவனுடைய வேலை என்ன?
1: What is his work?
0: தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்ய வேண்டியது.
1: Against the children of God he works.
0: அவர்களை துன்புறுத்த வேண்டியது.
1: He just makes trouble.
0: இதுதான் சாத்தானுடைய கிரியைகளா இருக்கிறது.
1: That is the works of the devil.
0: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: அப்ப யோபுனுடைய வாழ்க்கையில சொன்னது போல ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே என் பிள்ளைகள் மேல கவனம் வைத்தாயா என்று சொல்றது இல்லை.
1: He is not saying, do you consider my children? Because
0: பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார்.
1: In order to destroy the works of the devil, the son of man came down.
0: அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் நாம் வசிக்கிற உலகம் பொல்லாத ஒரு உலகம்.
1: Full of evil in this world, the Lord knows.
0: கலாத்தியருக்கு நிருபம்,
1: Galatians,
0: முதலாவது அதிகாரம்,
1: chapter 1 நான்காவது
0: வசனத்தில் வாசிக்கும் பொழுது
1: fourth verse
0: இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார்
1: he committed himself because of our sin
0: hallelujah நம்மை பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து என்ன செய்தோம் கர்த்தர் மாத்திரம் தான் விடுதலை ஆக்க முடியும்
1: only the lord could deliver us from all the world
0: ஏன் விடுதலை ஆக்குகிறார்
1: why is delivering us
0: கொலோசேயர் 1:13 ல வாசிக்கும் பொழுது
1: Colossians 1:13
0: இருளின் அந்தகார அதிகாரத்தினை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினதா இருக்கிற பிதாவாகிய தேவனை இருளின் அதிகாரத்திலிருந்து
1: the power of darkness
0: hallelujah அருமையானவர்களே
1: dear children of god
0: இருளின் அதிகாரம்
1: the power of darkness
0: hallelujah இந்த அந்தகாரமாகிய இந்த இருளின் அதிகாரத்துல தான் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னன்னா
1: important truth
0: நாம் இப்ப எந்த நிலையில இருக்கிறோம்
1: what is our condition right now
0: இதுக்கு முன்னாடி எந்த நிலையில இருந்தோம்
1: how we were
0: என்கிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும்
1: we have to understand it very clearly
0: எபேசியர் 2 அதிகாரம்
1: Ephesians 2
0: முதல் ரெண்டு வசனத்தை வாசிக்கும் பொழுது
1: first two verses
0: அங்க என்ன வாசிக்கிறோம் அல்லேலூயா எங்க நாம் எதில மரித்து கிடந்தோம்
1: how did we die
0: அக்கிரமங்களிலும் உங்களை என்ன செய்தார் உயிர்ப்பித்தார்
1: he quickened us
0: ஒரு காலத்திலே உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமீன் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: ஏன் இந்த மனுஷன் இவன் ஏன் போய் திருடுறான் அந்த இருளின் அதிகாரம்
1: the power of darkness
0: ஏன் இவன் போய் மற்றவங்களை தாக்குறான் கொலை செய்யறான்
1: why is murdering
0: ஏன் தற்கொலை பண்ணிக்கொள்றான்
1: why he commits suicide
0: ஏன் இப்படிப்பட்ட அநியாயங்கள்லாம் நடக்குது உலகத்துல
1: why cruel things are happening
0: அக்கிரமம் ஏன் நடக்குது
1: why the wicked things happening
0: இதெல்லாம் செய்ய வைக்கிறது யாரு
1: who is making to do
0: அங்க என்ன வாஸ்தவம் மறுபடியும் படிங்க அல்ல ரெண்டாவது வசனம் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி எல்லாம் கவனிங்க இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகாயத்து அதிகார பிரபு
1: பிரின்ஸ் ஆஃப் தி பவர் ஆஃப் தி ஏர்
0: அவன் என்ன செய்யறான் இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே அவன் பலவிதமான கேடுகளை செய்வதற்கு அவன் கிரி நடப்பிக்கிறான்
1: He is working to do evil things by men.
0: அதனால தான் கலகம் எங்க பார்த்தாலும் உள்நாட்டு கலகம் சில இலங்கையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா பயங்கரமான போராட்டங்கள்
1: In Sri Lanka,
0: Ukraine, யுத்தங்கள்
1: Ukraine,
0: ஒரே நாட்டுக்குள்ளே யுத்தம்
1: War between
0: உள்நாட்டு கலகம்
1: Inside the country,
0: உள்நாட்டு பூசல்கள்
1: All internal
0: குடும்பத்திலே சண்டைகள்
1: Fight in the family.
0: ஒரே ஊர்ல பயங்கரமா ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கொலை
1: The same place they are fighting.
0: யார் செய்ய வைக்கிறது
1: Who makes it?
0: இந்த ஆகாயத்து அதிகார பிரபு
1: the prince of the air
0: இந்த உலகத்துல கலகத்தை கொண்டு வரான்
1: he brings the confusion
0: அருமையானவர்களே
1: dear children of god
0: அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க போய் சத்தியம் சொன்னா
1: if you go and tell the truth
0: போய் அறிவிச்சா
1: if you go and tell the gospel
0: நல்ல இந்த சுவிசேஷம் நல்ல சுவிசேஷம்
1: it's a good gospel
0: இது நற்செய்தி தான்
1: it is good news
0: இயேசு தான் உங்களுக்கு வேண்டும்
1: we need have to add jesus
0: அவங்களே நீங்க என்னதான் சொன்னாலும் சரி
1: whatever you say
0: அவங்களுக்கு அது விளங்காது
1: they will not understand
0: நான் நீ வணங்கறே இந்த இந்த நீ வணங்குற சாமி பரிசுத்தமா இருக்குதா
1: இஸ் இட் ஹோலி
0: இல்லையே
1: நோ
0: அசுத்த வாழ்க்கை தானே இருக்குது
1: இட் ஹஸ்
0: என்ன வேணாலும் சொல்லுங்க
1: யூ சே எவ்ரிதிங்
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: அவன் அதை ஒத்துக்க மாட்டான்
1: ஹி வில் நாட் அக்செப்ட்
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: இயேசு தான் பரிசுத்தர் பாவமே செய்யல
1: ஜீசஸ் நெவர் கமிட்டட்
0: சின் அவர் தான் நமக்காக மரித்தாரு
1: ஹி டைட் ஃபார் அஸ்
0: நீங்க சுவிசேஷம் சொல்லி பாருங்க
1: டெல் தட் காஸ்பல்
0: அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்
1: ஹி வில் நாட் அக்செப்ட்
0: உமேல அன்பா இருக்கிறாரு
1: ஹி லவ்ஸ் யூ
0: நேசிக்கிறாரு
1: ஹி லவ்ஸ் யூ
0: உனக்காக ஜீவனே கொடுத்தாரு
1: ஹஸ் கிவன் ஹிஸ் லைஃப்
0: என்ன சொன்னாலும் சரி
1: வாட் எவர் யூ சே
0: அதெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்ல
1: இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட்
0: ஃபார் ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: என்று சொல்லி அவன் சாத்தான் சொல்றதுதான் அவன் செய்யறான்
1: It does whatever Satan says.
0: ஏன்னா?
1: Because
0: அவனால இந்த தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான்? முதல்ல கண்ணை பிடிங்கிட்டான்.
1: And the devil has plucked the eyes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ரெண்டு கொரிந்தியர் 4 அதிகாரத்துல
1: 2 கொரிந்தியர்ஸ்
0: 4 வசனத்தை பார்க்கும் பொழுது
1: 4 and 4
0: அங்க பார்க்கறோம்.
1: There we read.
0: என்ன பார்க்கறோம்? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் படிங்க 2 கொரிந்தியர் 4. Hallelujah. பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனதை என்ன செய்தான்? குருடாக்கிட்டான்.
1: The God of this age has blinded them.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன கண்டு தெரிஞ்சா இவங்க தப்பித்துக் கொள்வாங்க.
1: If they have eyes, they can escape.
0: அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சிறு பிள்ளைங்க தெருவில் விளையாடுற பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டே இருப்பாங்க.
1: The children used to play on the street.
0: அப்படியே அவங்கள திருடி டக்குன்னு தூக்கி போட்டு கார்ல ஏத்திட்டு போயிடுவாங்க.
1: They steal the children and take
0: 10-20 குழந்தைகளை திருடின்னு போயிடுவான் ஒரே ஆளு.
1: One man can take even 10 or 20 children.
0: போய்
1: by stealing them
0: Bombay-la kondu poi
1: taking to Bombay
0: anga poi avanga kannugal ellam pidinga eduthruva chinna pullaigala.
1: He removes all the eyes.
0: Edhukku theriyuma?
1: For what?
0: Kanna pidingittu kududaakittu
1: making them blind.
0: Anga road la okkara vechi picha kekka veipan
1: and ask them to
0: andha pillaiga enna seiyum?
1: What the children do?
0: Appa enga amma enga veedu enga eppadi thirumbi poga mudiyadha na kannu kurudai pochu
1: because eyes have blinded.
0: Picha edukka veipan
1: so making to beg.
0: அதுதான் பிசாசு செய்யற வேலை.
1: That is the work of the devil.
0: இன்றைக்கு
1: today
0: இந்த ஆவிக்குரிய சத்தியங்களை பார்க்க கூடாதபடி அவன் குருடாக்கி வச்சிட்டான்.
1: And he made them blind not seeing the truth.
0: தேவனுடைய மகிமையை பார்க்க முடியல.
1: They could not see the glory of
0: ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be unto God.
0: தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்தார்.
1: The Lord has opened our inner eyes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பாருங்க நம்முடைய கண்ணு மாத்திரம் திறந்துச்சுனா
1: if our eyes are opened
0: நாம தைரியமா இருக்கலாம்.
1: We can be bold.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்ம கண்ணு திறக்காத வரைக்கும்
1: unless our eyes are open
0: நம்முடைய மாம்ச கண்ணல மாத்திரம் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும்
1: if you look only through fleshly eye
0: நம்ம சில நேரத்துல ஏமாந்து போய்டுவோம் வஞ்சிக்கப்பட்டு போவோம்
1: sometime will be deceived
0: ஆனா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது தான்
1: when the spiritual eyes are open
0: நமக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்குதுன்னு நமக்கு தெரிய வரும்.
1: We can understand the glory of God.
0: அது உலகத்தை பார்க்க முடியாது.
1: World cannot see.
0: இவங்க என்ன சாதாரணமான மக்கள்.
1: They are ordinary people.
0: இவங்க ஒரு கிறிஸ்தவங்க தான minority people.
1: They are all minority people.
0: இவங்களால ஒண்ணு செய்ய முடியாது.
1: They cannot do anything.
0: இவங்களால ஒண்ணு செய்ய முடியாது.
1: They cannot do anything.
0: என்று அவன் நினைக்கிறான்.
1: They think that.
0: ஆனா ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் 6 அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது
1: Second Kings and Sixth chapter
0: எலிசாவினுடைய வேலைக்காரன்
1: the servant of Elisha
0: adigalil veete vittu veliye varan
1: early morning he came out
0: vandu paatha ange periya raanuva nikkudu
1: big army was there
0: andha raanuva siriyarude raanuva nikkum bodhu
1: from Syria
0: avan enna seiran
1: what did he do
0: ayyo aandavare
1: alas
0: naanga enna seivom pa
1: what can we do
0: namba orthar dhaan inge irukrom
1: we are alone
0: ivlo periya raanuva inge vandirukudhe
1: the big army has come
0: hallelujah odi poi ayya kitta solran
1: he went and told sir
0: appo thirukkadesh enna seiraare
1: the prophet
0: பயப்படாதப்பா
1: fear not
0: பயப்படாத
1: fear not
0: இங்க நம்ம ரெண்டு பேர் இல்ல
1: not only two
0: அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கிலும்
1: more than them
0: நம்மோடு இருக்கிறவர்கள் ஆதிகம் அல்லேலூயா
1: the one who
0: அவனுக்கு புரியல
1: he could not understand
0: என்ன இது ஆயிரக்கணக்கான பேர் ரதங்களும் குதிரைகளும் நிக்குது இங்க
1: thousands of people with come with chariots
0: இவர் இவ்வளவு சாதாரணமா பதில் சொல்றாரு
1: he is answering simply
0: அப்பா முட்டி போடுப்பா
1: come on kneel down
0: அவர் மேல கை வைக்கிறாரு
1: he put the hand upon
0: him அவர் கண்ணை கொஞ்சம் திறங்கப்பா
1: சொன்னார் open his eyes
0: கண்ணு திறந்துச்சு
1: eyes were open
0: பார்த்தா
1: he looked
0: அங்க வந்திருக்கிற ரதம்லாம் சாதாரண ரதம்
1: the ordinary
0: சாதாரண குதிரை
1: ordinary chariot they
0: had பாக்குறோம்
1: what did he see
0: அக்கினிமயமான குதிரைகள்
1: the fiery horses
0: அக்கினிமயமான ரதங்கள்
1: fiery chariots
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: இமே பயம் தேவையில்ல
1: no need fear
0: அவர்களோடு இருக்கிறவளை பார்க்கிலும்
1: more than the
0: உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகமான பேர்
1: the one who is with you is greater than the one who is in the world
0: amen
1: amen
0: இவன் பார்க்கும்படி உன்னுடைய கண்களை திறந்தருளும்
1: the lord opened his eyes so Alleluia. He can look unto that
0: கர்த்தர் அவன் கண்களை திறந்த பொழுது
1: and the lord opened his eyes
0: எலிசாவை சுற்றிலும்
1: around Elisha
0: அக்கினிமயமான குதிரைகளும்
1: the fiery
0: ரதங்களும்
1: and chariots.
0: அந்த மலை நிறைந்திருக்கிறது அவன் காண்கிற.
1: It is filled on the
0: தேவ ஜனமே,
1: children of God.
0: உங்களுக்கு தெரியுமா?
1: Do you know?
0: நீங்க தனிமையா இல்ல.
1: You are not alone.
0: நீ ஒரு தனி ஆள் இல்ல.
1: You are not alone.
0: உன்னை சுற்றிலும்
1: around you
0: எப்பொழுதும்
1: all the time
0: அக்கினிமயமான குதிரைகள்
1: fiery horses
0: அக்கினிமயமான தேவ தூதர்கள்
1: fiery angels
0: ஆமென். அல்லாஹ் கர்த்தர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்.
1: Those who touch you, they touch my eye.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: பிரியமான தேவனுடைய ஜனமே,
1: dear children of God,
0: சாத்தான் நமக்கு விரோதமாய் கிரியை செய்வதற்கு ஒரு பக்கம் அவன் நின்று கொண்டிருந்தாலும்,
1: hallelujah, Satan may be standing against us to work.
0: கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார்.
1: The Lord is with us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடியாலே,
1: since the Lord is with us,
0: உரகாபாலா சாந்தரா போரியானா, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறபடியாலே,
1: he is fighting for us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவருடைய அதிகாரம் நமக்கு செல்லாது.
1: His authority cannot
0: Amen.
1: Do anything.
0: கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்னவென்றால்,
1: the truth the Lord is revealing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த இருளின் சக்திகள்,
1: the power of darkness,
0: உன்னை மேற்கொள்ள முடியாது.
1: It cannot prevail over you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: எத்தனை பேருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார்.
1: How many eyes were opened by Lord?
0: Amen. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த நாட்களிலே அவன் போய் பிரசங்கம்
1: பண்ணினான்.
0: சில ஸ்திரீகளுக்கு அங்கே ரத்தாம்பரம் விற்கிற ஒருத்தி இருந்தாள்.
1: And there was a lady.
0: சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது,
1: when he was preaching gospel.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பவுல் சொல்றதை உடனே அவ ஏற்றுக்கொள்ளல.
1: She did not accept immediately.
0: ஆனா வேதம் சொல்லுகிறது,
1: the Bible says,
0: அந்த ஸ்திரீனுடைய ரத்தாம்பரம் விற்கிறவளுடைய கண்ணை கர்த்தர் திறந்தார்.
1: The Lord opened the eyes
0: Hallelujah.
1: Of the lady who
0: இப்பொழுது அவளுக்கு தெரிகிறது.
1: Now he knows.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: நல்ல கவனிங்க.
1: Listen.
0: உங்களுக்கு வசனம் தெரியலையா?
1: Don't you know the verse?
0: சத்தியம் தெரியலையா?
1: Don't you know the truth?
0: உங்களுக்கு ஒருவேளை சந்தேகமா இருக்கா?
1: Do you have any doubt?
0: பயமா இருக்குதா?
1: Be fear?
0: இதெல்லாம் நடக்குமா?
1: Will it happen?
0: என்கிற கேள்வி இருக்கா?
1: Do you have question?
0: உடனே என்ன செய்ய ஆண்டவரே?
1: Immediately say,
0: எனக்கு கண்ணை கொஞ்சம் திறந்துருங்களா?
1: Lord, open my eyes.
0: நான் மகிமையை பார்க்கணும்.
1: Let me see glory.
0: தூரத்தில் உள்ள ராஜாவை,
1: the king,
0: மகிமையான ராஜாவை,
1: the glorious king,
0: என் கண்கள் பார்க்க வேண்டும்.
1: Let me see.
0: உம்முடைய மகத்துவத்தை என் கண்கள் பார்க்க வேண்டும்.
1: Let me see your mighty.
0: ஜெபம் பண்ணி பாருங்க.
1: Just pray.
0: உங்களை சுற்றிலும்
1: around you
0: தேவ தூதர்கள் நிற்பார்கள்.
1: Angels will be around
0: Alleluia.
1: You.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த காலத்துல பாத்தீங்கன்னா,
1: in those days,
0: தேவ தூதர் இந்த ராஜாக்கள்,
1: the kings,
0: இந்த தேர்,
1: the chariots,
0: சாமியாக நடந்து போவாங்க.
1: They all just walk.
0: அப்ப எல்லாருக்கும் ஒரு கொடை புடிச்சு போவாங்க.
1: They have umbrella.
0: எதுக்கு அந்த கொடைன்னா?
1: What for?
0: திடீர்னு மழை வந்தா நனைய கூடாது.
1: If the rain comes, it should not be wet.
0: சாதாரண மழையா இருந்தா நனைய மாட்டாங்க.
1: If it is ordinary rain, they will
0: heavy rain அடிச்சுன்னு வச்சுங்க.
1: If it is heavy rain,
0: அவ்வளவுதான்.
1: That's all.
0: ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி போய் வேற இடத்துல போய் தஞ்சம் போந்துருவாங்க.
1: They go to shelter.
0: இதெல்லாம் கண்ணால பாத்துக்கிறேன்.
1: I have seen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒருமுறை நாங்கள் ஒரு கிராமத்தில், மேல் நெடுங்கல் என்கிற கிராமத்தில்,
1: once we went to a village.
0: அதுல பாஸ்டர் ஜேம்ஸ் சந்தோஷம் ஒரு பாஸ்டர் இருந்தார்.
1: பாஸ்டர் ஜேம்ஸ் சந்தோஷம்
0: அவர் இன்றைக்கு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்.
1: Now he is
0: அவரோடு கூட சேர்ந்து கொண்டு
1: with him
0: மலை மேல போய் நாங்க உபாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: We took fasting on the mountain.
0: மலையை விட்டு கீழே இறங்குறது இல்ல.
1: We don't come down.
0: அந்த மலை மேல டீ கடையோ எதுவும் கிடையாது.
1: No tea shop in the mountain.
0: ஒண்ணும் கிடையாது. தண்ணி கூட கிடைக்காது.
1: No water also.
0: ஆனால் இப்ப போய் பாத்தீங்களா, அந்த ஜபமலையின அது ஜபமலை ஆக்கிட்டாரு.
1: In the, now it has become prayer mountain.
0: Hallelujah. ஆனா அந்த இடத்துல நாங்க ரெண்டு பேர் ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போது,
1: when we were praying together,
0: திடீர்னு ஹெவி ரெயின், மழை, சரியான மழை,
1: suddenly heavy rain.
0: Hallelujah. ஆனா மழை பெஞ்ச சத்தம் கேட்டுச்சு.
1: We hear the voice.
0: ஆனா ஜபத்தை நிறுத்தல.
1: We did not stop the
0: ஜபம் பண்ணிட்டோம். ரொம்ப நேரம் ஜோம் பண்ணி
1: we were praying.
0: கண்ண திறந்து பார்த்தா,
1: when we opened our eyes,
0: எங்க பார்த்தாலும் அப்படியே மழை ஆறு மாதிரி ஓடுது.
1: And the water is running like river.
0: நாங்க அங்க தான் முட்டி போட்டுக்கிறோம்.
1: We are kneeling down there.
0: எங்களை சுற்றில நாங்க முட்டி போட்டுக்கிற இடம்லாம் காய்ந்து போன தரை.
1: It is dry land. Dry land where
0: we
1: prayed.
0: ஒண்ணுமே விளங்கல.
1: We are did not understand.
0: யாரோ கொடை புடிச்சு நின்ன மாதிரியே இருக்குதே.
1: Somehow
0: hallelujah.
1: Had umbrella.
0: கர்த்தர் அந்த இடத்துல மழையின் நடுவிலே,
1: in the midst of rain,
0: நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே,
1: when we were praying,
0: எங்களை சுற்றிலும் மழை,
1: around us,
0: நாங்கள் முட்டி போட்ட இடத்துல மழையே இல்ல.
1: But no rain when hallelujah. We
0: கர்த்தர் கூட இருக்கிறார்.
1: The Lord is with us.
0: மழையானாலும் சரி,
1: maybe rain,
0: குளிரானாலும் சரி,
1: maybe cold,
0: hallelujah. வெயிலானாலும் சரி,
1: மேபி ஹீட்,

0: வல்லவர்க்கே ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இதுதான் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது,
1: when we wait at the presence of the Lord,
0: கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது,
1: and the Lord is with us,
0: நாம் தேவனோடு உறவாடும் பொழுது,
1: when we commune with
0: Hallelujah.
1: God,
0: அவர் நம்முடைய பக்கத்திலேயே இருக்கிறார்,
1: and he is with us,
0: நம்முடைய அருகாமையிலேயே இருக்கிறார்,
1: he is beside of us.
0: தேவனுடைய பிரசன்னம் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது,
1: God's presence is surrounding us. அவர்
0: கிருபை நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது,
1: his grace is supporting
0: Hallelujah.
1: us.
0: அவர் ஒருபோது நம்ம வெட்கப்பட்டு போக விடவே
1: மாட்டார்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God, yes,
0: இது போல நான் அநேக அனுபவங்களை சொல்ல முடியும்.
1: I can say lot of experiences.
0: Hallelujah. அநேக அனுபவங்களை சொல்ல முடியும்.
1: I could say lot of experiences.
0: Hallelujah. அந்த அதே போல பல வருடங்களுக்கு முன்பதாக,
1: same way many years ago,
0: நீங்க Red Hills இப்போ நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்க, பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் வந்துருச்சு.
1: Red Hills Lake nearby, there are a lot of
0: buildings.
1: In those days,
0: Red Hills ஏரி ஓரத்துல,
1: near the Red Hills Lake,
0: நானு பாஸ்டர் அம்மா,
1: myself pastor அம்மா,
0: கூட ஒரு மூணு சகோதரர்கள்,
1: three brothers,
0: Hallelujah, எங்களோட வருவாங்க.
1: They come with us.
0: கொஞ்சம் துணி எல்லாம் எடுத்துக்குவாங்க.
1: They bring clothes.
0: Hallelujah. அந்த பிரதர்ஸ்ங்க எங்க துணி எல்லாம் அந்த ஏரியில தான் துவைப்பாங்க.
1: The brothers, they wash the clothes.
0: நாங்க என்ன செய்வோம்னா,
1: what we do,
0: நாங்க போய் அந்த அந்த ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கு,
1: there is a
0: அங்க போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம்.
1: We just kneel down in the mango garden.
0: அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது,
1: when we pray,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: காலையில இருந்து நாங்க ஜெபம் பண்ணி பார்த்தா மணி 5 ஆயிடும்.
1: And from morning till 5,
0: Hallelujah,
1: we pray.
0: அதுக்கு பிறகு,
1: after that,
0: அங்க வந்து சொன்னார் ஒருத்தர்,
1: somebody came and said,
0: ஐயா இங்க இந்த மாந்தோப்புள்ள எப்படி நீங்க வந்தீங்கன்னு கேட்டா,
1: how did you come into the mango garden,
0: நிழலா இருக்குதனால தான் வந்தோம்,
1: since it is shadow we came,
0: இல்லங்க,
1: no,
0: இந்த மாந்தோப்புக்குள்ள யார் வந்தாலும் சரி,
1: whoever comes in,
0: ஒரு மோசமான ஒரு ஆள் இருக்காருங்க,
1: bad,
0: அவர் யாரனே பார்க்க மாட்டாரு,
1: he won't see anyone,
0: உருட்டு கட்டை எடுத்து அடிச்சுடுவாருங்க,
1: will bring and kill them.
0: நீங்க எப்படி வந்தீங்க,
1: how did you come,
0: இல்ல காலையில இருந்து இங்க தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்,
1: we are praying since morning.
0: அப்படியா, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதே,
1: it is awesome.
0: Hallelujah. கர்த்தருடைய கிருபை பாருங்க,
1: grace of God,
0: அதே மாந்தோப்புல,
1: same mango garden,
0: நாங்க அடிக்கடி ஜெபம் பண்ணுவோம்,
1: we pray frequently,
0: ஏன்னா அங்க வீட்ல ஜெபம் பண்ண முடியாது,
1: we could not pray,
0: அங்க தான் போய் நாங்க ஜெபிப்போம்,
1: we go there and pray.
0: ஆனா அந்த ஜெப நாட்கள்ல,
1: in those days,
0: அப்பதான் ஆண்டவர் சொன்னார், அப்ப வந்து சபை கிடையாது,
1: no churches in those days,
0: அப்ப bible college கிடையாது,
1: no bible school,
0: ஒண்ணும் கிடையாது,
1: nothing.
0: அப்ப கர்த்தர் கூட பேசுவார்,
1: the lord used to talk to me,
0: நான் இப்படிப்பட்ட ஒரு சபையை தருவேன்,
1: I'll give such a church,
0: இப்படி ஒரு bible college நீ தொடங்குவே,
1: you have to open the bible school,
0: ஊழியர்கள் எல்லாம் உருவாக்குவே,
1: you will make the
0: என்று கர்த்தர் சொன்னார்,
1: the lord said,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது அநேக நாட்களுக்கு பிறகு நிறைவேறிற்று,
1: it was fulfilled after many years.
0: என்ன நடந்து தெரியுங்களா,
1: what happened,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இப்ப பாத்தீங்கன்னா,
1: if you look at
0: now, தமிழ்நாட்டுல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம ஊழியக்காரன் ஒருத்தர் இருப்பான்,
1: there is the servant of God in all districts,
0: வட இந்தியால போனீங்களா எல்லா இடத்திலும் ஒரு ஊழியக்காரர் இருப்பாரு,
1: in north india you can see,
0: Hallelujah.
1: The servant of God,
0: இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே,
1: the church of the living
0: god, அநேக ஊழியர்களை கர்த்தர் உருவாக்கினார்,
1: the lord made lot of servants of god,
0: எத்தனை கிராமங்களிலே,
1: in many villages,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை வட இந்தியாவிலே,
1: in north india,
0: ஆசிய நாடுகளிலே,
1: asia,
0: அநேக தேவ ஊழியர்களை,
1: many servants of God,
0: அப்ப கர்த்தர் உதவி செய்தார்,
1: and the lord made
0: அறுவடை மிகுதி, ஆட்கள் கொஞ்சமா இருக்கிறது,
1: the laborers are few.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: சாத்தானுடைய திட்டங்கள் நிறைவேறவில்லை,
1: the plans of devil should not be fulfilled,
0: தோற்கடிக்கப்பட்டு போனார்,
1: the Satan is defeated,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் என்ன சொன்னாரோ,
1: whatever the lord says,
0: அது மாத்திரம் தான் நிறைவேறிற்று,
1: it is fulfilled.
0: இப்போ அந்த காலவேளையில கர்த்தர் சொல்றாரு,
1: in this morning the lord says,
0: என்ன சொல்றாரு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவர் சொல்லுகிறது நிறைவேறும்,
1: whatever he says it will be fulfilled,
0: அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்,
1: who can stop him,
0: யாராலும் தடுக்க முடியாது,
1: nobody can stop,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கட்டாயமா நடக்கும்,
1: certainly it will happen,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க,
1: how many of you believing,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள்,
1: one thing you understand,
0: நம்முடைய இந்த கடைசி நாட்களிலே,
1: in this last days,
0: நாம் கர்த்தருக்காக கிரியை செய்யும் பொழுது,
1: when we work on for the lord,
0: பலவிதமான சத்துருவின் போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் வரும்,
1: the evil will work against us,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு,
1: what the lord says,
0: சங்கீத புத்தகத்துல,
1: psalm
0: 81 சங்கீதம்
1: 81
0: 13-14 வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க, 13 வசனத்தை 15 வசனத்தை பார்த்து 14-15 வாசிங்கன்னா,
1: 14 and 15,
0: Hallelujah. நான் எதிராளிகளை என்ன செய்வேன், தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக என்ன செய்தேன் திருப்புவேன். கர்த்தரை பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசி என்ன செய்வார்கள் அடங்குவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை பகைக்கிறவர்கள் இச்சகம் பேசி என்ன செய்வார்கள், ஏன்னா நான் சீக்கிரத்திலே எதிராளிகளை என்ன செய்வேன் தாழ்த்துவேன்.
1: I turn my hand against their adversaries.
0: அல்லேலூயா. முதல் முதல்ல ஜீவனுள்ள தேவனுடைய சபை தொடங்கும் பொழுது
1: the church of the living God opened.
0: ஒரு தென்னை ஓலையில தான் நாங்க பந்தல் போட்டு ஆராதனை நடத்திட்டு இருந்தோம்.
1: We had hurt and we were conducting the service.
0: கொளுத்துறதுக்காக ஒருத்த திட்டம் போட்டார்.
1: One plan to fire it.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அவர் நம்ம சபையில தான் இருந்தாரு.
1: He was in our church.
0: இப்போ இல்ல.
1: Now he is not here.
0: முடிஞ்சா ஒரு நாள் அவர் சாட்சி சொல்ல வைக்கலாம்.
1: Sometime maybe
0: கொளுத்துறதுக்காக வந்தார்.
1: He came to fire it.
0: என்னாச்சு தெரியுங்களா?
1: What happened?
0: அவர் ரட்சிக்கப்பட்டார்.
1: He got saved.
0: மனம் திரும்பினார்.
1: Repented.
0: இன்றைக்கு சுவிசேஷியன் ஆகிவிட்டார்.
1: Now he has become evangelist.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அவர் கேட்டா சொல்வார்,
1: He will say,
0: நான் ஜீவனுள்ள தேவனுடைய சபை கொளுத்துறதுக்காக வந்தேன்.
1: I came to fire the
0: church. ஆனா ஆண்டவர் என்னை ரட்சித்து விட்டார்.
1: But the Lord has saved me.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள்.
1: They come through one way.
0: ஏழு வழியாய் அவர்கள் ஓடி போவார்கள்.
1: They run away through seven ways.
0: என்ன கர்த்தர் சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்கிற தேவனாய்.
1: The Lord will do the judgment.
0: அல்லேலூயா, அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: லூக்கா 18 அதிகாரம் 7-8 வசனங்களை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது
1: Luke 18:7-8
0: தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, அவருக்கு என்ன செய்வார் எல்லாம் சொல்லுங்க. எப்ப செய்வார்?
1: Certainly.
0: சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்கள் கீழே அதில் நசுக்குவார்.
1: He will just bring down the devil.
0: உங்களுக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார்.
1: Certainly he will do the judge.
0: இந்த காலையில செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே,
1: those who are hearing the message,
0: வாழ்க்கையில எத்தனையோ முறை அன்னை உள்ள நாள் ஆச்சு ஒண்ணு நடக்கலையே,
1: nothing happened so far,
0: நீ கவலைப்பட்ட நாட்கள்ல,
1: when you are worrying,
0: சீக்கிரமாக உன் வாழ்க்கையில எதெல்லாம் நீ கேட்டு அதை கொடுத்தாரா இல்லையா?
1: Whatever you ask, the speedily the Lord has given.
0: ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
1: Say hallelujah.
0: சில நேரத்துல
1: sometimes
0: நன்மை பெற்றுகிட்ட பிறகு நம்ம மறந்துடுறோம்.
1: After receiving goodness we forget.
0: Hallelujah. ஆனா அந்த நாட்கள்ல,
1: in those days,
0: ஐயோ ஒண்ணு நடக்கலையே,
1: nothing happened,
0: ஒரு சோர்ந்து போன நாட்கள்,
1: we were discouraged,
0: தலை குனிந்த நாட்கள்,
1: we bowed down,
0: உண்டு.
1: There were,
0: ஆனால் கர்த்தர் சீக்கிரத்துல செய்வேன் என்றார்.
1: The Lord said, "Sheep,
0: இன்றைக்கு அதே வார்த்தையை சொல்கிறார்.
1: Today the Lord says,
0: இன்ன எதெல்லாம் உனக்கு தாமதித்துக் கொண்டிருக்கிறதோ,
1: whatever it is tarrying,
0: அதை நான் சீக்கிரத்துல செய்து முடிப்பேன்.
1: I will do what speedily.
0: என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says,
0: ஆனா சாத்தா என்ன செய்வானா?
1: What the Satan does.
0: அவருடைய வேலை தடை செய்கிற வேலை.
1: His work to stop.
0: நல்லா நடக்கிறது போல இருக்கும்.
1: It looks like happening good.
0: பவுல் சொல்றார், நான் எத்தனையோ முறை உங்களிடத்தில் வர மனதா இருந்தேன்.
1: Paul said,
0: சாத்தானோ எங்களை தடை பண்ணினான்.
1: But then devil stopped me.
0: சாத்தான் தடை பண்றான்.
1: The Satan stops.
0: உங்களுக்கு வர ஆசீர்வாதங்களை,
1: the blessings of God,
0: உங்களுக்கு நடக்க போற நன்மைகளை,
1: the goodness of God,
0: அவன் தடை பண்ணுவான்.
1: He will stop.
0: ஆனால்
1: பட்
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
1: praise be unto God.
0: அவன் எவ்வளவுதான் தடை பண்ணாலும் சரி,
1: whatever stop,
0: hallelujah,
1: he does.
0: நாம் அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது,
1: when we resist him,
0: அவனை கர்த்தர் நிர்மூலமாக்குவார்.
1: The Lord will destroy
0: him. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: வாசிப்பார் 2 Corinthians 10:3 வாசிக்கும் பொழுது,
1: 2 Corinthians 10:3,
0: இதோ எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாயிராமல் அறங்களை நிர்மூலமாக்க தேவ ஜனமே,
1: ஓ காட்ஸ் பீப்பிள்,
0: பலவீனமாக இருக்கலாம்,
1: யூ மே பி வீக்,
0: பாஸ்டர்மா கூட இங்க வரும்பொழுது பாட ஏஞ்சி நடக்கவே முடியாம தான் வந்தாங்க.
1: பாஸ்டர்மா ஈவன் could not walk properly.
0: நான் சொன்னேன்,
1: I said,
0: நீ வந்து பாடு,
1: come and sing,
0: கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார்.
1: The Lord will give the strength.
0: அதே போல அவருக்கு பலன் கொடுத்தார்.
1: The Lord has given the strength.
0: Alleluia.
1: To sing.
0: நம் சில வேளைகளில் பலன் குன்றி போகும் பொழுது,
1: sometimes when we have weakness,
0: கர்த்தர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர்.
1: The Lord says, I will strengthen you.
0: சரீர பலம் நமக்கு குன்றி போகும் பொழுது,
1: when we lose our
0: தேவ பலம் நம்மை தாங்குகிறது.
1: We God strength will support.
0: நாங்கள் மாம்சத்தில் யுத்தம் பண்ணுகிறவள் அல்ல.
1: We don't fight with flesh.
0: நம்ம மாம்சத்தில் யுத்தம் பண்றது கிடையாது.
1: We don't do battle by flesh.
0: மாம்சத்தில் யுத்தம் பண்ணுவாங்க.

0: நிர்மூலமாக்குவதற்கு
1: to destroy
0: தேவ பலம். மறுபடியும் சொல்லுங்க,
1: to destroy the foods
0: எல்லாம் சொல்லுங்க. மறுபடியும்
1: again and again pulling down of strongholds.
0: ரெண்டு காரியத்தை நிர்மூலமாக்குறார் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்.
1: Two things the Lord is destroying.
0: உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற அரண்,
1: the forts which is stopping
0: அரண்,
1: the man's fort,
0: அதை உடைப்பார்.
1: The Lord will break it.
0: இரண்டாவது,
1: secondly,
0: ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறோம்,
1: verse 5,
0: தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக. அல்லேலூயா.
1: Casting down imagination.
0: யார் ஒருத்தன் தேவனை ஆண்டவரை அலட்சியப்படுத்தி ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக பேசி ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக அவனுக்கு ஒரு மேட்டிமை அல்லது அவனுக்கு ஒரு கர்வம் உண்டாகிறதோ,
1: whoever exalting himself against God,
0: amen, கர்த்தர் அந்த தர்க்கத்தையும் தேவனை அறிகிற அறிவுக்குதமான எல்லா மேட்டிமையும் என்ன செய்வேன் சொல்கிறார், நிர்மூலமாக்குவார்.
1: The Lord will cast down all the imaginations.
0: Isaiah 54.
1: Isaiah 54.
0: உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும்.
1: No weapon.
0: உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவியும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாயிருக்கிறது.
1: Hallelujah. No weapon that is formed against you shall prosper.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: சத்ருவை விரட்டி அடிக்க,
1: to drive away the devil,
0: யோபுனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர்
1: in Job's
0: அனுமதித்தார்.
1: The Lord permitted it.
0: ஆனால் புதிய ஏற்பாட்டிலே,
1: the New Testament,
0: ஏன் அதை நமக்கு சத்ருவை அனுமதிக்கிறது இல்லை தெரியுமா?
1: He is not allowing devil to do what.
0: மிக தெளிவா சொல்லிட்டாரு.
1: The Lord told very
0: clearly, இதோ இந்த உலகத்தின் அதிபதி வரான்,
1: the prince of the world is coming,
0: அவருக்கு ஒன்றும் இல்லை,
1: he has nothing in me.
0: இப்பொழுதே அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான்.
1: He has judged right now.
0: இப்பொழுதே அவனை நியாயம் தீர்க்கிறார் ஆண்டவர்.
1: He is judging him.
0: சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி போட்டார்.
1: He crushed the head of the devil.
0: சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கி போட்டார்.
1: He crushed the head of the Satan.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவேதான் பிரியமானவர்களே, சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பி வரும்பொழுது,
1: when the Satan comes against us,
0: எஸ்ஐ 59 அதிகாரம்
1: Isaiah 59
0: வசனத்தை வாசிக்கிறோம்,
1: 19.
0: Hallelujah. அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம், வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமா என்ன செய்வார், கொடியேற்றுவார். அல்லேலூயா.
1: The Lord will hoist this flag against the devil.
0: ஆகவே தேவ ஜனமே,
1: ஓ காட்ஸ் பீப்பிள்,
0: உனக்கு விரோதமாக எழும்பி வருகிற ரதங்களையும் குதிரைகளையும் கண்டு நீ என்ன செய்யாதே, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார்.
1: The Lord says, don't get fear about the horses or chariots.
0: உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள்.
1: They come through one way and
0: Hallelujah.
1: Go through seven
0: கர்த்தர்
1: ways.
0: கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார்.
1: The Lord is with you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார்.
1: He is doing battle for you.
0: Hallelujah.
1: கர்த்தர்
0: சொல்றாரு,
1: the Lord says,
0: பலத்தினாலும் அல்ல,
1: not by might,
0: பராக்கிரமத்தினாலும் அல்ல,
1: not by power,
0: என்னுடைய ஆவியினாலே,
1: but my spirit,
0: எல்லாம் ஆகும்,
1: all things are possible, possible.
0: ஆமென். சகரியா 4:7 வாசிக்கிறோம்,
1: சகரியா 4:7
0: என்ன வாசிக்கிறோம், சரி பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆவாய். Hallelujah.
1: You become flat.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: செருபாபேலுக்கு முன்பதாக,
1: before Zerubbabel,
0: நீ சமபூமியாவாய்,
1: will become flat.
0: Hallelujah. எம்மாத்திரம்,
1: who are you?
0: தைரியமா சொல்லுங்க எல்லாரும்,
1: be bold.
0: நீ எம்மாத்திரம்,
1: who are you?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ எம்மாத்திரம்,
1: who are you?
0: தைரியமா சவால் விட்டு சொல்லுங்க.
1: You can challenge and say.
0: Hallelujah. ஆகவே அந்த பிசாசுனுடைய தந்திரங்கள்,
1: the works of
0: the அதிகாரங்கள்,
1: power of darkness,
0: எல்லாவற்றையும் இருந்தும் நம்மை விடுதலையாக்க,
1: not to deliver us.
0: Hallelujah. கர்த்தர் நம்மை அந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து திருப்பி இப்ப ஒளியின் இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார்.
1: The Lord has turned us
0: towards ஆச்சரியமான ஒளியின் இடத்தில் இப்பொழுது இருக்கிறீர்கள்.
1: We are in the amazing light.
0: அதனால தான் பவுலுக்கு சொன்னார் கர்த்தர் அப்போஸ்தலர் 26:18.
1: Acts 26:18.
0: ஹalleluya. யாராவது படிங்க அப்போஸ்தலர் 26:18.
1: 26:18 Acts.
0: ஹalleluya. இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும்

0: அல்லேலூயா. சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு அல்லேலூயா.
1: From darkness to light.
0: Amen. சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு.
1: There is the kingdom for Satan.
0: சாத்தானுக்கு தேவ தூதர்கள், அவனுக்கு ஒரு அசுத்த தூதர்கள் உண்டு.
1: Satan has his angels.
0: அந்த ராஜ்யத்தை, அந்த தூதர்களை,
1: the angels,
0: அந்த இருளின் அதிகாரத்தை,
1: the darkness,
0: அல்லேலூயா, அவனுடைய வல்லமை,
1: his power.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 10:10 வாசிக்கும் பொழுது, அவர் மாம்சமாயிருந்த நாட்களில்,
1: when he was in flesh,
0: அவர் என்ன செய்தாராம்,
1: what did he do,
0: பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டின யாவரையும் அல்லேலூயா சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. தைரியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது செய்தார். ஏன்னா அவர் வந்ததே எதுக்கு வந்தார்? லூக்கா 12:38 வாசித்து பாருங்க. லூக்கா 12:31 இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது.
1: ஜட்ஜ்மெண்ட் ஹஸ் கம்.
0: நியாய தீர்ப்பு. ஹalleluya. இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான்.
1: The prince of the world Alleluia. Is rejected.
0: ஹalleluya. அவனை கர்த்தர் அப்பயே தள்ளிட்டார்.
1: The Lord has pushed him back.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: புறம்பே தள்ளிட்டார்.
1: Yes, pushed him outside.
0: அதான் வெளிப்படுத்தல் 12:10 வாசிக்கிறோம்.
1: And Revelation 12:10.
0: என்ன வாசிக்கிறோம்?
1: What did we read?
0: ரட்சியும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தேவ பிள்ளையே,
1: child of God,
0: உனக்கு விரோதமாய் குற்றம் சுமத்துவதற்காக,
1: not to blame against you,
0: உனக்கு விரோதமாய் சத்ருவானவன் அவன் குற்றம் சாட்டுகிறவன்.
1: He always is blaming
0: குற்றம் கண்டுபிடிக்கிறவன்.
1: The devil finds fault in you.
0: என்ன குற்றத்தை போடலாம்?
1: What fault we can put?
0: தானியேலை குற்றம் சுமத்தும் பொழுது,
1: when they blame Daniel,
0: அவனை குற்றம் சுமத்தினவர்களை அந்த கெபியில போட்டார்கள். ஆனால் தானியேலோ வெளியிலே வந்தான். ஒரு சேதமும் அடையவில்லை. உனக்கு விரோதமாய்
1: எழும்புகிறவர்கள்
0: யார் எழும்புவார்களோ
1: அவர்களையே
0: ஆண்டவர் நியாயம்
1: தீர்ப்பார்.
0: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். எதிர்த்து
1: நில்லுங்கள்.
0: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
1: Then he will flee away.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சொல்லுங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும்.
1: Victory comes from God.
0: ஜெயம் கர்த்தருடையது.
1: Victory belongs to God.
0: வெளிப்படுத்தல் 12:11.
1: Revelation 12:11.
0: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும்,
1: though it is death,
0: அதற்கு தப்பும்படி,
1: not to escape,
0: ஜீவனையும் பாராமல், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவன் என்ன செய்தார்கள்?
1: அவருடைய
0: ஆட்டுக்குட்டியின் ரத்தம்,
1: the blood of the lamb,
0: சாட்சியின் வசனம்,
1: the word of witness.
0: எத்தனை பேர் சொல்ல முடியும், என்கிட்ட இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன் சொல்றவங்க கையை உயர்த்தி காண்பி. எனக்குள்ள ஆண்டவருடைய சாட்சியின் வசனம் இருக்குன்னு சொல்றவனை கையை உயர்த்தி காண்பி.
1: I have the word of
0: Hallelujah.
1: testimony.
0: இது ரெண்டு கொண்டு நீங்க என்ன செய்றீங்க? ஜெயிக்கிறீங்க.
1: With this you overcome.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: இன்னைக்கு பிரசங்கம் தோற்று போனவர்களுக்காக அல்ல.
1: And the message is not for defeated one.
0: எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க.
1: Open your mouth.
0: நான் ஜெயிக்கிறவன்.
1: I am born to take victory. I am to take victory.
0: நான் ஜெயித்து கொண்டிருப்பேன்.
1: I am taking victory.
0: நான் ஜெயித்து கொண்டிருப்பேன்.
1: I am taking victory.
0: ஜெயித்து கொண்டிருப்பேன்.
1: I am taking victory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிள்ளைகளே,
1: children,
0: வாலிபரே, பெரியோரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஜெயிக்கிறவர்கள்.
1: You take victory.
0: 1 John 2:13 வாசிக்கிறோம்.
1: 1 John 2:13.
0: பிதாக்களே,
1: Father,
0: ஆதி முதல் நீங்கள் அறிந்திருக்கிறதனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால், அல்லேலூயா, அநேக வாலிப பிள்ளைகள் பாருங்க, கண்களின் இச்சையில, மாம்ச இச்சையில,
1: lust of the flesh,
0: பாவ இச்சையில,
1: and the lust of eyes,
0: விழுந்து போயிடுறாங்க.
1: They fall
0: down. அது மேற்கொள்ள முடியல.
1: They could not overcome.
0: பாவம் செய்ய கூடாதுன்னு நினைச்சேன்.
1: I don't want to do sin.
0: நான் விழுந்துட்டேன்.
1: But I am fallen.
0: நான் பாவம் செய்துட்டேன்.
1: I have committed sin.
0: நீ தோத்து போயிட்டே.
1: You are defeated.
0: பிசாசு சொல்வான்.
1: Devil will say.
0: நீ தோத்து போயிட்டே.
1: You are defeated.
0: பாவம் செய்ய பரவாயில்ல.
1: You continue to do sin.
0: என்று இன்னும் அநேக பாவங்களை செய்ய வைப்பான்.
1: He will bring many more sins.
0: எனக்கு அநேக வாலிபர்கள்.
1: Many youth.
0: நான் தோத்து போயிட்டேன்.
1: I am defeated.
0: நான் பாவம் செய்துட்டேன்.
1: I have committed sin.
0: ஆண்டவர் என்னை கைவிட்டார்.
1: The Lord has forsaken me.
0: ஆண்டவர் விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்.
1: They are going away from the Lord.
0: Hallelujah. Anala valibane.
1: Oh young man.
0: Hallelujah. உன் இளமையில சந்தோஷப்படு.
1: You rejoice at the time of
0: வாலிபனாக உன் இதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும்.
1: Let your heart give it.
0: நெஞ்சின் வழியிலும் கண்ணின் காற்றில் நட.
1: You walk according to your sight.
0: ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி.
1: Understand that the Lord will bring to the judgment.
0: இப்பொழுதே தேவனிடத்தில் ஓடி வா.
1: Come to the Lord.
0: இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்?
1: What we read.
0: வாலிபரே.
1: Oh young man.
0: பிள்ளைகளே.
1: Oh children.
0: Hallelujah. நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
1: You have overcome the
0: பிள்ளைகளே.
1: Children.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
1: Hallelujah. You have overcome the wicked.
0: கர்த்தர் சாத்தானை ஜெயிக்க நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: The Lord has chosen us in order to take victory.
0: Hallelujah.
1: Against the devil.
0: 14th வசனத்தை வாசிக்கும் பொழுது
1: in 14
0: இல்ல 14 1 யோவான் 2 14 ல
1: 2
0: பிதாக்களே
1: ஃாதர்
0: வாலிபரே பலவான்களாய் இருக்கதாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் அப்ப எப்படி நீங்க ஜெயிச்சீங்க?
1: How did you overcome?
0: தேவ வசனம்.
1: The word of God.
0: Hallelujah. Deva vasanam.
1: The word of God.
0: Hallelujah. Deva vasanam.
1: The word of God.
0: Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை.
1: The word of God.
0: இந்த காலை வேளையில நமக்கு ரொம்ப உஷ்ணமாக இருக்கலாம்.
1: In this morning it may be heat.
0: நேரம் அதிகமா இருக்கலாம்.
1: Maybe time is over.
0: ஆனாலும்
1: but
0: அதெல்லாம் முக்கியம் இல்ல.
1: That is not so important.
0: ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தையின் மூலமாக
1: the word of God.
0: அதை நாம் நம்முடைய இதயத்திலே பதித்து வைத்துக்
1: கொள்ளாவிட்டால்
0: நினைக்கிறத செய்வாங்க. அவங்களுக்கு வேதம் என்ன சொல்றது தெரியுமா? நூதன சீஷர்கள்.
1: They are all the disciples.
0: நூதன சீஷர்களை தான் பிசாசு பிடிக்கிறான்.
1: The devil is catching them.
0: 1 யோவான்
1: First John
0: 5வது அதிகாரம்
1: 19வது
0: வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அது
1: 1 Timothy 3:6
0: ஆறாவது வசனம்
1: 6
0: அவன் இரும 1 Timothy 3:6
1: 1 Timothy 3:6
0: அவன் இருமா படைந்து பிசாஸ் பாருங்க நூதன சீஷர்களா இருக்கிறாங்க இல்லையா சில விசுவாசிங்க.
1: அவங்க
0: எல்லா விசுவாசியும் போல கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டாங்க.
1: They will not obey.
0: அவங்க சாட்சியா இருக்க மாட்டாங்க.
1: They will not be witness.
0: அவங்களுக்கு எது இஷ்டமோ அதான் செய்வாங்க.
1: Whatever they like they do. நான்
0: கிறிஸ்தவன். நான்
1: ரட்சிக்கப்பட்டவன். I am saved.
0: நானும் ஜெபம் பண்றேன்.
1: I also pray.
0: நானும் பைபிளை தூக்குறேன்.
1: I take the Bible.
0: ஆனா நூதன சீஷன்.
1: பட்
0: அவனுக்குள்ள இருக்குறது என்ன தெரியுமா? இருமாப்பு.
1: And
0: என்னது?
1: The pride.
0: இருமாப்பு.
1: The pride.
0: அந்த இருமாப்பு இருக்கிற வரைக்கும் அவன் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான்.
1: He will not obey at all.
0: அப்படிப்பட்டவங்கள பிசாசு என்ன செய்றான்?
1: What the devil does.
0: பிசாசு அடைந்த ஆக்கினியிலே விழாதபடிக்கு நூதன சீஷனா இருக்க கூடாது. 7வது வசனத்துல வாசிக்கிறோம்.
1: Not a
0: அவன்
1: device.
0: நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு அல்லேலூயா. ஆமென். 8வது போதும்.
1: Enough.
0: 7வது வசனத்துல வாசித்தோம் பிசாசின் கண்ணில என்ன செய்ய கூடாது? விழக்கூடாது.
1: You should not be fallen into the
0: Hallelujah. 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது
1: In 8th verse.
0: பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்.
1: Those who commit sin is made out of devil.
0: 1 யோவான் 3:8.
1: 1 John 3:8.
0: பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்.
1: Those who commit sin.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த இருமாப்புள்ள விசுவாசி,
1: the prideful believers,
0: அந்த பிசாசினுடைய கண்ணியில போய் சிக்கிக்கொண்டு,
1: they are entangled with the snare of the devil,
0: தவிப்பான்.
1: They commit sin.
0: அப்பொழுது அவனால் ஒண்ணு செய்ய முடியாது.
1: They could not do anything.
0: அதான் கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய
1: children of God,
0: இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: கர்த்தருடைய வசனம் விதைக்கும் பொழுது,
1: when we show the
0: word of God, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
1: How many of you listening?
0: இன்னைக்கு ரொம்ப பிசாசுக்கு ரொம்ப எரிச்சல் அதிகமா இருக்கு.
1: The devil is anger.
0: என்னடா உண்மையெல்லாம் சொல்லி கொடுத்துறாங்களே.
1: He teaches.
0: ஐயோ நம்மளுடைய வேஷம்லாம் கலஞ்சி போச்சே.
1: No, I could not do anything.
0: பிசாசு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டு வரா.
1: The devil is putting.
0: நம்மளுடைய வேஷம்லாம் கலஞ்சி போச்சே.
1: Like my appearance has gone.
0: அப்ப இவங்களை மறுபடியும் கீழே தள்ளறது எப்படி?
1: How to bring them down.
0: ரொம்ப சிம்பிள்.
1: Simple.
0: நல்ல வசனத்தை கேட்கும் பொழுது,
1: when they hear the word of God,
0: சத்தியத்தை கேட்கும் பொழுது,
1: when they hear the truth,
0: ரொம்ப உற்சாகம், ரொம்ப தைரியம்,
1: holy,
0: ரொம்ப நம்பிக்கை,
1: with the hope,
0: ரொம்ப திட நம்பிக்கை,
1: very firm.
0: சரி கேட்டுக்கோ.
1: Let them listen.
0: கேட்டுக்கு வெளியே வரும் பொழுது,
1: when they come to the gate,
0: பொல்லாங்கன்,
1: the evil,
0: விதைத்த வசனங்களை என்ன செய்வான்? பொறுக்கிக் கொள்வான்.
1: The wicked picks up away the word.
0: Hallelujah. எங்க வாசிக்கிறீங்க அந்த வசனத்தை?
1: Where do we read?
0: Hallelujah. பொல்லாங்கன் விதைத்த வசனங்களை என்ன செய்றானா? உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவன் யாரு? நல்ல கேட்ட வசனத்தை,
1: word of God.
0: இங்கிருந்து நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே,
1: before you reach home,
0: இந்த வாசலை விட்டு வெளிய போறதுக்கு முன்னாடியே,
1: before you leave the gate,
0: உங்க இருதயத்துல இருந்து அவ்வளவு வசனத்தை டக்கு டக்கு டக்குன்னு பறிச்சு எடுத்துறோம்.
1: He will pluck away all the word of God.
0: Hallelujah. அதான் பிசாசு செய்யற தந்திரம்.
1: That is the trick of the devil.
0: ஏன்னா வசனம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவனால ஒன்னும் செய்ய முடியாது.
1: When you have the word of God, he cannot do anything.
0: அந்த வசனம் உங்களை விட்டு எடுத்துட்டா,
1: when the word of God is taken,
0: அவங்களை தாக்குறது ரொம்ப சுலபம்.
1: Easier to attack you.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த கடைசி நாட்களிலே,
1: in these last days,
0: பிசாசானவன்,
1: the devil,
0: hallelujah,
1: amen,
0: நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து,
1: he works in our lives,
0: வசனங்களை நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளாதபடிக்கு,
1: not to be taken,
0: hallelujah,
1: away.
0: அவனுடைய கிரியைகளை எல்லாம்,
1: all his works,
0: எதிர்த்து நிற்கத்தக்கதாக,
1: to resist him,
0: hallelujah, நம்ம விரோதம் செய்ய அவன் நின்னுட்டே இருக்கிறான்.
1: He is standing against,
0: hallelujah. ஒரு வசனத்தை வாசிங்க, சகரியாவின் புத்தகம்,
1: சகரியா
0: 3:3,
1: third chapter,
0: முதலாம் வசனம், இரண்டாம் வசனத்தை பாருங்க,
1: 1 and 2,
0: சகரியா 3:1-2,
1: சகரியா 3:1-2.
0: கடிந்து கொள்வாராக. அப்புறம் அக்னி என்று தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா?
1: அல்லேலூயா.
0: இந்த வசனம் சங்கீதம், இந்த சகரியா 3:2 என்னால மறக்கவே முடியாது.
1: I cannot forget சகரியா 3. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: பல வருடங்களுக்கு முன்பதாக,
1: many years ago,
0: நம்முடைய மூப்பர் அவர்கள்,
1: அவர் எல்டர்,
0: ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து சரீரத்துல அவருக்கு,
1: the big trouble in his body,
0: அப்படியே துடிக்கிறார்.
1: He is struggling.
0: எல்லா சொந்தக்காரர் அவங்க எல்லாம் வந்து கூடிட்டாங்க. வீடு ஃபுல்லா வெறும் ஜனம்தான்.
1: Relatives have come.
0: அப்போ பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க.
1: And he called
0: me. அப்பதான் ஊழியத்துல வளர்ந்துட்டு வரேன்.
1: I was growing in the ministry.
0: வந்து பார்த்தா,
1: when I came there,
0: அவர் கஷ்டப்படுறார்.
1: He is struggling.
0: ஒண்ணு செய்ய முடியல.
1: He could not do anything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு.
1: I got fear.
0: நான் ஜெபம் பண்ணேன்.
1: I prayed.
0: ஜெபம் பண்ணேன்.
1: I prayed.
0: மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன்.
1: Again I came back.
0: வீட்டுக்கு வந்து கதவு சாத்துனேன்.
1: I closed the door.
0: ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும் தெரியல.
1: Lord, I don't know what to do.
0: ஐயோ ஆண்டவரே இறங்குமப்பா.
1: Oh Lord, show your mercy.
0: கதறி ஜெபம் பண்றேன்.
1: I was praying.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப கர்த்தர் இந்த வசனத்தை கொடுத்தார்.
1: The Lord has given this word.
0: அதனால தான் இத நான் மறக்கறதே இல்ல.
1: I don't forget.
0: அவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளின்னு சொன்னார். ஒரே வார்த்தை.
1: Plucked out of the fire.
0: அவன் யாரு?
1: Who is he?
0: பயப்படாத.
1: Don't get fear.
0: அக்கினியிலிருந்தே அவனை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் நான்.
1: I have brought him out.
0: ஒண்ணும் நடக்காது.
1: Nothing will happen.
0: இந்த வசனம் கடச்ச உடனே எனக்கு போன் கால் வருது.
1: After hearing this word,
0: விடுதலை கடச்சிச்சையா?
1: I got the deliverance.
0: நல்லா ஆயிட்டாரு. Hallelujah.
1: I became all right.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்புறம் மூப்பரையாட்ட கேளுங்க, சொல்லுவாங்க அது உண்மையா போய்யா.
1: Hallelujah. And you can ask whether it is true or not.
0: நிறைய சாட்சிகள் உண்டு.
1: A lot of testimonies.
0: என்ன சொல்ல வரேன் தேவ ஜனமே?
1: What I am trying to say.
0: அல்லேலூயா. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயான்னு அந்த காலத்துல கேட்டார்.
1: Have you noticed
0: இந்த காலத்துல அப்படி இல்ல.
1: This time not like that.
0: ஒரு பக்கம் உனக்கு தீங்கு, உனக்கு தீங்கு செய்ய உன் வலது பக்கத்துல சாத்தான் நிக்கிறான்.
1: One side
0: விரோதம் செய்ய.
1: He is doing evil against you.
0: கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார்.
1: The Lord will rebuke you.
0: கர்த்தர் சாத்தானை யோபுனுடைய புத்தகத்துல அவங்ககிட்ட அழகா பேசுறாரு நினைக்கிறீங்களா?
1: Are you thinking that the Lord is talking to Satan?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சாத்தானை வெட்கப்படுத்துறதுக்கு தான் அவங்க கிட்ட பேசுறாரு.
1: And the Lord is talking to him to become ashamed.
0: Hallelujah. அவனால ஒண்ணும் செய்ய முடியல.
1: He could not do anything.
0: கர்த்தர் கடிந்து கொண்டார்.
1: The Lord rebuked him.
0: பாருங்க, வேற கடைசியா நான் ஒண்ணு சொல்லி முடிக்க போறேன்.
1: The lastly I say.
0: வேதத்துல பேதுரு யூதாஸ்
1: Peter and Judas.
0: யூதாஸ் நான்று கொண்டு செத்தான்.
1: Judas committed
0: suicide. ஆண்டவரே காட்டி கொடுத்தான்.
1: He betrayed.
0: காரணம் என்ன?
1: Why?
0: அவனுக்குள் சாத்தான் புகுந்தான்.
1: The Satan entered. Hallelujah. Into him.
0: அவனுக்குள் சாத்தான் புகுந்தான்.
1: Satan entered into him.
0: ஏன் புகுந்தான்?
1: Why did he enter?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் இடம் கொடுத்தாரு, புகுந்தாரு. Hallelujah.
1: Even the room.
0: அவ்வளவுதான்.
1: That's all.
0: ஆனா பேதுருக்குள்ள
1: in Peter
0: சாத்தான் கிட்ட போயிட்டாரு. ஆனா தொட முடியல.
1: Satan could not touch him.
0: அப்ப ஆண்டவர் சொல்றார், பேதுருவே, சீமோன் பேதுருவே.
1: Oh Simon Peter.
0: Hallelujah. உன்னை சுளகினால் புடைக்கிறதுக்கு சாத்தான் இந்த இடத்துல என்ன செய்றான்? உத்தரவு கேக்குறான் பா.
1: The devil asked to shift you.
0: ஆனா நானோ
1: but I.
0: Hallelujah.
1: But I.
0: நானோ
1: but I.
0: உன் விசுவாசம்
1: ஒழிந்து
0: போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டே.
1: I prayed for you.
0: Hallelujah. தேவ ஜனமே,
1: oh God's people.
0: தேவ ஜனமே,
1: oh God's people.
0: நீ போராடும் பொழுது,
1: when you struggle.
0: நீ சோதனையிலே போராடும் பொழுது,
1: when you struggle.
0: நீ கஷ்டப்படும் பொழுது,
1: when you suffer.
0: யார் ஜெபிக்காவிட்டாலும் சரி,
1: you may not.
0: உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறது. எதற்காக தெரியுமா? உன்னை சுளகினால் புடைக்க பிசாசு அடிக்கடி நெருங்கி வருகிறான்.
1: The devil is coming to.
0: அவனால் ஒன்றும் செய்ய முடியாது.
1: He cannot do anything.
0: அவன் தோற்கடி வஞ்சிக்கிறதற்கு இடம் தேடிக் கொண்டிருக்கிறான். பழைய பாம்பாகிய சத்துரு, வலு சர்பம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சபையை கர்த்த வேலி அடைத்து வைத்திருக்கிறார். அக்னி மதிலாய் இருக்கிறார்.
1: சபை
0: அவருடைய மனவாட்டி, அந்த மனவாட்டியை தொட முடியாது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ளத்தின் கர்த்தரை
1: ஸ்தோத்திரங்க.
0: கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க.
1: Give glory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லார் வாய்கள் திறக்கப்படட்டும்.
1: Let us all open our mouth.
0: கர்த்தரை துதிக்கிற இந்த வேளையிலே
1: when you praise.
0: சத்துரு வெட்கப்பட்டு ஓட போறான்.
1: And Satan will be ashamed.
0: சத்துரு வெட்கப்பட்டு ஓடுறான்.
1: Satan will be
0: ashamed. எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரி.
1: Let us all praise.
0: கர்த்தரை மகிமைப்படுத்து.
1: Glorify.
0: எல்லார் இந்த வேளையிலே
1: everyone together.
0: துதிக்கிற வேளையிலே
1: when you praise.
0: ஸ்தோத்திரிக்கிற வேளையிலே
1: when you praise.
0: தேவ வல்லமை இறங்குகிறது.
1: God's power.
0: எல்லார் வாய் திறக்கப்படட்டும்.
1: Open your mouth.
2: கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: இந்த வரிசையில் தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கும் அவரோடு பேசுவதற்கும் ஈடிணையாக இருக்கவே முடியாது.
1: உன்னத உறவு நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் நேர்களே, நம்மில் பலரும் ஏதோ ஒன்றிற்காக கருத்தோடு ஜெபித்து வந்தும் அதற்கு பதில் கிடைக்காததால் சோர்வடைந்த அனுபவத்தை கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நாம் ஜெபத்தின் வல்லமையை குறித்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். நம் விசுவாச குறைவின் மீதும் அல்லது ஏதோ அறியப்படாத ஒரு பாவத்தின் மீதும் பழியை போடுவது நம் வழக்கமாகிவிட்டது. ஆனால் ஜெபத்தை குறித்து வேதாகமம் போதிப்பது என்ன என்பதை அறியாமல் இருப்பதே மெய்யான பிரச்சனையாகும். நாம் தேவைகளோடு தேவனிடத்தில் வரும்போது ஜெபத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாயிருக்க வேண்டியது அவசியம். அதாவது, நம் ஜெபத்தால் ஏதாவது நடப்பதாக காணப்படாவிட்டாலும் கூட அதை விட்டுவிடாமல் உறுதியாய் ஜெபத்தில் தரித்திருப்பது அவசியம். நாம் ஜெபத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது நடைபெறுவது என்ன என்பதை இன்றைய செய்தியின் மூலம் அறிந்து கொள்வோம்.
0: நம் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் தருகின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். போதகருக்கான படிப்பை படித்துக் கொண்டிருந்த மூன்று வாலிபர்களை ஒருமுறை சந்தித்தேன். அவர்கள், போதகருக்கு படித்து ஊழியம் செய்ய இருக்கும் மாணவர்களாக எங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானால் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டார்கள். ஆம், இளம் போதகர்கள் வழக்கமாக கேட்கும் கேள்வி இதுதான். பொதுவாக அவர்கள் பெரிய, நீளமான, வேத இறையியல் சார்ந்த, தத்துவ இயல் சார்ந்த பதிலை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் தரும் பதிலோ மிக எளிய, மிக தெளிவான பதிலாக இருக்கும். அதே பதிலைத்தான் இன்று நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். ஏனெனில் இதைத்தான் எந்த ஒரு பிரசங்கியும் அறிந்திருக்க வேண்டிய முக்கிய பாடமாகும். ஊழியத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் போதகராயிருந்தாலும், பல ஆண்டுகள் ஊழிய அனுபவம் கொண்ட போதகராயிருந்தாலும், அவருக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் ஒன்றேதான். ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு அவருடைய வாழ்வில் காணப்பட வேண்டிய மிக முக்கிய செயல் முழங்காலில் நின்று ஜெபிப்பதும் வேத வார்த்தைகளோடு தேவனுடன் தனித்திருப்பதுமே ஆகும். இது உங்கள் வாழ்க்கையின் மற்ற செயல்களை காட்டிலும் முதன்மைத்துவம் பெற்றதாக இருக்க வேண்டும். ஒரு போதகரின் வாழ்க்கையில் எது உண்மையாய் இருக்கிறதோ அதுவே அவருடைய திருச்சபையாரின் வாழ்க்கையிலும் உண்மையாய் இருக்கிறது. நீங்கள் தனிமையில் வேத வசனத்தோடு நேரம் செலவழிப்பதும், தேவனோடு தனித்திருப்பதும், தேவனோடு ஐக்கியம் கொள்வதும், தேவனுடன் பேசுவதும் மிகவும் முக்கியத்துவம் நிறைந்த செயலாகும். இவற்றிற்கு ஈடாக வேறு எதுவும் கிடையாது. பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே பல காரியங்களை நமக்கு நினைவூட்டுகிறார். நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டுவரப்பட்டோம், நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், அவரோடு கூட ஒப்புரவாகும்படிக்கு நாம் அவருடனே சிலுவையில் அறையப்பட்டோம், அவருடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு எழுந்தோம், அவரோடு நாம் வீற்றிருக்கிறோம், அவருக்குள் மறைக்கப்பட்டோம், அவரோடு கூட திரும்பவும் வருவோம். இயேசு கிறிஸ்து நம் ஜீவனாக மாறினார். இயேசு கிறிஸ்துவை நாம் கொண்டிருக்கும் போது இவை எல்லாம் சாத்தியமாயிற்று. நாம் அவருக்குள் பரிபூர்ணம் அடைகிறோம். பழைய மனிதனை ஒதுக்கி தள்ளிவிட்டு நம்மில் புதிய மனிதனை தரித்துக் கொள்ளும் போது நாம் மற்றவர்களைப் போல் இல்லாமல் விசேஷித்தவர்களாக மாறுகிறோம். நாம் இந்த உயர்ந்த நிலையை அடைவோம் என்று ஒருபோதும் எண்ணியதில்லை. இவ்வாறு இருப்போம் என்று கனவு கூட கண்டதில்லை. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் புத்தம் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். ஆகவே பழைய வாழ்க்கை முறை இனி நமக்கு ஒத்து வராது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் சில புதிய காரியங்கள் இப்போது நமக்கு ஏற்றதாய் காணப்படுகிறது என்று பவுல் இங்கே கூறியுள்ளார். பவுல் கூறும் உண்மை இதுதான். அதாவது, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாய் மாறும்போது நமக்கும் பிறருக்கும் உள்ள உறவில் மாற்றம் ஏற்படுகிறது. குடும்பத்தின் உறவுகளில், வேலை ஸ்தலங்களில் உள்ள உறவுகளில் மாற்றம் ஏற்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு விசுவாசியின் வாழ்வில் அடிப்படையான மற்றும் அத்தியாவசியமான செயலாகிய ஜெப வாழ்விலும் மாற்றம் ஏற்படுகிறது என பவுல் கூறுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதாக கொலோசியர் 4:2 கூறுகிறார். அதாவது, ஜெப வாழ்க்கைக்கு என்று உங்களை ஒப்புக் கொடுத்து விடுங்கள் அல்லது அர்ப்பணித்து விடுங்கள் என்று கூறுகிறார். என்னோடு கூட கொலோசியர் 4:3 உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். பரிசுத்த பவுல் இதை சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார் என்பதை நினைவுபடுத்துகிறேன். 2-4 என்ன கூறுகிறார் என்று வாசிக்கிறேன். கேளுங்கள், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் வாசித்த இந்த பகுதியில் பரிசுத்த பவுல் சாராம்சமாக 2 காரியங்களை கூறுகிறார். முதலாவது, நம் ஜபத்தின் சரியான நோக்கம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றும், அடுத்ததாக ஜபிக்கும்படியாகவும் ஒரு பலமான வேண்டுகோள் விடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை 2 வசனத்தில் மீண்டும் ஒருமுறை பாருங்கள். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். இங்கே பரிசுத்த பவுல் நம் நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இடைவிடாமல் என்ற பதத்தின் மூலம் விளக்குகிறார். அந்த வார்த்தையானது ஜெபிப்பதற்கு நம்மை அர்ப்பணித்துவிட வேண்டும் என்று கூறுகிறது. இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க சொல், தடைகள் இருப்பினும் விடாமுயற்சியுடன் செய், தாக்குப்பிடி என்ற பொருளை தருகிறது. அதாவது அதை தொடர்ந்து செய், அதே நிலையில் தொடர்ந்து இரு, அதை விட்டுவிடாதே, துரிதமாக விட்டுவிடாதே, ஆனால் தொடர்ந்து ஜெபித்து வா என்ற பொருளை அந்த வார்த்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 7:7-8 கூறியது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இன்றைய நாட்களில் விசுவாசிகளிடம் காணப்படும் பிரச்சனைகளில் ஒன்று என்னவென்றால், நாம் கேட்கிறோம், எதிர்பார்க்கிறோம், அதுவும் உடனடி பதில் எதிர்பார்க்கிறோம். பதில் கிடைக்காவிட்டால் அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக கேட்பதை மட்டுமல்ல ஜெபிப்பதையே நிறுத்திவிடுகிறோம். தேவன் என் மீது கோபமாயிருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்க மறுத்து விடுகிறோம். 2, ஒருவேளை என் வாழ்வில் பாவம் இருக்க வேண்டும். 3, இதை நான் பெற்றுக்கொள்வது தேவனுடைய சித்தமாக இருக்காது என்று சொல்லி நம் ஜபத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறோம். நாம் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் அதை தேவன் உடனடியாக கேட்டு நமக்கு உடனடி பதில் அளிப்பார் என்பதாக வேதத்தில் எங்குமே கூறப்படவில்லை. பவுல் கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லும்போது இந்த வசனத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தடுத்து நிகழும் தொடர்ச்சியான செயலை குறிக்கிறதா இருக்கிறது. அதாவது இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து விழித்திருங்கள், ஸ்தோத்தரிக்கும் மனப்பான்மையுடனே இவைகளை தொடர்ந்து செய்யுங்கள் என்பதாக கூறுகிறது. இதுவே ஜபத்தை குறித்த சரியான மனப்பான்மை ஆகும் என பவுல் கூறுகிறார். பரிசுத்த பவுல் கொலேசு மக்களுக்கு ஜபிக்குமாறு ஊக்கம் கொடுக்கிறார். அதே செயலூக்கம் என் உள்ளத்திலும் இருக்கிறது, அந்த செயலூக்கத்தை நான் உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறேன். கிரமமாய் கடைபிடிக்கும் ஜப வாழ்க்கையானது உங்களுக்கு கொண்டு வரும் ஆசீர்வாதங்களை பட்டியலிட்டு பாருங்கள். ஜபமானது என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருமானால், ஜபம் ஏன் ஒரு கிறிஸ்தவ வாழ்வில் முதன்மைத்துவம் பெற்ற ஒரு செயலாக இருக்கக்கூடாது? இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், ஜபிப்பதை தொடர்ந்து செய்யுங்கள், ஜபிப்பதில் நிலைத்திருங்கள், ஜபத்திற்கு வரக்கூடிய எல்லாவிதமான தடைகளையும் சோதனைகளையும் சாத்தானின் தாக்குதல்களையும் சமாளித்து தாக்குப்பிடித்து தொடர்ந்து ஜபியுங்கள். இவ்வாறாக பரிசுத்த பவுல் கூற காரணம்தான் என்ன? தேவனோடு நாம் ஜபத்தில் நேரம் செலவிடும் போது முதலாவதாக இயேசு கிறிஸ்துவோடு உள்ள தனிப்பட்ட நெருங்கிய உறவு மேலும் நெருக்கமடைகிறது, மேலும் ஆழமானதாக ஆகிறது. 2, தேவன் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவரது மகத்துவம் என்ன போன்ற காரியங்களை குறித்த நமது எண்ணம் மிகவும் பறந்து விரிகிறது. 3, விசுவாசத்தில் நாம் நேர்மையான மனப்பான்மை கொண்டிருப்போம். வெறுமனே மனதளவிலான நேர்மையான மனப்பான்மை அல்ல, தேவனுடைய கண்ணோட்டத்தில் காரியங்களை பார்க்கிறோம். இதுவரை ஒருபோதும் நம்பியிராத அளவில் அவரை நம்ப ஆரம்பிக்கிறோம். 4, ஜபத்தை வாழ்வில் முதலாவது இடத்தில் வைக்க ஆரம்பிக்கும் போது நமது இருதயத்தில் சுத்திகரிக்கும் செயலானது தொடர்ந்து நடைபெறுகிறது. 5, கீழ்ப்படிதலின் மேல் விருப்பம் உண்டாகிறது. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் உங்கள் உள்ளத்தில் கீழ்ப்படிதலின் மேல் வாஞ்சை உண்டாகும் விதத்தில் கிரியை செய்கிறார். 6, நம் வாழ்வில் அழுத்தங்கள், பதற்றங்கள் மறைய ஆரம்பிக்கிறது. இதுவரை நமக்கு கிடைக்காத அமைதி, சமாதானத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். ஏழாவதாக, நம் தேவைகள் சந்திக்கப்படுகின்றன. நம் தேவைகளை நமக்கு அருளுகிறவராக தேவனை காண்கிறோம். தேவனை நம்பி அவரை சார்ந்திருக்க ஆரம்பிக்கிறோம். எட்டாவதாக, தேவனோடு ஐக்கியம் கொள்வதும் ஜெபிப்பதுமே நமது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரே வழியாகும். நீங்களும் நானும் தேவனுடன் நேரம் செலவிட ஆரம்பிக்கும் போது நாம் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்கிறோம், நம் வாழ்வில் மாற்றம் நிகழ்கிறது. ஒன்பதாவதாக, உங்கள் ஆவிக்குரிய வாழ்விலும் அன்றாட தியான வாழ்விலும் உங்கள் சாட்சியின் வாழ்விலும் முன்பு எப்போதும் இராத வகையில் மிகுந்த வல்லமை காணப்படுகிறது. பத்தாவதாக, உங்கள் முழு வாழ்விலும் மாற்றம் ஏற்படுகிறது. நீங்கள் பலன் கொடுக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். உங்கள் அன்றாட வாழ்வில் மட்டுமல்ல, தேவனுடன் ஆவிக்குரிய முறையிலும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெபம் முதல் இடத்தை பெறுகிறது. நம் வாழ்வில் மிக சிறந்த ஆசீர்வாதங்களை கொண்டுவரும் ஜெபமே முதலிடம் பெறுகிறது. ஜெபத்திலே நீங்கள் தேவனோடு பேசும்போது அகில உலகத்தையும் சிருஷ்டித்தவரிடம் பேசுகிறீர்கள். அவரால் எதையும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் செயலாற்ற முடியும். காரணம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த உண்மையை நாம் அறிந்திருப்போமானால் நிச்சயமாக ஜெபத்திற்கு முதலிடம் கொடுப்போம். இங்கே பவுல், தேவனே என்னை ஆசீர்வதியும், நீ செய்த நன்மைக்கு நன்றி, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று ஏறெடுக்கும் பெயரளவு ஜெபத்தை குறித்து பேசவில்லை. சில குடும்பங்களில் நடக்கும் அரை தூக்க ஜெபத்தை குறித்தும் இங்கே அவர் பேசவில்லை. நாம் சற்று நிதானமாக கொலேசியர் 4:2 கவனிப்போமானால் அங்கே பவுல் ஜெபத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று இந்த வசனத்தில் கூறுகிறாரே, அதன் பொருள்தான் என்ன? நடு இரவு வரை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பதிலும், நண்பர்களோடு சேர்ந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வதிலும் நேரத்தை செலவழித்துவிட்டு மிகுந்த களைப்போடு படுக்கைக்கு செல்லும்போது, தேவனே நான் மிகவும் களைப்போடு இருக்கிறேன், நேற்று இரவு நான் கூறின ஜெபக்குறிப்புகள் உமக்கு தெரியும், அதை சற்று ஞாபகப்படுத்தி பாரும், இன்று இரவு எனக்கு நல்ல நித்திரையை தாரும் என்று சொல்லும் ஜெபம் விழித்திருக்கும் ஜெபமாக மாற முடியாது. நீங்களும் நானும் ஜெபிக்கும்போது தேவன் யார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்த்த காட்சிகளின் எண்ணங்களோடும் உலக களியாட்டுகளின் சிந்தையோடும் சர்வ வல்லவரின் பிரசன்னத்திற்கு வரக்கூடாது. அன்பானவர்களே, பரிசுத்தமான தேவனிடம் அணுகி நம் இருதயத்தை ஊற்றும் போது நம் ஜெபத்திலே எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நிலைத்திருக்க வேண்டும். லூக்கா 11:18 கூறப்படும் உவமைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? 11:10 ஒருவன் தன் சிநேகிதனிடத்தில் பாதி ராத்திரியில் போய், என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் வந்திருக்கிறான், அவன் சாப்பிடுவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று கூறினான். இங்கே அந்த நபர் தனது நண்பன் கேட்டதற்காக அவனுக்கு உதவி செய்யாமல் அவன் தொடர்ந்து வருந்தி கேட்டுக்கொண்டே இருந்தபடியினால் உதவி செய்தான் என்று வாசிக்கிறோம். 18:10 நாம் எதை பார்க்கிறோம்? ஒரு விதவையானவள் அநீதியான நியாயாதிபதியிடம் சென்று தனக்கு நீதி செய்யும்படி விடாமல் தொந்தரவு செய்தாள். அதற்கு அந்த நியாயாதிபதி என்ன சொன்னான் தெரியுமா? இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இந்த இரண்டு உவமைகள் மூலமாக தேவன் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புவது எது என்றால், நாம் அவரை தொடர்ந்து தேடும்போது, அவரிடத்தில் தொடர்ந்து வேண்டுதல் செய்யும்போது நமக்கு பதில் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அரை தூக்கத்தில் நீங்கள் தேவனிடம் மந்தாடுவீர்கள் என்றால் உங்கள் ஜெப வாழ்விலே நீங்கள் விழிப்புடன் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளின் சிறந்த நேரங்களும் ஆண்டவருக்கானது. அது காலையோ சாயங்காலமோ எதுவாக இருந்தாலும் அது தேவனுக்குரிய நேரம். அந்த நேரங்களில் நாம் ஜெபிக்கும்படி தேவனால் ஊக்குவிக்கப்படுகிறோம். ஆகவேதான் பவுல் ஜெபத்திலே விழிப்போடு இருங்கள் என்று கூறுகிறார். நாம் விலகி ஓடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை அறிந்த பவுல் இடைவிடாமல் விழித்திருங்கள் என்று வலியுறுத்துகிறார். நம்மில் எத்தனை பேர் ஜெபிக்க துவங்கின சிறிது நேரத்திற்குள்ளாகவே எண்ணங்களை சிதறவிடுகிறோம், அல்லது சோம்பலோடு காணப்படுகிறோம், அல்லது ஜெபம் முழுவதும் விழிப்புடன் இருந்து சாத்தானை எதிர்த்து நிற்கிறோம்? நாம் ஜெபிக்கும் காரியத்திலிருந்து நம் மனதை திருப்பும் போது நாம் எண்ணக்கூடாத காரியங்களை சாத்தான் எண்ணும்படி செய்கிறான். நம்மை திசை திருப்புகிறான், நம்மை ஜபிக்க விடாதபடி தடை செய்கிறான். உண்மை ஒன்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் முழங்கால்கள் முடக்காத வரை உங்கள் கிறிஸ்தவ வாழ்விலே வல்லமையும் இருக்காது, எந்த ஒரு நல்விளைவும் இருக்காது. இங்கே பவுல் சிக்கலான அவசர ஜபத்தை குறித்து பேசாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முறையை குறித்தே பேசுகிறார். காரணம், விசுவாசிகள் ஜபிக்க துவங்கும் போது அதனால் ஏற்படும் விளைவுகளை நன்கு பவுல் அறிந்திருந்தார். ஆனபடியால் முதலாவது நம்மிடம் இருக்க வேண்டிய தன்மை என்னவென்றால், சாத்தானின் சூழ்ச்சிகளையும் சகித்துக் கொள்ள தொடர்ச்சியாக ஜபிப்பதில் நிலைத்திருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், விழிப்புடன் இருக்க வேண்டும். அது மட்டுமா? நம் ஜப வாழ்வில் இருக்க வேண்டிய இரண்டாவது தன்மையை எட்ட முடியும். அது என்னவென்றால், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்போம். அதாவது, எல்லா காரியத்திற்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாம் அறிந்தபடி பவுல் இந்த கடிதத்தை சிறைச்சாலையில் இருந்து எழுதினார். நீங்களும் நானும் நம் வாழ்வில் சில கஷ்டமான சூழ்நிலைக்காக ஜெபிக்கும்போது அபய குரல்களுடனும் முனங்கல்களுடனும் தேவனிடம் வந்து, தேவனே, என் நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது, எல்லாம் கோணலாகத்தான் இருக்கிறது என்று கூறுகிறோம். இங்கே நாம் செய்வது என்ன? தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க தவறிவிடுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்படும் போது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் சில உண்மைகளை கற்றுக்கொள்ளவும், விசுவாசத்தில் வளரவும், வித்தியாசமான கண்ணோட்டத்தில் தேவனை பார்க்கவும், தேவனுடைய புதிய வழிகளை கற்றுக்கொள்ளவும், அவரது சமயத்திற்காக காத்திருக்கவும், அவரையே அறிந்து கொள்ளவும் ஆயத்தமாக இருப்போம். இது எதை காட்டுகிறது என்றால், நம் பொறுமையை காட்டுகிறது. இங்கே பவுல் நமக்கு ஜபத்தை குறித்த தெளிவான மனப்பான்மையை கொடுக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஜபத்தை குறித்து நம் மனப்பாங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று அறிந்து கொண்ட நாம், ஜபத்தை குறித்து நாம் வகுக்க வேண்டிய திட்டங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். ஜபத்தை குறித்த திட்டம் உங்களுக்கு இருக்கிறதா? என்ன சகோதரனே, நான் வேலைக்கு சென்றாலும் வீட்டில் இருந்தாலும் ஜபிப்பேன், அதில் தவறுவது இல்லை. ஆனால் ஜபத்தை குறித்து திட்டமிடுவது என்றால் என்ன என்பது எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லலாம். இதை குறித்து நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ளப் போகிறோம். காரணம், ஜபமே நம் வாழ்வில் முதன்மையானது. நான் இப்பொழுது சொல்லப்போகும் ஆலோசனைகள் உங்கள் ஜப வாழ்க்கைக்கு நிச்சயம் உதவியாக இருக்கும். உங்கள் ஜப வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை காண்பீர்கள். மேலும் நீங்கள் தேவனுடன் கொண்ட உறவிலும் உங்கள் ஜபத்தை குறித்த எண்ணத்திலும் நிச்சயம் வித்தியாசம் ஏற்படும். முதலாவதாக, நாம் ஜபத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும். நீங்கள் ஜபத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்காவிட்டால் அதற்கான நேரத்தை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆகவே ஜபத்திற்கு என்று நேரத்தை ஒதுக்குங்கள். உங்கள் ஜப நேரத்தை எழுதி உங்கள் பார்வைக்கு படும்படியான இடத்தில் தொங்க விடுங்கள். அப்படி செய்யாவிட்டால் உங்கள் ஜப நேரத்தை தவறவிடலாம். நாளடைவில் அந்த நேரம் உங்கள் எண்ணத்தை விட்டு மறைந்தே போய்விடும். நீங்கள் ஜபிக்கும் நேரம் காலையோ மாலையோ நடுஇரவோ எதுவாயினும் பரவாயில்லை. ஆனால் தூக்க கலக்கத்துடன் ஜபிப்பது ஜபமாக இருக்காது. பவுல் விழிப்புடன் ஜபியுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே நாம் மனதில் புத்துணர்வுடன் இருக்கும் நேரத்தை ஜபத்திற்கு என்று தெரிந்தெடுக்க வேண்டும். அதற்காக நீங்கள் சற்று முன்னதாகவே எழுந்திருக்கலாம், அல்லது சற்று பின்பதாக தூங்க செல்லலாம். ஜபத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது மிக அவசியம். உலகத்தின் சத்தம் உறங்கின பின்பு நீங்கள் உன்னத தேவனுடன் உரையாடும் நேரத்தை வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? உலக சத்தம் முக்கியமா? உன்னதரின் சத்தம் முக்கியமா? அநேக சமயங்களில் நம்மை உருவாக்கிய ஆண்டவருக்கு உகந்த நேரத்தை கொடுக்க தவறிவிடுகிறோம். தேவன் என்னிடம் பேசுவதை கேட்க நான் ஆவலோடு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆம், உங்கள் விருப்பம் அவருக்கு தெரியாதா என்ன? தினமும் உங்களுடன் பேச விரும்புகிறார். ஆனால் நீங்களோ தொலைக்காட்சியின் களியாட்டுகளில் உழன்று போய் காணப்படுகிறீர்கள். அப்படியானால் ஜெபிக்க விருப்பம் இருக்கிறது, ஆனால் ஜெபிக்க நேரத்தை ஒதுக்குவதற்கு விருப்பமில்லாமல் இருக்கலாம். ஆகவே ஜபத்திற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வையுங்கள். இரண்டாவதாக, ஜபிப்பதற்கான இடத்தை தெரிவு செய்யுங்கள். நான் எங்கு வேண்டுமானாலும் ஜபிக்க முடியும் என்று சொல்கிறீர்களோ அது உண்மைதான். ஆனால் ஜபம் செய்வதற்கான ஒரு குறிப்பிட்ட இடம் மிகவும் அவசியம். உங்கள் வீட்டில் கூடுதலாக ஒரு அறை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், அல்லது அடிக்கடி உபயோகிக்கப்படாத ஒரு இடம் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். அந்த இடத்தை நீங்கள் ஜபத்திற்கு தெரிவு செய்யலாம். அங்கே நீங்கள் போய் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஜபமாகவே இருக்கும். அந்த இடத்திற்கு சென்றவுடன் நீங்கள் ஜப நிலையில்தான் இருப்பீர்கள். அந்த இடம் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு இடமாக மாறும். அன்பானவர்களே, இதுவரை ஜபத்திற்கான நேரத்தை குறித்தும் இடத்தை குறித்தும் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து நாம் ஜபத்திற்கான திட்டத்தை குறித்து பார்ப்போம். அநேக மக்கள் தங்கள் மனதில் எது முதலாவதாக வருகிறதோ அதற்காகவும் தினந்தோறும் ஜபித்த காரியங்களுக்காகவும் விண்ணப்பம் செய்கிறார்களே தவிர திட்டமிட்ட ஜபம் செய்ய தவறிவிடுகின்றனர். அவர்கள் செய்யும் ஜபமெல்லாம் என் குடும்பம், என் தேவைகள், என் தனிப்பட்ட வாழ்க்கை, எனக்கு பாதுகாப்பு போன்றவற்றையே சார்ந்திருக்கும். இதற்காகவே அவர்கள் ஜபித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஜபங்களின் வார்த்தைகள் கூட ஒரே மாதிரியாக இருக்கும். நீங்கள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்வதனாலே அது ஜபமாக மாறிவிட முடியாது. நீங்கள் ஜபிக்கும் போது யாருடன் பேசுகிறீர்கள் என்பதை உங்கள் மனதில் நிறுத்துங்கள். நீங்கள் தேவனிடம் பேசுகிறீர்கள். ஆகவே நம் ஜபத்திற்கு ஒரு திட்டம் தேவை. அந்த திட்டம் மிகவும் எளிதானது. வெவ்வேறான மக்களுக்கு வெவ்வேறான திட்டம் தேவை. ஆனால் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக, நீங்கள் உங்கள் ஜப குறிப்புகளை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வையுங்கள். அந்த குறிப்புக்காக ஜபிக்க ஆரம்பித்த தேதியையும் உங்கள் ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுத்த தேதியையும் உங்கள் ஜப நோட்டில் எழுதி வையுங்கள். இவ்விதம் நீங்கள் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைய முடியும். ஜப திட்டத்திலே இடம்பெற வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், வேதத்தை வாசித்து அதை தியானியுங்கள். உங்கள் ஜப வாழ்க்கை சிறப்புடையதாக மாற வேண்டும் என்றால் அது வேத வாசிப்புடன் ஒன்றர இணைய வேண்டும். ஜபமானது வேத வாசிப்புடன் இணையவில்லை என்றால் நிச்சயம் நீங்கள் ஏதோ ஒன்றை இழக்கத்தான் நேரிடும். உங்கள் ஜபமானது ஜப குறிப்பு கையேட்டுடனும் வேத வாசிப்புடனும் நின்றுவிடாமல் ஒரு நோக்கம் உடையதாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, உங்கள் ஜபங்களின் நோக்கம்தான் என்ன? உங்கள் ஜபம் முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் உள்ள உங்கள் உறவையும் ஐக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் ஜபத்தின் மூலம் உங்கள் தேவையை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் தேவை எதுவாக இருந்தாலும் சரி. மூன்றாவதாக, தேவன் உங்களை திறப்பின் வாயில் நிற்கத்தக்க மனிதர்களாக மாற்றும்படியாக ஜெபியுங்கள். அன்பானவர்களே, உங்கள் ஜப வாழ்க்கையை திட்டமிடுங்கள். அது வாழ்விலே மாற்றத்தையும் தேவனுடன் உள்ள தொடர்பிலே வளர்ச்சியையும் நிச்சயம் கொண்டு வரும். ஆகவே அன்பானவர்களே, உங்கள் ஜபம் தெளிவான திட்டத்தோடு இருக்கட்டும்.
1: அன்பான சகோதரனே, சகோதரியே, ஜெபத்திலே தேவனுடைய சித்தத்தையும் சிந்தையையும் அறிய முற்படும் போது அவரை தனிப்பட்ட வகையிலும் நடைமுறையிலும் அறிந்து கொள்கிறோம். நம் விருப்பங்கள் தேவனுடைய விருப்பங்களுக்கு இசைந்தவாறு இருக்கும்போது நம் பிரச்சனைகளுக்கான பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறது. உங்களை ஜெபத்திற்கு அர்ப்பணம் செய்யுங்கள். பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவையே சார்ந்திருக்க வேண்டும். நம் சொந்த பலத்தினாலும் திறமையினாலும் செய்யப்படும் எந்த ஒரு செயலுக்கும் நித்தியத்திலே மதிப்பு இருக்காது. யோவான் 15:5-8 இயேசு கிறிஸ்து கூறியதை கேளுங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சிஷ்யராயிருப்பீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ்

காலத்தால் அடிக்க முடியாத சில பாடல்கள். நான்லாம் சின்ன சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பாட்டு கேட்டு தான் வளர்ந்தேன். எங்கள் பாட்டி சர்ச்சில், எங்கள் அப்பா சபையில். இப்போ தான் கிட்டாரு, கீபோர்டு, வெஸ்டர்னு, சிந்து, அது இது எல்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் நான் ட்ரம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ட்ரம் தெரியுமா? இப்போல்லாம் எங்கே எல்லாம் பெரிய பெரிய பேண்டு செட்டு தான் வச்சுருக்குறாங்க, பெரிய பெரிய பேடு, அது இதெல்லாம் இருந்தால் தான் மதிப்பு. அப்போ ட்ரம்மு தான், ட்ரம்மு. அப்புறம் சர்ச்சினோட சாவி கொத்து இருக்கும், பின்னாடி டோரு, சைட் டோரு, அந்த சாவி கொத்து எடுத்து மேலே, அதுதான் எங்களுக்கு டைமிங். சொக் சொக் அதை அடித்து அந்த குழியே ஆயிரும். அடித்து பாடுவோம் பாருங்க, ஐயோ அப்படியே மகிமையாக இருக்கும். நம்ம கை தட்டுற சவுண்டும் ட்ரம் அடிக்கிற சவுண்டும், பக்கத்தில் வர ஒரு பையன் இருப்பான் ஜால்ரா அடிக்கிறதுக்கு. அப்புறம் மொராக்கோஸ்னு ஒன்று இருக்கும், இப்போலாம் தெரியும் குஸ்துக்குன்னு வரும் சவுண்டு. அதை வேறு ஒன்றுத்தன், அது கம்பியெல்லாம் தெரியும் கிளியும். ட்ரம் வாசிக்கும் போது கையெல்லாம் பொத்து போயிடும் அடி. அப்புறம் ட்ரம்மோட இது அந்த மேலே வாசிப்போம் பாருங்க, அந்த மேலே அந்த ட்ரம்முனுடைய பேண்டு வாசிக்கும் போது மேலே ஒரு ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கும், அது அடிக்கடிக்க கழுண்டு ஓடிடும். அப்புறம் துணியெல்லாம் பக்கத்து சர்ச்சுக்கு வந்தவங்க கர்ச்சீஃப் கிர்ச்சீஃப் முக்காடு அவங்க ஸ்கார்ஃபெல்லாம் வாங்கி அது குச்சியில் சுற்றி அப்புறம் அதை அடிக்கிறது, அடித்து கத்துற அப்படியே ஆராதிக்கிறது. அந்த காலம்லாம் அந்த காலத்தினுடைய அனுபவங்கள் கூட நம்ம போகணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அந்த பழைய காரியத்துக்கு ஆன்டிக்குங்க எப்போவுமே ஒரு வல்லம் இருக்குது. அப்போது அது சீசனிங் ஆக ஆக அதனுடைய ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த அனுபவத்துக்குள்ளே போக போகிறீங்க. ரெண்டு கரத்தை உயர்த்தி

பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் பேர், சிலவங்கெல்லாம் தெரியவே தெரியாது. அப்ப இப்ப இருக்கிற பாடலை பண்ண உடனே வந்துடும் அப்படியே ப்ரெசன்ஸ், அப்படியே தெரிஞ்ச பாடலை பாடலாம். நீ கத்துக்கிறீங்க, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க?

கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பழைய அனுபவத்துக்குள்ள நான் போகணும். இதெல்லாம் பாடும் போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. கத்தரை ட்ரம்மு வாசிச்சு இப்ப கத்தர் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள சுமூகமா ஆராதிக்க வச்சிருக்காரு. அந்த இருக்க கஷ்டம் இல்லை, அந்த கவலை இல்லை. அப்பெல்லாம் ட்ரம்மு வாசிட்டா இப்ப பாருங்க, கீபோர்டு கிட்டாரு அது தபேலா காங்கோ பேங்கோஸ் கிட் பேஸ் கிட்டார் எல்லாம் தனித்தனியா இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு கத்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு பாருங்க. அதை நினைச்சு ஆண்டவரே நான் பழைய அனுபவத்துக்குள்ள போகணும்பான்னு சொல்றவங்க

உயரத்தை பார்த்திருக்கிறார். உனக்கு என்ன வேணும் ஆண்டவருக்கு தெரியும். அவரை நம்புகிற உனக்கு சகலத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார். நம்பிக்கிட்டு இருந்தா தான் நீ பாக்கியவான், நம்பினா தான் நீ பாக்கியவான். கர்த்தர் உனக்கான சகல காரியத்தையும் செய்து முடிப்பார்.

அர்ப்பணிக்கிற, இந்த பணிக்காக அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் மேலையும் உங்க பணி பொழிகிறதற்காக நன்றி. டியூ டைம்ல உங்க டியூ பொழிகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அந்த ஏற்ற வேளை, அந்த டியூ டைம்ல அப்பா உங்க டியூ டியூஇ அந்த டைம்ல டிஇடபிள்யூ பணி பொழிவதாக ஒவ்வொருவர் மேலையும் குடும்பத்திலையும் அப்பா அன்பான விலையேற பெற்ற கனம் பெற்ற தேவ ஊழியர்களுடைய ஊழியத்தில் உங்க பணி பொழிவதாக என்று ஜெபிக்க. பணி பொழிவு உண்டாவதாக அப்பா. உங்க மேல எங்களுக்கு வைராக்கியம் பெருகி கொண்டே இருக்கட்டும். யாருக்காவது பிசாசு பிடிச்சிருச்சுன்னா பிடிவாதமா இருக்கிறார்கள், ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீர் என்றால் எங்க விசுவாசத்துல ஒரு வைராக்கியத்தை கொடுக்கிறீங்களே. நேபுகாத்நேச்சார், நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவது இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவிக்காமற் போனாலும் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை வணங்குவது இல்லை என்று வைராக்கியமாய் நின்று சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவிற்காக நீர் வைராக்கியம் பாராட்டினீரே. அந்த அக்கினி ஜுவாலையில் அப்பா 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்கினிக்குள்ளே இறங்கி வந்த ஆண்டவர், அக்கினிக்குள்ளே வந்துட்டீங்களே, எந்த சேதமும் அணுகாம பாதுகாத்துக்கிட்டீங்களே அப்பா. நெருப்பு அப்படின்னு பார்த்தா எல்லாம் பூ ஆயிருச்சுப்பா. நெருப்பு இருந்த இடத்துல எல்லாம் பூ ஆயிருச்சு. சுட்டி எரிச்சிரும்னு பார்த்தோம், இவ்வளோ பூ மாதிரி சாஃப்ட் ஆயிருச்சு. ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நடந்து போகிற பாதை நெருப்பு போல இருக்கா, பார்த்தா நெருப்பு தான், நடந்து பார்த்தா அது நெருப்பு இல்லை, அதுக்குள்ள ஒரு பூ வருகிறது. அவரே இதழாக, அவரே இதழாக, அவரே சாஃப்ட். ஐயோ பெரிய சேதம் நடந்திருக்கணுமே, மேலிருந்து அப்படியே சங்கிலி விழுந்துச்சு, அப்படியே விபத்து நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த சங்கிலி விழுகிற நேரம் கர்த்தர் எல்லாவற்றையும் பூவாக மாற்றி விடுவார். நெருப்பு நெருப்பு அது பூவா மாறி ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்.

நடக்கிற பாதை அழுகையின் பள்ளத்தாக்கு போல இருக்கு. பாக்கா இருக்கா? பாக்கா இருந்த இடத்துல கர்த்தர் பெராக்காவை கொடுக்கிற அவருடைய கனமழை வரும். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடந்தாலும் எல்லா அழுகையையும் அவர்கள் ஆனந்த களிப்பாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள்.

0: நெருப்பு இல்ல பூன்னு சொல்லிட்டீங்க. மனதார ஆசீர்வதிக்கிறோம். அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறேன். அக்னி ஆண்டவரே ஜுவாலித்து எரிந்தும் ஒரு சேதமும் காணப்படல, முடி கூட கருகல, அந்த நெருப்பு மனம் கூட வரல. உங்க முடி கூட கருகாது, அந்த நெருப்பின் வாசனை கூட உங்க மேல வராது. அந்த புகவாட இருக்கு பாருங்க, அது கூட வராது. அவரே நடத்துகிறார். உங்க அன்பு கரங்கள் ஒப்பு கொடுக்க, உங்க ஃப்ளோ தான்ப்பா எங்க ஃப்ளோ. ஆவியானவர் ஃப்ளோ ஆயிட்டீங்களே, அதற்காக நன்றி. அதனால எந்த சூழ்நிலையும் கண்டு நாங்க ஸ்லோவாயிடக்கூடாது. அவர் ஃப்ளோவா இருக்கிறார், நீங்க க்ளோவா தான் இருப்பீங்க. நீங்க க்ரோ, நீங்க க்ளோ, வளருவீர்கள், ஜொலிப்பீர்கள். எல்லா துதிகன மகிமை யாவும் உங்களுக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதா. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டாரு. நெருப்பு மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா, கர்த்தர் எல்லாத்தையும் பூவா மாத்திடுவார். ஹல்லேலூயா. அவருடைய பாதம் பணிந்தால்,
1: உந்தனின் பாதம் பணிந்தால்,

தகனமா அர்ப்பணிச்சிட்டீங்கல்ல, உங்களை கனம் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை கர்த்தர் தருகிறார். தானம் பண்ணிட்டீங்கல்ல, உங்களுக்கு ஒரு ஸ்தானம் வருகிறது. தானம் பண்ணினு தத்தம் செய்து தாரை வார்த்து தானம் பண்ணினு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானம் வருகிறது. தகனம் பண்ணின ஒவ்வொருவருக்கும் ஒரு கணம் வருகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அது அப்படியே நிறைவேற்றுவார். அவர் அதை அப்படியே நிறைவேற்றுவார். அப்பா பாதத்துல அப்படியே முழந்தார் படிட்டு. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா கேட்டீங்களா? இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா கேட்டீங்க தானே?

சொன்னீங்கல்ல, உங்க கூக்குரலையும் உங்க அங்கலாய்ப்பையும் கேட்டு அவரே தானம் பண்ணின உங்களுக்கு ஸ்தானத்தை தருகிறார். தகனம் பண்ணின உங்களுக்கு அவரே கனத்தை தருகிறார்.

0: இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். நேற்று தினத்தில் ஆண்டு நம்மோடு பேசின காரியம், நன்மை செய்கிறதில் நாம சோர்ந்து போகாதிருக்கும் பட்சத்தில் ஏற்ற காலத்தில் நமக்கு ஒரு அறுவடை உண்டு. ஸோ ஐரோஸ் மொமெண்ட்னா அது நம்முடைய ஹாவஸ் டைம், அறுவடையின் நேரம், அது பலன்களின் நேரம். ஆண்டவர் வந்து எதற்காக நாம காத்திருந்தோமோ அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நாம் நினைச்சதை விட, நாம் எதிர்பார்த்ததை விட, நாம் வேண்டி கொண்டதை விட மிகவும் அதிகமாக நமக்கு செய்கிற தருணம். ஆமென்,
1: ஆமென்.
0: அவர் நமக்குள்ள வல்லமையான கிரியைகளை நடப்பிச்சிருப்பார்னா, நடப்பித்திருப்பாரே ஆனால் இல்லை, நடப்பித்து கொண்டிருக்கிறார்.
1: ஆமென்.
0: நமக்குள்ளே வல்லமையாய்
1: கிரியை செய்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுதுல.
0: நாம் நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற எபேசியர் 3:20 நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய
1: வல்லவராகி அவருக்கு. அல்லேலூயா.
0: நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமா எனக்கு நடக்க போகுது அப்படின்னு எப்படி இவ்வளவு உறுதியா நீங்க சொல்றீங்க அப்படின்னா, எனக்குள்ள அவருடைய கிரியை ரொம்ப பலமா இருக்கே.
1: ஆமென்.
0: அல்லேலூயா. எனக்குள்ள இந்த நாட்கள்ல ஆண்டவர் பலமாய் கிரியை செய்கிறார்.
1: ஆமென்.
0: மற்றவங்களால nobody can see that works of God in me.
1: Yes.
0: In my personal life, I only believe.
1: Hallelujah.
0: எனக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, பட் ஐ கேன் ட்ரஸ்ட் காட்.
1: Yes.
0: I can put all my faith in his work. எனக்குள்ள செய்கிற அந்த கிரியைகள் மேலே என்னுடைய எல்லா நம்பிக்கையை நான் வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறேன்.
1: Yes.
0: இந்த மாதிரி எனக்கு உள்ள ஒன்று போயிட்டு இருக்கியா, எனக்கு உள்ள ஒரு பலமான கிரியை நடக்கிறதுனால வெளியில நீங்க வேணா பாருங்களேன், நினைச்சதை விட வேண்டு கொண்டதை விட அதிகமாக தான் நடக்க போகுது.
1: ஆமென்,
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: தளர்ந்து போகாது இருக்கும் பொழுது அந்த ஏற்ற காலம் வர்றப்ப இந்த அதிகத்தை தான் நம்ம பார்க்க போறோம்.
1: எஸ்.

0: விதைச்ச அளவு இல்லை, விதைச்ச அளவு ஒன்று, விளையிற அளவு வேற. எப்பவுமே விதைக்கிறவனுக்கு விளைகிற அளவு வேற.
1: ஆமென்.
0: விதைய பொறுத்து விதை விளைச்சலின் அளவு இருக்கிறது என்னன்னா
1: இல்லை.
0: இல்ல, ஒரு மூடை விதைச்சா 100 மூடை.
1: அமோக விளைச்சல்,
0: அமோக
1: விளைச்சல்,
0: விளைச்சல். ஆண்டவருக்கு எடுத்த காரியத்துல நீங்க செஞ்ச ஒவ்வொரு நன்மையும் விதைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையா இருந்து செய்த ஒவ்வொரு நன்மையும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது அறுவடையின் நேரம் வரும் பொழுது உங்களுக்கு அமோகமா இருக்கும்,
1: அமோகமா இருக்கும்.
0: கம்பீர சத்த அறுவடையாக அது மாறும். கத்திற்காக தானே அந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்க. கத்திற்காக தானே கணக்கு பார்க்காம களத்துல இறங்குனீங்க. உங்களுக்கு தான் விளையுது,
1: விளையுது,
0: அமோகமா விளையுது.
1: ஆமென்.
0: அபரிமிதமா விளையுது.
1: ஆமென்.
0: அது இந்த காலம்.
1: ஆமென்.
0: கைரோஸ் மொமெண்ட் இது.
1: ஆமென்.

0: தேவன் நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு. ஆனா தேவனுக்கு எடுத்த காரியத்துல நாம உண்மையா இருக்கிறோமா? அதான் ஆண்டவர் எழுப்பின கேள்வி. பதில் நன்மை செய்ய நாம உண்மையா இருக்கிறோமா? நமக்கு கொடுக்கறதுல ஆண்டவர் உண்மையா இருக்கிறார். ஆனா கத்தருக்கு கொடுக்கறதுல நான் உண்மையா இருக்கிறேனா?
1: அல்லேலூயா.
0: ரொம்ப ஷார்ப்பான ஒரு கேள்வியை ஆண்டவர் ரைஸ் பண்ணார் நேற்று. அப்ப நம்மை கொண்டு தேவன் செய்த நன்மை, ஒரு தரிசனக்காரனா ஒரு ஊழியக்காரனா உங்களையும் என்னையும் கத்தர் பயன்படுத்தும் பொழுது மற்றவங்களை பிளஸ் பண்ணக்கூடிய நன்மை நமக்குள்ளேருந்து ரிலீஸ் ஆகும். அபிஷேகத்துக்குள்ளேருந்து வெளிப்படுறது எல்லாமே என்னன்னா நன்மை. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை எப்படி அபிஷேகம் பண்ணியிருந்தார்னா, நன்மை செய்கிறவராய் அவர் என்ன செய்தாரா? சுற்றி தெரிந்தார்.
1: அப்போ சில 10:38
0: வாசிக்கிறோம், நசரேனாக இயேசுவை தேவன் பரிசுத்த
1: ஆவியினாலும்
0: வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே
1: அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் தெரிந்தார். அல்லேலூயா.
0: ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தும் பொழுது இந்த அபிஷேகத்துக்குள்ளிருந்து வெளிப்பட்ட நன்மை ஒவ்வொரு மனுஷங்களுடைய வாழ்க்கையிலையும் காணப்படும்.
1: அல்லேலூயா.
0: தேவன் நம்மளை யூஸ் பண்றாருன்னா அவருடைய நன்மை ரிலீஸ் ஆகுது.
1: ஆமென்.
0: அது அநேகர் என்ன செய்கிறதுனா ஆசீர்வதிக்கிறது.
1: டிஜிஎஸ் ஐயா இந்த வசனத்தை விருதுநகர் கிரவுண்ட்ல ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, அப்பதான் அப்பா கேத்தலிக் சர்ச்ல ஃபாதரா இருக்கிறப்ப அவங்க தம்பி வீட்டு மேனேஜர் அங்கிள் வீட்டுக்கு போய் அந்த கிரவுண்ட்ல அந்த வசனத்தை கேட்குறாங்களாம். டிஜிஎஸ் ஐயா வழியா வந்த அந்த நன்மை அப்பாவை நிறைச்சு அப்பா வழியா எல்லாருக்கும் நன்மை. அப்பா அடிக்கடி அதை நினைவு கூறுவாங்க.
0: அப்போ தேவன் நமக்கு செய்கிற உண்மையா இருந்து நமக்கு நன்மை செய்கிறார். ஆனா தேவனுக்கு எடுத்த காரியத்துல உண்மையா இருந்து நாம நன்மை செய்யறோமா? பதில் நன்மை செய்யறோமா? ஓகே. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுக்கறதுல தேவன் எப்படி இருக்கிறாரு?
1: உண்மை உள்ளவர்,
0: உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆனா தேவனுக்கு கொடுக்கறதுல நம்மகிட்ட என்ன இல்லை? உண்மை இல்லை. இங்கதான் ஓனர்ஷிப் இருக்கு. ஸ்டுவர்ட்ஷிப்
1: என்னன்னா
0: உண்மை இல்ல. ஒரு உக்ரான காரணா நாம என்னன்னா, அதான் ஃபாதர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு காரியம் கையில ஒரு பிளஸ்ஸிங் வர்றப்ப அவங்க அதை கையில வச்சு ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் இது யாருக்கு அப்படிங்கிற கேள்வியோட காத்திருப்பாங்க. இது யாருக்கு என்கிற
1: கேள்வியோடு
0: காத்திருப்பார்கள். உடனே அதை அந்த நேரம் வர்றப்ப கத்த கரெக்டாக சொல்லுவார் பாருங்க, டேய் இவனுக்காக தான் உன்ட்ட என்ன செஞ்சேன் நான்
1: கொடுத்தேன்
0: அப்படின்னு சொல்லி கத்தர் உணர்த்து வரான். அந்த மாதிரி நேரத்தில் தந்தை அவர்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டதை அண்டர் அப்படியே தூக்கி என்ன செய்வாங்கன்னா, அதான் அந்த ஸ்டுவர்ட்ஷிப். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு
1: சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஷேரிங் ஆல் குட் திங்ஸ் வித் தேம். ஆமென்.
1: ஆமென்.
0: ஷேரிங் ஆல் தி குட் திங்ஸ் தட் யூ ஹேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்.
1: Hallelujah.
0: அதுலையும் பாருங்க ஆம்பிளிஃபைல contributing to his support.
1: Hallelujah.
0: So சில பேர்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க அவங்க ஊழியத்துக்கு செய்கிற உதவிகள் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் அவங்களுக்கு ஒரு குழம்பு வச்சா கூட, லோக்கல் சர்ச்சில் சொல்கிறேன், நமக்கு பிடிக்கும்னா அந்த குழம்புல ஒரு சின்ன பாத்திரத்தில் வீட்டுக்கு என்ன செஞ்சிடும்னா
1: வந்துடும்.
0: நமக்கு பிடிச்ச மீன் வெரைட்டி. ஹோசூர் போயிருக்கேன், அன்னைக்கு ஒரு ஐயா வர்றார், ஒரு சின்ன பிக்ஷாப்பரில் அது கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஐயா உங்களுக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும்னு ஒரு படி வேர்க்கடலை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பாஸ்டர் அம்மாவுக்கு ஆரஞ்சு பழம் பிடிக்கும்னு சொல்லி ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த காலத்தில் நான் வந்து என்எஸ்கே நேரில் பின் என்ன சர்ச்சுக்கு நடந்து போகிறப்ப 1999 நினைக்கிறேன், 99 தான். அப்போ நான் சாட்சி சொல்லியிருக்கேன், எனக்கு பிடிச்ச
1: வேர்க்கடலை
0: வேர்க்கடலை நம்ம சென்னை பாஷையில் மல்லாட்டை, இந்த பக்கம் நல்ல ஆரஞ்சு பழம் ஏஞ்சலுக்கு பிடிச்சது, அந்த பக்கமே திரும்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னதே லைவில் கேட்ட நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வர்றப்ப போகிறப்ப எல்லாம் வேர்க்கடலையும்
1: ஆரஞ்சு பழம்.
0: அன்னைக்கு சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு போன வாரம் இருக்கிறேன், ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரி அவர் எங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறார். அவர் மெசேஜஸை கேட்டு பயங்கர ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் யூனிஃபார்ம்லே வர்றார். யூனிஃபார்மில் வந்து அவர் வந்து ஒரு 3 பெரிய ட்ரேயில் ஒரு ட்ரே ஃபுல்லாக வேர்க்கடலை, இன்னொரு ட்ரே ஃபுல்லாக ஆரஞ்சு பழம். என்னன்னு கேட்டால், 3 ட்ரே வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இன்னொரு ட்ரேயில் என்ன ஆப்பிள் என்னன்னு தெரியல. அவர் வந்து சொல்கிறார், பாஸ்டர் உங்களுக்கு பிடிச்ச வேர்க்கடலை, பாஸ்டர்மாவுக்கு பிடிச்ச ஆரஞ்சு பழம், அதுக்குன்னு கூட கூடையாவா? அவர் யூனிஃபார்மோடு அந்த ஷூவை கழட்டிட்டு அதை அப்படி தூக்கிட்டு வர்றாரு. அவரோட வந்த இன்னொரு அதிகாரி பார்த்து பிரமிக்கிறார், என்னடா நம்ம ஐயா இப்படி போறாருன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவு அதான் பாருங்களேன், நம்ம மூலமா ஆசீர்வதிக்கப்படுறவங்க நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு வர்றாங்க.
1: ஹல்லேலூயா.
0: உண்மையா இருந்து கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்றாரு. நம்மிடத்துல உண்மை காணப்படுறப்பதான் தேவனுக்கு எடுத்த காரியத்திலே நாமளும் என்ன செய்ய முடியும்னா கை கொடுக்க முடியும்.
1: ஆமென்.
0: கை கோர்க்க முடியும் அப்படி.
1: எஸ். அல்லேலூயா.
0: அல்லேலூயா. இந்த மாதிரி நிறைய மனசு குளிருதாயா?
1: நிறைய குளிருது.
0: ஒரு சின்ன பழமா இருக்கு பாருங்களேன், எவ்வளவு அக்கறை நம்ம மேல, எவ்வளவு நமக்காக கரிசனையோட காரியங்களை என்னென்ன செய்யறாங்க,
1: என்ன கெடுவார்கள்.
0: சில இடத்துல எல்லாம் நட்ஸ் வாங்கி நல்லா அதை காய வச்சு அதை வந்து
1: பொடியாக்கி
0: பொடி பண்ணி அதை டப்பா டப்பாவாக அடைச்சி மார்னிங்கில் ஏதாவது ஸ்மூதி ஏதாவது எடுக்கிறப்ப 2 ஸ்பூனை போட்டுக்கோங்க. ப்ரோட்டீன் லெவல், எனர்ஜி லெவல் மத்தியானம் 1 மணி வரைக்கும் என்ன செய்யும்னா
1: குறையாதுன்னு
0: அதை வாங்கி அதை காய வச்சு அதை உடைக்கிறதுக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் அதை எவ்வளவு மெனக்கெடுக்கிற ஒரு காரியம்.
1: ஆமென் சார். ஆமென்.
0: ஒவ்வொரு ஊழியத்திலையும் இந்த மாதிரி தரிசனக்காரர்களுக்கு ஆண்டவர் ஆட்களை வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அவங்க வேலையே ஊழியக்காரனுடைய உள்ளத்தை இளைப்பாற செய்கிறது.
1: ஆமென். ஒரு இடத்துக்கு போறோம், பார்த்தா ஒரு அன்பு சகோதரர் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கட்சிப்பு, அதாவது கடையில் ஒரு பேக் இருக்கும் பாருங்களேன், அண்ணன் கையில் ஒன்று என் கையில் ஒன்று கொடுத்துட்டு போற, 1 வாங்கினா 3 வாங்கினா பத்தாது, அது பத்தாது.
0: அவருடைய ஏயா இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டப்போ ஒவ்வொரு முறையும் புதுசு வச்சிருக்கணும் என் கையில. புல்பிட்டுக்கு போறப்ப நீங்க ஒவ்வொரு முறையும்
1: புதுசு
0: நியூ கச்சிஃபோட என்ன செய்யணும்னா, நான் பார்த்துருக்குறேன் எல்லா ஊழியங்கள்லையுமே இந்த மாதிரி அதீத அக்கறை எடுக்கக்கூடிய பிள்ளைகளை கத்தரை எழுப்பி தர்றார்.
1: ஆமென்.
0: நீங்க அருமையான நம்ம ஜோசப் பாலச்சந்திரன் ஐயா அவங்களுடைய மினிஸ்ட்ரியில் ஒருத்தர் இருக்கிறார். எப்பனாலும் பார்த்தீங்கன்னா நான் எங்க இருந்தாலும் அந்த ஐயா ஃபுல்ல அவர் தான் என்ன செய்வார்னா பொறுப்படுத்திட்டு இருப்பார். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா
1: அவரை? சிலம்பட்டியில் இருக்கிற ஐயா.
0: ஐயோ கேம்ப்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவரு அப்பட்டமா தெரியும் அந்த இது வந்துட்டு. அது மாதிரி நாங்க கொள்ளைகள் போனோம்னா ஜெருபாபேல்னு ஒரு பிரதர் இருக்காரு எஸ் ஐயா, நல்லா அவரை இங்க கொள்ளையடிச்சிட்டு வரணும்னு ஒரு ஆசை வரும். பாச வில்லிட்டு சொல்லுவேன், பாச வில்லி எனக்கு உங்க ஏரியால எது மேல எனக்கு ஒரு ஆசை இல்லை, இந்த ஜெருபாபேல மட்டும் எங்களுக்கு என்ன செஞ்சிருங்கன்னா. எங்களுக்கு மட்டும் இல்லை, எந்த ஊழியக்காரங்க போனாலும் அந்த மனுஷன் சாப்பிடாதவங்களை என்ன செஞ்சிருவார்னா
1: சாப்பிட வச்சிருவார்.
0: வேணான்னு சொன்னா டீ வேணா அப்படின்னு சொன்னா நான் லெமன் டீ போட்டு தரோ,
1: கோவா டீ போட்டு,
0: கோவா டீ, கோவா டீனா என்ன அப்படின்னா கொய்யாப்பழ இலைய போட்டு தரவா, சுகருக்கு நல்லது அப்படின்னு வெரைட்டி வெரைட்டியா டீ கண்டுபிடிப்பார்.
1: ஆனா சுக்கு காஃபி, சுக்கு காஃபி.
0: அவர் பரிமாறுற விதம், அவர் சமைக்கிற விதம், இது சிலருக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: சிலருக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்னா ஒரு பெரிய ஒரு அருட்கொடையாக.
1: ஆமென்.
0: அவங்க ஊழியம் செய்கிறவன் ஊழியம் செய்கிறதிலும் அப்படின்னா அந்த சர்விங் மைண்ட் செட், அந்த பணி செய்கிறவனுக்கு மனதை இளைப்பாற பண்ணுகிற ஒரு இருதயம் அநேகருக்குள்ள இல்லை, வெகு சிலருக்குள்ளதான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா தந்திருக்கிறார். ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: நாம பலருக்கு ஆசீர்வாதமா இருந்தாலும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிற சிலரை ஆண்டவர் ஒவ்வொரு ஒவ்வொரு சீசன்லையும் நமக்கு வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: காலத்தின் தேவையை மனதில் கொண்டு இந்த மாதிரியான நபர்களை கைரோஸ் மொமெண்ட்ல தேவனே நம்ம லைஃபுக்குள்ள கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. கவலையப்படாதீங்க, உங்க சீசனுக்குள்ள வர்றப்ப அந்த காலத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய நபரும் கட்டாயம் எழும்புவாங்க. எந்த காலத்துல எழும்பணுமோ அந்த காலத்துலதான் சாமுவேல் என்ன செஞ்சான்னா எழும்பினான். அந்த காலத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு நபரா தான் கத்தர் யாரை கொடுத்தார்னா
1: சாமுவேலை,
0: சாமுவேலை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: தீர்க்கதரிசிகளின் புத்தகத்துல சின்ன தீர்க்கதரிசிகள் இதுல தேங்க்யூ அப்பா, நன்றி.
1: ஏசையா ரட்சகரே.
0: ஆமோஸ்ல, ஆமோஸ்ல 8:11 பாருங்களேன். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும்.
1: ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல,
0: ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல,
1: கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார்.
0: அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி,
1: மறு சமுத்திரம் மட்டும்
0: வடதிசை தொடங்கி
1: கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள்.
0: சரியான ஒரு ட்ரவுட் சீசன், இந்த மாதிரியான ஒரு பீரியட் தான் சாமுவேல் நாட்கள் இருந்துச்சு. ஆனா 1 Samuel 3:1 வாசிக்கிறோம், அந்த நாள்ல கர்த்தருடைய பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது
1: இல்லை?
0: இல்ல. ஆண்டவருடைய வசனம் எப்படி இருந்துச்சா?
1: அபூர்வமா இருந்தது.
0: இந்த காலகட்டத்துல கர்த்தர் யாரை எழுப்புறார்னா அந்த காலத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய சாமுவேல் எழுப்புறார்.
1: ஆமென்.
0: 4:1 வாசிக்கிறப்ப ஆச்சரியமா இருக்கும், சாமுவேலுடைய வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம்
1: வந்தது.
0: பஞ்சத்துல ஆரம்பிச்சு பரிபூரணத்துல முடிஞ்சிச்சு.
1: 3:1
0: பஞ்சத்துல ஆரம்பிக்கும், 4:1 பரிபூரணத்துல என்னன்னா முடியும். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம்
1: வந்தது.
0: At that time, and the word of Samuel came to all Israel. Hallelujah. அது மூணாவது அதிகாரத்துல கடைசியில முடியும். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்பது தான் முதல் பேர்ஷபா வரையிலும் உள்ள சகல இஸ்ரவேலருக்கும்
1: விளங்கினது.
0: வெளிப்பட்ட நதி ஒட்டுமொத்த ஜனங்களுடைய மனசையும் நினைச்சிருச்சு. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறப்ப நிலத்துல நினையாத பகுதிங்கிறது நினையாத பகுதிங்கிறது இல்லவே என்னன்னா
1: இல்லை.
0: அண்ணால நினைச்சதே ஜனங்களுடைய இருதயத்தை நினைக்கிறதுக்காக. அண்ணால
1: நினைச்சதே ஜனங்களுடைய அநேக மனங்களை நினைப்பதற்காகத்தான்.
0: வசனத்தை கொண்டு நினைக்கிறதுக்காகவே கத்தர் அண்ணால என்ன செய்தார்?
1: நினைத்தார்.
0: காலம் வரும் பொழுது அந்த காலத்தின் தேவையை சந்திக்க கூடிய நபர்களையும் அபிஷேகத்தையும் கத்தர் தர்றார். சீசன் வர்றப்ப எவ்வளவு பெரிய தேவையை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியம் என்னன்னா
1: இல்லை.
0: அந்த காலத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு விளைச்சல் அந்த பீரியட்ல அறுவடை செய்யப்படும்.
1: ஆமென்.
0: வெயில் காலம் வந்த வாட்டர் மேலனுக்கு ஒரு அறுவடை இருக்கா?
1: இருக்கு.
0: மே மாசம் வந்தா பொங்கல் சீசன் வந்தா கரும்பு அறுவடை இருக்கா?
1: இருக்கு.
0: இந்த மாதிரியான ஒவ்வொரு சீசன் வர்றப்ப வெயில் காலத்தினுடைய தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான ஒரு அறுவடையை கத்தர் தர்றாரா?
1: தருகிறா.
0: கோடை காலத்தின் காரியம் குளிர்காலத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன் வர்றப்ப அந்த சீசனுக்கே உரிய ஒரு அறுவடையை கத்தர் வச்சிருக்கிறார். அதனால அந்த சீசனுடைய தேவையை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியம் என்னன்னா இல்ல. வெயில் காலம் வர்றப்போ ஐயோ இவ்வளவு வெயில் வாட்டி வதைக்குதே, எங்களுக்கு ஒரு குளிர்ச்சி தேவையே, இந்த குளிர்ச்சிய கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு உணவு இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்றப்ப அப்படி நொங்கு அப்பதான் வருது. பனைமரத்துல நொங்கு அவ்வளவு தூரம் எங்க பார்த்தாலும் எங்க ஏரியால வந்தீங்கன்னா அப்படி நொங்கு கடைகள் சும்மா ரோட்ல வந்து ஹைவேஸ்ல வச்சிருப்பாங்க. விதவிதமா நொங்கு கொலைகள் அப்படியே இருக்கும். அந்த வெயிலோட சூட்டை தணிச்சுக்கிறதுக்கான ஒரு விளைச்சல் ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறார்ல,
1: வச்சிருக்கிறார்.
0: அந்த வெயில் காலத்தின் தேவையை சந்திக்க கூடிய ஒரு விளைச்சல் அங்க இருக்குல்ல. அதே போல ஒவ்வொரு காலம் ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில வர்றப்போ தரிசனத்தின் பாதையில ஒரு குறிப்பிட்ட தேவை வரும் பொழுது சீசன் வர்றப்ப அந்த தேவையை சந்திக்க கூடிய ஒரு விளைச்சலையும் கத்தர் வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: இனிமே தேவையை குறிச்சு கலங்குறப்போ இந்த சீசன்ல வெயில் சீசன்ல எப்படி ஆண்டவரே நொங்கு வருது.
1: ஹல்லேலூயா.
0: பனைமரத்துல எப்படி ஆண்டவரே சரியா அந்த நாட்கள் அது என்னன்னா
1: வருகிறது.
0: அந்த மாதிரி இந்த காலத்தின் தேவைய சந்திக்கிறதுக்கான ஒரு விளைச்சல கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு.
1: வச்சிட்டாரு. ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அந்த மாதிரி அந்த தேவைய சந்திக்கக்கூடிய விளைச்சல் வந்து ஒரு தரிசனக்காரனுடைய உள்ளத்தை என்னன்னா அப்படி இளைப்பாற பண்ணுகிறது. ஆமென். செய்தியை கேட்கிறப்ப உங்களுக்கு இளைப்பாருதான் மனசு?
1: இளைப்பாருக்கு.
0: ஏன்னா இங்க இருந்து ஆறு பாயிரப்ப உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா இளைப்பாரிதான் ஆகணும்.
1: ஆகணும்.
0: ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு ஊழியக்காரனுடைய மனதை இளைப்பார பண்ணக்கூடிய காரியத்தையும் கத்தர் ஜனங்களுக்குள்ள இருந்து எழுப்புகிறார்.
1: Yes.
0: This is so amazing.
1: Amen.
0: பலருக்கு நாம ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆனா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய சிலரை கத்தர் இந்த ஊழியத்தின் பாதையில எழுப்பி தர்றப்ப அவங்க ரொம்ப யூனிக்கான ஆட்கள். இந்த நாட்களுக்கு முன்னாடி தந்தையவர்களுக்காக ஜெபிக்கணுங்கிற ஒரு ஜெப பங்காளர்களை குறிச்சு விஷயத்துல வர்றப்ப விழுதுகள் அப்படிங்கிற ஒரு குட்டி புஸ்தகம் நான் எழுதினேன். விழுதுகள். ஆலமரத்தை தாங்கிறதுக்கு என்ன வேணும்?
1: விழுதுகள்.
0: விழுதுகள் வேணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்மால் புக் அது. அதுலதான் இந்த டாபிக்கை நாங்கள் டீல் பண்ணியிருப்போம். ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அப்ப அநேகருக்கு நாம லட்சக்கணக்கான பேருக்கு கோடிக்கணக்கான பேருக்கு நாம ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரை கத்தர் வந்து ஊழியத்துல வச்சிருக்கிறார். நான் அவங்களுக்கெல்லாம் வச்சிருக்கிற பேர் என்னன்னா அவங்க தான் எங்களுடைய பெத்தானி.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஜீசஸ்க்கு எவ்வளவோ ஊழியம் செஞ்ச ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இளைப்பாடுறதுக்கு பெத்தானியால ஒரு வீட்டை வச்சிருந்தாரு ஆண்டவர்.
1: ஆமென்.
0: அங்க போய் தானே உரிமையா போய் உட்கார்றது, உரிமையா போய் சாப்பிடுறது, உரிமையா போய் எனக்கு இது கொண்டு வாங்க அது கொண்டு வாங்கன்னு சொல்றது. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எனக்கு எக் வேண்டாம், எனக்கு ஒரு சிக்கன் பண்ணி தரீங்களான்னு கேக்குறது. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ரெண்டு நாளைக்கு பேசாம இங்க தங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறேன்னு சொல்லி உரிமையா போய் ஸ்டே பண்றது.
1: டி மோகன் பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, ஆரம்ப காலத்தில் ஊழியத்தில் இருந்த அநேகர் இன்னும் கூடவே இருக்கிறப்ப ஊழியத்தின் நிமித்தம் ஏதாவது ஒரு அழுத்தம் வரும்போது பேசாமல் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு ஆரம்ப நாட்கள் இருந்து உங்களோட வீடு சின்ன வீடாக இருக்குமா அங்கே போய் ஏ அந்த சாப்பாடு செஞ்சு கொடு அப்படின்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆதி நாட்களில் தேவன் எப்படியெல்லாம் நடத்திட்டு வந்தார் அப்படி நல்லா பேசிட்டு இளைப்பாறிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வந்துடுவாரு. Hallelujah.
0: ரொம்ப உரிமையா இருக்கலாம், அங்க போய் ரிலாக்ஸா இருக்கலாம்.
1: Amen.
0: Feel it, hope.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன வேணாலும் நீங்க விரும்புற காரியத்தை நான் இதை சாப்பிட விரும்புறேன், அதை சாப்பிட விரும்புறேன், அதை செஞ்சு கொடுங்கப்பா, இதை செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க உரிமையா என்ன செய்யலாம்,
1: ஏக்கலாம்,
0: வீடு மாதிரி இருக்கலாம் நீங்க போய். உங்களுக்கு அந்த சங்கோஜம் என்னன்னா
1: இருக்காது,
0: இருக்காது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி ஜனங்களோட அமர்ந்து அவங்களோட நம்முடைய நேரத்தை செலவிடுறது. சோ ரெஃப்ரெஷிங் மோமெண்ட். ஓடிக்கிட்டே இருக்கிற தேவ மனுஷங்களுக்கு இந்த மாதிரியான ஓயாசிஸ், இந்த மாதிரியான பாலைவன சோலைகளை கத்தர் வச்சிருக்கிற.
1: அமேன்.
0: ஏலி மாதிரி இடம் இதெல்லாம் வந்துட்டு.
1: நீரூற்றுகளும் பேரிச்சம் பழம் மரங்களும் இருக்கிற இடம்.
0: அவங்க எல்லாம் நீரூற்று, அவங்க எல்லாம்
1: நீரூற்று.
0: எவ்வளவு செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன வராதுன்னா
1: திருப்தியே வராது,
0: சலிப்பே என்னன்னா வராது. எத்தனை முறை வீட்டுக்கு போனாலும் முகம் சுளிக்கிறதே என்னன்னா
1: இல்லை
0: இல்லை. அதுக்குள்ளயா நீங்க என்ன செய்றீங்கன்னா போறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஜீசஸ்க்கு எப்படி ஒரு பெத்தானி இருந்துச்சோ அதே போல ஒரு தரிசனக்காரனுக்கு ஆண்டவர் இந்த மாதிரியான தெய்வீக உறவுகளையும் தருகிறார்.
1: அமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: துணைமுறால் தீர்க்கதரிசி எலிசா எப்பெல்லாம் அந்த பக்கம் போறாரோ அப்பெல்லாம் அந்த வீட்டில் போய் என்ன செய்வார்னா
1: இளைப்பாறு
0: நேரம் இளைப்பாருவார்.
1: எஸ்
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ரெண்டு ராஜாக்கள்ல வசனம் அஞ்சா
1: நாலாவது அதிகாரம்,
0: நாலாவது அதிகாரத்துல வசனம்
1: எட்டு. பின்பு
0: ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது
1: அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள்.
0: ஓ, ஒரு நாள் ரிக்வெஸ்ட் பண்றா, தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு என்ன செய்யுங்கன்னா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப வருந்தி ஒரு ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக என்ன செய்யுங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஆஃப்டர் தட், அதான் முக்கியம், அந்த ஒரு நேரம் அந்த வீட்டுல போய் சாப்பிட்ட பிறகு after that அப்படிங்கற வேர்ட் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கு,
1: தமிழ்ல இல்ல,
0: தமிழ்ல இல்ல, ஆம்ப்ளிஃபைல afterward, afterward. அதுக்கு பிறகு whenever he passed that way he would stop there for something to eat.
1: அல்லேலூயா.
0: ஒரு முறை தான் வருந்தி கூப்பிட்டா, அந்த ஒரு முறை வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிட்டோன்னு தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சு வச்சு இது ஒரு தெய்வீக உறவு.
1: ஆமென்.
0: இவங்க வந்து இவங்க வந்து எவ்வளவு அற்புதமான விதத்துல நம்மளை கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசில அவருக்கு தெரியாது. அதனால எங்க வீட்டுக்கு வாங்க உங்க வீட்டுக்கு வாங்கன்னு 1000 பேர் வந்து போட்டி போட்டாலும் இவருக்கு வந்து எப்பவுமே போற வழியில அந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு அதுலயே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வீடு வந்து நம்மளை இளைப்பாற பண்ணுகிற ஒரு. அதனால அடுத்து எப்பெல்லாம் அந்த பக்கம் வர்றாரோ அப்பெல்லாம் நம்ம சூனேமுரால்கிட்ட சொல்லி வை, அந்த அந்த சுக்கா ஒன்று பண்ண சொல்லு, நல்லா நல்லா பண்ணுவான், முன்னந்தொடையில் அருமையாக செஞ்சு வைப்பா, நான் சொன்னேன்னு சொல்லு அவள்கிட்ட போய். யார்ட்டையுமே தீக்கு தரிசி இப்படி பேச மாட்டாரு, நான் பைபிள் இருக்கான்னு கேட்காதீங்க, நானே சொல்றேன். அந்த மாதிரி உரிமையா அங்கே போய் உட்காந்து சாப்பிட்ற ஒரு இடம். இவன் அதோட நிக்கல பாருங்களேன், அவள் தன் புருஷனை நோக்கி,
1: இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர்
0: பரிசுத்தவான் என்று காண்கிறேன்.
1: நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி
0: அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும்
1: மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். அல்லேலூயா.
0: என்னப்பா வர்றாரு தேவ மனுஷன், வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போறாரு, நம்மளும் ரிசப்ஷன்ல உட்கார வச்சு பேசி அனுப்பிச்சிரோம். இந்த மனுஷன் சாப்பிட்ட ஒன்னும் கொஞ்ச நேரமா என்ன செய்ய வேண்டாமா, ஒரு ஒரு ஓய்வு வேணாமா? எவ்வளவு தூரம் ஒரு எவ்வளவு தூரம் ஊழியம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஓய்வு வேணும் பாருங்க. அதனால நமக்கு ரூம் என்னன்னா இல்லை பேசாம மேல அவருக்குனே ஒரு ரூம் என்ன செஞ்சிருவோம், நம்ம கட்டிடுவோம்னு சொல்லி மேல ரூமை கட்டி மெத்தைய போட்டு கட்டில் வச்சு டேபிள் வச்சு அவர் ஸ்டடி டேபிள் வச்சு
1: குத்து விளக்கு
0: அவர் வாசிக்கிறதுக்கு டேபிள் லேம்ப் வச்சு, ஐயோ ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து அக்கறையோட பார்த்து பார்த்து அக்கறையோட
1: அக்கறையோட.
0: ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே
1: படுத்து கொண்டிருந்தான். என்ன
0: செய்து கொண்டிருந்தான்?
1: படுத்து கொண்டிருந்தான்.
0: அப்பர் ரூம் டு ரெஸ்ட். அண்ட் ஹி வெண்ட் அப் டு திஸ் அப்பர் ரூம் டு ரெஸ்ட்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா. எலிஷா கேம் பை பை ஹி தி நெக்ஸ்ட் டைம் எலிஷா கேம் பை ஹி வெண்ட் டு தி ரூம் அண்ட் லே டவுன் ஃபார் எ நாப். நினைச்சிருப்பாரு என்னையா எல்லாரும் வரிசையில நின்று நம்மளை போட்டு ஜோமுன்னு ஜோமுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வீட்டுல இருக்கிற இந்த குடும்பம் மட்டும்தான் நமக்கு நம்ம மேல அக்கறை எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி.
1: ஐயா எனக்கு ஜெபம் எல்லாம் பண்ணாதீங்க, நீங்க ஓய்வு எடுங்க.
0: நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிஃப்ட். அது எல்லாருக்கும் அந்த மாதிரி மைண்ட் செட் என்ன செய்யாதுன்னா வராது. ஆனால் சிலருக்கு அந்த எண்ணத்தை கத்தர் என்ன செய்யறாருன்னா கொடுக்குறாரு. ஜனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், வருஷம் வந்துக்கிட்டே என்ன செய்வாங்கன்னா
1: இருப்பாங்க.
0: அவ்வளோ நேரம் நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரமாவது புல்பீட்டில் நாம் நின்று மினிச்சு பண்ணியிருப்போம். அவங்க உட்காந்துக்கிட்டு செய்தி என்ன செய்யிருப்பாங்கன்னா
1: கேட்டுருப்பாங்க.
0: நம்ம நின்றுட்டு பிரசங்கம் பண்ணியிருப்போம். ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பிரசங்கம் பண்ணி முடித்த பின்னாடி எங்களை மாதிரி முதுகு வலிக்காரங்களுக்கு பெயின் ப்ராப்ளம் உள்ளவனுக்கு எப்படி இருக்கும், கடுகடுன்னு இருக்கும். ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி சீட்டில் உட்காந்தா நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனாலும் பாருங்க அந்த தேவையோடு இருக்கிற ஜனம் வந்து நின்று அவங்க காரியத்தை வேற யார்கிட்ட போய் பேசுவாங்க, நம்மகிட்ட தானே என்ன
1: செய்வாங்க,
0: அதுக்கு தானே அவங்க ஆசையா வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம டைம் என்ன செய்யணும், கொடுக்கணும். அவங்க ஒருத்தர் போய் அடுத்தவங்க போய் அடுத்தவங்க போய் அடுத்தவங்க போய் வரிசையில் நீ முந்தி நான் முந்தி நிற்கிறப்ப நமக்கு இங்கே கால் வந்து என்ன செய்யணும், இப்படி இப்படி மடிக்க இப்படி மடிக்க இப்படி இப்படி ஊழியக்காரன் காலை இப்படி உதையறான்னு சொன்னாலே அவனுக்கு என்னமோ பின்னாடி வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனா இந்த மாதிரி அவன் ரெஸ்ட்லெஸ்ஸா நின்று ஜனங்களை வந்து மெனிசி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் சிலருக்கு தான் அந்த மைண்ட் வருமாருங்களேன், அவங்க நம்மளே கவனிச்சுட்டு இருப்பாங்க. இந்த நேரம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு டீ கொடுத்தா நல்லா இருக்கும், இந்த நேரம் சின்னதாக ஒரு தண்ணி கொடுக்கணும், இந்த நேரம் ஒரு மாதிரி சிரமப்படுற மாதிரி தெரியுது, ஒரு சேர் எடுத்து என்ன செய்யணும்னா போடணும் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த அந்த கேரிங் வந்து எல்லாருக்கும் கத்துற என்ன செய்யறது இல்லைன்னா கொடுக்கறது
1: இல்லை.
0: இல்லையா இவங்க தான் நம்மளை என்ன செய்யறவங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்றவங்க.
1: அல்லேலூயா.
0: கொஞ்ச நேரம் நீங்க என்ன செய்யுங்க,
1: இளைப்பாருங்க
0: இளைப்பாருங்க. பவுலுக்கு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அவர் சொல்றாரு பவுல் மூலமா, அப்போஸ்தலனாய் பவுல் மூலமா இளைப்பாறுதல பெற்றுக்கொண்டவங்க நிறைய பேர். ஆனா அவர் சொல்றாரு 2 தீமோத்தேயு 1:16 ஒனேசுப்போருவோட வீட்டார குறிச்சு பேசுறப்போ, ஒனேசுப்போருவின் வீட்டாருக்கு கத்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக,
1: அவன் அநேகம் தரம் என்னை இளைப்பாற்றினான்.
0: அவன் அநேகம் தரம் என்னை
1: இளைப்பாற்றினான்.
0: இந்த யுகத்தின் அப்போஸ்தலன் சொல்றார், இந்த யுகத்துக்கான
1: அப்போஸ்தலன்
0: அப்போஸ்தலன் சொல்றாரு, அவன் அநேகம் தரம் என்னை இளைப்பாற்றினான்
1: இளைப்பாற்றினான்.
0: He often visited and encouraged me.
1: Hallelujah. Hallelujah.
0: துன்பத்தின் நடுவுல அவன் அடிக்கடி என்னை வந்து சந்திச்சு என்னை உற்சாகப்படுத்தினா, கண் கண்டங்களை உயிர்ப்பிச்ச மனுஷன். அவருடைய டஃப்பான நேரத்துல அவர் உற்சாகப்படுத்த ஒருத்தன் அடிக்கடி வந்திருக்கான்.
1: ஆமென்.
0: ஒரு வீடு அடிக்கடி வந்திருக்கு.
1: எஸ்.
0: எத்தனை வீட்டுக்குள்ள அவர் செய்தி போயிருக்கோம், ஆனா ஒரு வீடு அவரை தேடி திரும்ப திரும்ப வந்திருக்கு.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: For he often showed me kindness and ministered to my needs.
1: Hallelujah.
0: Hallelujah. என்னுடைய தேவைகளை சந்திக்கும்படி அவன் தான் அடிக்கடி என்ன செஞ்சான், வந்தான். Comforting and reviving and praising me like fresh air. அவன் வர்றப்பெல்லாம் அப்படி ஒரு கூல் பிரீஸ் வந்து முகத்துல அடிக்கிற மாதிரி.
1: எஸ்.
0: வெயில்ல வேர்த்து விறுவிறுத்து களைச்சு போய் உட்கார்ந்துருக்கிறவன் முகத்துல ஒரு குழுகுழுன்னு ஒரு காற்று அடிக்கும்னா அது எவ்வளவு எவ்வளவு சுகமா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி இந்த உணர்ச்சிப்பு ஒரு வீடு வர்றப்ப எல்லாம் என் மனசுக்கு அப்படி குழுகுழுன்னு இருக்கு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. மனசுக்கு எப்படி இருக்கு?
1: குழுகுழுன்னு இருக்கு.
0: குழுகுழுன்னு இருக்கு. I've been refreshed in that house many times. Many is the time I have been refreshed in that house.
1: Yes. Hallelujah.
0: Ella veedu nammala ilaipara pannugiradilla. Or ooliyakarana ilaipara pannumbadiyana andha darshanathin mela akkarai ulla avan carry pandra abhishegathinoda value purinjikittu avanudaiya kaaryathile gavanama irundhu அவனுடைய தேவைகளை சந்திக்கிறதுல முந்தி கொள்ளுகிற குடும்பங்களை ஒவ்வொரு தரிசனத்திலையும் கத்தர
1: வச்சிருக்கிறார்.
0: ஒரு கூல் பிரீஸ் வரும். அப்படி என்ன வரும்?
1: கூல் பிரீஸ்.
0: பிலமோனை குறிச்சு சொல்றாரு பாருங்களேன், 7வது வசனம். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியா உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம்.
1: ஆமென்.
0: Your love has given me much joy and comfort. Your love.
1: Hallelujah.
0: Amplified is சும்மா அட்டகாசமா இருக்கு பாருங்க. For I have derived great joy and comfort and encouragement from your love. Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: நீ எப்பெல்லாம் உன்னை நான் பார்க்கறனோ அப்பெல்லாம் இந்த அன்புக்குள்ள இருந்து எனக்கு தேவைப்படுற பெரிய சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் ஊக்கத்தையும் நான் என்னன்னா
1: அனுபவிக்கிறேன்.
0: உறிந்து கொள்ளுகிறேன்
1: மொண்டு கொள்ளுகிறேன். Hallelujah.
0: Because the hearts of the saints have been cheered and refreshed through you.
1: My brother.
0: நாமட்டேல பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள்.
1: Amen.
0: ஏதோ ஒரு ரசிகரை போல ஒருத்தர் மட்டும் பிடிச்சிக்கிட்டு செய்யற ஆள் இல்ல நீ. பரிசுத்தவான்கள், all the saints.
1: Yes.
0: To all the saints. நான் மட்டும் உன்னை குறித்து இந்த சாட்சி சொல்ல முடியாது.
1: எல்லா பரிசுத்தவான்களும்
0: இதை சொல்ல முடியும். ஏன்னா எல்லாரும் நீ வர்றப்ப எல்லாம் இந்த அனுபவம் எல்லாருக்கும் உண்டாக்குறது.
1: Yes.
0: So it's a calling. Body of Christ-ல இந்த மாதிரி யூனிக்கான நபர்களை கத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு,
1: வச்சிருக்கிறாரு. Hallelujah.
0: அப்ப நாம ஒரு இடத்துல நன்மை செஞ்சுட்டு பதில் நன்மையை அந்த இடத்துல எதிர்பார்க்க வேண்டாம், அதை விட்டு வெளியே வந்துருங்க.
1: Amen.
0: இவ்வளவு தூரம் நான் வந்து மெனக்கிட்ட எனக்கு ஒண்ணு என்னன்னா என்னுடைய எனக்குன்னு ஒரு நீடு இருக்கிறப்ப யாரும் என்ன செய்யலையே கண்டுக்கலையே அப்படின்லாம் நீங்க வருத்தத்தை எல்லாம் வச்சுக்கிறாதீங்க, வெளியே வந்துருங்க அதை விட்டுட்டு. அப்படி நீங்க நன்மை செய்ய வேண்டியது உங்க மேல விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது உங்க மேல விழுந்த
1: கடமை.
0: கத்திற்காக செய்யறோம், அவ்வளவுதான். ஆனா பதில் நன்மைய கத்தர் எங்க இருந்து எழுப்புவார்னு தெரியாது.
1: எஸ்.
0: நீங்க செஞ்ச நன்மைக்கான பதில் நன்மைய
1: எங்க இருந்து
0: எங்க இருந்தாலும் அவங்களை எழுப்புவார்.
1: ஆமென்.
0: எங்க இருந்தாவது எழுப்புவார், அவங்க எங்க இருந்தாலும் எழுப்புவார்,
1: எங்க இருந்தாலும் எழுப்புவார்.
0: சொல்லுங்க, எங்க இருந்தாலும்,
1: எங்க
0: இருந்தாவது எழுப்புவார்,
1: எங்க இருந்தாவது எழுப்புவார்,
0: எங்கே இருந்தாலும் எழுப்புவார்,
1: எங்கே இருந்தாலும் எழுப்புவார்.
0: புரியுதா இந்த தமிழ் உங்களுக்கு?
1: ஆமென்.
0: எங்க இருந்தா உனக்கு உதவி வரும், எங்க இருந்தாலும் வரும்.
1: எஸ்,
0: அவங்க எங்கே இருந்தாலும் வரும்.
1: ஆமென்.
0: உங்களை பார்த்து சில பேர் கேக்குறாங்க, நீ எல்லாம் என்னையா செய்வ, நாங்க இல்லாம உன்னால ஒன்னும்
1: செய்ய முடியாது,
0: செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு தரிசனக்காரன். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: You are a man of God.
1: Yes.
0: You are an apostle.
1: Amen.
0: You are a prophet. Hallelujah.
1: Hallelujah.
0: உங்க நீட சந்திக்க கூடிய ஒரு நபர், அவரை எங்க இருந்தாலும், எங்க இருந்தும் கத்தர் என்ன செய்வார்னா
1: எழுப்புவார்.
0: அவர் எங்க இருந்தாலும்
1: எழுப்புவார்,
0: அரண்மனையில் இருந்தாலும்
1: எழுப்புவார்.
0: Hallelujah. எங்க இருந்தியா வரும்னு கேட்கிறவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய பதில், எங்க இருந்தாலும் வரும்,
1: எங்க இருந்தாலும் வரும்,
0: அவங்க எங்க இருந்தாலும் வரும்.
1: Amen. Hallelujah. Hallelujah.
0: So, உண்மையா இருந்து நாம செய்ய வேண்டிய நன்மையை செய்து கொண்டே இருக்கும் பொழுது, ஏற்ற காலத்துல நம்முடைய தேவையை சந்திக்கக்கூடிய நபர்களை கத்தர் எங்க இருந்தாலும் என்ன செய்வார்னா
1: எழுப்புவார்,
0: எழுப்புவார்,
1: எழுப்புவார்.
0: இவங்க நன்மை செய்ய என்ன செய்யறது இல்ல, கணக்கே பாக்குறது இல்ல.
1: எஸ்,
0: கணக்கு பார்க்காம நன்மை செய்ய உண்மை வேணும்.
1: ஆமென்.
0: கணக்கு பார்க்காம நன்மை செய்ய
1: உண்மை வேண்டும்.
0: ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய கணக்கு பார்க்கிறாரா?
1: பார்க்கறதே இல்லை.
0: ஏன்னா அவருடைய உண்மை பெருசா இருக்கு.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: சோ, நன்மையை செய்ய வேண்டிய நன்மையை செஞ்சுட்டு ஒரு தேவ மனுஷன் ஆண்டவருடைய நேரத்துக்காக என்ன செய்யணும், காத்திருக்கணும்.
1: எஸ்,
0: நாம் தளர்ந்து போகாது இருந்தால்
1: ஏற்ற காலத்தில் அறுப்போம்,
0: அறுப்போம்,
1: அறுப்போம்.
0: நன்மை செஞ்சுட்டு நாம நம்முடைய நேரத்துக்காக காத்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய நேரத்துக்காக காத்திருக்கும் பொழுது, நமக்கு தேவைப்படுகிற நன்மைய நமக்கு செஞ்சு, நம்முடைய தரிசனத்தை தாங்கக்கூடிய உண்மையான நபர்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள, நம்ம எல்லைக்குள்ள ஆவியானவர் கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: பொந்தக்காரங்கிட்ட நீங்க பாத்திராத பந்த பாசத்தை ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற, ஏற்ற காலத்துல ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற நபர்களிடத்துல நீங்க பாப்பீங்க.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: இதான் தந்தையர்கள் சொல்லுவாங்க, ரத்த உறவோட திரு ரத்த உறவு தான்டா பவர்ஃபுல் அப்படின்னா.
1: ஆமென்.
0: அப்படியே ரத்த உறவா இருந்தாலும் அவங்களும் ரட்சிக்கப்பட்ட நபர்களா இருந்து தரிசனத்தை புரிந்து கொண்டவரா இருந்தா தான் அது அது அது சரியா இருக்கும்.
1: எஸ்,
0: இல்லைன்னா ரத்த உறவோட தரிசனத்தை புரிந்து கொண்டு நம்மோடு துணை நிற்கிற திரு ரத்த உறவுனுடைய இம்பாக்டே வந்து வேற.
1: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.
0: சொந்தக்காரங்கள்ட்ட பாத்திராத, சொந்த ஜனங்கள்ட்ட கண்டுராத பந்த பாசத்தை ஏற்ற காலத்துல ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற உறவுகளிடத்துல நீங்க பாப்பீங்க.
1: எஸ், அல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு விரோதமா எழும்பி சூப்பரா நடிச்சவங்களை பாத்தீங்க, ஆனா உங்க சார்பில் எழும்பி உங்களுக்காக துடிப்போட காரியத்தை செய்யறவங்களை இந்த கைரோஸ் மொமெண்ட்ல நீங்க பார்க்க போறீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: ஒரு ஆக்டிவான குரூப் உங்களை சுத்தி இருக்கும்.
1: எஸ்,
0: துடிப்போடு இயங்குகிற, உங்க ஹெட் குவார்டர்ல துடிப்போடு இயங்குற ஆட்கள் இருப்பாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த வசனத்தை ஆண்டவர் நினைப்பூட்டுறார் சங்கீதத்துல. ஐ திங்க் சங்கீதம் 100. 101 பாருங்க.
1: தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை
0: சேவிப்பான். உத்தமமான வழியில் நடக்கிறவன்
1: என்னை சேவிப்பான்.
0: My eye on salt of the earth people. Message parunga. But I have my eye on salt of the earth people. They are the ones I want working with me.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The bhoomiki uppa irukkravinga mela dhaan en kannu irukku.
1: Yes.
0: En kannu pora yaar mela?
1: Indha bhoomiki uppa irukkravan mela dhaan en kannu irukku.
0: அந்த மாதிரி ஆட்கள் தான் என்னோட சேர்ந்து பணி செய்யணும்னு நான் விரும்புறேன்.
1: ஆமென்.
0: I want them working with me.
1: Yes.
0: They are the ones I want working with me. Men and women on the straight and narrow, these are the ones I want at my side.
1: Amen. Hallelujah.
0: நீங்க ஒரு விஷனரினா இந்த மாதிரி டீம் உங்களை சுத்தி இருக்கும்.
1: Yes.
0: உங்களை சுத்தி இருக்கிறவன்ட்ட துரோகம் இருக்காது.
1: Amen.
0: என்றால்
1: ஏது மதிப்பு?
0: யோசேப்ப ரொம்பவே அண்டர்மைன் பண்ணிட்டாங்க. ரொம்பவே
1: அண்டர்மைன் பண்ணி
0: செஞ்ச நன்மைக்கு நல்ல வேண்டிய மட்டும் உறிஞ்சிட்டு கருவேப்பில மாதிரி ஆக்கிட்டான்.
1: எஸ், அண்டர்மைன் பண்ணி மைண்ட்ல போட்டான்.
0: கருவேப்பில மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா
1: தூக்கி போட்டுட்டாங்க. வெளி
0: கருவேப்பிலையாக யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்க. ஆனா ஜோசப்புக்கான சீசன் வந்தப்போ, ஆண்டவருடைய நேரம் வந்தப்போ, ஜோசப்போட வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய மனுஷனை ஆண்டவர் ஜோசப்போட எல்லைக்குள்ள கொண்டு வந்தார்.
1: ஆமென்.
0: ஜோசஃபையும் அந்த பெரிய மனுஷனுடைய எல்லைக்குள்ள கொண்டு போனார்.
1: எஸ்,
0: கைரோஸ்ல அது நடக்கும்.
1: எஸ், ஆமென்.
0: இதெல்லாம் மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, மாயா ஜாலம் இல்ல, சீசன்ல நடக்கிற அதிசயம்.
1: ஆமென்.
0: சீசன்ல நடக்கிற அற்புதம்.
1: அற்புதம்.
0: அவனை பார்த்த உடனே அவன் சொல்லுகிற அர்த்தத்தையும் அவன் சொல்லுகிற அந்த பகுதியை, அந்த காலகட்டத்தை கடப்பதற்கு தேவையான நிர்வாக முறைமையும் பாரோட்ட பேசினப்ப அந்த பெரிய ஆளு தான் முத முதல்ல ஜோசப் அண்டர்லைன் பண்றாரு.
1: எஸ், அல்லேலூயா,
0: அல்லேலூயா. உங்களை அற்பமான மனுஷங்க அண்டர்மைன் பண்ணிருக்கலாம், ஆனா உங்களை அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி பளிச்சுன்னு எல்லாத்தையும் காண்பிக்க கூடிய ஒரு நபரை இந்த சீசன்ல ஆண்டவர் உங்க விஷனுக்குள்ள கொண்டு வர்றாரு.
1: ஆமென்.
0: யோசேப்புக்கு நடந்துச்சா?
1: நடந்துச்சு.
0: அவித எல்லாரும் அண்டர்மைன் பண்ணாங்களா?
1: பண்ணாங்க.
0: ஆனா ஆண்டவரே ஏல பள்ளத்தாக்குல அண்டர்லைன் பண்ணாரா?
1: பண்ணாரு. ஹல்லேலூயா.
0: உங்களை ஹைலைட் பண்றதுக்குன்னே ஒரு மார்க்கர் வச்சிருக்கிறார் ஆண்டவர்.
1: எஸ்,
0: எப்பவுமே மார்க்கரோட வேலை என்னன்னா லெட்டரை வந்து ஹைலைட் பண்றது.
1: எஸ்,
0: உங்க சீசன் வருது பாருங்க, அதான் அந்த மார்க்கர்.
1: ஆமென்.
0: அந்த மார்க்கர், அந்த சீசன் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஹைலைட் ஆயிருவீங்க.
1: ஹைலைட்டர். ஹல்லேலூயா.
0: சீசன் உங்களை என்ன செஞ்சிரும்?
1: ஹைலைட்
0: பண்ணும். ஹைலைட் ஆக்கிரும்.
1: ஹல்லேலூயா.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சும்மா ஃபேர வந்து துடிப்போட காரியத்தை செய்யறாரு. என்ன, அவர் தானே தேசத்தின் அதிபதி, யார எங்க வைக்கணும் என்ன செய்யணும்னு சொல்லி அப்படி ஒரே நாள் கடகடன் உத்தரவுல எல்லாமே என்ன செய்யுதுன்னா
1: முடிஞ்சிருச்சு.
0: அதான் நாம தியானிச்சோம் கடந்த நாட்கள்ல, நேரம் நமக்காக ஸ்பீடா போகாது, ஆனா நேரம் வர்றப்ப எல்லாமே ஸ்பீடா நடக்கும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நேரம் ஸ்பீடா போகல, நேரம் ஸ்லோவாகவும் போகல, நேரம் வர்றப்ப எல்லாமே தீவிரமா நடக்கும், ஸ்பீடா நடந்து முடியும்.
1: ஆமென்.
0: யோசேப்புக்கு ஒரு 41 அதிகாரத்தை ஆதியாகமத்தில் வச்சிருந்தது போல உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சாப்டர் 41 வச்சிருக்கிறார்.
1: 41 வச்சிருக்கிறார். ஆமென்.
0: 25 தான் நமக்கு அந்த 41.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: சாமுவேல் 17 நடந்த மாதிரி 25 நடக்குது.
1: நடக்குது.
0: ஆதியாகமம் 41 நடந்த மாதிரி 25 நடக்குது.
1: வெறு வெறுன்னு நடக்குது.
0: ஆதியாகமம் 21 ஆபிரகாம் சாராளுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் 25 என்ன செய்யுதுன்னா
1: நடக்குது. நடக்குது.

0: நமக்கான காரியத்தை வந்து மார்க் பண்றப்போ காலத்துல நம்ம என்ன செய்வார்னா
1: மார்க் பண்ணுவார்,
0: தனியா ஹைலைட் பண்ணுவார். சீசன் வந்தப்ப முருதேக்காய தனியா ஹைலைட் பண்ணார்.
1: எஸ்,
0: 1 சாமுவேல் 17
1: தாவீத
0: தனியா மார்க் பண்ணி காட்டினாரு.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு நிறைய பேர் மார்க் போட்டாங்க. என்ன போட்டாங்க?
1: மார்க்.
0: இவனா நம்ம என்ன செய்ய போறான்?
1: ரட்சிக்க போகிறான்.
0: 1 சாமுவேல் 10 கடைசி வசனங்கள்ல சவுலுக்கு மார்க் போட்ட மாதிரி இவன்லாம் ஒரு ஆளு, இவன்லாம் வந்து நம்மள
1: நடத்து போறான்
0: அப்படின்னு சொல்லி 1 சாமுவேல் 10 சவுல என்ன செஞ்சாங்கன்னா, சவுலுக்கு என்ன போட்டாங்க?
1: மார்க்.
0: ஆனா ஆண்டவர் மார்க்காடா போடுறீங்க, நான் முன்குறிச்சவனுக்கு இப்ப நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருன்னு சொல்லி 1 சாமுவேல் 11 ஆண்டவர் தனியா யார மார்க் பண்ணிட்டார்னா,
1: சவுலை. அல்லேலூயா.
0: இந்த நாகாசு ஆவி வந்து கேலயத்துல இருக்கிற
1: யாபேசின்
0: மனுஷருக்கு விரோதமா வந்து ஒரு சேட்டை பண்ணப்ப, வேட்டை பண்ணவங்களெல்லாம் வேட்டையாடுறதுக்கு கத்தர் யார் அனுப்பினார்னா,
1: சவுலை அனுப்பினா.
0: கத்தர் மார்க் பண்ணி காமிச்ச உடனே ஒரு கூட்டம் எலும்பி சொல்லுது, எவன்டா மார்க் போட்டவன்?
1: யாருக்கு? சவுலுக்கு.
0: சவுலுக்கு. இவனா நம்மள
1: ரட்சிக்க போகிறவன்,
0: ரட்சிக்க போறவன் எவன்டா
1: சொன்னவன்,
0: சொன்னவன். அந்த வசனம் இருக்கா 1 சாமுவேல் 11
1: உடனே தான் சவுல் என்ன செய்வார்னா, 2 வசனம் அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார் அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றார். இருக்கிறேன் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, அதுக்குள்ளேயே ரசீர் மன்றத்தை நீங்க என்ன செய்றீங்க, சங்க ஆரம்பிக்கிறீங்க. நம்ம எல்லாம் அங்கண்டா உடற. அதனால உங்க காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மார்க் போட்டு இதெல்லாம் தேராது,
0: 2 காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மார்க் போட்டு இதெல்லாம் தேராது, இதெல்லாம் உருப்படாது, இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்னத்தை நாங்க சொல்லு உங்களுக்கு மதிப்பெண்களை போட்டு உங்களை மட்டம் தட்டுனாங்க. ஆனா கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டவர் உங்களை தனியா மார்க் பண்றாரு.
1: ஆமென்.
0: தனியா மார்க் பண்ணி காட்டுறாரு, பளிச்சுன்னு தெரிவீங்க.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: நீங்க வெளிச்சம், ஆனா நீங்க பளிச்சுன்னு தெரிகிற நேரத்துக்குள்ள கத்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்னா,
1: கொண்டு வந்து இருக்கிறார்,
0: கொண்டு வந்திருக்கிறாரு,
1: கொண்டு வந்திருக்கிறாரு.
0: அந்த நேரம் வர்றப்ப உங்களை அற்புதமான விதத்துல புரிந்து கொண்டு உங்களோடு பலர் இணைவார்கள்.
1: ஆமென்.
0: அடுத்து உங்களோட நான் பேச விரும்புற காரியம்,
1: ஹல்லேலூயா,
0: உங்க தரிசனத்துக்கு துணை செய்ய, இந்த பெரிய அப்போஸ்தல தரிசனத்துக்கு துணை செய்யக்கூடிய ஆட்களை உலகமெங்கிலும் இருந்து கத்தர் எழுப்புவார். உலகமெங்கிலும் இருந்து.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அடுத்து ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம், நாம யாருங்கிற வெளிப்பாடு நமக்கு இருந்தா மட்டும் போதாது, நம்மளை குறிச்ச வெளிப்பாடு உள்ள சிலரை கத்த நமக்கு தருவார். அவங்க வெறும் கனெக்ஷன் அல்ல, இந்த தரிசனத்தோடு பயணிக்கிற உறவுகள்.
1: ஆமென்.
0: சொந்தத்திட்ட பார்க்க முடியாத பந்த பாசத்தை, நம்மளை குறிச்ச வெளிப்பாடு உள்ள, நாம யார் என்பதை குறித்த வெளிப்பாடை பெற்ற நபர்களிடத்துல நம்மளால பார்க்க முடியும்.
1: எஸ்,
0: டிவைன் மொமெண்ட் வர்றப்போ, ஆண்டவருடைய கைரோஸ் வர்றப்போ, இந்த மாதிரியான டிவைன் கனெக்ஷன்ஸ ஆண்டவர் உறவுகளை நமக்கு தருவார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அங்கதான் ஒரு ஒரு ஆக்சலரேஷன் வரும் பாருங்களேன், பவர்ஃபுல்லா. இத குறிச்சு நாம அடுத்து தியானிக்க போறோம். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு அவங்களுக்கு.
1: ஆமென்.
0: அதனால எவ்வளவோ ஊழியத்துல கர்த்தர் எங்களை பயன்படுத்துறாரு. ஆனா என்னோட அருமை என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலையே தெரியலையே. சொந்த சபையே எனக்கு மார்க் போடுதே, சொந்த சபை எனக்கு
1: மார்க் போடுதே,
0: மார்க் போடுதே. நீங்க சொல்ற எல்லாத்தையுமா ஏத்துக்குறாங்க சொந்த சபையில
1: இல்லையே?
0: ஆனா நீங்க சொல்ற காரியத்தை விசுவாசிக்க கூடிய சிலரை கர்த்தர் வச்சிருக்கிறார்ல.
1: அதனால
0: தளர்ந்து போகாதிருங்கள். இது உங்களுடைய கைரோஸ் மொமெண்ட்.
1: எஸ்,
0: இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு பதிலே இல்ல, அறுவடையை வச்சிருக்கிறார்,
1: அறுவடையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
0: நீங்க விதைச்சதை விட உங்களுக்கு விளையிறது எப்பவுமே ஜாஸ்தி.
1: ஆமென்.
0: நீங்க விதைச்சிருக்கிற நபர்னா கண்டிப்பா இதுதான் அந்த கம்பீர சத்த அறுவடையின் நேரம்.
1: ஆமென்.
0: மணிமணியா உங்களுக்கு விளையும் பாருங்க.
1: எஸ்,
0: விளைஞ்சிருக்கு.
1: ஆமென்.
0: மணிமணியா மணிமணியா மணிமணியான ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க. அதான் அடுத்த டாபிக். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அதனால சேர உச்சாம இருங்க. This is your moment, this is your season, this is your time, God's time for you is ripen. உங்களுக்கான ஆண்டோட நேரம் அப்படி கனிஞ்சிருச்சு
1: கனிஞ்சிருச்சு.
0: அதனால பெரிய அறுவடை உங்களுக்கு இந்த சீசன்ல உண்டு. ஆமென்.
1: ஆமென்.
0: தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரி

0: இந்த மாதிரி எனக்கு மார்க் போட்டு என்னை மட்டம் தட்டுறாங்களேன்னு சொல்லக்கூடிய விரக்தியில, சோர்வில், சஞ்சலத்தில், இவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒரு பலனையும் பார்க்க முடியலங்கிற ஒரு சஞ்சலத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ மனுஷனோடும் மனுஷியோடும் நீ பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். உள்ளங்களை இளைப்பற பண்ணுகிற ஃபிலமோன்களை இந்த சீசன்ல நாங்கள் பார்க்க போறோம். அநேகம் தரம் எங்களை இளைப்பாற்றியும் சளிப்படையாத ஒனேசிப்போர் வீட்டார போன்ற உறவுகளை, திருரத்த உறவுகளை இந்த சீசன்ல நாங்கள் பார்க்க போறோம். தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே, இவ்வளவு தூரம் நான் பயன்பட்டோம், என்னோட மதிப்பு என்னன்னு தெரியலையேங்கிற விரக்தியில் இருக்கிற தேவ மனுஷங்களை மனுஷிகளை நீங்க மார்க் பண்ணி காட்டுகிற இந்த சீசனுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோட நீங்க பேசுங்க. குளோரியஸான காரியத்தை செய்கிற நேரத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்த ஆண்டவர், இந்த மாபெரும் திட்டத்தில் எங்களோட இணைஞ்சு பயணிக்கக்கூடிய உறவுகளையும் எங்க எல்லைக்குள்ள நீங்க கொண்டு வருகிற இந்த மொமெண்ட்டுக்காக ஆண்டவரே, we want to thank you and we are so grateful to you. இது நீங்க செய்யறது. இன்ன ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றார், எங்க இருந்து உனக்கு ஒரு உதவி வரும்னு கேட்கிற நபர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய பதில், எங்கிருந்தாவது வரும், அது எங்கே இருந்தாலும் என்னிடத்துக்கு வரும். எங்க இருந்து உங்களுக்கு வரும்னு உங்களிடத்துல கேள்வி கேட்கிறாங்க, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு இந்த கால நேரத்துல சொல்றாரு, அது எங்க இருந்தாலும் உன்னிடத்துக்கு வரும்படி நான் செய்வேன். சிங்காசனம் கிடங்குக்கு வந்ததை போல, சிங்காசனம் கிடங்க நோக்கி வந்ததை போல, பெரிய காரியங்கள் நீங்க இருக்கிற இடத்தை நோக்கி வருகிற நேரம் இது. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி, தேங்க் பண்றோம். இனி எங்களோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது, அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும்

கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

இன்றைக்கு கர்த்தருடைய உள்ளத்தை நாம் காண்போம். சுகமாக்குவது கர்த்தருடைய சித்தமா இல்லையா என்பதை நாம் பார்க்கும் போது அவருடைய உள்ளத்தையே இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரை இன்றைக்கு நாம் செல்ல போகிறோம். கர்த்தருடைய சித்தம் என்ன? மக்களை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன? நம்மை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன? நமக்கு அவர் என்ன விரும்புகிறார்? நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று கர்த்தருவார்? கர்த்தர் எனக்கு தீமையை நினைத்துக் கொண்டிருக்கிறாரா, நன்மை நினைத்துக் கொண்டிருக்கிறாரா? பழைய ஏற்பாட்டை சொல்லியிருக்க எருமையா தீர்க்கதரிசி சொன்னார், உங்களை குறித்த எண்ணம் எல்லாம் நன்மையான எண்ணங்கள் அதை வைத்திருக்கிறார். பெரிய நன்மையான எண்ணங்கள், தாட்ஸ் ஆஃப் சக்சஸ், உங்களை குறித்து நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் எல்லாம் எப்படி நம்முடைய பிள்ளைகள் வெற்றி அடைய வேண்டும், நல்லா இருக்க வேண்டும், முன்னேற வேண்டும், நல்லா படிக்க வேண்டும், மேல வர வேண்டும் என்று விரும்புகிறோமோ அது போலவே இன்னும் அதுக்கு மேலாகவே நம்முடைய கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார் என்பதுதான் உண்மை. அதைத்தான் இன்றைக்கு காணப்போகிறோம். தெய்வீக சுகத்திலும் இதுதான் உண்மை. தெய்வீக சுகத்தை குறித்து தேவனுடைய சித்தத்தை, அவருடைய உள்ளத்தை நாம் எப்படி காண முடியும், அவருடைய சித்தத்தை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும், அவருடைய சித்தம் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய சித்தத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவருடைய சித்தத்தை பார்க்கும் போது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் காண்போம். அவருடைய சித்தத்தை எங்கே காண முடியும்? வேத புஸ்தகத்தில தான் காண முடியும். அநேக வேத புஸ்தகத்தை நான் சொன்னேன் இல்லையா, ரூல் புக் மாதிரி நினைக்கிறாங்க, சட்ட புஸ்தகம். இந்த காலத்தில் நான் சபைக்கு போகும்போது பார்த்திருக்கிறேன், போன உடனே ஆரம்பிச்சுக்குவாங்க, இன்னைக்கு என்ன சட்டமோ பார்க்க வேண்டியதுதான், என்னென்ன ரூல் போடுறாங்களோ. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்த பாருங்க, சமீபத்தில் தஞ்சாவூர்ல, அங்க இப்ப பாரம்பரியமான ஒரு பெந்த ஒரு சபையில கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அந்த பிரசங்கர் பிரசங்கம் பண்ணாரு பாருங்க, சொல்றாரு, எங்களுடைய வேலையே இந்த சட்ட சபையினுடைய சட்ட திட்டங்களை உங்களுக்கு போதித்து இதை கடைபிடிக்கணும், இப்பதான் மோட்சம் போக முடியும், வேற ஒண்ணும் கிடையாது. சபையினுடைய சட்ட திட்டங்கள், சட்ட திட்டங்கள் வைத்திருக்கிறோம். என்ன சட்ட திட்டம், என்ன கலர்ல புடவ அணியணும், எவ்வளவு ஜாக்கெட், எவ்வளவு தூரம் வரணும், முடி எவ்வளவு நீளம் இருக்கணும், பேண்ட் எப்படி இருக்கணும், சட்டை எப்படி இருக்கணும், முடி எப்படி இருக்கணும், இதுக்கெல்லாம் சட்டத்திட்டம் வச்சிருக்கிறாங்க. போதிக்கிறார் பாருங்க, இதேதான் சொல்லிட்டு இருக்கிறார். பைபிளை பற்றி ஒண்ணும் கிடையாது, பைபிள் வசனமே ஒண்ணும் கிடையாது. அவங்க சட்டத்திட்டம் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் அது மோட்சி போறதுக்கு, இவங்களை பரிபூர்ணப்படுத்துகிறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட சட்டத்திட்டமா சொல்றாரு. அப்படி சொன்னார், நீங்க மோட்சம் போறதுக்காக, நீங்க அங்க போய் சேர்றதுக்காக, கரை சேர்றதுக்காக நாங்கள் ஏற்படுத்தின சட்ட திட்டங்கள், அதாவது இயேசு கல்வாரி சிலுவையில மரித்ததுனால நீங்க மோட்சம் போக முடியாது. அவர் என்ன, வெறும் மரித்தாரு தானே, அங்க ரத்தத்தை செஞ்சார், செத்து போனார், அவ்வளவுதான், உயிரோட எழுப்பினார் ஆண்டவர். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க அதுக்கு மேல ஒரு பெரிய சட்ட திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம். இதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து இதெல்லாம் செய்யும் போது நீங்கள் மோட்சம் போகலாம், கரையேறலாம் என்று போதிக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. அருமையானவர்களே, கர்த்தருடைய சித்தம் என்ன? இது ரூல் புக் இல்ல, இது கர்த்தருடைய வில், உயில், அவருடைய உள்ளத்தை வெளிப்படுத்துகிற உயில் இது. ஒரு தகப்பனார் மரிக்கும் போது உயில் எழுதி வைத்து மரிக்கும் போது அந்த உயிலை வாசிக்கும் போது அந்த ஆளுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் வெளிப்படுகிறது. யாரை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார், எண்ணத்தை வைத்துட்டு போயிருக்கிறார், அவருக்காக என்ன விரும்புகிறார் என்பது அப்படியே அப்பட்டமாகிறது. வெளிய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் அந்த உயில தெரிய வருகிறது பாருங்க. இந்த உயில், இது சட்ட புஸ்தகம் இல்ல, இது என்ன போடலாம், என்ன இந்த துணிமணி முடிய பற்றிய சட்ட திட்டங்கள் புஸ்தகம் இல்ல, இது உயில். கர்த்தர் நம்ம எவ்வளவா நேசிக்கிறார், நமக்கு என்னத்தை பெற்று தந்திருக்கிறார், நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அவருடைய சித்தம் என்ன, நோக்கம் என்ன, அவருக்கு நம்மை குறித்து இருக்கும் எண்ணங்கள் என்ன என்பதை குறித்த உயிலா இது இருக்கிறது. வேத புஸ்தகம் ஒரு உயிலா இருக்கிறது. எல்லாம் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து சொல்லுங்க, இது உயில். என்னுடைய பரலோக பிதாவினுடைய சித்தத்தை எனக்கு இது வெளிப்படுத்துகிறது. அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பையும் பரிவையும் மன உருக்கத்தையும் இரக்கத்தையும் எனக்கு இது வெளிப்படுத்துகிறது, அவ்வளவுதான். ஆகவே அதை வாசிக்கும் போது ஒரு லவ் லெட்டர் வாசிக்கிற மாதிரி வாசிக்கணும், அவ்வளவு வாஞ்சியா வாசிக்கணும். இதை வாசிக்கும் போது அவரை குறித்த அன்பு நமக்குள்ள ஒரு பெருக வேண்டும். இதை வாசிக்கும் போது நம்முடைய உள்ளங்கள் ஆச்சரியத்தால் நிரம்ப வேண்டும். அவரை இன்னுமா அதிகமா நேசிக்கணும். சட்ட புஸ்தகம் வாசிக்கிற மாதிரி வாசிக்க முடியாது, எனக்கு அதை பிடிக்க பிடிக்காது பாருங்க. சில ஆளுங்க எடுத்தோன்னே நான் காமிக்கிறேன் எங்க இருக்குது வசனம், நானும் எல்லாத்துக்கும் வசனம் காமிக்க முடியும், நான் காமிக்கிறேன் எங்க இருக்கு வசனம் பாங்க.
அஞ்சலத்து மூடி வைங்க பைபிள், அதுக்கு திறக்கவே திறக்காதுங்க. வசனத்தை உங்களுக்கு ஏத்த மாதிரி உபயோகப்படுத்துறதுக்கு பைபிள் இல்ல. இது உயிர், இது அன்பின் கடிதம், இது ஆண்டவரத்தனுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தும் ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. ஆண்டவருடைய உள்ளத்தை நாம் காண வேண்டும், அப்பேற்பட்ட ஒரு புஸ்தகம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய உள்ளத்தை பார்ப்போம். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவரா, அவர் நமக்கு தெய்வீக சுகத்தை விரும்புகிறாரா என்பதை குறித்து இன்றைக்கு பார்ப்போம். யாத்திராகமும் 15 அதிகாரத்துக்கு திருப்போம். சுகத்தை, தெய்வீக சுகத்தை குறித்து அநேக எண்ணங்களிலே சில தவறான காரியங்கள் இருக்கிறது. யாத்திராகமம் 15 அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு சுகத்தை குறித்த ஒரு வாக்கு தத்துவம். முதல் முதலாக தெய்வீக சுகத்தை குறித்த வெளிப்படையாய் பேசி கொடுத்த வாக்கு தத்துவம் இது. யாத்திராகமம் 15 அதிகாரம் 26 வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இது நிறைய பிரச்சனையும் உருவாக்குது இந்த வசனம். ஏன் என்று சொன்னால், அநேகர் இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எதோ வாசிக்கிறாங்கன்னு சொன்னா, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகள் வாசித்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தர் பாருங்க எகிப்தியர் மேல அவ்வளவு வியாதியை அனுப்பிச்சிருக்கிறார், கர்த்தர் தான் வியாதியெல்லாம் அனுப்புனவர் என்று சொல்லி அப்படி வாசிக்கிறார்கள். பாருங்க, எல்லா வேத வல்லுநர்களுமே இதை நியாயமாய் ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கர்த்தர் அவரது பேர் வரப்பண்ணின வியாதி என்று அல்ல, அதை காஸ் பண்ணதாக இங்க சொல்லவில்லை. காசிட்டிவ் சென்ஸ் என்று இருக்குது இலக்கணத்தில், அப்படி சொல்லவில்லையாம். எப்படி சொல்லி இருக்கிறான், பெர்மிசிவ் சென்ஸ், அதாவது அனுமதிக்கப்பட்டது, வியாதிகள் எல்லாம் அவர்கள் மீது வரும்போது அனுமதிக்கப்பட்டது என்கிற ஒரு விதத்திலே தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய, அவர் அந்த வியாதிகளை உண்டாக்கி அவர் அனுப்பி அவர் வதைத்தார் அவர் வாதித்தார் என்று எங்கேயும் அந்த விதத்திலே சொல்லப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். அது மாபெரும் உண்மை, அதை கவனிக்க வேண்டும். இங்கே கர்த்தர் வர பண்ணின என்று சொன்னது அவர் ஏதோ உற்பத்தி பண்ணி வர வைக்கிறது இல்ல. கர்த்தர் என்ன பரலோகத்தில் நிறைய வியாதியை வச்சிருக்கிறாரா, ஷெல்ஃப் நிறைய வியாதியை வச்சுக்கிட்டு எடுப்பா, எந்த ஷெல்ஃப் திறக்கலாம், இன்னைக்கு எந்த பூச்சி அனுப்பலாம், எந்த கிருமி அனுப்பலாம், எல்லா தீமைகளும் அனுப்பு இந்த உலகத்துல சாகட்டும் இந்த ஜனங்கள் அப்படி கிடையாது. பரலோகத்துல தீமையே கிடையாது, அங்க வியாதியே கிடையாது, அங்க கிருமியே கிடையாது, அங்க எந்த விதமான தீமைகளும் அங்கு வைத்து வைக்கப்படவில்லை. கர்த்தர் அதெல்லாம் அனுப்புறவர் கிடையாது. முதல்ல எப்படி வியாதி வந்தது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கிற போது வியாதியற்ற உலகம், மரணமற்ற உலகத்தை தான் உண்டாக்கினார். பிசாசானவன் பாவத்தை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்து மனிதனுடைய வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வந்து அந்த பாவத்தின் மூலமாக மரணம் பிரவேசித்தது என்று ரோமர் 5:12 வாசிக்கிறோம். மரணம் எப்படி பிரவேசித்ததுதான், பாவம் உள்ள வந்தது, இந்த பாவம் வந்து எல்லா தீமைக்கும் வழியை வகுத்தது, கதவை திறந்தது, அதன் விளைவாக மரணம். அந்த மரணத்துக்கு இடையில, வாழ்வுக்கும் மரணத்துக்கு இடையில பல விதமான வியாதிகளும் துன்பங்களும் எல்லாம் வந்து மனிதனை பிடித்துக் கொண்டது. பாவம், அந்த பாவத்தின் மூலமாக மரணமும் உள்ளே பிரவேசித்தது என்று வேத வசனம் எழுதியது. இப்படிதான் பிசாசானவன் பாவத்தை கொண்டு வந்ததன் மூலமாக மரணத்தையும் வியாதியும் நோயையும் பிணிகளையும் வேதனைகளையும் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் கொண்டு வந்து அவன் சேர்த்து வைத்தான். இது பிசாசனுடைய ஒரு பெரிய கிரியையா இருக்கிறது. கர்த்தரோ, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் சொல்றார். நான் தான் வியாதியை கொண்டு வந்தேன் இல்ல, நான் தான் வியாதி அனுப்புகிறேன் என்று சொல்லவில்லை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே இன்றைக்கு வியாதிகளும் துன்பங்களும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பிசாசு. முதலாவது, இன்றைக்கு யாராவது வியாதிப்பட்டால் நல்லா புரிந்து கொள்ளணும். சிலர் வந்து இதை தப்பா புரிந்து கொண்டு அனைவருக்கு போய் தப்பா சொல்லக்கூடாது, யாருக்காவது வியாதி இருந்தா உனக்கு ஏதோ பிசாசு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க சிலர். கிடையாது, வியாதி வந்து உலகத்துக்குள்ள பிரவேசித்து விட்டது, எல்லாரையும் ஆட்கொள்ளுகிறது, மரணம் எல்லாரையும் ஆட்கொள்ளுகிறது. எப்படி மரணம் வந்தது, பாவத்தின் மூலமா மரணம் உள்ள பிரவேசிச்சிருச்சு. அது காரணம் யார், பிசாசு. அப்போ ஒரு ஆள் மரித்தான், அவன் பாவம் செய்ததுனால மறித்துட்டான் அப்படின்னு சொல்லலாமா, கிடையாது. வேதம் சொல்லுகிறது எல்லாரும் மறிக்கிறார்கள்,
எல்லாரும் மறிக்கிறார்கள். ஏன் மறிக்கிறார்கள்? ஏன் மறிக்கிறார்கள் சொன்னால், பாவம் என்கிற ஒரு பெரிய சக்தி, மாபெரும் சக்தி இந்த உலகத்தில் பிரவேசித்து இந்த உலகத்தில் இன்றைய உலகத்தில் எல்லாரையும் அது ஆட்கொண்டு கொண்டிருக்கிறதாம். ஆகவே சிறு பச்சிளங்குழந்தைகள் கூட சில நேரத்தில் மறித்து போகிறார்கள். ஏன் என்று சொன்னால், இந்த பாவம் என்கிற தீய சக்தி இந்த உலகத்தில் பிரவேசித்து விட்டது, மனுக்குலத்தையே அது ஆட்டி படைக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? ஒரு பாவம் செய்யல. அப்புறம் ஏன் மறிச்சது? ஏன் மறிச்சதுன்னா, பாவம் உலகத்திலே இருக்கிறது. ஆகவேதான் அந்த குழந்தை அப்படி மறித்து போகிறது சில நேரத்தில். அப்படிதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே மறிக்கிறவர்கள பார்த்தோம், அல்லது வியாதிப்பட்டவர்கள பார்த்தோம், உனக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, பேய் ஒண்ணு ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்றது தவறு. ஏன் என்று சொன்னால், பிசாசு தான் முதல்ல கொண்டு வந்தவன். இன்றைக்கு அநேக நேரத்தில் பிசாசு இவைகளை பரப்புகிறான். ஆனால் வியாதிப்பட்டவர்களோ அல்லது மறிக்கிறவர்களோ தான் தனிப்பட்ட விதத்தில் பாவம் செய்ததுனால வியாதிப்பட்டார்கள் என்றோ மறிக்கிறார்கள் என்றோ அர்த்தம் ஆகாது. உலகத்துக்குள்ள பிரவேசித்து விட்டது, எல்லாரையும் அது பாதிக்கிறது. ஆகவே எல்லாரும் பாதிக்கப்படுகிறார்கள். அவ்வளவுதான் உண்மை. அதை அப்படி அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சத்தியம். அதுதான் வேத வசனம் நமக்கு போதிக்கிற ஒரு காரியம். இன்றைக்கு உலகம் தீமைகளால் நிறைந்த உலகம், வியாதி மரணம் பல விதமான வேதனைகள் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கிறது. அதுல யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள்? பல விதமான மக்கள் அதுல பாதிக்கப்படுகிறது. உலகத்தில் எல்லாரையும் அதை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இதன் மத்தியில கர்த்தர் ஒரு கூட்டம் ஜனங்களை மீட்டுக் கொள்கிறார். இங்கே 15 அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே யாத்திராமத்தில் 12 அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த மீட்பை படம் போட்டு காண்பிக்கிறார் ஆண்டவர். ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்க சொல்லி அந்த ரத்தத்தை சிந்தி நிலைக்கால்கள் பூச சொல்லி அதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள அவர்கள் இருந்து சொல்ல முடியாது, பின்னாடி இருந்து கொள்ள முடியாது சொல்லுகிறார். அந்த ரத்தம் அவர்களை பாதுகாக்கிறது, மரணத்திலிருந்து பாதுகாக்கிறது. மரண சங்காரதூதன் அவர்களை விட்டு கடந்து போகிறான். அதன் பிறகு அவர்கள் பயணமாகி சிவந்த சமுத்திரத்தை கடந்து அக்கறைக்கு அவர்கள் செல்லுகிறார்கள். அவர்கள் சென்ற பிறகு தேவன் கொடுத்த முதலாவது வாக்கு தத்துவம் இது. இவர்கள் யார்? இவர்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள். மீட்பை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாயும் அவருடைய ரத்தத்தின் மூலமாயும் நாம் மீட்கப்படுகிறோமே, அதை அப்படியே சித்தரிக்கிறது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி 12 இவர்கள் மீட்கப்பட்ட ஜனங்கள். இந்த மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் இது. இந்த உலகத்துல வியாதிகளும் நோய்களும் எல்லாரையும் தாக்கி கொண்டிருக்கிறது. பிசாசின் கிரியை இந்த உலகத்துல எல்லாரையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நானும் உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த வியாதிகள் நிறைந்த உலகத்துலதான் பரிகாரி தேவை, டாக்டர் தேவை, கர்த்தர் தேவை. கர்த்தர் சொல்றார், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் பிசாசின் சைட்ல இல்ல, உங்களுக்கு எதிராக நான் கிரியை செய்து கொண்டு இருக்கவில்லை. உன் மேல வியாதி அனுப்புகிற கர்த்தர் அல்ல, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இங்க இன்னொரு காரியத்தை கவனிக்கணும். நானே என்று சொல்லும் போது அது கடந்த காலத்தை மட்டுமல்ல, நிகழ்காலத்தை மட்டுமல்ல, எதிர்காலத்தை மட்டுமல்ல, அது எல்லா காலத்தையும் குறிக்கிறது. கண்டினியூஸ் பிரசன்ட், எல்லா காலத்தையும், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், எல்லாவற்றையும். இட்டர்னல், நித்தியத்தை குறிக்கும் வார்த்தை அது. நித்தியத்தை நமக்கு எடுத்து காட்டும் வார்த்தை அது. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு, ஐ ஆம் தி லார்ட் தட் ஹீலத் தி. ஐ ஆம் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமை குறித்து புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், பிஃபோர் ஏப்ரஹாம் வாஸ் ஐ ஆம் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் எப்பவுமே இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பெயர் ஐஎம். ஐஎம் என்று சொன்னால் ஐ வாஸ் இல்ல, இது ஐஎம் பிரசன்ட் டென்ஸ்ல இல்ல, அல்லது ஐ வில் பி இன் ஃபியூச்சர் டென்ஸ்ல இல்ல. அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், அப்படியே இருக்கிறேன். எந்த காலத்திலும், எல்லா காலத்திலும் நான் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அநேகர் நினைக்கிறார்கள், பழைய பாட்டு காலத்துல எல்லாம் கர்த்தர் வாதித்தார், கர்த்தர் வியாதி அனுப்பினார், புதிய ஏற்பாட்டு காலத்துல கொஞ்சம் திருந்தி அவர் இப்ப கொஞ்சம் நல்லவரா இருக்காருங்க. புதிய ஏற்பாட்டு இயேசு நல்லவர். அனைவருக்கு அதனால பழைய ஏற்பாடு பிடிக்கிறது இல்ல, பழைய ஏற்பாடு விட்டுருங்கன்றாங்க. அது வேணாங்க, அங்க வாஸ்த ரொம்ப வருத்தமா இருக்குது, ஆண்டவர் என்ன மாதிரி அக்கிரமம் எல்லாம் பண்ணிருக்காருங்க, பண்ணக்கூடாத காரியம் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவரா இருக்காரு. இயேசு மூலமா கண்டீர்கள் என்றார், நல்லவரா இருக்காருன்றா கிடையாது. பழைய ஏற்பாட்டிலையும் அவர் பரிகாரி தான், புதிய ஏற்பாட்டிலையும் அவர் பரிகாரி தான். சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வேற எதுவும் இருந்ததே கிடையாது.
வேற மாதிரி அவர் இருந்ததே கிடையாது. இப்படிதான் அவர் இருக்கிறார். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் மாறவில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரத்தத்தின் மூலமாக அவர்களுக்கு மீட்பை கொடுத்து மீட்கப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை காண்பிக்கும்படியாக அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் கொடுக்கிற முதல் வாக்கு தத்துவம் என்ன? தெய்வீக சுகத்தை குறித்த வாக்கு தத்துவம். அவர் சொல்றார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உனக்கு நான் சுகத்தை தருவேன், வியாதியை உன் பேரில் அனுப்ப மாட்டேன், உனக்கு சுகத்தை நான் தருகிற பரிகாரியாகிய கர்த்தர் என்கிற ஒரு மாபெரும் வாக்கு தத்துவத்தை அவர் கொடுக்கிறார். பிறகு நாம் இஸ்ரவேல் மக்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லுகிறான், அவர்கள் மத்தியிலே ஒருவர் கூட பலவீனன் இருந்ததில்லை என்று சொல்லி. இந்த மீட்கப்பட்ட ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியாய் பிரயாணப்பட்டு அவர்கள் வந்தபோது அந்த ஜன கூட்டத்தார் மத்தியிலே, மீட்கப்பட்ட மத்தியிலே ஒருவன் கூட பலவீனன் இருந்ததில்லையா? அதாவது கர்த்தர் அவர்களை மீட்டு அவர்களை மன்னித்து தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவருக்கு சரி சுகத்தை தர வேண்டும் என்பது அவருடைய மாபெரும் வாஞ்சையாகவும் நோக்கமாக இருக்கிறது. அவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஒருவனாவது பலவீனன் இருந்தது. 20 வருஷம் சரித்திரத்தை பார்த்தீர்கள் என்றால் வனாந்தரத்தில் அவர்கள் இருந்தபோது 20 வருஷம் அவர்களை எந்த நோயும் அவர்களை ஆண்டவில்லை. அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். தேவன் மெய்யாகவே அவருடைய பரிகாரியாகிய கர்த்தர் கர்த்தரார். அநேக நேரத்தில் தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் செய்து வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய பாதுகாப்பின் அந்த நிழல் அந்த கொடையிலிருந்து வெளியே போகும்போது பாருங்க, தேவனுடைய பாதுகாப்பு அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் ஒரு கொடையை போல இருக்குது. மழை பெஞ்சா ஊர்ல எல்லாரும் நனையிறாங்க, ஏன்னா கொடை வச்சிருக்கிறவன் நனையிறது இல்ல. அது போலதான் தேவனுடைய வாக்கு தத்தங்கள். கத்த சொல்றார், இங்க வா, என்னுடைய வாக்கு தத்தத்தை பற்றிக்கொள், என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு நட, நான் சொல்லுறதை ஏற்றுக்கொள், இதை கவனி கேட்டு செம்மையானவர்களை செய்து கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் இந்த கொடைக்குள்ள வந்துரு, நான் சொல்றதை கேளு, என்னிடத்துல வந்துரு, இங்க வா, இங்கதான் பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப அதற்கு அடியில் வருகிறவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். சிலர் வந்து எனக்கு அது வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் அந்த கொடையை தாண்டி வெளியே போய் விடுகிறார்கள். தேவனுடைய பாதுகாப்பின் அந்த வட்டத்தை கடந்து அவர்கள் செல்லுகிறபடினாலே அவர்களுக்கு பல தீமைகள் நேரிடுகிறது. தீமைகள் கர்த்தர் ஒன்னும் வானத்திலிருந்து அனுப்ப வேண்டியதில்லை. தீமை ஏராளமா உலகத்தில் ஏற்கனவே இருந்து கொண்டு இருக்கிறது. 20 வருஷம் பாருங்க, நல்லா இருந்தாங்க, 20 வருஷம் சுகமா இருந்தாங்க, 20 வருஷமாய் தெய்வீக சுகத்தை அனுபவித்தவர்கள், கர்த்தர் பரிகாரி என்கிறதை தத்ரூபமாய் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தவர்கள், 20 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா முரட்டாட்டத்தின் மூலமாக 16,700 பேர் அங்கே சாகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு அவர்கள் கர்த்தரிடத்தில் சேரும் போது மெய்யாகவே தேவன் நானே பரிகாரியாக கர்த்தர் என்பதை அங்கே நிரூபித்து காண்பிக்கிறார். மறுபடியும் அவர் வாக்குத்தத்தை மறக்கிறது இல்லை, அவர் மாறவே இல்லை. ஜனங்கள் மாறுகிறார்கள், ஆகவே பாதிக்கப்படுகிறார்கள். பல திரும்பி வரும்போது கர்த்தர் சொல்ற, நான் மாறல, நான் அப்படியேதான் இருக்கவா, நானே உன் பரிகாரியை கர்த்தர் சொல்றார். 20 வருஷம் சுகமா இருந்தார்கள். அதுக்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகு 19 வருஷம் சரித்திரத்தில் பார்த்தீர்கள், 19 வருஷம் அவர்கள் நன்றாயிருந்தார்கள், தெய்வீக சுகத்தில் நடந்தார்கள். 19 வருஷத்துக்கு பிறகு மோசேயை குறித்தும் தேவனை குறித்தும் அவர்கள் தீமையாய் பேசி முரட்டாட்டம் பண்ணின போது அங்கே ஃபயரி சர்பன்ஸ், அங்கே வனாந்தரத்திலே அங்கே சர்ப்பங்கள் வந்து அவர்களை கடித்து அநேக மாண்டு போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அநேகர் நினைக்கிறாங்க, பாருங்க ஆண்டவர் சர்ப்பத்தை அனுப்பிச்சிட்டாரு, சர்ப்பத்துல பரலோகத்திலிருந்து பேக்கேஜ் பண்ணி அனுப்பிச்சார் ஆண்டவர், சர்ப்பம் பரலோகத்தில் இல்ல, ஆண்டவர் சர்ப்பங்களை பரலோகத்திலிருந்து அனுப்புறது இல்ல, கடிக்கிற சர்ப்பங்களை அங்க வச்சு அங்க வச்சு விளையாண்டுட்டா இருக்காரு, கிடையாது. சர்ப்பங்கள் இந்த உலகத்துல இருக்குது. நீங்க நினைக்கிறீங்களா அந்த வனாந்தரத்துல சர்ப்பங்கள் இல்லாம இருந்ததுன்னு? அந்த வனாந்தரத்துல ஏராளமான சர்ப்பங்கள் இருந்திருக்கும், ஏராளமான சர்ப்பங்கள் அங்கே நடமாடிக்கொண்டுதான் இருந்திருக்கும். ஆனா இவர்கள் அந்த வனாந்தரத்தில் நடமாடும் போது ஒரு சர்ப்பமும் இவர்களை கடிக்கவே இல்லை. தேவனுடைய பாதுகாப்பு இவர்கள் மேல இருந்தது. வனாந்தரத்தில் எவ்வளவு சர்ப்பம் இருந்தாலும் இவர்கள் தேவனுடைய பாதுகாப்புக்குள் இருந்தபடினால அந்த சர்ப்பங்கள் இவர்களை கடிக்காமல் இருந்தது. என்றைக்கு இவர்கள் முரட்டாட்டம் பண்ணினார்களோ, தேவனுடைய பாதுகாப்பை அவர்கள் வெறுத்தார்களோ, தேவனை அவர்கள் தீமையா பேசினார்களோ, அன்றைக்கே அது அவர்களை வந்து பாதுகாப்பை விட்டு தாண்டி போயிட்டாங்க. அந்த சர்ப்பங்கள் அவர்களை
கடிக்க ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் அந்த சர்ப்பத்தை அனுப்பல. கர்த்தர் என்ன சொன்னார், இவர்கள் போய் திரும்ப மன்னிப்பு கேட்டு இவர்களுக்காக மன்றாடின போது, மோசேயும் ஆரோனும் மன்றாடின போது கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு போல எடுத்து ஒரு கம்பத்தை எடுத்து அது மேல வெண்கல சர்ப்பத்தை ஒன்னு செய்து அதை வைத்து அதை உயர்த்தி பிடி, அதை நோக்கி பார்க்கிற யாவரும் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லுகிறார். அங்கே சுகத்தை அங்கே அருளுகிறார், அவர்களுக்கு ஒரு நோக்கி பார்க்கறது கொன்ற தருகிறார். கடிக்கப்பட்டவர்கள், சாகிறவர்கள், சாகும் தருவாயில் இருக்கிறவர்கள் இந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்படுகிறது, அதை நோக்கி பார்க்கிறார்கள், அங்கே அவள் பிழைத்துக் கொள்கிறார்கள். இயேசு சொல்றார் புதிய ஏற்பாட்டிலே, யோவான் 3 அதிகாரத்திலே, வனாந்தரத்திலே மோசே சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவார் சொல்லி. அன்றைக்கு வனாந்தரத்திலே இயேசு சர்ப்பம் உயர்த்தப்பட்ட போது, வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட போது, அது கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவையை எடுத்து காட்டக்கூடியதா இருந்தது. அன்றைக்கு அவர் என்ன அறிவித்தார், இப்படி பண்ணுகிற இந்த பாவிகளுக்கு, பாவம் செய்கிறவர்களுக்கு அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக, அவர்களை சுகமாக்கும்படியாக, அவர்களுக்கு சுகத்தை அருளும்படியாக ஒரு பெரிய ஏற்பாடை நான் செய்திருக்கிறேன். என்னுடைய சொந்த குமாரனை கல்வாரி சிலுவையில வைக்க போகிறேன். இந்த கம்பம் சிலுவை, அது மேல வைக்கப்பட்டிருந்த வெண்கல சர்ப்பம் இயேசு தேவகுமாரன். எப்படி அவர் சர்ப்பமானார், எப்படி சர்ப்பமானார்னா, அவர் சபிக்கப்பட்டவரானார், நம்முடைய பாவங்களை சுமந்தது மட்டுமல்லாமல் நம்முடைய வியாதிகளையும் சுமந்தார் அவர் அப்படின்னு சொல்லி அந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு எடுத்து காண்பித்தார், அதை போதித்தார், மீட்பை போதித்தார். அந்த மீட்பில எப்படி சுகம் அடங்கி இருக்கிறது, சுகம்தான் தேவனுடைய சித்தம், சுகத்தை அருளுகிறவர் அவர், பரிகாரி ஆகிய கர்த்தர் என்பதை மறுபடியும் போதிக்கிறார். பரிகாரி ஆகிய கர்த்தர் சொன்னார், பிறகு சொன்னார், அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதி வியாதி உம்மத்திலிருந்து விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் சொன்னார். அதன் பிறகு அதை அப்படியே நிறைவேற்றி காண்பித்தார், 20 வருஷம் நிறைவேற்றினார். அவர்களே முரட்டாட்டம் பண்ண போதுதான் அவர் மீது தீமை வந்து நடந்தது. பிறகு திரும்பவும் 19 வருஷங்கள் அங்கே அவர்கள் சுகத்தை, தெய்வீ சுகத்தை அனுபவித்தார்கள். அவர்கள் திரும்பவும் முரட்டாட்டம் பண்ண போதுதான் தீமை வந்தது. மறுபடியும் அவர்கள் தேவனத்தில் திரும்பின போது தேவன் அவர்களுக்கு இந்த மீட்பில எப்படி சுகம் அடங்கி இருக்கிறது என்பதை காண்பிக்கிறார். கல்வாரி சிலுவையும் அதிலே கொல்லப்பட்ட கிறிஸ்துவையும் வனாந்தரத்தில் எடுத்து காண்பிக்கிறார். எவ்வளவு அற்புதம் பாருங்க, அங்கே எடுத்து நீங்கள் மீட்கப்பட போகிறீர்கள், உங்களுக்கு பாவம் மன்னிப்பு மட்டுமல்ல தெய்வீக சுகமும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு எடுத்து காண்பித்தார். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதக்காரன் அநேக நேரத்தில் எழுதும் போது இந்த சம்பவங்கள் எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்து எழுதுகிறான். 86வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். 86:5, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க, நல்லா அனுபவித்து சொல்லுகிறான், நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வருது, பிளென்டியஸ் இன் மெர்சி. யூ ஆர் பிளென்டியஸ் இன் மெர்சி. பிளென்டியஸ் இன் மெர்சி என்று சொன்னால் கிருபைக்கு அளவே கிடையாது. ஆண்டவருடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் அவருடைய பரிவுக்கும் தயவுக்கும் அளவே கிடையாதான். அவ்வளவு ஏராளமான கிருபை, இரக்கம். ஆக்சுவலா அந்த வேர்டு வந்து இரக்கம், இரக்கம் என்கிற, யாவர் மேலும் இரக்கம் மிகுந்தவராய் இருக்கிறீர். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இரக்கத்தில் இவர் ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றை இரக்கத்தில் பஞ்சமே கிடையாது, இரக்கத்தில் குறைபாடே கிடையாது, இரக்கத்திலே குறைவே கிடையாது. நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்டவர், மன்னிக்கிறவர், நல்லவர், நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் இரக்கம் மிகுந்தவராய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறான். அந்த கிருபை என்கிற வார்த்தை இரக்கம்னு போட்டீங்கன்னா நல்லா வழங்கும், ஏன்னா அதுதான் அந்த வார்த்தை, அதே வார்த்தை தான் இரக்கம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது அநேக இடங்களில். இரக்கம் மிகுந்தவர், தெய்வீக சுகம் என்பது தேவனுடைய இரக்கத்தின் ஒரு பங்காக இருக்கிறது. தேவன் இறங்குகிறார், சுகம் அளிக்கிறார். அநேக நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் வியாதி வந்த போலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் புறம்பாய் நடந்து தேவனை வெறுத்து தேவனை தள்ளின போதுதான் அவர்கள் அவைகளுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தார்கள். உலகத்தில் ஏற்கனவே அதெல்லாம் இருக்குது, தேவன் ஒன்றும் அதை அனுப்பல, வாசலை திறந்து விட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையில தேவனத்தில் வந்து மனம் திரும்பி அறிக்கை செய்து அதை விட்ட போது அவர்கள் சொஸ்தமானார்கள் என்று வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான், கர்த்தர் மிகுந்த இரக்கம் உள்ளவர்,
அவருடைய இரக்கங்கள் ஒன்று என்னவென்றால் அவர் குணமாக்குகிறார். அதுதான் தேவனுடைய சித்தம் பழைய பாட்டில் வெளிப்படுகிறது. சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், 103வது சங்கீதத்தை இருப்போம். 103 எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன உபகாரங்கள், எதை மறக்க வேணாம்னு சொல்லுகிறான். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் என்ன செஞ்சாரா மக்களுக்கு, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பாருங்க, கர்த்தருடைய எண்ணம் என்ன, அவருடைய உள்ளம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை பார்க்க வேண்டும். அப்படி உள்ளம் என்ன சொல்றார், நான் உன் மேல வியாதி அனுப்ப மாட்டேன், நானும் பரிகாரி ஆகிய கர்த்தர் அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதி வியாதியை விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், இரக்கத்தில் இரக்கம் மிகுந்தவன் நான், மன்னிக்கிறேன், உன்னை அரவணைத்துக் கொள்கிறேன், காக்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை விருத்தியாக்குகிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், நன்மையினால் உன் வாயை விருத்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. சிறு வயதுல எங்க வீட்டுல குடும்ப ஜபம் பண்ணும் போது எங்க பாட்டி அம்மா இருக்காங்க, எங்க அப்பாவுடைய அம்மா பழம்பெரு பெந்த வசத்துக்காரங்க. அவங்க இந்த வசனத்தை நாத்துமாவே கத்தரை சூத்திரி சொல்றோம் இல்லையா, அநேகம் பேர் இந்த முதல் இதை மட்டும் சொல்லுவாங்க, ரெண்டு வசனத்தை மட்டும். இவங்க விட மாட்டாங்க, 5வது வசனம் வரைக்கும் சொல்லும்பாங்க. அதனால எங்களுக்கு சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு. அதனாலயோ என்னவோ தெரியல, பிற்காலத்தில் எனக்கு கர்த்தர் நல்லவர் என்பது எனக்கு ரொம்ப தீவிரமா எனக்கு விளங்க ஆரம்பித்தது. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இது வரைக்கும் சொல்லும்பாங்க. கர்த்தர் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, வியாதிகளையும் குணமாக்குகிறவர். அக்கிரமங்களை எப்படி மன்னிக்கிறாரோ அது போலதான் வியாதியும் குணமாக்குகிறார். ஹீலிங் இஸ் ஆஸ் யூனிவர்சல் ஆஸ் யூனிவர்சல் மெர்சி ஆஸ் ஃபர்கிவ்னஸ். மன்னிப்பு எப்படி எல்லாருக்கும் ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கப்படுகிறதோ, அளவற்ற விதத்தில் கொடுக்கப்படுகிறதோ, அதுபோலவே வியாதி குணமாகிறதையும் தேவன்

குணமாக்குகிறாரா? உங்களை பற்றி ஒரு தீமையான எண்ணம் கத்தர் கிடையவே கிடையாது சொல்கிறார். எல்லா நோய்களையும் குணமாக, எல்லா அக்கிரமத்தையும் எப்படி மன்னிக்கிறோம் அது போல எல்லா நோயையும் நான் குணமாக்க விரும்புகிறேன். நீ சொத்தமா இருக்க வேண்டும், நன்றா இருக்க வேண்டும், பூரண குணமாக வேண்டும் என்றுதான் கத்தருடைய சித்தம். சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், 91வது சங்கீதம் முதலாம் வசனத்தை வாசிப்போம். அந்த நிழலை பற்றி பேசுறோம் இல்லையா, உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். பாருங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எத்தனை பேர் அந்த மறைவுல நிழல்ல இருக்கிறீங்க, இல்ல வெயில காஞ்சிட்டு இருக்கீங்களா? உன்னதமானவரின் மறைவு நிழல் நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் 91வது சங்கீதத்துல அவன் சொன்ன போது அங்கே கல்வாரி சிலுவை இன்னும் நிறைவேறவில்லை, மீட்பு நமக்கு இன்னும் உண்டாக்கப்படவில்லை. ஆனால் மீட்பை அவர்கள் அன்றைக்கு தத்ரூபமாய் கண்டார்கள். பலவிதமான டைட்ஸ் அண்ட் ஷேடோஸ், நிழலாட்டங்கள் மூலமாக அவர்களுக்கு போதிக்கப்பட்டது மீட்பு. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக, பலவிதமான பலிகளின் மூலமாக, வெண்கல சர்ப்பத்தின் மூலமாக, இப்படி பலவிதமாக இந்த மீட்பு போதிக்கப்பட்டது. அதெல்லாம் மனதில் வைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். வனாந்தரத்தில் எங்க தங்கியிருந்தாங்க அவங்க? வனாந்தரத்தில் காஞ்சிக்கிட்டுல ஏர் கண்டிஷன்ல இருந்தாங்க. இருக்கீங்களா? அந்த மேக ஸ்தம்பம் என்ன பண்ணிட்டு இருந்தது? ஏர் கண்டிஷன். கத்தர் ஏர் கண்டிஷன் நம்புறார், விசுவாசிக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? சில சொல்றாங்க, என்னையா அது ஏர் கண்டிஷன்? கர்த்தரை கேட்டீங்கன்னா சொல்லுவார், ஏர் கண்டிஷன் அவசியம், காய சொல்ல கர்த்தர். வனாந்தரத்துல ஏர் கண்டிஷன் ப்ரொவைட் பண்ணார் கர்த்தர். வனாந்தரத்தை அப்படியே கொடைக்கானல் மாதிரி ஆக்கிட்டாரு ஜம்மன். நான் மெய்யாகவே அதை நம்புறேன். ராத்திரில இருக்கிற குளிருக்கு அங்க அக்னி ஸ்தம்பம், இருட்டுக்கு வெளிச்சம், எல்லாத்தையும் அங்க கொடுத்தார் கர்த்தர். நல்ல ஒரு அருமையானவர்களே, அதுதான் சங்கீதக்காரன் சொல்ல, உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். God's absolute and total protection, அவருடைய பரிபூர்ண பாதுகாப்பும் பராமரிப்பும் தான் சங்கீதம் 91:16 வசனத்தை பார்ப்போம். இந்த சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவன், மறைவிடத்தில் இருக்கிறவன் என்னத்தை அனுபவிக்கிறான்? பல காரியங்களை அனுபவிக்கிறான். பல வசனங்கள் இதை கொண்டு குறித்து எழுதி கொண்டு வருகிறீன்ல, வாசித்தீங்கன்னா எல்லா தீமையிலிருந்து பாதுகாப்பு, வியாதியிலிருந்து பாதுகாப்பு, பிசாசின் மேல் ஜெயம், இப்படி பல காரியங்களை இங்கே சொல்லி கொண்டு வருகிறான் சங்கீதக்காரன். அற்புதமான சங்கீதம் இது. கடைசியா எல்லாத்துக்கும் முடிசூட்டுகிற விதத்துல ஒன்று சொல்லுகிறான் 16 வசனத்துல, இப்படி சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறவன், மறைவில் இருக்கிறவன் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கப்படுவான், ரட்சிப்பை அவன் காண்பான் என்று. நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பழைய ஏற்பாட்டில் அந்த உடன்படிக்கையின் கீழே அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்றால், அப்பேற்பட்ட ஒரு வாக்கு தத்தம், நானே உன் பரிகாரியாகி கர்த்தர் என்ற வாக்கு தத்தம், அப்பேற்பட்ட ஒரு கர்த்தர், அவருடைய அன்பு, மன உருக்கம், அவருடைய கிருபை, இரக்கம், அளவற்ற இரக்கம், இரக்கத்தில் ஐஸ்வர்யர். அந்த காலத்திலேயே அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவர் நோய்கள் எல்லாம் குணமாக்கி இப்படி எல்லாம் அவர்கள் ஆசீர்வதித்தார் சொன்னார். அந்த பழைய ஏற்பாட்டு மக்கள் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் மேலான உடன்படிக்கையின் கீழே மேலான ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவைக்கு பிறகு வாழ்கிற நமக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மெய்யாகவே நான் அவருடைய மறைவில் இருக்கிறேன், அவருடைய நிழலில் தங்குகிறேன், அவருடைய ஆசீர்வாதங்களை அந்த பழைய ஏற்பாட்டுக்கார ஆட்களை விட இன்னும் அதிகமாக நான் அனுபவிக்க முடிகிறது என்பதுதான் உண்மை இல்லையா? இதெல்லாம் பார்த்தோம் பழைய ஏற்பாட்டில். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை உள்ளத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். கிறிஸ்துவிலேதான் அவருடைய சித்தமும் உள்ளமும் திட்டவட்டமாய் இன்னும் அதிகமாய் வெளிப்படுகிறது. இன்னும் வெளிச்சம் போட்டு காமிக்கிறார். பழையாட்டு ஆதியாக முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த வெளிப்பாடு அப்படியே அதிகரித்துக் கொண்டே போகிறது. புதிய ஏற்பாட்டில் வரும்போது இன்னும் அதிகமாகிறது. தன்னுடைய சொந்த குமாரனை, அதாவது எபிரேயர் 13வது அதிகாரத்தில், எபிரேயர் 1வது அதிகாரத்தில் சொல்லும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து வாசிப்போம். எபிரேயர் 1வது அதிகாரத்திலே தன்னுடைய சொந்த குமாரனை அவர் அனுப்பி எப்படி தன்னை வெளிப்படுவதை குறித்து

0: இப்போ வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஒன்னு பிதாக்கள் திருவேவன் இந்த அதாவது நம்முடைய முற்பிதாக்களோடு பேசின தேவன், தன்னை வெளிப்படுத்தி காண்பித்த தேவன், அந்த வெளிப்பாட்டை தான் வாசித்துட்டு வர்றோம். அங்க என்னவா வெளிப்படுத்தினார்? நானே உன் பரிகாரியாக காத்திருந்து வெளிப்படுத்தினார். இப்படி வெளிப்படுத்தின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். குமாரன் மூலமா நமக்கு ஒரு காரியத்தை அறிவிக்கிறார், தன்னை குறித்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரமாயாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அதாவது இயேசுவை, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், அதாவது தேவனுடைய மகிமையின் பிரகாசம் இவர். தேவன் எப்பேற்பட்ட ஒளியா இருந்தாரோ அப்பேற்பட்ட ஒளியா இவர் இருக்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். கவனிக்க வேண்டும் முதலாவது பகுதி அந்த மூன்றாம் வசனத்திலே, இவர் அவருடைய மகிமின் பிரகாசமும், அதாவது இஸ் தி எக்ஸாக்ட் ரெப்ளிகா, அவரே தான். அவரையும் பிதாவையும் இவரையும் பார்த்தீங்கன்னா எந்த குறைவும் கிடையாது. அவர் என்னவோ அப்படிதான் இவர், அதுதான் அதன் அர்த்தம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், அவருடைய மகிமையை இவர் பிரகாசம் பட்டி காண்பிக்கிறார், லைட் போட்டு காண்பிக்கிறார், வெளிச்சமாக்கி காண்பிக்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து அவர் எப்படிப்பட்டவர், தேவன் எப்படிப்பட்டவர், பிதாவானவர் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த தன்மையின் சொரூபமாயிருக்கிறார். எக்ஸாக்ட் இமேஜ் ஆஃப் வாட் காட் இஸ். கிறிஸ்துவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேவன் யாரோ என்னவா இருக்கிறாரோ அவை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடாய் இயேசுகிறார், நிஜமான வெளிப்பாடாய். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து முழுமையாய் நமக்கு காண்பிக்கக்கூடியவராய் அவர் இருக்கிறார், தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார். தேவன் யார் பார்க்கணுமா? தேவனை அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய உள்ள தாய் கொள்ள வேணுமா? அவர் எவ்வளவு நல்லவர், உங்களை குறித்து அவர் என்ன எண்ணுகிறார் பார்க்க வேண்டுமா? இவரை பாருங்கள், அவருடைய தன்மை சொரூபமாய் இருக்கிறார் இவர் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் வந்து சொன்னார் அல்லவா, நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன், எதற்கு என்னுடைய சித்தத்தை அல்ல பிதாவுடைய சித்தத்தை செய்யவே நான் வந்திருக்கிறேன்னு சொல்றார். அதாவது லிட்ரலா அவர் என்ன பண்றார், பிதாவினுடைய சித்தத்தை செய்து காண்பிக்கிறார். He acts out God's will. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்றது கஷ்டமே கிடையாது. சுவிசேஷங்களை வாசித்தார், மத்தேயு மார்க் லூக்கா யோவான வாசித்தா தேவன் எப்படிப்பட்டவன் அறிந்து கொள்வதில் சந்தேகமே சித்தமே கஷ்டமே கிடையாது. தேவனுடைய சித்தத்தை தெரிய வேணுமா, எப்படிப்பட்டவன் காண வேணுமா, தேவனை அறிந்து கொள்ள வேணுமா? இயேசுவை பாருங்கள், அவர் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். He is acting out the will of God. என்னுடைய சித்தத்தை செய்ய அல்ல தேவனுடைய சித்தத்தை வந்து செய்ய வந்த என்று சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார். அவர் சொல்லுகிறார், பிதா எனக்குள் இருக்கிறார், அவர் கிரியைகளை செய்கிறார் என்று சொல்லுகிறார். அதாவது பிதாவே எனக்குள்ள இருந்து அவரே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நான் அல்ல, என்னுடைய சம் அல்ல, என்னுடைய வார்த்தைகள் அல்ல. அதான் சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். இயேசுவை கண்டா போதும், பிதாவை காண்கிறோம். இந்த இயேசுவை கொஞ்சம் காண்போம், எப்படிப்பட்டவர் இவர், தன்மையின் சொரூபம் இவர், தேவனுடைய தன்மையின் சொரூபமாயிருக்கிறார். புதிய ஏற்பாடு முழுக்க பாருங்க, மத்தேயு மார்க் லூக்கா யோவான்ல பாருங்க, எங்கும் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று பேதுரு சொல்லுகிறார். ஒரு வார்த்தையில சம்மரைஸ் பண்ணுகிறார், அடக்கமா சுருக்கமா சொல்லுகிறார். ஏசியார் என்ன செஞ்சார், அற்பனடெல்லாம் பிரச்சனைங்க, யாரு என்ன செய்வார்னு சொல்ல முடியாது, திடீர்னு அடிப்பார் திடீர்னு நொறுக்குவார் இல்ல. அவர் எங்கும் சென்று நன்மை செய்கிறவராய் சுற்றி தேடி தேடி நன்மை செஞ்சாராம். யாதேசத்துல தேடி தேடி போனாராம், பிசாசு பிடித்தவர்களை தேடி போய் அவர்களுக்கு நன்மை செய்தார், அவர்களை விடுவித்தார். இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் காண்கிறோம். மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானை ஆர்வமாய் வாசியுங்கள் பாருங்க. சில நேரத்தில் நிருபங்களை நாம் எம்பசைஸ் பண்ணுகிறோம், சில நேரத்தில் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானை எம்பசைஸ் பண்ணுகிறோம். ஒரு தடவை நான் இங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிருபங்களை எப்படி வாசிக்க வேணும்னு சொல்லி கிட்டு இருந்தேன், அதனால நிருபத்தை தான் வாசிக்கணும், இதை வாசிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கூடாது, அப்படி நாங்கள் போதிக்கிறது கிடையாது. வேத வசனத்தை முழுமையாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிருபங்கள் எதற்கு, எப்படி நமக்கு பொருந்துகிறது, இன்றைக்கு சபைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருந்துகிறது என்பதை கவனிப்பது முக்கியம். விசுவாசிகளாக இருக்கிற நாம் நிருபங்களிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ரோமர்கள் நிருபத்தை முழுமையாக படித்தோம். அதே நேரத்தில் சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். எந்த விதத்தில் முக்கியம்னா, தேவனை நாம் கண்கூட காண முடிகிறது. இயேசுவின் மூலமா, அவருடைய கிரியின் மூலமா, அவருடைய வார்த்தையின் மூலமா, அவருடைய செய்கையின் மூலமாய் தேவனை தரிசிக்க முடிகிறது. நாம் அங்கே அவரை காண முடிகிறது. ஆர்வத்தோடு அதை வாசிக்கணும். சொன்னவா, ஓல் ராபர்ட்ஸ் ஒரு புக் எழுதினார் அந்த காலத்துல, அவர் காட் இஸ் எ குட் காட் என்று சொல்லி அந்த காலத்துல எழுதிட்டார் பாருங்க. அவர் அதனாலதான் அந்த ஊழியம், அவர் அவருடைய ஊழியம் அப்பேற்பட்ட ஊழியமா இருந்தது. ஏன் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர் என்ற ஒரு பெரிய மாபெரும் அறிவு அவருடைய யூனிவர்சிட்டியில போய் அந்த காலத்துல நான் பார்த்தேன், எனக்கு மறக்கவே முடியாது. அவருடைய சரித்திரத்தை சொல்லுகிறார்கள். ஒரு ஒரு மல்டி மீடியா பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க, ரொம்ப ஹைடெக் பிரசன்டேஷன், ஒரு கொகை மாதிரி ஒரு இதுக்குள்ள கொண்டு போய் அவருடைய வாழ்க்கையை அப்படி சித்தரிக்கிறாங்க. அவருடைய படங்களை போட்டு அப்படி நிஜமா நமக்கு எதிர கண்ணுக்கு எதிர்த்து நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது சவுண்டும் அதனுடைய படங்களும் மூவிஸும் ஸ்டில்ஸும் போட்டு காமிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சொல்லுகிறார், ஒரு ஷூ கூட வாங்க கூட தகுதி இல்லாத ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு மனுஷன், ஒரு ஷூ, ஒரு செருப்பு கூட போட முடியாதான். அப்பேற்பட்ட ஒரு இனத்துல பிறந்தவர். அமெரிக்க ரெட் இண்டியர்கள் இருக்காங்க பாருங்க, அது மிக்ஸ்டு, அவரு வெள்ளக்காரர்களும் ரெட் இண்டியனும் மிக்ஸ்டு. அப்படிப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவர், ரொம்ப தரித்திரத்துல வாழ்ந்தவர், ஒண்ணுமே இல்லாதவர், ஒரு ஷூ கூட போட முடியாதான். அப்பேற்பட்ட இதுல பிறந்த, பிறந்தது மட்டும் இல்லாமல் காச நோயால் பாதிக்கப்பட்டு மடிக்கும் தருவாயில் இருந்தவர். சொல்லுகிறார், இயேசு எப்படி அவர் அனுபவித்தார் என்று காண்பிக்கிறார். அதுக்கு பிறகு எப்படி பெந்தகோஸ்து பிரசங்கியாரானார் என்பதை பற்றி சொல்லுகிறார். எப்படி பாடுபட்டார் சொல்றார். நான் காலேஜுக்கு போனேன், ரொம்ப இஷ்டம், படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம், எப்படியாவது வேத வசனத்தை நல்லா படிக்கணும்னு சொல்லி பிலிப்ஸ் யூனிவர்சிட்டியில போய் சேர்ந்தேன்னு சொல்றார். யூனிவர்சிட்டியில சேர்ந்தா காசு கட்ட முடியல, மனைவி இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, அப்பதான் வாலிபனா இருக்கிறார் அவர், கல்யாணம் பண்ணி குடும்பம் ஆயிடுச்சு. ஃபீஸை கட்ட முடியாம தத்தளித்து கொண்டு அவர் ஒன்னும் பண்ண முடியாம படிப்பையை நிறுத்திட்டாராம் கடைசியில. இன்றைக்கு அவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியை கட்டி அவர்கிட்ட ஒரு 300 பேர் பிஹெச்டி படிச்சவங்க வேலை செய்யறாங்க. இன்னைக்கு அப்பேற்பட்ட ஆளா இருக்கிறாரு. அந்த யூனிவர்சிட்டி மட்டும் $500 மில்லியன் கட்டி இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஷூ கூட வாங்க தகுதி இல்ல, காலேஜுக்கு போக முடியல, ஒரு சின்ன சர்ச்சில் நான் பாஸ்டரா இருந்தேன், அங்க எனக்கு சாப்பாடு கூட எனக்கு காசு கிடையாது, அந்த அளவுக்கு அந்த சபை இருந்தது. எனக்கு அந்த அவங்களால என்ன, எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு உதவி செய்ய முடியல அவங்களால, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருந்த நான் தேவனை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாட்டை பெற்றேன் என்று சொல்லுகிறார். அது என்ன வெளிப்பாடா? அதான் அவர் சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்கிற வெளிப்பாடு. கர்த்தர் நல்லவர் என்கிற வெளிப்பாடு. கர்த்தர் நல்லவர்னா என்ன? அவர் என்ன வேணா செய்யலாம்னு அர்த்தம் இல்ல, எனக்காக அதை செய்வார் என்பதுதான் கர்த்தர் நல்லவர் என்பது அர்த்தம். அந்த குஷ்டரோகி வந்து இயேசுவத்தில் கேட்கிறான், இல்லவா உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். சுத்தமாக்க முடியுமா என்பதை பற்றி அவனுக்கு பிரச்சனையே கிடையாது, அது அவனுக்கு தெரியும் சுத்தமாக்குவார்னு. ஏன்னா எல்லாரையும் சுத்தமாக்கி இருக்கிறாரு. 10 குஷ்டரோகியை சுத்தமாக்கி இருக்கிறாரு, இன்னும் எத்தனையோ பேர் சுத்தமாக்கி இருக்கிறாரு, மருத்துவர் கூட எழுப்பி இருக்கிறாரு. அவரால் முடியாதுன்றது அல்ல, அவனுக்கு நல்லா தெரியுது அவரால் முடியும் என்று. உமக்கு சித்தமா நீர் விரும்புகிறீரா, எனக்கு நான் சுத்தமாக வேணும் விருப்பமா, அது உங்களுடைய வாஞ்சையா என்பதுதான் அவனுக்கு சந்தேகம். பாருங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குனாரு. அவனுக்கு ஒரே வார்த்தையில அவர் பதில் சொன்னார், ஒரே சென்டென்ஸ்ல, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு. எனக்கு அது ரொம்ப பிரியம், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு. அதுதான் என்னுடைய நோக்கமே, அதுக்காக நான் வந்திருக்கிறேன். உன்னை சுத்தமாக்குவதற்காக, உன்னை விடுவிப்பதற்காக, உன்னை சுகமாக்குவதற்காக, உன்னை நல்லா பார்க்கும்படியாக, உன்னை ஆசீர்வாதமாய் காணும்படியாக, உன்னை சாபங்களிலிருந்து மீட்கும்படியாக, உன்னை விடுவிக்கும்படியாய், பிசாசுடைய சங்கிலியிலிருந்து உன்னை விடுவி காக்கும்படியாக வந்திருக்கிற சுத்தமாக, சித்தம் உன் சுத்தமாக. அதுதான் என்னுடைய இயேசு. இதை குறித்த வெளிப்பாட்டை யார் பெறுகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும். கர்த்தர் நல்லவர் என்கிற வெளிப்பாடு அது பெற்றாராம். நான் சொல்றேன், அதை பெற்றதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. அவர் எழுதுறார் அந்த புத்தகத்தில், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர கர்த்தர் நல்லவர் எப்படி நல்லவர் என்பதை அவர் எழுதுகிறார். இப்படி எப்படி எல்லாம் அவர் நல்லவர், எப்படி எல்லாம் நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனா அவர் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டுல இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானை படித்தேன்றாரு. 200 தடவைக்கு மேல முழங்கால் படிட்டு படித்தேன்ற. என்னதான் கர்த்தர், இவர் யாரு, இந்த தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி என்னை காண்கிறார், எப்படி என்ன பார்க்கிறார், அவர் அவருடைய எண்ணங்கள் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய உள்ளம் என்ன, அவருடைய உள்ளத்துல என்ன இருக்கிறது பார்த்தாரு. என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான் சொல்லி இருக்கனால பாத்துருவோம், இன்னைக்கு இவரை பார்ப்போம் சரியான்னு சொல்லி இயேசுவை குறித்து படிக்க ஆரம்பித்தாராம். சொல்றார், படித்த பிறகுதான் எனக்கு அறிவே வந்தது இவர் யார் என்று. இயேசுவிலே நான் தேவனை காண்கிறேன். அதுதான் அவர் எழுதினார், மை காட் இஸ் எ குட் காட் என்று சொல்லி. இது அநேகர் பிற்காலத்துல தான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள். எபிஸ்கோபேலியன் சபை என்கிற பெரிய பாரம்பரிய சபை ஒன்று இருக்கிறது, ரொம்ப பாரம்பரிய அங்கே அங்கேயெல்லாம் போட்டு ரொம்ப பாரம்பரியமா இருப்பாங்க அவங்க. அப்பேற்பட்ட சபையில இதை குறித்து ஒரு பெரிய சர்ச்சை. கத்தர் நல்லவரா என்ன, அவர் சோமாக்குவது அவர் சித்தமா என்ன, சோமாக்குறாரா சோமாக்குவாரா ஆக்க மாட்டாரா, வியாதியை தர்றாரா இல்லையா, இப்படிங்கிறது குறித்து பெரிய ஒரு சர்ச்சை எழுமினது. ஆகவே ஒரு பெரிய கமிட்டி அமைத்து இதை ஆராய சொன்னாங்க. ஆராய சொல்லி இந்த அமெரிக்காவில இந்த எபிஸ்கோபல் சர்ச் பெரிய ஒரு சபை ஸ்தாபனம், பாரம்பரிய சபைகள் மத்தியில இந்த தெய்வீக சுகத்தை குறித்து ஆராய்ந்து அவர்கள் இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானை படித்து இயேசு சுகமாக்கினது நோக்கம் என்ன, ஏன் அவர் சுகமாக்கினார், அது என்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆராய்ந்து பார்த்து விட்டு அந்த கமிட்டி நல்ல படித்த நல்ல ஆட்கள் இவர்கள் இந்த முடிவுக்கு வந்தார்களாம். அவருடைய முடிவு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஹீலிங் ஆஃப் தி சிக் பை ஜீசஸ் வாஸ் டன் அஸ் எ ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் வில் ஃபார் மேன். இயேசு ஜனங்களை சொஸ்தமாக்கினது, அவர் பூலோகத்தில் வாழ்ந்த போது ஜனங்களை சொஸ்தமாக்கினது என்பது தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று செய்த செயல். அவங்க சொல்றாங்க பாரம்பரிய சபை, therefore no longer can the church pray for the sick with the faith destroying qualifying phrase if it be thy will. தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாகவே அவ்வளவு பேரை சுகமாக்கி தேவனையே இயேசு வெளிப்படுத்துகிறார். ஆகவே இனி யாரும், நல்ல கவனிங்க, எபிஸ்கோபல் சபையில சொல்றாங்க, இனி யாரும் எந்த விசுவாசியும் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குவது, உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும் என்கிற விசுவாசத்தை கெடுக்கிற அழிக்கிற ஜபத்தை செய்யவே கூடாது. ஏனென்றால் சுத்தமாவது சுகமாவது அவருடைய சித்தம் என்பதை இயேசு வெளிப்படுத்தி விட்டார், இன்னும் அப்படி ஜெபிக்காதீங்கன்னு அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். They made a proclamation throughout the church. இனி அப்படி ஜெபிக்காது, சுகத்துக்காக ஆண்டவரே உங்க சித்தமானால் சுத்தமாக்கும் சுகமாக்கும் ஜெபிக்காதீங்க, ஆண்டவரே என்னை சுகமாக்கினபடியால் உமக்கு நன்றி, கல்வாரி சிலுவையிலே என்னுடைய நோய்களை சுமந்து தீர்த்தபடியால் உமக்கு நன்றி, சாபங்களை போக்கினபடியால் நன்றி, வியாதியின் சங்கிலிகளை முறித்தபடியால் நன்றி, சுமந்து தீர்த்தபடியால் நன்றி, சுகம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளின் அப்பமாயிருக்கிறபடியால் நன்றி என்று சொல்லி அப்படி ஜெபிக்க சொன்னார்கள். உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும் என்று ஜெபிக்க வேண்டாம் என்று அந்த சபை கட்டளையிட்டது, சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது. தேவனுடைய உள்ளத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு கூட விசுவாசம், சுகத்துக்கு விசுவாசிக்க வேண்டும் என்றால், தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்றால், faith rests on more than ability. வெறும் கர்த்தரால் முடியும் என்கிறதுல விசுவாசம் இல்ல, விசுவாசம் அதுல நிக்கிறது இல்ல, கர்த்தரால் முடியும் என்கிற அது எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. நீங்க எந்த விசுவாசியும் எடுத்துங்க, அவங்க விசுவாசி கர்த்தரால் முடியும், கர்த்தரால் எல்லாம் முடியுமா, எல்லாம் முடியும்பா, ஆமென்பா, அல்லேலூயாம்பா. ஆனால் உங்களை சுகமாக்க அவர் சித்தமா இருக்கிறாரா, அதுலதான் சந்தேகம். உங்களுக்கு தெரியலங்க, கர்த்தர் ஏதோ நோக்கம் வச்சிருக்கிறாரு, எதுக்கோ கொடுத்திருக்கிறாரு. இது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆகவே faith rests on more than ability. கர்த்தரால் முடியும் என்கிறதை விட நான் அதிகமா விசுவாசத்தான் விசுவாசம், விசுவாசம் அதுலதான் நிற்க முடியும். முடியும் என்பது மட்டுமல்ல, கர்த்தர் சித்தமாயிருக்கிறார், அவருடைய உள்ளம் இதுதான், அவருடைய நோக்கம் இதுதான், அவருடைய வாஞ்சை இதுதான் என்கிற இதை நாம் காண வேண்டும். சுவிசேஷத்துல சில வசனங்களை துரிதமாய் நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:40. நீங்களே சில வசனங்களை வாசித்துக் கொள்ளலாம், எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை, சில வசனங்களை வாசிக்கிறேன் என்று சொன்னால், தேவனை நாம் காண வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் யார் என்பதை காணும்படியாய் சில அதை ருசி பார்க்கிறதுக்காக சில வசனங்களை வாசிக்கிறேன். 4:40 லூக்கா. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ள பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். என்ன காண்றீங்க, தேவன் எப்பேற்பட்ட தேவன் இவர். இவரை சூழ்ந்து கொண்டு வியாதியஸ்தில் கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மீதும், எல்லார் மீதும், ஒரு ஆள் விடாம எல்லார் மீதும் இவர் கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 4:00 போவோம். மத்தேயு 4:23-25. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களின் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுத்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். மறுபடியும் இங்கே தேவனை நாம் காண்கிறோம். எப்பேற்பட்ட தேவன்? எல்லாவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் சொஸ்தமாக்குகிற தேவன், எல்லாரையும் அவரிடத்துல வந்த யாவரையும் சொஸ்தமாக்குகிற தேவன். மத்தேயு 9 திருப்போம். 9:35 பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுத்தமாக்கினார். எங்க பார்த்தாலும் இதுதான் வாசிக்க முடியும். சுவிசேஷத்தை வாசித்து பாருங்க. ஓரல் ராபர்ட் செஞ்சதே செய்து பாருங்க. நீங்க வேணா திரும்ப திரும்ப வாசித்து பாருங்க. மனுஷன் 200 மணிக்கு தேடி பார்த்துட்டார், அலசி பார்த்துட்டார். எங்கேயாவது இருக்கா இவர் கட்டவர்னு? எங்கேயாவது தீமை செஞ்சாரா? எங்கேயாவது யாருக்காவது என்னத்தையாவது யாரையாவது என்னமாவது பண்ணாரா? தீமையை செஞ்சாரா? ஒரு இடத்துல கூட கிடையாது. எங்க பார்த்தாலும் சுற்றி தெரிந்து நடந்து எல்லாருமே கை வைத்து எல்லாரையும் சொஸ்தமாக்கி விடுதலையாக்கி பிசாசு பிடித்தவர்களை திமிர்வாதக்காரர முடவர்களை செவிடர்களை எல்லாம் சொஸ்தமாக்குறதுதான் அவருடைய வேலையா இருந்தது. இதை நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் காண வேண்டும். இதை கண்டால் தேவன் என்னை சுகமாக்க விரும்புகிறவர், தேவன் என்னை சுகமாக்குகிற அவரே பரிகாரியாகிய கர்த்தர் என்பதிலே ஆழமான நம்பிக்கை நமக்குள்ளாக பெருகும். நம்முடைய கண்கள் அதை காண வேண்டும். சுகமாக்குகிற தேவன் என்னுடைய தேவன், என்ன தேடி வருகிறவர் அவர். சுகமாக்குறதுக்காக நன்மை செய்வதற்காக அவருடைய கண்கள் எங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. நன்மைகளை செய்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம் 9:35 35 வாசித்தேன், அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பின் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களையும் சிதறப்பட்டவர்களுமாயிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அதாவது இவர் போய் சுகமாக்குனது மட்டுமல்ல, இவ்வளவு ஜனங்க இருக்காங்களே, இவ்வளவு பேர் வியாதியா இருக்கிறாங்களே, இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்களே, இவ்வளவு பேர் இப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் என்ன பண்ணாராம், அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், இன்னும் நிறைய ஆட்கள் தேவைன்னு சொல்லி 10:1 வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி தான் தனக்குள்ள உள்ள இருக்கிற அந்த உள்ளத்தை வெளிப்படுத்தினது மட்டுமல்லாமல், தான் சுகமாக்குகிறார் என்பதை வெளிப்படுத்தினது மட்டுமல்லாமல், தான் சுகமாக்குறது போதாது, இந்த தேவகுமாரன் மனுஷ ரூபத்துல வந்திருக்கிறதுனால எங்கும் பயணம் செய்து எல்லா இடத்துக்கும் போக முடியாது, எல்லாரையும் தொட முடியாது, எல்லாருக்கும் சுகத்தை தர முடியாது, அந்த அந்த மனுஷனா இருந்து கொண்டு. ஆகவே அந்த நாட்கள்லயே சரி அப்புறம் பாத்துக்கலாம்னு விடல, 12 கூப்பிட்டு 12 அனுப்பினார். பிசாசை விரட்டு, வியாதியை சுஸ்தமாக்கு, போ எங்கும் கிராமங்கள் தோறும் போங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி 12 அனுப்பினார். பின்னாடி நாம் வாசிக்கிறோம் இதுவும் பத்தாதுன்னு சொல்லி 70 அனுப்பினார். அவர்களும் போய் பிணியாளிகளை சுஸ்தமாக்கினார்கள், பிசாசுகளை விரட்டினார்கள் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தை காண வேண்டும். கர்த்தருக்கு போதல, அவர் சுகமாக்குனது மட்டும் போதாது, அநேகம் பேர் அவருடைய வஸ்திரத்தை வந்து தொட்டாங்களாம், அநேகம் பேர் சுஸ்தமானார்கள், அநேகம் பேர் இவர் கை வைத்தார், எங்கும் இருந்து வந்தார்கள், கூடினார்கள், எப்படியாவது அவளை சுத்தமாக்க வேண்டும் என்று அவருடைய சித்தம். போதாது, இது போதாதுன்னு சொல்லி 12 நீங்க போங்க என்னாரு, அதுக்கு பிறகு 70 போங்க என்னாரு, இன்றைக்கு நம்ம எல்லாரையும் போக சொல்லுகிறார். அதுதான் கர்த்தருடைய உள்ளம் அருமையானவர்களே. அது நம்முடைய உள்ளம் காண வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய உள்ளங்கள் காண வேண்டும். மத்தேயு 12:15 வாசிப்போம். இயேசு அதை அறிந்து அவிடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். மத்தேயு 14:14 இப்படிப்பட்ட வசனங்களை வாசித்து பாருங்க, அப்படியே தொடர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அதை பார்க்கும்படியாகவே வாசியுங்கள். மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியஸ்தரா இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். எப்படிப்பட்டவர் நம்முடைய தேவன்! இன்றைக்கு வியாதியஸ்தரை பார்க்கும் போது முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறவர்கள் அல்ல, கடுமையான உள்ளம் கொண்டவர் அல்ல, மனதுருகினார் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கும் என்னுடைய தேவன் மனதுருகுகிற தேவன். வியாதிப்பட்டிருக்கிறீர்களா? உங்களை குறித்து கர்த்தர் மனதுருகுகிறார். உங்களை சுகமாக்குவதே உங்களுடைய அவருடைய எண்ணமா இருக்கிறது. உங்களை விடுவிப்பதே அவருடைய எண்ணமா இருக்கிறது. அவர் பெரிய பரிகாரி, எல்லா டாக்டரை விட பெரிய பரிகாரி. இந்த ஒரு டாக்டர் இந்த உலகத்தில் எவ்வளவு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை விட பல நூறு மடங்கு இவர் விரும்புகிறார். இவர் பெரிய பரிகாரி, இவரால் முடியும் கூட. அதே நேரத்தில் டாக்டரால் சிலது முடியாது, ஆனால் இவரால் எல்லாம் முடியும். மனது உருகினார், ஆகவே தான் சுஸ்தமாக்கினார். பாருங்க, அப்புறம் சொல்லுகிற சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, மத்திய 8:17 சொல்லப்பட்டிருக்கு. சாயங்காலம் ஆன போது அவரிடத்தில் பல விதமான வியாதியஸ்தர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் கொண்டு வந்தார்கள். அவர் அவர்களை சுஸ்தமாக்கினார். ஏனென்றால் இந்த அன்பு, மன உருக்கம், இதை காண வேண்டும். 34 பாருங்க, இதே வசனத்தை, இதே அதிகாரத்துல மத்தேயு 14:34. பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் நாட்டில் சேர்ந்தார்கள். அவிடுத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். பாருங்க, இயேசு வர்றாரு, அவங்க சொல்றாங்க, அவங்க ரிக்வஸ்ட் என்ன, வஸ்திரத்தை தொட்டுக்கிறோம் நாங்க, அப்படியே நில்லுங்கயா, கொஞ்சம் தொட்டுக்கிறோம்ன்றாங்க. அவரு, ஐயோ தொட்டாதீங்க, ரொம்ப அழுக்காயிடும், நான் ரொம்ப ஸ்பெஷல் விஐபி ஆகும், யாரும் தொட்டுறாதீங்க, என்ன இதுக்கெல்லாம் நேரம் கிடையாதுன்னு சொல்ல. எப்பேற்பட்ட தேவர் பாருங்க, தொட்டுக்கோன்ட்டாரு. எத்தனை பேர் தொடுறீங்க, தொடுறீங்க, எங்க வேணா தொட்டுங்க, வஸ்திரத்தை இங்க எப்படி அங்க எப்படி எங்க எப்படியோ சுகத்தை பெற்றுட்டு போ. வஸ்திரத்தை தொட்டுக்கிறோம் என்று கேட்டுக்கொள்கிறார், தொட்டுக்கோன்றார். தாராளமா வந்து எல்லாரும் வந்து வஸ்திரத்தை தொட்டு தொட்டு சுகமாகிட்டே போறாங்க. எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. தேவன் மனித ரூபத்திலே உலகத்துக்கு வந்தவர், இந்த பூலோகத்தில் நடமாடின தேவன் அங்க நின்று கொண்டு எல்லாரும் வஸ்திரத்தை தொட்டுங்க, சுகமாங்க, எப்படியோ சுகமான சரி போங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு அவருடைய சுகத்தை குறித்து அவர் வாஞ்சியா இருக்கிறார். கடைசி இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், லூக்கா 6:16. பின்பு அவர் அவளுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்தில் நின்றார். அங்கே அவருடைய சீஷர்கள் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கு தங்கள் வியாதிகள் என்று குணமாக்கும்படிக்கும் யூத தேசத்து திசைகளிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்களில் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினால் ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். எப்படிப்பட்ட ஒரு காட்சி பாருங்க. யார் இந்த தேவன்? உலகத்திலிருந்து வியாதியை பரப்புனவரா? கிருமிகளை பரப்புனவரா? தொற்று நோய்களை பரப்புனவரா? உலகத்தில் நடக்கிற சகல தீமைகளும் தொற்று நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் தீமைகளுக்கும் காரணம் இவரா? கிடையாது. சுகத்தை பரப்புனவர் இவர். வர்றாரு, அங்க நிக்கிறார், எல்லாம் வந்து இவரை தொட்டுக்கிறாங்க. எல்லாரும் இவரை வந்து தொடும்படி வகை தேடினார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஜன திரள் வந்து அவரை ஆண்டுகிறார்கள், தொடுகிறார்கள், சுஸ்தமாகிறார்கள். இன்னும் அநேக வசனங்களை வாசிக்கலாம், இன்னைக்கு நேரம் இல்ல. ஆனா அடுத்த வாரம் வரும்போது இன்னும் சில காரியத்தை நான் சொல்ல போகிறேன். எப்படி ஆதி திருச்சபை இந்த தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினது என்றும், பிறகு இன்றைக்கு கிறிஸ்து நம்மை குறித்து எப்படி எண்ணுகிறார், இன்றைக்கு அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, இன்றைக்கு பிதாவின் வலது பாரத்தில் வீற்றுக்கொண்டு சபைக்காக, தம்முடைய பிள்ளைகளுக்காக, இந்த உலகத்துக்காக அவர் எண்ணத்தை வாஞ்சிக்கிறார் என்பதையும் நான் காண்பிக்க போகிறேன். ஆனா இந்த ஒரு காரியத்தை சொல்லிடுற முடிவில், இதெல்லாம் பார்த்தோம், இயேசு இப்படி எல்லாம் சுகமாக்கிறார். புதிய ஏற்பாட்டு முழுவதும் பாருங்கள், குறிப்பாக சுவிசேஷம் முழுவதும் பாருங்கள், இயேசுவை குறித்து வாசித்து பாருங்கள், பிதாவை காண்பீர்கள், அன்பும் மன உருக்கும் இரக்கும் நிறைந்த தேவனை காண்பீர்கள், தெய்வீக சுகத்தையும் விடுதலையும் இன்னும் அதிகமாக விசுவாசிப்பீர்கள். கர்த்தர் உங்களை சுகம் ஆக்குவார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகும். கடைசியா ஒன்றை சொல்றேன், எதுக்காக சுகமாக்கினார்? நேர் சொல்லுகிறார்கள், தம்முடைய வல்லமையும் தெய்வத்துவத்தையும் நிரூபிக்கும்படியா சுகமாக்கினார். உண்மை, ஆனால் அது மட்டும் உண்மை என்றால் ஒத்துக்கொள்ள முடியாது. அவர் யார் என்பதை நிரூபிக்கும்படியா சுகமாக்கினார், உண்மைதான். அவர் தேவனிடத்திலிருந்து வந்த தேவ குமாரன் என்பதை நிரூபிக்கும்படியாய் சில அற்புதங்களை செய்தார், சோகமாலாம் ஆக்கினார். ஆனால் அது மட்டும் உண்மை அல்ல. சிலர் அப்படி சொல்றாங்க, அவர் சோகமாக்குறது வந்து இப்போலாம் சோகமாக்க மாட்டார். ஏன்னா அன்னைக்கு ஏன் சோகமாக்கினார்ன்னு சொன்னா, பூலோக வாழ்க்கையின் போது ஏன் சோகமாக்கினார் என்றால், தன்னுடைய வல்லமையும் தான் யார் என்பதையும் தன்னுடைய தெய்வத்துவத்தையும் நிரூபிக்கும்படியாக அவர் செய்தார் என்று. அப்படி அவர் செய்திருப்பார் என்றால், அந்த காரணத்துக்காக மட்டும் செய்திருப்பார் என்றால், ஒரு சில சாம்பிளுக்கு சோகமாக்கி இருந்தா போதும், ஒரு குஷ்டரோகி, ஒரு செவிடு, ஒரு குருடு, ஒரு இது நாலு பேரை சோகமாக்கினாலே போதும், இவர் யாருன்னு தெரிஞ்சிடும். எல்லாரும் ஏன் சுத்தமாக்கணும், எல்லாரும் தொட்டுக்குங்கன்னு சொல்லணும், எல்லாரும் மேலே ஏன் கை வைக்கணும், எங்கும் ஏன் சுற்றி தெரியணும், இன்னும் 12 பேர் போங்கன்னு சொல்லணும், 70 பேரும் போய் சோகமாக்குங்கன்னு சொல்லணும். தான் யார் என்று நிரூபிக்க முடியாது, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியாது மட்டுமே செய்திருந்தார் என்றால், ஒரு சிலருக்கு சுத்தமானாலே இவர் யாருன்னு புரிஞ்சிடும், பிரசித்தி பெருகிடும். அப்படி செய்யவில்லை. மனதுருகினார், அன்பு கூர்ந்தார், அவர்கள் சுகமாக வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது, ஆகவே செய்தார். அதுதான் வேத வசனத்தின் உண்மை. இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், தன்னை பிரசித்தி பண்ணி கொள்ளும்படியாக, பிரபலமாக்கி கொள்ளும்படியாக செய்தார், ஃபேமஸ் ஆகும்படியாக செய்தார்னு சொல்லி. அதுவும் கிடையாது. என்ன கேட்டா ஒரு இடத்துல சொல்றார், ஒன்றரை இடத்துல பாக்குறோம் நம்ம சுகமா, நிறைய பேரும் சுகமாகனா சொன்னவங்க கிட்ட இவர் ஒண்ணு வேண்டிக்கிறார், போய் தயவு செய்து யார்ட்டையும் சொல்லாதீங்கிறார். இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. பிரசித்தி ஆபது என்பது அவருடைய நோக்கமா இருந்தால் தாராளமா அவர் செய்திருக்கலாம். அதுக்கு இவ்வளவு பேரை சோகமாக்க வேண்டியது இல்லை, கொஞ்சம் பேரை சோகமாக்கிட்டு கடகடன் ஃபேமஸ் ஆயிருக்கலாம். அப்படி அதுக்காக சோகமாக்கவில்லை, அன்பு மன உருக்கத்துக்காகவே தான் சோகமாக்கினார். அன்பு மன உருக்கம் தான் அவருடைய நோக்கம். புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது தேவனுடைய அன்பையும் மன உருக்கத்தையும் தான் அவரிடத்திலிருந்து நாம் காண்கிறோம். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், அவர் காட்டின அன்பு மன உருக்கம் விசேஷமான ஒன்று, அது வந்து தேவனுடைய மாறாத சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தல. அவருடைய பூலோக வாழ்க்கையின் போது அவர் அப்படி அன்பு கூர்ந்தார், மன உருக்கமா இருந்தார், இன்றைக்கு அப்படி கிடையாது என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு அதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் வேற மாதிரி இருக்கு. சில நேரத்துல வியாதியை கொடுக்க வேண்டியதா இருக்குது, சில நேரத்துல இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு ஜனங்க திருந்த மாட்டாங்க, இல்லைன்னா அவளை அடிச்சு நொறுக்கி ஏதாவது பண்ணாதான் சரியாவாங்க. ஆகையால் அவர் உலகத்துல வாழ்ந்த போது அன்பும் மன உருக்கமா இருந்தார், இப்ப கிடையாதுன்னு சொல்லுகிறார்கள். கிடையாது. வாசிக்கிறேன் ஒரே வசனம், அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 2:2, அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும், அப்போஸ்தலர் 1:2, அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். முதலாம் பிரபந்தம்னா முதல்ல ஒண்ணு எழுதியிருக்கிறார், லூக்காவை எழுதினார் இவர். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை இவர் தான் எழுதினார், அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் எழுதின லூக்காவே எழுதுகிறார். ஆகவே அவர் சொல்றார், முதலாவது பிரபந்தம், முதலாவது நான் எழுதின அந்த இதுல சொல்லியிருக்கிறேன், சுவிசேஷத்துல சொல்லியிருக்கிறேன், அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின யாவற்றையும். அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் சுகத்தையும் வல்லமையும் எல்லாத்தையும் பற்றி என்ன சொல்றார் லூக்கா, அவர் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினவைகளை, தொடங்கினதை அண்டர்லைன் பண்ணீங்க. ஏன்னா அவர் செய்து முடித்திரலையா, அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்து முடித்ததை எழுதினேன்னு சொல்லல, எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் தொடங்கினதை எழுதின, இப்ப அது கண்டினியூ ஆகுது என்றார். அப்போஸ்தலன் நடவடிக்கைகள்ல அது தொடர்கிறது. மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல அவர் செய்ய தொடங்கினதை வாசிக்கிறோம். அவர் பரமேறின போன வரைக்கும் அவர் செய்ய தொடங்கினது தான், அது பிகினிங் தான். இயேசுனுடைய ஊழியம், சுகமாக்குகிற ஊழியம், யாவரையும் சுகமாக்குறது, அது வந்து அவர் செய்ய தொடங்கின ஒன்றுதான். தொடக்கம் தான் ஒழிய முடிவு கிடையாது, அது முடிந்து விடவில்லை. இன்றைக்கும் சபையில அது தொடர்கிறது. தெய்வீக சுகம் இன்றைக்கும் சபையின் மூலமாக, சபையின் ஆட்களின் மூலமாக, விசுவாசிகள் மூலமாக இந்த உலகம் எங்கும் அது அட்மினிஸ்டர் பண்ணப்பட வேண்டும், அருளப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். தொடங்கினது எழுதின, அவர் பரமேறின நாள் வரைக்கும் அவர் செய்ய தொடங்கினது எழுதின, இப்போ அவர் தொடங்கி வச்சதை இப்ப நாங்க எப்படி செஞ்சிட்டு இருக்கிறோம் எழுதுனேன். அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் அதுதான். இருக்கிறீங்களா அருமையானவர்களே, பாக்குறீங்களா, தொடங்கினார், ஆரம்பித்து வைத்தார். நிறைய தியாலஜியன்ஸ் அதை முடிச்சு வச்சுட்டாங்க, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சாப்டரை. அவங்க சொல்றாங்க ஆரம்பிச்சு வச்சாருன்னு இருக்குது, இவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எப்போ முடிஞ்சது, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே சோகமாக நிறுத்திட்டார்கள், அதோட க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். இப்ப சோகம் கிடைக்குமா, இப்பெல்லாம் கிடைக்காதுங்க, இப்பெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி டீல் பண்றாரு கர்த்தர். சபையில கொஞ்சம் இவங்க எல்லாம் புடமிட வேண்டியதா இருக்குது, இவங்க எல்லாம் பரிசுத்தப்படுத்த வேண்டியதா இருக்கு, கொஞ்சம் வியாதி எல்லாம் கொடுத்து எல்லாம் சரி பண்ணும். அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கும் அவர் அவரே தான், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து. இருக்கீங்களா, இந்த தேவனை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து கைகளை உயர்த்தி நாம் சொல்லுவோம், எல்லாரும் எழுந்து கைகளை உயர்த்தி நாம் சொல்லுவோம். இந்த இடத்துல வியாதிப்பட்டிருக்கிறவர்கள்,
1: சுகவீனமா வந்திருக்கிறவர்கள், பலவீனமா வந்திருக்கிறவர்கள், இவரெல்லாம் நல்ல ஓங்கி சொல்லுங்க. இவ்வளவு நாள் கர்த்தர் எல்லாம் செய்வாரு, ஆனா நமக்கு செய்வாரான்னு சந்தேகம் வந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கு செய்வார் என்பது நிச்சயம். உங்களுக்கு செய்ய வேணும் என்பதே அவருடைய நோக்கம். எல்லாருக்கும் செய்தார், ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? வந்தவங்கல இருந்து 10 பேரை சூஸ் பண்ணி செய்யல அவர், எல்லாருக்கும் செய்தார், எல்லாரையும் தொட்டார், எல்லாரையும் சுகமாக்குறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என்னுடைய தேவன் நல்ல தேவன், நன்மைகளை செய்கிறவர், என் பரிகாரியாகிய கர்த்தர் இயேசு என் பரிகாரி, என்னை இன்றைக்கும் குணமாக்குகிறவர், சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அருளுவதே அவருடைய வேலை. இன்றைக்கும் தேவ ஆவியானவர் மூலமாக எனக்குள்ளாக இருந்து கொண்டு தெய்வீக சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை எனக்கு நிறைவாய் தந்து கொண்டிருக்கிறார். தெய்வீக சுகம், பிள்ளைகளுடைய அப்பம், நான் தேவனுடைய பிள்ளை, சுகம் என்னுடையது, சுகம் என்னுடைய சுதந்திரம். சுகத்திற்காக நான் கெஞ்சுவதில்லை, மன்றாடுவதில்லை, சுகத்துக்காக நான் விசுவாசிக்கிறேன், சுகத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன், உரிமை பாராட்டுகிறேன். தெய்வீக சுகம் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், நீக்கப்பட்டவர்களின் ஆசீர்வாதம், என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. என் உச்சநிலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்னை சொஸ்தமாக்குகிறார். அவருடைய பலத்தால், சுகத்தால் நிரப்புகிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து ஜாதியை விளக்குகிறார். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். மரணத்தை விளக்குகிறார். வியாதியை போக்குகிறார். நன்மையினால் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறார். தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக சுகம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா.

சுவர்க்கத்தை கண்டபோது ஞானிகள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம் மேய்ப்பராய் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோட சங்கீதம் 23 பாடுவோம்.

0: இருந்தால் என்னிடம் வரட்டும், நம்பிக்கையோடே பருகட்டும், உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் என்று இயேசு சொன்னார்.
1: ஆம் மகனே, உனக்குள் இயேசு வற்றாத ஊற்றாக வந்துவிட்டார். உன் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, உனக்குள் இருந்து நதி புறப்படுகின்றது. இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும் நதி நீதான்.

ஆண்டவருடைய பிள்ளையே, எத்தனையோ பேர் மாறலாம், உங்களுடைய காட்சிகளும் கனவுகளும் இந்த வருஷத்துல எத்தனையோ நான் கனவு கண்டேன், ஆனா எதுவுமே நிரந்தரமாகல, எல்லாம் மாறிடுச்சு. நான் போட்ட திட்டங்கள் எல்லாம் மாறிடுச்சு, என்னுடைய எண்ணம் எதுவுமே நடக்கல, என்னுடைய விருப்பம் எதுவுமே எனக்கு கைகூடி வரல. ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் மாறவே இல்லை, ஆண்டவர் மாறவே இல்லை. இந்த வருடம் ஒருவேளை நம்மை உருவாக்குகிற ஆண்டாய் வைப்பாரே, ஆனால் வருகிற வருடம் நம்மை பயன்படுத்துகிற ஆண்டாய்தான் கர்த்தர் மாற்றுவாரே தவிர. ஓ ஹாலேலூயா, நம்மை அமை

உங்களை அங்கீகரிக்க வேண்டிய பல ஜனங்கள், உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பல ஜனங்கள் ஒருவேளை உங்களை மிக நிராகரித்திருக்கலாம். என் கணவனார் என்னை ஏற்றுக்கொள்ளணும், ஆனா என்னை நிராகரிச்சிட்டாங்க. என் மனைவி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய என் மனைவியே என்னை நிராகரிச்சிட்டாங்க. என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய எங்க அம்மா அப்பாவே என்னை வேண்டான்னு நிராகரிக்கும் போது, என்னை சுற்றி இருக்கிற எங்கிட்ட உதவி வாங்கின எத்தனையோ பேர் என்னை நிராகரிக்கும் போது, உங்களை அழைத்த தெய்வம், இந்த ஜபத்திற்கு உங்களை அழைத்து வந்த கர்த்தர் சொல்லுகிறார், யார் நிராகரிச்சாலும் நான் உன்னை நிராகரிக்கவே மாட்டேன், உன்னை வேண்டாம் என்று தள்ள மாட்டேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ என் பிள்ளை, நீ என்னுடைய தாசன், நீ எனக்காக முன்குறிக்கப்பட்ட தேவ பிள்ளை, நான் உன்னை ஒருபோதும் நிராகரிக்கவே மாட்டேன்.

எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குப்பா. இது புது வருஷத்திற்கான ஆயத்தம். எங்களை ஆயத்தப்படுத்துறீங்கன்னாலே ஏதோ ஒரு நோக்கம் நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்த போதிலும், இந்த தேசத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்த போதிலும், இந்த ஜபம் எத்தனையோ பேருக்கு தெரிஞ்ச போதிலும், எங்களை மட்டும் தனியா செலக்ட் பண்ணி இந்த ஜபத்துல கலந்து கொள்றதுக்கு உதவி செய்வீரே. ஆனால் எங்களை கொண்டு நீர் ஏதோ ஒன்று புதிய ஆண்டுல நீர் வைத்திருக்கிறீர், நீர் வைத்திருக்கிறீர். ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டம் இல்லாம எங்களை நீங்க இந்த இடத்துல கொண்டு வரலன்னு நாங்க நம்புறோம். இந்த ஜபத்துல கலந்து கொள்ள வைக்கலன்னு நம்புறோம். உங்க கரங்கள் எல்லாம் தாழ்த்தும். நீர் எங்களை உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் தொடர்ந்து

இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போறோம். ஒருவேளை முழங்கால நிற்க முடியாதவர்கள் நீங்கள் கீழே உட்கார்ந்து கூட கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து இன்றைக்கு இந்த மூன்றாம் நாளிலே ஆண்டவர் வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 10 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்றார். இன்னொரு வீசை கூட வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த 3 2021 ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போறார், எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார் என்கிறதை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லி கொண்டே இருக்கிறார். முதல் நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், உங்களோடு எத்தனை பேர் வருகிற ஆண்டு இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் முன்கூட்டியே வாக்கு கொடுத்தாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். 2 ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்தோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார், நான் உனக்கு துணை நிற்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து விசுவாசிக்கிறேன், வருகிற ஆண்டு ஆண்டவர் எனக்கு துணையாய் நிற்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். உலகமே எதிர்க்கலாம், என் சொந்தங்கள் எல்லாரும் எதிர்க்கலாம், நான் நம்பினவர்கள் எல்லாரும் எதிர்க்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்பாரே ஆனால் நான் நம்புறேன். எவ்வளோ பேர் எதிர்த்தாலும் அது என்னை ஒன்றும் செய்யாது. சத்துருக்களுக்கு முன்பாய் எனக்கு ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த 3 நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்றால் நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே பார்த்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் சந்தித்து உங்கள் பலன் இழந்து போய் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். உண்மையா பாஸ்டர் சொல்ல போனா வெளி தோற்றத்திற்கு நான் ஒரு பலன் உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு நிறைய பலன் உள்ளவர் மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க, ஆனா என்ன தொட்டா நான் விழுந்துருவேன், என்ன ஓங்கி ஒரு திட்டு திட்டுனா அவ்வளவுதான் நான் கீழே விழுந்துருவேன், எனக்கு உள்ள பலனே இல்லை, எல்லாருக்கும் முன்பாகவும் பலன் உள்ளவனை போல நான் காண்பித்து கொள்ளுகிறேன், எனக்கான பலனே இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்றால் நமக்கு பலன் தருகிற ஒரு கண்மலை. இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் வந்து நம்மை பலப்படுத்தலாம், நான் உன் கூட இருக்கிறப்பா, நான் உனக்கு அப்படி செய்வேன்ப்பா அப்படின்னு பலப்படுத்தலாம், ஆனால் அந்த பலன் ரொம்ப நேரம் நமக்கு இருக்க போறது இல்லை. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், யாரெல்லாம் மனதிலையும் சரீரத்திலையும் பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களோ உங்களை வருகிற ஆண்டு கர்த்தர் பலப்படுத்தி நிறுத்துவார். நீங்கள் பலவீனப்பட்ட இடத்திலே, நீங்கள் சோர்ந்து போன இடத்திலே
கர்த்தர் வருகிற ஆண்டு உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹாலேலூயா. காலை நேரத்திலிருந்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எதற்காக நம்மை பலப்படுத்துவாராமா? முதலாவதாக நாம் போராட ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய தேவன் நம்ம சில காரியங்களிலே போராட வேண்டியது இருக்கிறது. நம்ம நிறைய நேரத்தில் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு இவங்களோட போராடுறதற்கு பலன் இல்லை, இந்த பிரச்சனையோட போராடுறதற்கு பலன் இல்லை. எத்தனை நாள் தான் நான் போராடுகிறது? எத்தனை நாள் தான் நான் போராடி ஜெபிப்பது? எத்தனை நாட்கள் நான் போராடி இந்த குடும்பத்தை காப்பாற்றுவது? இனி எனக்கு போராடவே முடியல. இந்த ஜபத்துல இருக்கிறவங்க கூட நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம், பாஸ்டர் ஆண்டவர் இனி என்னை எடுத்துக்கணும், எனக்கு போராட பலன் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போறாருன்னா, உங்களை போராடுகிறதற்கு கர்த்தர் பலம் தரப்போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வருகிற ஆண்டுல நீங்கள் யாரோடெல்லாம் இவங்களோட போராட முடியாது, அவங்க ஒருவேளை இந்த வருஷம் ஜெயிக்கிறவர்களா இருக்கலாம், நீங்கள் தோற்று போகிறவர்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களுக்கு போராடுகிறதற்கு பலன் தருவாரே ஆனால் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களை மேற்கொள்ள வைப்பார். அது சத்துருவனிடத்துல போராடி நம்ம மேற்கொள்ளுவோம், மனுஷனிடத்துல போராடி நம்ம மேற்கொள்ளுவோம். வேதம் யாக்கோபை குறித்து அப்படித்தான் சொல்லுகிறது, நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுடைய நிறைய போராட்டங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். ஹாலேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு நல்ல போராளியாய் ஆண்டவர் மாற்றுவார். சிலர் நினைக்கலாம், அவ்வளவுதான், கொஞ்ச நாள் இவன் நம்மளோட போராடுவான், அதுக்கப்புறம் விட்டுட்டு இவன் ஓடி போயிடுவான், இவன் நம்ம கூட நிக்க மாட்டான், இவனால போராட முடியாது, அதனால இவனுக்கு நிறைய பிரஷர் கொடுப்போம், இவனுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுப்போம். அப்படி உங்களுடைய வேலை ஸ்தலத்திலோ, உங்களுடைய வீட்டிற்கு சுற்றியோ, இல்லை என்றால் சத்துருவோ உங்களோடு போராடுனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீங்களும் நானும் எது வரைக்கும் போராட போறோம் தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் போராடக்கூடிய சகல பலத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். போராட்டத்தில் நம்ம சோர்ந்து போக கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதற்கு பலன் தருகிறார் என்றால், போராட பலன் தருகிறார். இரண்டாவது நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என் உள்ளத்துல பேசினாரு, கர்த்தர் போராடுறதற்கு பலன் தருகிறது மட்டுமல்ல, தாங்கக்கூடிய பலன் தருகிறவராமா. சிலர் அடிக்கடி சொல்ற வார்த்தை இந்த வார்த்தை தான், என்னால தாங்கவே முடியல, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, நான் என்னத்தை போய் தாங்குகிறது, இனி இந்த போராட்டம் தொடர்ந்தால், இனி இந்த பிரச்சனை தொடர்ந்தால் நான் தாங்க மாட்டேன், ஏதாவது ஒன்னு பண்ணிக்குவேன், என்னென்ன சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை வேறு விரிப்பாரே ஆனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தருவார்னா, உங்களை தாங்கிறதற்கு கர்த்தர் பலன் தருவார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அவனுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் தந்தார். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவமானங்கள், நிந்தைகள், பழி சொற்கள் எத்தனையோ வந்துருச்சு, ஆனால் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தந்தார். பரிசுத்தவான்களுக்கு எப்படி தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் தந்தாரோ, அதே போல வருகிற ஆண்டும் நீங்கள் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு எதற்காய் பலன் தருவார் என்றால், கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பலன் தருவாராமா. ஆமேன் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் இதுவரையிலையும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற சில காரியங்கள் நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு தடையா இருக்கலாம். நீங்க சொல்லலாம், என்னால நிறைவேற்றவே முடியாது, எனக்கு ஒரு காலத்துல தரிசனம் இருந்தது உண்மைதான், நான் ஜெபிச்சது உண்மைதான். அல்லனா நீங்கள் ஒருவேளை துவங்கி இருக்கலாம், துவங்கின நீங்கள் நீ முடிப்போம் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு சுத்தமா இல்லாம போயிருக்கலாம். பாஸ்டர் நான் ஆரம்பிச்சது உண்மைதான் பாஸ்டர், ஆனா நான் முடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, என்னிடத்துல பலன் இல்லை, என்னிடத்துல எந்த திறமைகளும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்வார், உங்க மூலமாய் ஒரு காரியத்தை கர்த்தர் துவங்குவாரே ஆனால் உங்க மூலமாய் அதை நிறைவேற்றுவதற்கும் வல்லவராயிருக்கிறார்.
உங்க கை அஸ்திபாரம் போட்டது, அந்த கையே அதை திறக்கவும் கர்த்தர் பண்ணுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். உங்க கைகளை கொண்டு ஆரம்பித்தவர், உங்களை கொண்டு ஆரம்பித்தவர், உங்களை கொண்டே அதை முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹாலேலூயா! இன்றைக்கு பலன் இழந்து வந்திருக்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அதை நிறைவேற்றுவதற்கு நான் உனக்கு பலன் தருவேன். என் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், நான் ஆரம்பித்ததை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், என் பிள்ளைகளை பெத்தெடுத்த ஆனால் வளர்த்துவதற்கு எனக்கு பலன் இல்லை, நான் கடைசி வரைக்கும் இவர்களை கரை சேர்ப்பேனா, நான் நடத்துவேனா அப்படின்னு உங்களுடைய இருதயம் ஒருவேளை ஏங்குமானால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை இல்லை அப்படி இல்லைன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை தந்திருக்க மாட்டார், அப்படி இல்லைன்னா கர்த்தர் உங்க மூலமா அதை ஆரம்பிச்சிருக்கவே மாட்டாரு. உங்க மூலமாய் கர்த்தர் ஆரம்பிச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு, உங்களுக்கு தந்த கர்த்தர் அதை கடைசி வரைக்கும் கரை கொண்டு சேர்க்கக்கூடிய பலனை அவர் ஒருவரே உங்களுக்கு கட்டளையிடுவார். நான் நம்புறேன் இந்த ஜபத்தை ஆண்டவர் எதற்காக இப்படி கர்த்தர் முன்குறித்தார் என்றால், உங்களை பலப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் இந்த ஜபத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த காரியத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது வேறு ஒரு மூன்று காரியங்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய பலன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன செய்யும் என்கிறதை குறித்து வேகமாய் நம்ம தியானிச்சு நம்ம இன்றைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு 16 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா 18 வசனத்தை வாசிக்க போகிறோம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. நீங்கள் அந்த 15 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே பேதுரு என்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, அதாவது தேவனுடைய சீடர்களிலே மிகவும் முக்கியமான ஒரு சீடன் தான் இந்த பேதுரு. இந்த பேதுரு ஆண்டவரோடு கூட நடந்தவன், மிகவும் ஊழியத்திலே ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒருவன் தான் இந்த பேதுரு. நீங்கள் வந்து இவனை குறித்து அநேக இடங்களில் நம்ம வாசிக்க முடியும். எல்லா இடத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இவன் முன்பு இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஆண்டவர் கடல் மேல நடந்து வர்றாரு, அப்போ ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே நடந்து வருகிறது நீரே, ஆனால் நானும் நடந்து வரட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, உடனே நடந்து வாப்பா அப்படின்றாரு. ஆனா அவனால என்ன பண்ண முடியல அப்படின்னா நிக்கவே முடியல. சுத்தி அடிக்கிற காற்றுகளை எல்லாம் பார்த்த உடனே அப்படியே மடிந்து போனான். உடனே கர்த்தர், அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு ஆண்டவர் அவனை தூக்கி விட்டாரு. அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவைக்கு போகிறதற்கு முன்னாடி அவனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ என்ன 3 தரம் என்ன பண்ணுவ, மறுதளிப்ப? உடனே அவன் சொன்னான், இல்ல இல்ல இல்ல, காவலிலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றுவேன், நானாவது உங்களை மறுதளிக்கிறதாவது. ஆனா இப்படிப்பட்ட இந்த பேதுரு, வேதம் சொல்லுது பேதுருன்ற பேருடைய அர்த்தம் வந்து நாணல் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆண்டவரை வந்து சேவல் கூவுறதற்கு முன்பாக 3 தரம் மறுதளித்தான். இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் நினைச்சது மாதிரி என்னால பலனா இருக்க முடியல, நான் நிறைய தீர்மானங்களை எடுத்தேன், ஆனா அந்த தீர்மானத்துல என்னால நிற்கவே முடியல அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து
பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. ஆண்டவர் ஒரு பெரிய பலத்தை அவனுக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். இந்த பலன் என்ன செஞ்சுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு கோழையா இருந்த இந்த பேதுருவை தைரியசாலியாய் மாற்றினது. நீங்கள் இந்த பேதுருவனுடைய அடுத்த அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அவன் போய் நின்று பிரசங்கம் பண்ணும் போது ஜனங்கள் 5,000, 3,000 அப்படின்னு ரசிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ இவன் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உடனே அவனை கைது பண்றாங்க, சிறைச்சாலையில போடுறாங்க. ஆனா இந்த பேதுரு எதற்குமே பயப்படலை. கடைசியில இவனை வந்து நாங்க உன்னை கொல்ல போறோம், நாங்க உங்களை ரத்த சாட்சியா கொடுக்க போறோம், உன்னை சிலுவையில அறைய போறோம் அப்படின்னு சொல்லும் போது கூட தன்னுடைய மரணத்தை குறித்து எவ்வளவேனும் பயப்படாம, என்னை தலகீழ சிலுவையில அடிங்கன்னு தன்னுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்தான். அப்ப நான் என்ன நம்புறேன், ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ளே வருமானால் யாரெல்லாம் கோழைகளா இருக்கிறீர்களோ அவர்களை தைரியசாலி மாற்றும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 2020 வருடம் இந்த ஜபத்திலே இருக்கிற நிறைய பேர் நீங்கள் கோழைகளாய் இருக்கலாம், நீங்கள் கோழைகளாய் மாற்றப்பட்டிருக்கலாம். யாரோ ஒருத்தருடைய வார்த்தை இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடக்கிற சில சம்பவத்தினால உங்களுக்கு தைரியத்தை அனைத்தையும் நீங்கள் இழந்து போனவர்களா இந்த இடத்துல வந்திருக்கலாம். பாஸ்டர் எனக்கு தைரியம் சுத்தமா இல்லை, பாஸ்டர் என்னை நான் பலவீனப்பட்டு போனேன், ஆனா இன்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் போது உங்களை அறியாமல் ஒரு தைரியம் வரும். இந்த ஜபம் முடிக்கும் போதே ஒரு தைரியம் வரும். இந்த 7 முழங்கால் யுத்த ஜபம் முடியும் போது நீங்கள் தைரியத்தோடு புறப்பட்டு போக போகிறீர்கள். பழைய தைரியம், இதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தைரியத்தை மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இந்த உலகத்துல இனி இருக்கிற உலகத்துல வாழ்றதற்கு மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, தைரியம் ரொம்ப தேவை. தைரியம் இல்லாத ஒரு மனுஷனால இந்த உலகத்துல வாழவே முடியாது. ஏன் அப்படின்னா, நம்மை சுற்றிலும் பயப்படுத்துகிற செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. நீங்க டிவியை திறந்தா யாரை பார்த்தாலும் பயப்படுகிற செய்தி தான் கேட்கிறது. இந்த கொரோனா வந்த புதுசுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மன அழுத்தத்திற்கு ஆளானார்கள். அந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, அவங்க அதிகமான இந்த நியூஸை கேட்டு கேட்டு தான் அவங்க வந்து மனசுல பலவீனம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க, இன்னைக்கு இவ்வளவு பேர் அட்மிட் ஆயிட்டாங்க. இந்த செய்தியை கேட்க கேட்க கேட்க நிறைய பேருடைய தைரியம் போய் நிறைய பேர் கோழைகளாய் மாற்றப்பட்டார்கள். அப்போ இனி வாழ்கிற உலகத்தை பொறுத்த அளவுல எல்லாருக்குள்ளயும் என்ன செய்தி தான் வரும் அப்படின்னா, தைரியமற்ற செய்தி, நம்மை கோழையாக்குற செய்தி. எங்க போனாலும் நம்மள முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட இந்த உலகத்துல கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளை மட்டும் தனியா செலக்ட் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது மகிமையை கொடுக்கிறார், ஒரு புது அபிஷேகத்தை கொடுக்கிறார். இல்ல இல்ல, உன்னை நான் தைரியசாலியாய் நான் நிறுத்துவேன். ஹாலேலூயா. சத்துரு வெள்ளம் போல வரும்போது அதற்கு விரோதமாய் கொடி பிடிக்கக்கூடிய தைரியம், உனக்கு விரோதமாய் யுத்தம் எழும்பும் போது அதிலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தைரியம், உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற சகல பொறுப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பெரிய தைரியத்தை இதோ கர்த்தர் இப்பொழுது இந்த ஜபத்திலே அநேகருக்கு கட்டளை இடுகிறார். கரங்களை தட்டி எனக்கு அது வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள். 2021 வருஷம் கர்த்தாவே, கோழையாய் இருக்கிற என்னை தைரியசாலியாய் மாற்ற நீர் வாரும், நீர் வாரும் தகப்பனே, நீர் வாரும். அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமேன் சொல்லுங்கள். உண்மையிலே நிறைய பேர் என்னிடத்துல வந்து இதே வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க, நீங்க இவ்வளவு தைரியமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. நிறைய பேர் என்னிடத்துல கவுன்சிலிங் வரும்போது இல்லை என்றால் என்னுடைய காரியங்கள் எல்லாம் குறித்து அறிந்தவர்கள் நிறைய பேர், பரவாயில்லையே இவ்வளோ தைரியமா இதை செய்கிறீங்களே. அப்போ நான் ஒன்னே ஒன்று மட்டும்தான் நினைப்பேன், இந்த ஜபத்திலே இருக்கிற, இந்த ஜபத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரை விட ஒரு நாள் நான் கோழை. அதை நான் அடிக்கடி சொல்றேன். வெறும் ஃபோன், செல்போன் வந்து என் வீட்டில் ஒரு ரூம்ல அடிச்சிட்டு இருந்தா
அந்த செல்போனுடைய சத்தத்தை என்னால கேட்க முடியாது. செல்போன் அடிக்கும் போதே நெஞ்சு படபடபடபடன்னு அடிக்கும். யார் கால் பண்ண போறாங்களோ, என்ன போன் வரப்போதோ அப்படின்ற ஒரு பயம். அவ்வளவு பயப்பட்டு கோழையா இருந்த என்னை இன்றைக்கு கர்த்தர் நிறைய பேருக்கு முன்பாய் கர்த்தர் அவருடைய பலத்தை கொடுத்து கர்த்தர் தைரியசாலியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். 2021 வருஷம் கர்த்தருடைய பலன் கோழையா இருக்கிற உங்களை தைரியசாலிகளாய் மாற்றும், தைரியசாலிகளாய் மாற்றும். ஆமேன் சொல்லுங்கள். இரண்டாவது, ஆண்டவருடைய பலன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன செய்யும்? இந்த இந்த காரியத்தெல்லாம் எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொடுக்கிற வார்த்தை. கவுனிங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது யாரெல்லாம் அதை ரிசீவ் பண்ணி திரும்ப திரும்ப திரும்ப அதற்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படியே நடக்கும். ஆமேன் சொல்லுங்கள். நம்ம எல்லாரும் கலந்து கொண்டிருக்கிறோம். நீங்க தயவு செய்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இதை விட்டுறாதீங்க. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்போது நீங்க இதெல்லாம் எழுதி வச்சு இதற்காக நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, அடுத்த ஆண்டு நீங்க இதெல்லாம் எனக்கு செய்வேன்னு வாக்கு கொடுத்தீங்க, நீங்க எனக்கு செய்யணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வருஷம் உங்களை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்திலே ஸ்தோத்திரம், 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்திலே 19வது அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். நீங்கள் அதை 5வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே ஆனால் ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2வது விசை வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இங்கே நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளையே. தீர்க்க தரிசியாகிய எலியாவுக்கு 1 அடி கூட எடுத்து வைக்கிறதுக்கு அவனுக்கு பலன் இல்லை. அவன் என்ன சொல்றான், ஆண்டவரிடத்துல ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்து படுத்து கிடந்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. சோ அவன் எதுக்கு வந்துட்டான் அப்படின்னா, மலையை நிறுத்தினவன் இவன் மூலமாய் ஆண்டவர் இவன் வாயினால என்ன வார்த்தைய சொல்றானோ அந்த வார்த்தை அப்படியே நடந்துருச்சு இது வரைக்கும். இவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சோர்வு, இவன் பலவீனப்பட்டு போயிட்டான். வேதம் சொல்லுது ஒரு சூரை செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டு ஆண்டவரிடத்துல சொல்றான், இனி 1 அடி கூட நடக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்ல, பலன் இல்லை, என் ஜீவனை இந்த இடத்திலிருந்தே எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. வேதம் சொல்லுகிறது 1வது தூதனை அனுப்பி கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்து கர்த்தர் பலப்படுத்துகிறார். அப்பமையும் தண்ணீரும், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய வசனமும் பரிசுத்தாவியானுடைய பலனும். நம்மும் அப்படிதான் சோர்ந்து போய் சூரை செடியின் கீழே படுத்து கிடக்கும் போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறதற்கு வசனத்தை அனுப்புறாரு. அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தட்டி நம்மளை எழுப்புறார். அப்படி இவனுக்கு 1 முதல் விஷயம் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்னை தட்டி எழுப்புறாரு. ஆனா திரும்பவும் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சோர்வனுடைய உச்சகட்டத்துல அதை புசித்துட்டு திரும்பவும் படுத்துட்டான்.
இரண்டாவது விசை ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் இல்லை. உடனே அந்த சாப்பாடை புசிச்சிட்டு இரவும் பகலும் 40 நாட்கள் ஒரே என்னும் பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இனி ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு தேவ மனுஷனுக்கு கர்த்தருடைய பலன் கொடுத்ததுக்கு பிறகு அந்த பலத்தினால 40 நாட்கள் இரவும் பகலும் ஒரே என்னும் பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான். இன்றைக்கு ஆண்டவர் இரண்டாவதாக உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் ஒருவேளை எலியாவை போல இந்த இடத்துல வந்திருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பலன், உன்னதமானவருடைய பலன் உங்களுக்குள்ளே கடந்து வந்து இப்ப என்ன சொல்லுது தெரியுமா? உன்னுடைய ஓட்டம் முடியல, உன்னுடைய வாழ்க்கை முடியல, கர்த்தர் உன்னை வெகு தூரம் ஓட வைக்க போகிறார். காலாட்களுடைய ஓடும் போது நீங்கள் இழைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்கே இருக்கிற அநேகரை கர்த்தர் குதிரைகளோடு ஓட செய்ய போகிறாரு. வருகிற ஆண்டு நீங்கள் சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற வருடம் அல்ல. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? நீ சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற இடம் இதுவல்ல, இதுவல்ல, இதுவல்ல. நீ ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும், ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும். இந்த ஜபத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க சொல்லி வந்திருக்கலாம், இதுக்கு மேல ஒரு அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாதுன்னு. அவங்கள பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன்னை வெகு தூரம் நான் கொண்டு போக போகிறேன், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைக்க போகிறேன். கர்த்தர் இந்த ஒரு வாரம் முழங்கால் யுத்த ஜபத்துல உங்களுக்கு கொடுக்கிற அந்த பலன், ஹாலேலூயா, வருகிற ஆண்டு உங்களை வெகு தூர பிரயாணத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இதுவரையிலும் படுத்து கிடந்த நீங்கள் இனி ஒரு பெரிய பிரயாணம் உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்ய போறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க கைகளை மேல உயர்த்தி நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. நீ சோர்ந்து போய் கிடக்க வேண்டிய ஆள் இல்லை, உன் தரிசனம் மூடி போகல. கர்த்தவங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார், கர்த்தவங்களுக்கு புது பலனை கொடுக்க விரும்புகிறார். இல்ல, உங்களுடைய ஓட்டம் இனிதான் ஆரம்பிக்க போகிறது. கர்த்தர் இனிதான் உங்களை ஓட்டத்தை கர்த்தர் தொடங்கி கர்த்தர் முடிக்க போகிறார். சத்தமா எல்லாரும் ஆமே நான் நம்புறேன்னு சொல்லுங்க. அப்படியே ஒரு ஜபத்தை ஏறிடுங்க. இப்போ அந்த பலன் இந்த ஜபத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும், இறங்கட்டும். சாமி, நான் தான் அப்படி வந்தேன், நான் தான் அப்படி வந்தேன், நான் படுத்துட்டேன்ப்பா, நான் ஒரு இடத்துல ஓரத்துல படுத்துட்டேன், நான் நினைச்சது எதுவுமே நீ நடக்காது, நான் என்னத்தை நீ செய்ய போறேன், என் ஓட்டம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய தரிசனம் முடிஞ்சிருச்சு, இதற்காகவா அழைச்சார், இதற்காகவா வேறு பிரித்தார், இதற்காகவா என்ன ரட்சித்தார், இதற்காகவா என்னை இணைத்தார். ஆனால் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு இந்த மாலை வேளையில திரும்பவும் திருவிழம் பற்றுகிறார். இல்லை இல்லை, இனிதான் உன்னுடைய ஓட்டத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன். 2021 வருஷம் தான் இங்கே இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் ஓட பண்ணுகிறார், கர்த்தர் உங்களை நிறுத்துகிறார், அந்த ஓட்ட பந்தயத்திலே நிறுத்துகிறார். கர்த்தரும் உங்களோடு சேர்ந்து உங்களை உற்சாகப்படுத்தி ஓட பண்ணுவேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஆமென் சொல்லுங்கள். ஸோ ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, படுத்து கிடக்கிறதுக்கு, சோர்வாய் கிடக்கிறதுக்கு உங்களை விடவே விடாது. ஆமென் சொல்லுவோம். அது உள்ளுக்குள்ள இருந்து தட்டி சொல்லிட்டே இருக்கும், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதான் என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டது ஒன்று, கூடி போனா ஒரு நாள், இல்லை அப்படின்னா ஒரு 2 நாளெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ அப்படியே எக்ஸ்ட்ரீம் போனால் 3 நாள் அவ்வளோதான். என்னுடைய சோர்வை பொறுத்த அளவில் 1 நாள் இல்லைன்னா 2 நாள், 3 நாள். 3 நாளைக்குள்ள ஆண்டவர் வந்து எப்படியாவது ஒரு வார்த்தையை கொடுத்து, ஒரு அபிஷேகத்தை கொடுத்து தட்டி, நீ இங்கே படுத்து கிடக்க வேண்டியவன் இல்லைப்பா, நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்குது, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணி நீ நடைய ஆரம்பிச்சிருன்னு கர்த்தர் என்னை உந்தி தள்ளினதை நான் பார்த்துருக்குறேன். இந்த அனுபவம் இந்த ஜபத்தில் இருக்கிற உங்க எல்லாருக்கும் வருகிற ஆண்டு கர்த்தர் தருவார். ஆமென். இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் 1 வருஷமா சோர்ந்து போய் படுத்து கிடக்கலாம்.
பாஸ்டர் நீங்க மூணு நாள் எப்படி சொல்றீங்கன்னு தெரியல, நான் எல்லாம் ஆறு மாசமா ஒண்ணும் பண்ணாம உட்காந்துருக்கிறேன், நான் சரியா வாழ்ந்து ஒரு வருஷம் ஆச்சு, நான் ரொம்ப சோர்ந்துட்டேன் பாஸ்டர், நான் ரொம்ப சோர்ந்துட்டேன். இல்ல இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலத்தை கத்த தரப்போற. ஆமேன் சொல்லுங்க. மூன்றாவதாக ஆண்டவருடைய பலன் ஒரு மனுஷனை என்ன செய்யும் அப்படின்றதை குறித்து நான் தியானிக்கும் போது இன்னொரு வசனம் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், 16 அதிகாரத்திலே. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:28 வாசிக்கலாமா? 28 வசனம். அதற்கு சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்ணுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தியரின் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி இருக்கிற இரண்டு நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையிலையும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் எல்லார் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். ஆமேன் சொல்லுங்கள். இங்கே சிம்சோன் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு திரும்பவும் ஒரு தேவனுடைய பலன் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு பலன் கொடுத்திருந்தார், ஆனா அந்த பலத்தை அவன் இழந்துட்டான். அந்த பலத்தை இழந்ததுனால அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு போயிருச்சு, அவனுடைய ஊழியம் அவனை விட்டு போயிருச்சு. அப்போ திரும்ப ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறான், என்னை இந்த ஒரு விசை மாத்திரம் பலப்படுத்தும் ஆண்டவரே, உங்க பலன் இல்லாம நான் ரொம்ப சிரமப்படுறேன், உங்க பலன் இல்லாதனால என் கண்ணெல்லாம் நோண்டிட்டாங்க. அப்போ கடைசியாக ஆண்டவர் திரும்பவும் சிம்சோனுக்கு பலன் கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, அவனுக்கு விரோதமாக இருந்த அத்தனை எதிரிகளையும் அவன் தோற்கடிக்கக்கூடிய அபிஷேகம் அதில் இருந்துச்சு. ஆமேன் சொல்லுங்க. இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் நிறைய பேர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பலனை இழந்திருக்கலாம். எனக்கு ஒரு காலத்தில் நல்ல பலன் ஆண்டவர் கொடுத்துருந்தாரு, அந்த பலத்தை நான் இழந்துட்டேன். ஆனால் இன்றைக்கு இந்த ஜபத்தில் திரும்பவும் அந்த பலனுக்காக ஜபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பலன் மூன்றாவது உங்களுக்குள்ள வரும்போது நான் நம்புறேன் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிரிகளை தோற்கடிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகளும் உங்களோட போராடின சத்துரு வருகிற ஆண்டு போராட போவது இல்லை. ஏனென்றால் அவன் வெட்கப்பட்டு போறான். கர்த்தர் நம்மளை ஜெயிக்க பண்ண போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ முடிஞ்சவங்கெல்லாம் முழங்கால நின்று, முடியாதவருடைய எழும்பி நின்று கொண்டு ஹாலேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஒன்று மட்டும் கேட்க போறோம், என்னை பலப்படுத்தும், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு மூன்றாவது நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம், 2021 கர்த்தர் நம்மை பலத்தால் இடை கட்ட போகிறார். நம்மை கர்த்தர் பலத்தால் இடை கட்ட போகிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். இந்த வருடம் போதும் என்று நினைத்த அநேக தேவனுடைய பிள்ளைகள், இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்த போகிறார். இனி உங்கள் பலன் அல்ல, உங்கள் சரீர பலன் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலன். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, தேவனே என்னை பலப்படுத்தும், உம்முடைய பலத்தை எனக்கு தாரும். கேளுங்க, வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட கேளுங்க, இந்த உலகத்தை ஜெயிக்க, சத்துருவை ஜெயிக்க, மகனே உனக்கு உன் பலன் அல்ல, தேவ பலன் உனக்கு வேண்டும், தேவ பலன் உனக்கு வேண்டும். எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, இயேசுப்பா உங்க பலன் எனக்கு தாரும் என்று கேளுங்க. தாங்க ஆண்டவரே, உங்க பலன் எனக்கு தாரும். ஆண்டவரே கேளுங்க, ஒவ்வொருத்தரும் கேளுங்க, உங்க பலன் எனக்கு தாரும். ஹாலலூயா. போராட்டங்கள் எல்லாம் சூழ்ந்ததால மனம் நொந்து போய் தான் பா இந்த இடத்துல வந்திருக்கிறேன்.

இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கேட்க போறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை திறந்து பாருங்கள். சிம்சோன் தன்னுடைய பலத்தால எதிரிய வீழ்த்தணும்னு நினைச்சிட்டான். அதான் தெளிலாள் வந்து, சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டாங்கன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு பெரிய கான்பிடென்ட் அவனுக்குள்ள இருந்துச்சு. எனக்குள்ள என்ன இருக்கு, எனக்குள்ள என்ன இருக்கு, பலன் இருக்கு. அந்த பலத்தினால ரெண்டு டைம் மூணு டைம் தான் மேற்கொள்ள முடிஞ்சிருச்சு. ஆனா நாலாவது டைம் அவனால என்ன பண்ண முடியல. இங்க இருக்கிற நிறைய பேரு உங்களுடைய பலத்தினால சில நேரத்துல ஒரு மூணு பிரச்சனை நாலு பிரச்சனை தான் ஓவர் கம் பண்ண முடியும். சில சூழ்நிலைய என்னால ஓவர் கம் பண்ணவே முடியலன்னு சொல்லாதீங்க. அது யார் உங்களோட கூட இருந்தாதான் ஓவர் கம் பண்ண முடியும் சொல்லுங்க. அது ஆண்டவருடைய பலத்தால மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. இதை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து நேருக்கு நேர் பார்த்துருக்கிறேன். ஒரு காரியத்துல வந்து என்னால எத்தனையோ பேருக்கு சவால் விட்டேன் நான். அந்த காரியத்தை குறித்து நிறைய பேருக்கு சவால் விட்டேன். இல்லை இல்லை, நான்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டேன்ப்பா, நான்லாம் அந்த காரியத்தெல்லாம் ஈஸியா ஓவர் கம் பண்ணிடுவோம்ப்பா, பயங்கரமா சவால் விட்டேன். ஆனா அதே காரியம் என்னுடைய வாழ்க்கையில தொற்றுச்சு வந்து என்னால ஓவர் கம் பண்ணவே முடியல. எனக்கு நல்லாவே தெரியுது ஆண்டவருடைய நடத்தது அதுல இல்ல, ஆண்டவருடைய சித்தம் அதுல இல்ல, ஆண்டவர் என்ன வேற பாதையில தான் வச்சிருக்கிறாரு. எனக்கு நல்லா தெரியுது, ஆனா என்னால ஓவர் கம் பண்ணவே முடியல. கடைசியில ஒரு ஏழு நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து என்னால முடியலப்பா, நான் நிறைய பேரிடத்துல சவால் விட்டது உண்மைதான், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன், இந்த விஷயத்திலிருந்து எனக்கு வெளியே வர்றதற்கு உங்க பலன் தான் வேணும்னு கேட்டேன். அந்த ஏழு நாட்கள் போராடின கர்த்தர் சமூகத்துல கொடுத்ததற்கு பிறகு ஆண்டவரே அதை ஜெயிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தந்தார். இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் ரொம்ப நினைக்கிறேன், நான் மட்டும் அன்னைக்கு அந்த விஷயத்திற்காக ஜெயிக்கிறதுக்கு பலனை வாங்கல அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஊழியத்தை நான் செஞ்சிருக்கவே முடியாது. இன்னைக்கு உங்க முன்பாக ஊழியக்காரனா நின்றுக்கவே முடியாது. என்னுடைய பாதை என்னுடைய ட்ராக்கே வேற மாதிரி போயிருக்கும். நான் வேற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருப்பேன். இன்றைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். இன்றைக்கு இருக்கிற வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு 100% அது கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க போகிற பாதை ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு தெரியும். ஆனா உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஓவர் கம் பண்ணவே முடியாது. நீங்க அதுக்கு அடிமையா இருப்பீங்க. கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க ஆண்டவரிடத்துல பலத்தை கேளுங்க. என்னால முடியலப்பான்னு சொல்லுங்க. கர்த்தரே உங்களை பலப்படுத்தி அதிலிருந்து அழகா வெளியே கொண்டு வருவாரு. உங்களுக்காக ஒரு பெரிய மாணிக்கத்தையே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா சத்ரு என்ன பண்றான் தெரியுமா, மண்ணை உங்களுக்கு காமிச்சு மாணிக்கத்தை எடுக்கணும்னு வகை பார்க்கிறான். இல்லை நீங்கள் விட்டுறவே கூடாது. ஸோ இன்றைக்கு எல்லாரும் இந்த ஜபத்தை முடிக்கிறதுக்குள்ளாடி ஆண்டவரே 2021 வருஷத்தில் ஏன் பலத்தில் நான் உள்ள நுழைகிறதுக்கு விரும்பலப்பா, யாருடைய பலத்தால் தான் நான் போக விரும்புகிறேன். எலியாவுக்கு கொடுத்த அதே வசனம் அதே பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு தரணும். நான் ஜெயித்து வெகு தூரம் நான் ஓடணும். ஆண்டவரே வருகிற ஆண்டு இதுவரைக்கும் நான் தொடாத நான் தொற்றாத உயர்வுகளை நான் தொடர்றதுக்கு கர்த்தர் பலன் தரும். எல்லாரும் கையை உயர்த்தி சத்தமா ஆண்டவரிடத்துல ஜபமாய் கேளுங்க. ஆண்டவரே உங்க பலன் எனக்கு வேண்டும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. கேளுங்க அப்பா சமூகத்துல கேளுங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் வேண்டும் என்று கேளுங்க. ஆண்டவரே அந்த பலன் எனக்கு தாரும். ஊழியம் செய்கிறதற்கு பலன் தாருமப்பா, உபவாசம் இருக்கிறதுக்கு பலன் தாருமப்பா, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன் தாருமப்பா. ஆண்டவரே சத்துருவை ஜெயிக்கிறதற்கு எனக்கு பலன் வேணும். உங்க பலன், உங்க பலன், உங்க பலன். இப்போ இப்போ இந்த மாலை வேளையில ராஜாவே எனக்கு உங்க பலத்திற்காய் கெஞ்சுறேன், உங்க பலன் எனக்கு தேவை. இந்த ஜபத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எந்தெந்த ஊர்ல இருந்து இந்த ஜபத்துல அட்டன் பண்றாங்களோ, அவங்க அத்தனை பேரு
இருக்கும். இப்பொழுது கர்த்தருடைய பலன் அவர்கள் இருக்கிற இடத்துல கடந்து வருவதாக. ஹாலேலூயா. ஆண்டவருடைய பலன் அவர்களுக்குள்ள இறங்கும் போது அவர்களை அறியாமல் ஒரு உற்சாகம் வருவதாக, ஒரு தைரியம் வருவதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இப்பொழுது போராடக்கூடிய பலன், தாங்கக்கூடிய பலன், நிறைவேற்றக்கூடிய பலன் இப்பொழுது இறங்குவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி.

சங்கால யுத்த ஜபத்திற்காக கோடி நன்றி. எங்களுக்கு இந்த ஜபத்துல கலந்து கொள்றதற்கு நீர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நாங்க நம்புறோம். நான் உன்னை பலப்படுத்துவேன். இதை தவிர வேற எங்களுக்கு வேற என்னப்பா வேணும்? நாங்க வர்ற வருஷத்துல காலடி எடுத்து வச்சு ஒவ்வொரு சூழ்நிலைக்கு போகும்போது பின்னாடி உட்கார்ந்து நான் கூட இருக்கிறப்பா, உன்னை பலப்படுத்துவேன்னு. நீங்க பலப்படுத்திட்டீங்கன்னா போதும்ப்பா, போதும்ப்பா. எவ்வளோ பெரிய மதுளையும் நாங்கள் தாண்டுவோம், எவ்வளோ பெரிய அக்னியை நாங்கள் தாண்டுவோம். தண்ணீர் எங்களை சேதப்படுத்தாது, வெள்ளங்கள் எங்களை ஒன்றும் செய்யாதுன்னு நாங்கள் நம்புறோம். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்க மகிமை உங்க பிள்ளைகள் எல்லாரையும் மூடிக்கொள்ளட்டும். எங்க திருச்சபைக்கு ஒரு சொந்த இடத்திற்காக உங்கள்கிட்ட கேட்டுட்டே தான் பார்க்கும். எங்க ஜபம் உங்க சமூகத்துல வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க காலதாமதம் பண்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு நன்மை இருக்கும்னு நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆனாலும் நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி உங்க சித்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியல, உங்க சித்தத்திற்கு முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜயோக்கியமா நாங்க ஒரு இடத்துல சொந்தமான இடத்துல உங்களை ஆராதிக்கிறதுக்கு எங்களை நம்புங்கப்பா. இந்த இடத்தை விட்டு இனி எங்களை அனுப்ப வேண்டாம்ப்பா. இந்த இடம் எங்களுக்கு ரகபோத்தா மாறிடட்டும் ஆண்டவரே. இயேசுக்கு எங்களுக்கு முடிஞ்சிருச்சு, சித்தனாவும் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த இடம் எங்களுக்கு ரகபோத்தா தான் மாறணும் ஆண்டவரே. இது ரகபோத்தா மாறணும். இந்த இடத்துல கர்த்தர் எங்களுக்கு இடம் உண்டாக்கினார். அது எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியல. இதற்காக உழைக்கிற கொடுக்கிற எத்தனை பேர் இருக்காங்கப்பா. இந்த ஊழியத்தை நேசிக்கிறவங்க அவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்திற்காக ஒரு ரூபா கொடுத்தா கூட அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கட்டும். தொடர்ந்து உடைய மகிமை நடத்தட்டும். நாளைக்கு காலையில உங்களை நோக்கி நாங்க வரும்போது உங்க பிரசன்னத்தை இந்த மூணு நாளும் இருந்ததை விட அதிகமா எங்களுக்கு தந்துருங்கப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்யணும். இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அநியோன்ய ஐக்கியம் நம்மனிரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹலேலூயா, ஹலேலூயா. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை நிறைய பேருக்கு ஆன்லைன்ல பாக்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த செய்திகள் போய் சேரட்டும். தொடர்ந்து கலந்து கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

அந்த கூவ நதியில் இருக்கிற அந்த ஸ்மெல்லை விட இந்த தண்ணி அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ டர்ட்டியாக இருந்தது. அந்த தண்ணியை காலை கழுவினோன்னு எனக்கு மனசு வரல, 30,000 ரூபா கொடுத்து கழுவிருக்கிறோமே இந்த தண்ணி எப்படி விட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணால் அதை ஒரு சொம்பலை ஒத்தி ஓம் சக்தி பராசக்தின்னு அவன் வாயில் கொஞ்சம் என் வாயில் கொஞ்சம் அப்படி நாரி போன என் வாயை தான். வந்தோடனே தைரியமாக சொல், இந்த கத்தியில் தான் உங்கள் அண்ணனை நான் போட போகிறேன், உங்கள் அண்ணனை நான் கொலை பண்ணுவேன், இல்லைன்னா விடமாட்டேன். அந்த ஆவிகளோட பேசுறது எனக்கு நல்லா பரிச்சயமாக இருந்ததுனால அந்த ஆவியோட பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வெறி, இன்னைக்கு எப்படியாவது அவரை வெட்டி ரத்தத்தை பார்க்கணுன்ற ஒரு தீர்மானத்தோடு தான் இருந்தேன்.

0: கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை கேட்கப் போகிறோம், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அநேகர் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கவனியுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வெகு தொலைவு இந்த சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களை இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கிறது வரவேற்றுக் கொள்கிறேன்.
1: தேங்க்யூ.
0: தொடர்ந்து நம்முடைய சாட்சியை மக்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வோம். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அநேகர் உங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அநேகர் உங்களை தொடர்பு கொள்வார்கள், ஜெபிப்பதற்காக ஊழியங்களில் தொடர்பு கொள்வாங்க. நிச்சயமாக இந்த உலகம் முழுசும் உங்களுடைய சாட்சி என்ன செய்கிறது பரம்ப போகிறது, சரியா? முதலாவது உங்கள் பிறப்பு, உங்களுடைய அதாவது பிறந்த டைமில் உள்ள சூழ்நிலைகள், இதை குறித்து கூட பிறந்தவங்க அப்படிப்பட்ட காரியங்களை லைட்டாக சொல்லுங்க, அப்புறமா அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம போவோம்.
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். தேவாதி தேவன் என்னை ரட்சித்தார், என்னை ஆளுகை செய்தார், என்னை அவர் தெரிந்து கொண்டார், தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டார். என்னை அழைத்த தேவாதி தேவனுக்கு நான் முதலில் கோடா கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியில் பேசும்படியாய் எனக்கு அழைப்பு கொடுத்த பாஸ்டருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். God bless you.
0: முதல்ல உங்கள் பெயர், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள்.
1: என் பெயர் வந்து முதல்ல சுரேஷ் பாபு, இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆண்டனி சுரேஷ்.
0: உங்கள் குடும்பம்?
1: என்னுடைய தகப்பனார் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் வெங்கடேஷ், எங்கள் அம்மா பேர் வந்து சரஸ்வதி. நாங்கள் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தோம். எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க. சிறு கை குழந்தையாக இருக்கும்போதே என்னுடைய தகப்பனார் என்னையும் என் தாயாரையும் என் சகோதரியும் அனாதையாக விட்டுவிட்டு ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார். எங்கள் வாழ்க்கையிலே அந்த சிறு பிரயாயத்திலே தகப்பனுடைய அன்பு என்றால் என்ன என்று தெரியாமல் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்தேன். எங்கள் அப்பா வந்து இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கலில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தார், நல்ல கை நிறைய சம்பளம், நல்லா படிச்சிருக்கிறார். ஆனாலும் என்னுடைய தாயார் சரியாக நடக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தை கொண்டு என்னையும் என் சகோதரியும் என் தாயாரையும் அனாதையாக நடுத்தரிலே அவர் விட்டுவிட்டார்.
0: அந்த டைமில் உங்களுக்கு படிக்க முடிந்ததா? அந்த உதவிகள் எப்படி உண்டாயிற்று? உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறிற்று?
1: அது எப்படி என்று சொல்ல வேண்டுமென்றால், என்னுடைய தாத்தா வீடு வந்து, அவர் பேர் கொண்டா கோவிந்தசாமி நாயுடு. அவர் அந்த மயிலாப்பூரில் ஆல் இண்டியா ரேடியோ பேக் சைடில் கார்னீஸ்வரர் கோவில் என்கிற அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து மில்க் மர்ச்சன்ட், அதாவது பால் கறந்து பால் வியாபாரம் செய்கிறவராக இருக்கிறார். அவரிடத்துல கிட்டத்தட்ட ஒரு 200-300 மாடுகள்லாம் இருக்குது. காலையில் நான், எங்கள் அம்மா, எங்கள் என்னுடைய சகோதரி வேலை செய்தால் தான் எங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு. கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற மாடெல்லாம் நான் அதிகாலையில் எழும்பி அந்த 45-50 மாடுகளை நான் வாஷ் பண்ணும் அதை கழுவ வேண்டும். அங்கே இருக்கிற அந்த சாணியை அள்ளி அந்த சாணியை தட்டி அவங்க இந்த வேலையெல்லாம் செய்தால் தான் எனக்கு சாப்பாடு போடுவாங்க.
0: உங்கள் சொந்த இடம் சென்னை தான்?
1: சென்னை தான்.
0: சென்னையில் எந்த இடம்?
1: பிறந்து வளர்ந்தது எல்லாமே மயிலாப்பூர் ஆல் இண்டியா பேக் சைடில் கார்னீஸ்வரர் கோவில் சீட் நம்பர் 40, அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே.
0: உங்களுக்கு இளமை பருவத்தில் உங்களுக்கு சொந்த வீடு அங்கே இருந்ததா? இப்படி
1: ஆமாம், எங்கள் தாத்தாவுக்கு ஒரு பெரிய, அவர் பல கோடிகளுக்கு அதிபதினு சொல்லலாம். பல வீடுகள் மயிலாப்பூரில் நிறைய வீடு இருக்குது. அங்கே மயிலாப்பூரில் அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் போயிட்டு கொண்டா கோவிந்தசாமி நாயுடு வீடு எதுன்னா எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் எங்கள் தாத்தாவுக்கு தெரியும். ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கும் மொத்தம் 9 பிள்ளைங்க. அதில் 6வது மகளாக தான் என்னுடைய தாயார், அவங்க பேர் சரஸ்வதி. தகப்பனார் எங்களை கைவிட்டதுனால எங்கள் தாத்தாவுடைய வீட்டில் தான் நாங்கள் அடைக்கலம் புக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது.
0: அவங்க நல்லா கவனிச்சுட்டு வந்தாங்க.
1: கவனிச்சுட்டானா இந்த வேலை செய்தால் தான், அதாவது ஒரு நாய்க்கு கூட நல்ல ஒரு ஸ்டீல் தட்டில் சாப்பாடு போடுவாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினிய தட்டில் தான் சாப்பாடு போடுவாங்க. ஒரு தாத்தா அப்படின்னு ஒரு உரிமையாக அவர் போய் கையெல்லாம் வைக்க முடியாது. ஒரு இதுவாக பேரன்ற ஒரு அன்பு கிடையாது. ஒரு தகப்பனுடைய அன்பும் எனக்கு கிடைக்கல, ஒரு தாத்தாவுடைய அன்பும் எனக்கு கிடைக்கல. அன்பு இல்லாமல் தான் என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
0: படிப்பு?
1: படிப்புன்னும்போது அங்கே இருக்கிற பக்கத்தில் ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். என் ஸ்கூல் அந்த எக்ஸாம் அந்த ஃபீஸ்லாம் கட்டணும்னா யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. இந்த பால் ஒவ்வொரு வீட்டில் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்னுடைய துணியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கிழிஞ்சிருக்கும். அந்த பால் வாங்குறவங்க பார்க்கும்போது அங்கே இருக்கிற நிறைய அந்த பிராமின் ஃபேமிலி அதெல்லாம் நான் மறக்கவே முடியாது. அவங்க செய்த உதவிகள்லாம், அவங்க அந்த நாட்களில் இந்த தம்பி இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லி புது துணிகளை அவங்க வாங்கி தருவாங்க. காலுக்கு செருப்பு இருக்காது, கிழிஞ்ச டவுசரோடு எவ்வளோ வாட்டி ஸ்கூலுக்கு போயிருக்கேன், போஸ்ட் பாக்ஸ் வந்திருக்கேன்னு சொல்லி கிழிஞ்ச டவுசரில் நாலு பேப்பரை மடித்து என்னை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ விதங்களில் நான் நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு தான் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்தேன்.
0: சரி, இப்போ அந்த டைமில் உங்களுக்கு தெய்வத்துக்கு மேலே ஏதாவது நம்பிக்கை இருந்ததா? இது எந்த இப்போ இந்த டைம் வந்து எந்த வயசு?
1: அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்போது ஒரு 12 or 13 அந்த ஏஜ் வந்துச்சு. அப்போ எனக்கு என்னன்னா, நான் இருக்கிற பகுதி வந்து மயிலாப்பூர் அப்படின்னா, மயிலையே கைலே, கைலையே மயிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த மயிலாப்பூரில் இருக்கிற அந்த அந்த கோவிலுக்கு, அந்த கபாலீஸ்வரர் கோவில்னுவாங்க, அந்த கோவிலுக்கு போனால் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலில் தான் நான் என்ன பண்ணுவேன், 108 மந்திரம், 108 மந்திரம், கந்தசஷ்டி கவசம் இப்படிப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் நான் அங்கே தான் போய் நான் கற்றுக்கொண்டேன். நான் இருக்கிற பகுதி மயிலாப்பூர் வந்து பயங்கரமான ஒரு விக்கிரக தெய்வங்கள் என்று சொல்லுவாங்க, அதை சார்ந்து தான் அந்த பகுதி இருக்கும். வாரத்தில் 7 நாளைக்கு 7 கோவிலுக்கு நான் போவேன், தொடர்ந்து போவேன். அதாவது என்னை வந்து எல்லாரும் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் வந்து கோவில் மாடு அப்படின்வாங்க. கோவிலையே சுற்றி சுற்றி வருவேன். வேலை முடிஞ்சது, படிப்பு இல்லை, ஈவினிங் நேரத்தில் ஃப்ரீயானா அங்கே தான் இருப்பேன். சனிக்கிழமை சித்ரா பௌர்ணமின்னா அந்த கோவிலில் தான் இருப்பேன். அந்த பூஜை புனஸ்கார காரியம், அம்மனுக்கு அபிஷேகம், அங்கே இருக்கிற அந்த விக்கிரகங்களுக்கு அந்த பூஜை புனஸ்கார காரியங்கள், அந்த பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், என்னென்ன சொல்கிறாங்க அதெல்லாம் நான் போய் செய்யறதுக்கு அவ்வளோ இருதயத்தில் வாஞ்சியோடு அந்த தெய்வங்களுக்கு நான் செய்வேன்.
0: தெய்வ பக்தி உங்களுக்கு இருந்தது?
1: ஆமாம்.
0: சரி, அப்போ உண்மையான தெய்வம் எது, இந்த தெய்வத்தை எப்படியெல்லாம் பூஜை செய்கிறானாலும் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா இல்லையா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்ததா?
1: என்னுடைய உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா, மெய்யான தெய்வம் இந்த பூமியில் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அவர் எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. சத்திய வேதம் அழகாய் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அப்போது பக்தி இருக்குது, மெய்யான தெய்வம் எங்கே அப்படின்னு சொல்லி அறியும் சுதன ஒன்று, அறியாதவன் வாயில் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மெய் தெய்வத்தை தேடி என்னுடைய வாலிப நாட்களெல்லாம் நான் நிறைய புண்ணிய நதிகளில், காசி ராமேஸ்வரம் புண்ணிய நதியிலெல்லாம் நான் போய் குளிச்சிருக்கிறேன். இவ்வளோ காரியங்களை நான் செய்து என் வாழ்க்கையில் கடுகு அளவு சமாதானன்றது கிடையவே கிடையாது. நல்ல வார்த்தைனா என்ன, நல்ல ஆகாரம்னா என்ன, நல்ல துணிமணி, என் வாழ்க்கையில் 23 வயது வரையும் நல்ல ஆகாரத்தை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே கிடையாது. என் எதிர் வீடு, பக்கத்து வீடு, அவருடைய தாயார் தகப்பனாரை கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகும்போது என் உள்ளத்தில் எவ்வளோ வாட்டி நான் அழுதுருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் எனக்கு இல்லையே அப்படின்னு. ஒரு தகப்பனுடைய அன்புக்காக ஏங்கியிருக்கிறேன். எங்கள் அம்மாவும் என்னை எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டேன், அவங்களும் நடக்க முடியாது. நான் அந்த வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சாணி எல்லாம் தட்டுறதுனால என் பாடியெல்லாம் பயங்கரமான அந்த சாணி ஸ்மெல் வரும். அதனால் ஸ்கூலில் கூட என்னை யாரும் பக்கத்தில் சேர்க்க மாட்டே, நீ பக்கத்தில் வந்தாலே ஒரே நாற்று அடிக்குது போடா அப்படின்னு சொல்லி எட்டி உதைப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க. ஆனாலும் என் வாழ்க்கையில் படிக்கணும், படித்து முன்னேறி யார் எதிர்க்க நம்ம அவமானப்பட்டு தலை குனிகிறோமோ அவங்க முன்பாக நம்ம தாயாரை நல்லா வச்சு காப்பாற்றணும், வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும்னு சொல்லி என் உள்ளத்தில் தீராத ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்தது.
0: இந்த விக்கிரகங்கள் எல்லாம் நீங்கள் பக்தியை வழிபட்டீங்க, அதனால் உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் வந்திருக்கிறதா அல்லது நன்மைகள் வரவில்லை என்கிற கேள்வி உங்களுக்குள்ள வந்ததா?
1: நன்மன் பார்த்தா கடுகு அளவு எதுவுமே கிடையாது. நான் சம்பாதிச்சு நான் தான் போய் அந்த அர்ச்சனை தட்டு வாங்குறது, தேங்காய் வாங்குறது, அந்த ஐயரு கூட அங்கே போய் பூஜை புனஸ்காரம் செய்கிற அவங்களுக்கு போய் தட்டில் காசை போட்டால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிரசாதம்னு ஒன்று கொடுப்பாங்க. நிறைய வாட்டி வீட்டில் எனக்கு நல்ல ஆகாரம் இல்லை, கோவிலில் போனால் சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க, அங்கே வந்து இந்த செதற தேங்காய்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் போய் பொறுக்கி சாப்பிட்ருக்குறேன். எவ்வளோ வாட்டி பசியிலெல்லாம் நான் இருந்திருக்கிறேன், பசினா என்னன்னு எனக்கு தெரியும், அந்த வேதனைனா என்னன்னு தெரியும். என் உள்ளத்தில் கடவுள் கடவுள்னு அவ்வளோ வெறித்தனமாக ஓடினேன், ஆனால் என் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கடுகு அளவு சமாதானம் இல்லை. மத்தியானம் 2 மணிக்கு கோவிலை மூடிட்டு எல்லாம் போயிடுவான், நான் என்ன பண்ணுவேன், செவுறு ஏறி குறித்து கோவிலுக்குள்ளே போய் உக்காந்து கடவுள் அந்த இதுக்கு முன்னாடி உக்காந்து எவ்வளோ நாட்கள் தனிமையில், ஏன்னா நான் கண்ணீர் விட்டு அழுதேன்னா யாருனா பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி எவ்வளோ முறை நான் தனிமையில் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறேன். ஒன்று கூட என்னை ஆறுதல் படுத்தும்படி என் கண்ணீரை துடைக்கவே இல்லை.
0: சரி, அப்போ இவ்வளோ நான் அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் வரல. அப்போ அந்த தெய்வங்கள் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்ததா அல்ல தெய்வம் உண்டா இல்லையாங்கிற கேள்வி ஏதாவது வந்ததா?
1: வெறுப்பு வந்தது. அது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், என் நண்பன் மனோகன் சொல்லி, நான் காலேஜ் போயிட்டேன், ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜரேஷன் NCVT 2 வருஷம் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்த மொத்த சேவிங் பணம் கிட்டத்தட்ட ஒரு 5000 இருந்தது. அதை கொண்டு போய் அந்த காலேஜில் இன்வெஸ்ட் பண்ணி அது எப்படியாவது இந்த 2 வருஷத்தை நான் முடிக்கணும், அப்ராட் போகணும், ஃபாரின் போகணும் அப்படின்ற ஒரு எய்மோடு அதை நல்லா படிக்க நல்ல ஃபஸ்ட் கிளாஸில் நான் பாஸ் பண்ணேன். அதில் நல்லா இது பண்ண அப்போது அதில் படிக்கும்போது எனக்கும் என் நண்பனுக்கும் ஒரு சண்டை நடந்தது. எனக்கு எப்போவுமே இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, பாடியை பில்ட் பண்ணுறது ரொம்ப ஆசை. அப்போது எனக்கும் ஒரு நண்பனுக்கும் சண்டை வந்தோடனே நான் என்ன பண்ண, ஃப்ரெண்டை எடுத்தோடனே வாயில் குத்திட்டேன். வாயில் குத்துனேன்னா வாயிலேருந்து பல பலன்னு ரத்தம் வந்துடுச்சு. அப்போ கூட ஒரு நண்பன் மனோகர்னு சொல்லி, எப்போ பார்த்தாலும் நீ ரொம்ப டென்ஷனாக இருக்கிற, கோபமாக இருக்கிற, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு பேசுவேன். எனக்கு என்னன்னு தெரியலடா, கோயில் கோயிலாக போகிறேன், எவ்வளோ தெய்வங்களை வணங்குறேன், 108 மந்திரம், 108 மந்திரம் சொல்கிற எல்லா காரியங்களையும் செய்கிறேன், இவ்வளோ செய்தும் என் உள்ளத்தில் சமாதானம் இல்லைடா அப்படின்னும்போது, நீ வந்து இந்த பாதையில் போகாத, உனக்கு நான் உனக்கு ஒரு டைரக்ஷன் காமிக்கிறேன், அந்த டைரக்ஷனில் வரியா, கண்டிப்பாக வரேன், நாளைக்கு காலையில் என் வீட்டுக்கு வா அப்படின்னு. சரி காலையில் வீட்டுக்கு வர சொல்கிறான்ட்டு இருக்கிறதுலே என்கிட்ட ஒரே ஒரு பேண்ட் ஷர்ட்டு, அதை தான் எந்த கல்யாணம்னாலும் அதை தான் நான் போட்டுட்டு போவேன், வேறு எந்த நல்ல ட்ரெஸ்ஸும் என்கிட்ட கிடையாது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காலையில் சரி ஃப்ரெண்டு கூப்பிட்டானே அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டேன். போய் கதவை தட்டினோன்னா அவன் பார்த்தோன்னே, என்னடா இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்கிறேன், என்னடா அப்படின்னு, இல்லை இந்த ட்ரெஸ்ஸில் வரக்கூடாது, சவுப்பு ஷர்ட்டு சவுப்பு வேஸ்ட்டு என்கிட்ட இருக்குது, நீ இதை போட்டுக்கிறியா, சரி நாய் வேஷம் போட்டால் குழச்சி தானே ஆகணும், சரி ஓகே ஏதோ ஒரு புது ட்ரெஸ்ஸு கொடுக்குறானேன்ட்டு போட்டுக்கிட்டேன். இது எதுக்குடா போடுற, இல்லை கம்முனுரு அப்படின்ட்டு நெத்தியில் பட்டை போட்டான், கழுத்தில் ஒரு பெரிய உத்ராட்சம் மாலை, இதெல்லாம் போட்டு என்னை ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே ஒரு சாமியார் சேரில் உட்காந்துருக்கார், செங்கல்பட்டு தாண்டி எல்லாருக்கும் தெரியும், செவ்வாடன்னு சொன்னாலே யாருக்கும் தெரியும் செங்கல்பட்டு தாண்டி அந்த கோவில் இருக்குது. அந்த சாமியார் உட்காந்துருந்தார், இவர் தான் உலகத்தை காக்க வந்த பரம்பொருள், இவர் தான் ரட்சகர், இவர் தான் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உள்ளதுன்னு. அந்த வாலிப நாட்களில் எது சொன்னாலும் நம்ம உடனே அதை ஒபே பண்ணுவோம், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டோம். இது காசியில் போய் இறங்கி நீ குளித்தா உனக்கு உடனே புண்ணியம் கிடைக்கும்னா அதை செய்யறதுக்கும் நம்ம தயங்க மாட்டோம். 1000 பேரை கூப்பிட்டு அன்னதானம் போட்டால் உன் பாவம்லாம் போயிடும்னா உடனே நம்ம அதெல்லாம் கடனை உடனே வாங்கியாவது அதை செய்துடுவோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கடுகளவு சமாதானம் கிடையாது. அப்போது அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனோன்னு அந்த சாமியார்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே நேராக சாஸ்தாங்கமாக ஒரு காலில் விழுந்தேன். எனக்கு என்னவோ இவ்வளோ நாள் வேதம் சொல்லுது அழகாக, 135வது சங்கீதம் 15வது வசனம், அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமாக இருக்கிறது, அவைகள் கண்கள் இருந்தும் காணாது. ஆனால் வேதம் சொல்லுது ஆகார் ஆண்டவருக்கு நல்ல ஒரு பேர் வைக்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். அதே போல் அவைகள் செவிகள் இருந்தும் அவை என்ன பண்ணாது, கேட்காது, கை கால்கள் இருந்து அவைகள் நடவாது. 135வது சங்கீதம் 15வது வசனத்தில் தெளிவாக எழுது. ஆனால் இப்படிப்பட்ட விக்கிரகங்களெல்லாம் வணங்கி ஒரு டைம் வரும்போது இது மேலே இருக்கிற நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஒரு மனுஷன் மேலே என் நம்பிக்கை மாற ஆரம்பித்தது. அப்போ அந்த மனுஷனை எப்படி பூஜிக்க வேண்டும், அங்கே என்ன சொல்லப்படுகிறாருன்னு சொல்லிட்டு அங்கே அந்த அக்கினி குண்டகங்கள்லாம் வளர்த்து அங்கே யாகங்கள்லாம் வளர்ப்பாங்க, அந்த யாகங்களை மழைக்கு வேண்டுதல் பண்ணி யாகங்களை வளர்க்குறது. அந்த கோவிலில் விசேஷம் என்னென்னா நம்ம கையினாலேயே அங்கே இருக்கிற விக்கிரகங்களுக்கு நம்ம கையினால் அபிஷேகங்களை செய்யலாம். மற்ற எல்லா கோவிலும் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட சமுதாயத்து மக்கள் தான் உள்ளே போக முடியும், அந்த கருவறைன்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு அவங்க தான் போக முடியும். நார்மல் பீப்புள், நான் இந்துவாக இருந்தாலும் சரி பாரம்பரியமாக எல்லாத்தையும் எல்லா மந்திரங்களையும் நான் கற்று தேர்ந்தவனாக இருந்தாலும் நான் அது உள்ளே போகிறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. ஆனால் இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் அந்த கருவறைக்குள்ளே எல்லா விதமான மக்கள் போகலாம், எந்த ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாரும் அந்த தெய்வத்தை போய் கையினால் அந்த அபிஷேகங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு காரியம் எனக்கு ரொம்ப அது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுப்பா. இவ்வளோ நாள் நம்ம தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த அந்த தெய்வத்தை நம்ம கிட்ட போய் நம்ம கையில் இதெல்லாம் செய்யலாமேன்னு சொல்லி அந்த தெய்வத்தை நான் அதிகமாய் ஒரு 6 ஆண்டுகளாக அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வார வழிபாடு மன்றத்தில் நான் துணை செயலாளராக நான் பணிபுரிந்திருக்கிறேன், வேலை செஞ்சுருக்கிறேன். அநேக என்னோடு கூட படித்த அநேக வாலிப பிள்ளைகளெல்லாம் நான் அந்த கோவிலுக்கு நான் அழைத்து கொண்டு போயிருக்கிறேன்.
0: ஆனாலும் உங்களுக்கு எந்த ஒரு விமர்சனமும் இல்லை,
1: எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் நேராக போய் அந்த சாமியார்கிட்டயே போய் கேட்டேன்,
0: இப்போ நீங்கள் சாமியார்னு சொல்கிறது உண்மையான உயிருள்ள மனுஷனா அல்லது சிலையா?
1: உயிருள்ள ஒரு மனுஷன், நம்மளை போல மனுஷன்தான், அவரும் ஆசாபாசம் உள்ள ஒரு மனுஷன்தான். எல்லாரும் அவரை தெய்வம் தெய்வம்னு சொல்லுவாங்க, குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அம்மான்னு அவரை சொல்லுவாங்க. அவரை அதிகமாக நான் பூஜித்த நாட்கள் உண்டு. அப்போது ஒரு நாள் நேராக அவர்கிட்ட போய் கேட்டேன், அப்போது அவர்கிட்ட பேசணுன்னா கூட பெர்மிஷன் வாங்கணும், அதுவும் பெரிய பெரிய விஐபிங்களுக்கு தான் பெர்மிஷன் தருவாங்களே தவிர என்னை போல் சாதாரணமாக புறக்கணிக்கப்பட்ட யாரும் அவளை லேஸில் கிட்ட போயிட முடியாது. அது மாதிரி நான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது அவர் சொன்னார், அடுத்த வாரம் அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுறாங்க, பாத பூஜை பண்ணால் உன் பாவமெல்லாம் போயிடும் அப்படின்னு. அப்போது நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், பாத பூஜை பண்ணால் பாவம் போயிடும். என் வீட்டில் என்னுடைய தாத்தா என்னை எப்படி வளர்த்தாருனா, இவன் சபிக்கப்பட்டவன், இவன் பிறந்ததே சாபம், இவனால் தான் என் மக என்னுடைய மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சபித்ததை நான் ஒவ்வொரு நாளும் கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். நல்ல வார்த்தை என் வாழ்க்கையில் கேட்டதே கிடையாது. அப்போது ஒரு நாள் அவருக்கு பாத பூஜை பண்ணணும் போது அந்த கோவிலில் ஒரு அந்த ரேட்டு போட்டிருந்தாங்க, பாத பூஜை பண்ணுறதுக்கு இவ்வளோ, அர்ச்சனை பண்ணுறதுக்கு இவ்வளோ. அப்போ பாத பூஜைன்னு சொல்லும்போது 30,000 ரூபாய் பே பண்ணணும். அந்த டைமில் 30,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு கிளாஸ் ஒரு சிங்கிள் டீ வாங்கி சாப்பிட கூட எனக்கு வசதி கிடையாது. அப்போது 30,000 ரூபாய் எங்கே நான் போகிறதுன்னும் போது என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அப்ரோச் பண்ணேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, டே நான் உனக்கு ஒரு 500 ரூபாய் தரேன், ஒரு 1,000 ரூபாய் தரேன். கிட்டத்தட்ட அதுவே ஒரு 30,000 ரூபாய் எனக்கு கலெக்ஷன் ஆச்சு. எனக்கு என்ன ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னால், 30,000 ரூபாய் நான் வாங்கிட்டு வேறு ஏதோ ஒரு காரியத்துக்கு செய்யறதுக்கு தான் இவன் கேட்குறான், தப்பாக நினைக்க போகிறாங்கன்னு சொல்லி என் கூட படிக்கிற நண்பர்கள் என்ன பண்ண, நீங்கள் எல்லாருமே என் கூட வாங்க அந்த கோவிலில் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டபுள் எம்ஏ படிச்சிருக்காங்க, கோல்டு மெடலிஸ்ட்டு ஸ்ரீதர்ன்னு சொல்லி எல்லோரும் என் கூட வராங்க. எல்லோரும் ஷர்ட்டெல்லாம் கட்டிட்டு பட்டெல்லாம் அடிச்சு பண்டார பசங்க மாதிரி எல்லாம் க்யூவில் நின்று கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி சொம்பில் மினரல் வாட்டர் மாதிரி கொடுத்தாங்க. எல்லாம் காலை கழுவுறாங்க, நானும் அவர் காலை கழுவுறேன். நான் சொல்கிறேன், ஆறுமுகம் நீ 500 ரூபாய் கொடுத்தல, நீ வந்து கழுவுடா. அப்பா கூட இருக்கிற பிஏ சொல்கிறேன், இல்லை ஒருத்தர் பே பண்ணால் ஒருத்தர் தான், இல்லைங்க நாங்கள் இவ்வளோ பேர் பே பண்ணியிருக்கோம், நாங்கள் எல்லோரும் தான் கழுவோம். அதை கழுவி அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆறு போயிட்டுருக்கு, அது வந்து கூவ நதி அப்படின்னா. அந்த கூவ நதியில் இருக்கிற அந்த ஸ்மெல்லை விட இந்த தண்ணி அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ டர்ட்டியாக இருந்தது. அந்த தண்ணியை காலை கழுவினோன்னா எனக்கு மனசு வரலை, 30,000 ரூபாய் கொடுத்து கழுவிருக்கிறோமே இந்த தண்ணி எப்படி விட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணால் அதை ஒரு சொம்பில் ஊற்றி எல்லோரும் சொல்கிறேன், இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது, இல்லை இல்லை நான் 30,000 கொடுத்து கழுவிருக்கிறேன், இந்த தண்ணியை நான் கீழே விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சொம்பில் ஊற்றிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன், என்னடா கோயில் பின்னாடி எல்லாம் வாங்க, டேய் ஸ்ரீதர் நீ 1,000 ரூபீஸ் கொடுத்தல நீ வாடா அப்படின்னு. எல்லோரும் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தான், ஓம் சக்தி பராசக்தின்னு அவன் வாயில் கொஞ்சம் என் வாயில் கொஞ்சம், அப்படி நாரி போன என் வாயை தான் இன்றைக்கி ஏசப்பாவை துதிக்கிற நாவா என் நாவை ஆண்டவர் மாற்றிருக்கிறார்.
0: இப்போ அந்த தண்ணி வந்து அவருடைய காலை கழுவுன இந்த தண்ணி,
1: அந்த தண்ணி
0: அந்த தண்ணி எல்லாரும் குடிக்க வச்சிங்க,
1: எல்லாரும் குடிக்க வச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் சாப்பிட்ட எச்சை இலையில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா ஆசீர்வாதம்னு இன்றைக்கும் அது நடந்து கொண்டு இருக்குது, இன்றைக்கும் அதை மக்கள் அறியாமையில் அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது என் வாழ்க்கையில் அதை சாப்பிட்ட இலை கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர் கையில் வச்சுருக்கிறார், 50 ரூபா அதை கொடுத்து தான் அந்த 50 ரூபா. இதை நான் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, தேவ பிள்ளைகள் இதற்காக ஜெபிக்கும்போது கத்தர் இப்படிப்பட்ட காரியத்திலேருந்தெல்லாம் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும், அதற்காக தான் நான் இந்த காரியத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நான்.
0: சரி, அப்புறமா எப்படி இதெல்லாம் தவறுன்னு சொல்லி உணர்ந்தீங்க, எப்படி வாய்ப்பு கிடைத்தது?
1: எப்படி உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இருக்கிற வீடு வந்து எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் மாமாவுக்கும் ஷேர், அது கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி. எங்கள் அம்மா என்ன நினச்சா, அண்ணன் தானே ஏமாற்ற மாட்டார். அப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்கிறேம்மா, அப்போ தாத்தா சொல்லியிருக்கிறாரு பாதி ஷேர் நமக்குன்னு, அதை ரிஜிஸ்டர் பண்ணலான்னும் போது, டே அப்படிலாம் பண்ணக்கூடாது, பெரியவங்க அவங்க பேசும்போது நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அந்த வார்த்தையை தடை பண்ணிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நான் கம்முன்னு வந்துட்டேன். கொஞ்ச நாளில் எங்கள் தாத்தா இறந்துட்டார். இறந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு ஒரு ஒரு ஒரு 15 நாள் கூட இருக்காது, நானும் எங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். நேராக எங்கள் மாமா வந்தார், என்னடா இங்கே இதுன்னு நான் சொன்னேன், இல்லைம்மா வெறும் ரசம் சாதம் ஊறுகாய் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் டெய்லி சிக்கன் மட்டன் நல்லா ஆகாரமாக சாப்பிட்றீங்க, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆகாரம்னு எப்படி அப்படின்னு கேட்கும்போது, என்னையும் எங்கள் அம்மாவையும் செருப்பாலே அடித்தார், எட்டி மாரில் உதைச்சார், தொடப்பக்கட்டையிலேயே எங்களை அடித்தார். என்னென்ன கேவலமான வார்த்தையை பேசணுமோ அவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பேசி எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 9 பேர், யாரும் எங்களுக்கு நீதியோ எங்களுக்காக வந்து எங்கள் சார்பில் நின்று நியாயம் பேசுறதுக்கோ ஒரு நாதியற்ற ஒரு நிலையில் தெருவில் நாங்கள் அனாதையை போல் நாங்கள் கடந்தோம். அப்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் யாருமே வந்து ஒன்றும், எங்கள் அம்மா கூட பிறந்த 9 பேர் சுற்றி தெருவில் நிற்கிறாங்க, யாருமே என்னடா இப்படி நடக்குது, ஒரு கால் ஊனமான ஒரு பிள்ளை ஓ, கணவனும் இல்லை, பிள்ளை சின்ன பையன், அவன் எப்படி இவங்க வாழ்க்கையை அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி யாருமே அதை பற்றி யோசிக்கலை. எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுல தான் அவங்க குறியாக இருந்தாங்களே தவிர, அந்த அந்த பணம் அந்த சொத்துன்னும் போது கூட பிறந்த அண்ணன் கூட எங்களுக்கு எதிரியாக மாறிட்டார்.
0: சரி, அப்போ எப்படி சார்னா நீங்கள்
1: அப்போது எப்படின்னா, அங்கேருந்து ஒரு ஒரு ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி அடையாரில் ஒரு குட்டி கிராமணி ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே என் ஃப்ரெண்டோடைய வீடு அங்கே இருக்குது. நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் பாத்திரம் எங்கள் தாத்தா எங்கள் மாமா கிட்டே நான் சர்வைல் பண்ணுறதுக்கு துணிமணியெல்லாம் எதுனா எடுக்கணும்னா கூட எதுவுமே கொடுக்க மாட்டேன்ட்டான். ஒரு உடஞ்ச பீரோ, எங்கள் மாமா சொத்துன்னு எங்கள் அப்பா உனக்கு கொடுத்து ஒரு சொத்து வச்சுருக்கிறாரான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு உடஞ்ச பக்கெட்டு, ஒரு 4-5 துடப்பம், 4-5 செருப்பு, இது தாண்டா உன் சொத்துன்னு சொல்லி என் கையில் கொடுத்தார். அப்போது என் உள்ளம் உடஞ்சிச்சு. இவ்வளோ நாள் நமக்கு இவர் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் நம்மளை பார்த்துக்குப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிழலில் இருக்கிறோன்னு நினைக்கும்போது, கடைசியில் அந்த நிழல் இல்லை, இன்றைக்கி நம்ம நடுத்தரில் வந்துட்டோன்னும் போது அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. என் நண்பனுக்கு நான் பேசும்போது அவன் சொன்னான், நீ கவலைப்படாதரா, எங்கள் வீட்டில் உனக்கு ஒரு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு 10x10 ஸ்கொயர் ஃபீட் ஒரு சின்ன வீட்டில் எங்களுக்கு அடைக்கலம் கிடச்சிது. காலையில் வேலைக்கு போனால் அந்த வேலையில் வர்ற வருமானத்தில் தான் அன்றைக்கி 1 கிலோ அரிசி வாங்குவேன், காய்கறி வாங்குவேன், அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு தான் ஆகாரம் கொடுக்கணும், என் வீட்டுக்கு வாடகை கட்டணும். இதெல்லாம் செய்யும்போது என் உள்ளத்தில் இதுக்கு காரணம் யார், எங்கள் மாமா தானே. எங்கள் மாமாவை கண்டந்துண்டமாக வெட்டி போடணும்னு சொல்லி, நான் வந்து வெல்டிங்கில் ரொம்ப ஸ்கில்டு, ஒரு இரும்பு ராடு என் கையில் கொடுத்தீங்கன்னா அதை எப்படி கத்தியாக செய்யணும், அது எவ்வளோ ஷார்ப்பில் வைக்கணும், எவ்வளோ தூரத்துலேருந்து அவரை வெட்ட முடியுன்ற மாதிரி நானே அதுக்கு கைப்பிடியெல்லாம் பித்தளையில் வச்சு வெல்டிங் பண்ணி அவரை 3 முறை நான் அவரை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அன்றைக்கி மாத்திரம் நான் கொலை பண்ணியிருந்தேன்னு சொன்னால் வேலூர் சென்ட்ரல் ஜெயிலில் நான் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக இருந்திருப்பேன். இயேசு என்னை ரட்சித்ததுனால அன்பின் ஊழியக்காரனாக இயேசு என்னை மாற்றினார்.
0: சரி, இப்போ நீங்கள் அந்த டேனான விதத்தை சொல்லலை, சரி இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது.
1: ஆமாம்,
0: அப்படி எப்போ இயேசுவை அறிந்து கொண்டீங்க, அப்படி இயேசப்பா கிட்ட உங்களுடைய லைஃப் எப்படி?
1: நல்ல சூப்பர் கேள்வி கேட்டீங்க, எப்படி யூடர்ன், ஏன்னா பயங்கரமான ஒரு இருளை நோக்கி போயிட்டு இருந்தேன், ஒரு யூடர்ன் அடித்து ஆண்டவர்கிட்ட வர்றதுன்றது உண்மையிலே அது என் லைஃப்பில் அது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் தான், அதை மறக்கவே முடியாது. பசுமரத்து ஆணி போல் என் உள்ளத்தில் அது புதஞ்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அந்த வீட்டில் நாங்கள் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் லக்ஷ்மி சிஸ்டர்ன்ட்டு நல்லா ஜபிக்கிற ஒரு சகோதரி, அவங்க பாஸ்டர் டி மோகன் ஏஜி சர்ச்சுக்கு அவங்க போகிறாங்க. அவங்க வீட்டில் நிறைய கேசல் ப்ரேயர்ஸ் எல்லாம் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஏரியாவுக்கு நான் எப்படி போவேன்னா செவ்வாடையில் தான் நான் போவேன். நான் சவப்பு ஷர்ட்டு சவப்பு வேஸ்டி பட்டெல்லாம் அடிச்சுட்டு எப்போ என்னை அவங்க பார்த்தாங்களோ எனக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ணி எனக்காக அந்த தாயார் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் நான் பண்ணி வச்சிருந்த கத்தி பார்த்தீங்கன்னா எப்போவுமே என் வீட்டில் இருக்கும். இந்த கத்தியில் தான் அவங்க எங்கள் மாமாவை வெட்டணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது, இது மாதிரி நான் ரகசியமாக ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டேன், வீட்டில் போந்து அவரை வெட்டணுண்டா, ஒன்றும் உங்களால் முடியலன்னா நான் எங்கள் அம்மாவை எந்த கையில் அடித்தாரோ அந்த கையை நான் வெட்டுவேன், வெட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள பயங்கரமான ஒரு ரத்த வெறி எனக்குள்ளே இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வீட்டில் நான் குளிக்கும்போது எங்கள் அம்மா என்னுடைய பீரோவை இது பண்ணும்போது உள்ளே என்னுடைய அந்த கத்தியை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஓன் அழுகுறான், டே என்னடா இது மாதிரி இவ்வளோ பெரிய கத்தி வச்சுருக்கேன், என்னன்னா வந்தோன்னே தைரியமாக சொல், இந்த கத்தியில் தான் உங்கள் அண்ணனை நான் போட போகிறேன், உங்கள் அண்ணனை நான் கொலை பண்ணுவேன், இல்லைன்னா விட மாட்டேன், எப்படி உன்னை அடிப்பான், உன்னை அடித்த ஒவ்வொரு நிமிஷமாக நான் நினச்சி ஒவ்வொரு நாளும் அழுகுறம்மா அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் அழுதது. எங்கள் அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஏய், அப்போ ஏற்கனவே அப்பா இல்லைடா, நீயும் இது மாதிரி கொலை பண்ணிட்டேன்னா ஜெயிலுக்கு போயிடுவேன், அப்போ உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லி எவ்வளோ காரியங்களை எனக்கு எடுத்து சொல்கிறாங்க. என் மைண்டில் அது ஏறவே இல்லை. ஆனால் ஒரு காரியம் பாருங்கள், தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கு. எங்கள் அம்மா அந்த பக்கத்து வீட்டில் ப்ரேயர் நடக்கிறத அடிக்கடி மாடியிலேருந்து பார்ப்பாங்க போல இருக்கு. அந்த சிஸ்டர்கிட்ட போய் எங்கள் அம்மா என் பேரை ஒரு பேப்பரில் எழுதி என் மகனுக்காக ஜபம் பண்ணுங்க, வேதம் சொல்லுது ஜபமே ஜெயத்தை கொடுக்கும், ஜபம் இல்லையே ஜெயம் இல்லை. அந்த தாயார் 3 நாள் எனக்காக உபவாசி ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா என் பையன் இப்படி ஒரு ரத்த வெறியில் இருக்கிறான், எந்த நேரத்தில் யாரை கொலை பண்ணுவான்னு தெரியல, என் மகனுக்காக ஜபம் பண்ணுங்க. அப்போ அந்த தாயார் சொல், உங்கள் மகனுக்காக நான் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ பாருங்கள், அந்த அம்மா ஜெபிக்க ஜெபிக்க தான் என்னால் எங்கள் மாமாவை கொலை பண்ணுறதுக்கு 3 வாட்டி பிளான் பண்ணேன். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா ஆளை காமிச்சாலே போய் இது பண்ணிவிடுவான். அப்படிப்பட்ட நண்பர் என் கூட இருந்த நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது இப்படி மூணு முறையும் பண்ண முடியலையே. அப்போது ஒரு நாள் ஆவியானவர் அந்த தாயார்கிட்ட பேசி மேல் அறையில் இருக்கிற இந்த மகனுக்கு என் நாமத்தை பற்றி சொல்லு, உலகமெங்கிலும் கொண்டு போய் அவன் அநேகருக்கு ஒரு ஆறுதலின் மகனாக தேவனுடைய ராஜ்யத்தை சொல்கிற மகனாய் நான் அவனை ஒரு சுவிசேஷகனாக தெரிந்து கொண்டேன்னு சொல்லி அந்த தாயார் இடத்துல கத்தர் திட்டமும் தெளிவுமாய் தேவன் பேசியிருக்கிறார். அப்போ அதிகாலையில் எனக்கு என்னென்னா மூணு முறை பண்ண முடியலையே, எப்படியாவது இவரை ஃபைனலில் இவரை பண்ணணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே நான் ஒரு யாகம், அந்த யாகன்றது அந்த வேள்வின்றோம், அந்த வேள்வியை எப்படி நடத்தணும், அந்த யாகங்களை எப்படி வளர்க்கணும், அந்த ஸ்பிரிட்டோடு எப்படி பேசணுன்ற அந்த காரியங்கள் எல்லாம் நான் கற்றுத்தேர்ந்தவனா. கிட்டத்தட்ட 7-8 வருஷம் அந்த கோவிலில் நான் இருந்ததுனால அந்த ஆவிகளோடு பேசுறது எனக்கு நல்லா பரிச்சயமாக இருந்ததுனால அந்த ஆவியோட பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வெறி, இன்றைக்கி எப்படியாவது அவரை வெட்டி ரத்தத்தை பார்க்கணுன்ற ஒரு தீர்மானத்தோடு தான் இருந்தேன். அன்னைக்கு தான் அந்த சகோதரிக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார், நீ போய் என் மகனுக்கு என் நாமத்தை பற்றி சொல்லு. அப்போ காலையில் வந்து கதவு தட்டுறாங்க, என்னடா பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரா இது, இந்துக்களில் சொல்லுவாங்க பூஜை பண்ணி சிவம் பூஜையில் கரடி நுழைஞ்சது அப்படின்னு, ஏதோ அபசகுனமாக இருக்கு என்னடா அது அப்படின்னு. திறந்த அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இயேசு உன்னை நேசிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ. பாருங்கள், என் வாழ்க்கையில் இயேசுன்ற அந்த நாமத்தை என் வாழ்க்கையில் நான் கேட்டதே கிடையாது. ஒரு மழைக்கு கூட நான் சர்ச்சு பக்கம் ஒதுங்கினது கிடையாது, ஒரு கிறிஸ்துவ நண்பர்கள் கிடையாது, யாருமே இயேசுவை பற்றி என் வாழ்க்கையில் 23 வயது வரையும் எனக்கு யாரும் சொன்னதும் கிடையாது. ஒரு சாங் கூட நான் கேட்டதில்லை. இந்த வேதனை என்னன்னு கூட என் வாழ்க்கையில் தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் அந்த அம்மா இயேசுன்னு சொன்னாங்க பாருங்கள், அந்த பேரை கேட்ட அடுத்த செகண்ட் எனக்குள்ள ஒரு ஜாய், ஒரு உண்மையான ஒரு சமாதானம், இந்த உலகம் தரக்கூடாத சமாதானம், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன்றார் பாருங்கள். அந்த தெய்வீக சமாதானம் எனக்குள்ளே வந்ததை நான் ஃபீல் பண்ண முடியுமே தவிர அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ சொன்ன உடனே அடுத்த செகண்டு, தம்பி நான் உனக்காக ஜெபம் பண்ணும்பா அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனில் சரி ஜெபம் பண்ணால் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கும்ன்றது மட்டும் என் மைண்டில் இருந்தது. உடனே முட்டி போட்டேன். அந்த அம்மா எனக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா கண் மூடுனாங்க, எனக்கு கண் மூடி பழக்கமே கிடையாது, விக்கிரகங்களை கண் திறந்து பார்த்தே தான் நான் இது பண்ணியிருக்கேனே தவிர ஃபஸ்ட்டு டைம் கண்ணை மூடு அப்படின்னும்போது என்னால் மூட முடியல. அவங்க கண்ணீர் அப்படியே தார தாரையாக அழுகுறாங்க. எனக்கு ஜெபம் பண்ணும்போது என் முகத்துலலாம் அந்த கண்ணீர் படுது. அப்போ தான் பார்க்குறேன், இவங்களே என் மேலே யார் இவருன்னு தெரியாது, இவங்க ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்குறாங்க, இவங்க இந்த அளவுக்கு ஒரு மனதுருக்கத்தோடு எனக்காக ஜெபம் பண்ணி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே. அப்போ இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா, அப்போ இவங்க சொல்கிற இந்த ஜீசஸ் எவ்வளோ நல்ல தெய்வமாக இருக்கிறாருன்னு அவங்க மூலியமாக தான் என்னை இயேசுவை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வழியில் கர்த்தர் என்னை நடத்தினார்.
0: நல்லது. இப்போ 3 முறை உங்கள் மாமாவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திட்டமிட்டீங்க, முயற்சி பண்ணியிருப்பீங்க.
1: ஆமாம்.
0: இப்போ அதுலேருந்து எப்படி ஆண்டவர் தப்பு வச்சார், எப்படி அவங்க எஸ்கேப் ஆனாங்க?
1: ஒரு முறை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அவங்க பக்கத்து வீடுன்றதுனால அந்த சகோதரியை அடிக்கடி பார்ப்பேன். அவங்க பார்க்கும்போது என்ன ஸ்மைல் பண்ணுவாங்க, நானும் ஸ்மைல் பண்ணுவேன். போகும்போது காஃபி என்ன சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஆண்டி அப்படின்னா உடனே ஒரு காஃபி கொடுப்பாங்க, காஃபி சாப்பிட்டு அப்போவும் செவ்வாடையில் தான் இருப்பேன், கோவிலுக்கு போவேன். ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, சரி பாத பூஜை பண்ணோம், இவ்வளோ பூஜைலாம் பண்ணோம், ஃபைனலாக நம்ம லைஃப்பில் எல்லாமே இப்போ தெருவுக்கு வந்துட்டோம், சர்வைவல் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, என் லைஃப்பில் எந்த ஒரு ஃபைனான்சியலாகவும் சரி எதுவுமே சப்போர்ட் கிடையாது, எந்த ஒரு ஆள் பலமோ எதுவுமே கிடையாது, எப்படி அடுத்த லெவல் நம்ம போகிறோன்ற ஒரு ஸ்ட்ரகிள் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது. அப்போது சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நேராக நம்ம போய் இந்த சாமியார்கிட்ட போய் கேட்போன்ட்டு நேராக அந்த சாமியார்கிட்டே போய் டீல் பண்ணேன். பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, நான் நேராக உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் யார் என்ன பண்ணாலும் சரி இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேசி ஆகணும் போது உள்ளே போனால் அந்த சாமியார் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார், என்னடா இவ்வளோ இதுவாக இவ்வளோ ஜனங்கள் நிற்கிறாங்க, நேராக உள்ளே வந்துட்டேன், எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், என் வாழ்க்கையை எல்லாத்தையும் இழந்துட்டேன், அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கு தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன், நான் என்ன செய்யணும், எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னும் போது அவர் சொன்னார், அடுத்த வாரம் உங்கள் வீட்டில் ஒரு யாகம் நடத்தினா நீ பெரிய குபேரன் ஆகிடுவே, யாகம் நடத்தினா குபேரன் அப்போ தாராளமாக நடத்துங்க அப்படின்னு சொன்னால் ஓகே உனக்கு அடுத்த வாரம் 23ஆம் தேதி டேட்டு எல்லாம் குறித்து கொடுத்துட்டாரு. அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வெளியே வர அவருடைய பிஏ என்னை கூப்பிட்றாரு, தம்பி இங்கே நில்லுப்பா அப்படின்னு, என்ன மற்றவங்களுக்குன்னா 50,000 ரூபா, இந்த சாமியார் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா மற்றவங்களுக்கு 50,000 ரூபா, நீ வந்து கோவிலில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால உனக்கு 50% டிஸ்கவுண்ட், 25,000 நீ பே பண்ணால் தாராளமாக அடுத்த வாரம் அந்த சாமியார் உங்கள் வீட்டுக்கு வருவார்னோன்னா எனக்கு அந்த பேப்பரை அப்படியே தூள் தூளாக கீழ்ச்சி போட்டேன். அப்போ தான் அந்த கோவில் எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு தெப்பக்குளம்னு, அந்த தெப்பக்குளத்துக்கிட்ட போய் என்னை அறியாமல் அழுகிறேன். தெய்வம் தெய்வம் சொல்லி எவ்வளோ தெய்வங்களை நம்பி தெருவுக்கு வந்துட்டேன். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட சாப்பிடக்கூட வழி இல்லை. கடைசியில் இந்த சாமியார் தான் தெய்வம் நம்பி வந்தேன். இவரும் எனக்கு எல்லா விதமான காரியங்களையும் செய்வார்னு சொல்லி இவரை நம்பினேன். இவரும் கடைசியில் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பேரிடியாக 25,000 ரூபா கொடுத்தா தான் உன் வீட்டுக்கு வருவேன்னா, அந்த 25,000 ரூபா என்கிட்ட பணம் இருந்ததுன்னா நான் ஏதாவது ஒரு தொழில் செய்து நான் பொழைச்சிப்பேனே, அந்த பணம் இல்லை எல்லாமே நான் நஷ்டத்தில் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தெருவில் இருக்கிறேன். எல்லாராலையும் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு என் தனிமையில் நான் கண்ணீர் விடுற சூழ்நிலையில் அப்போ தான் நான் ஒன்று உணர்ந்தேன், நெத்தியில் இருக்கிற பொட்டை நானே அழித்தேன். பரிசுத்த

0: அந்த திவ்ய நாமத்தை தான் எனக்கு சொன்னாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அந்த வானத்தை நோக்கி, உண்மையான தெய்வம் நீர் இருப்பீர், ஆனால் என்னை போல ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இப்படிப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட நிலையில் எவ்வளோ பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. கைதிகளை போல நன்மையை செய்தும் எவ்வளோ பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. வீடு இல்லாமல் தெருவுகள்லேயும் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு யார் வருவா? அப்போ இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு தெய்வம், ஒருவேளை இயேசுன்னு சொல்கிறாங்க, எல்லா தெய்வத்தை நம்பினேன், எல்லா தெய்வம் என்னை கைவிட்டுச்சு, ஒருவேளை இந்த இயேசுன்ற இந்த தெய்வம் என்னை தேடி என் வீட்டுக்கு வந்தார்னு சொன்னால், என் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டால் கூட சரி, இவருக்காக நான் வாழ்வேன், இவருக்காக நான் சாட்சியாக இருப்பேன்னு சொல்லி எப்படி சொன்னேன், எப்படி ஜெபம் பண்ணேன் எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அதை கன்ஃபஸ் பண்ணி நேராக நான் வீட்டுக்கு வந்துட்டேன்.
1: இப்போ என்னென்னா, அந்த மூன்று முறை உங்களை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்கல்ல,
0: ஆமாம்,
1: அதுலேருந்து ஆண்டவர் எங்களை எப்படி தப்பு வச்சார், அவர் எப்படி எஸ்கேப் ஆனார்,
0: அப்போது என்ன ஒரு நடந்ததுன்னு சொன்னால், நான் நேராக வீட்டுக்கு வந்தேன்னா வீடு பூட்டியிருந்தது. வீட்டோட சாவி எப்போவுமே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த ஜபிக்கிற சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு தான் கோவிலுக்கெலாம் போவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா பயங்கர பசி, ஏன்னா போகும்போது நான் சாப்பிடல, உபவாசத்தோடவும் போனேன், வரும்போதும் சுத்தமாக சாப்பிடல. சரி, வீட்டில் போனால் ஏதாவது அம்மா ஆகாரம் வச்சுருப்பாங்க, சாப்பிட்லாம் தான் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஆகாரம் இல்லை. அப்போது அந்த லக்ஷ்மி சிஸ்டர்கிட்ட சாவி இருக்குது. சரி, போனால் இவங்க அல்லேலியானுவாங்க, ஆமீன்னு ஏசப்பானோ, எனக்கு ஒரே எரிச்சலை, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டேன். இவங்க ஏதாவது அல்லேலியா ஆமீன்னா ஒரே அறை அடிக்கணும்னு சொல்லி வெறியில் தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன். அந்த அம்மா அந்த நேரத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். நேராக உள்ளே போனேன், சிஸ்டர் சாவின்னு கேட்கறதுக்கு பதிலாக, சிஸ்டர் இந்த இயேசுன்னு சொன்னீங்களே, இந்த இயேசுவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோன்னு, வேதத்தில் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம், எதுக்காக இயேசு இந்த பூமியில் வந்தார், ஏன் மரித்தார், மூன்றாம் நாள் எப்படியோ உயிர்த்தெழுந்தார், திரும்பவுமாய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், ஜீசஸ் கம்மிங் சூன் எல்லா இடத்துலையும் எழுதப்பட்டு, இயேசு சீக்கிரமாக இந்த பூமியில் நியாயம் தீர்க்கும்படி அவர் வரப்போகிறார், நிறைய காரியங்களை அவங்க எனக்கு சொல்லும்போது என் உள்ளத்தில் சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. இவ்வளோ நாள் தெய்வம் தெய்வம் என்று எங்கெல்லாம் நான் தேடிக்கொண்டிருந்தேனோ, அப்போ இவர் தான் அந்த தெய்வம் போல இருக்குது. ஏன்னா கிமு கிபி என்று சரித்திர நாயகனாக இவரை வைத்து தானே காலங்கள் அளக்கப்படுது. அப்போ இவர் தானே மெய்யான தெய்வம். எல்லா கல்லறையிலையும் எவ்வளோ கல்லறைக்கு நான் போயிருக்கிறேன், ஜீவ சமாதி ஆயிட்டாங்கன்னாங்க, மரித்தாங்க, அடக்கம் பண்ணது உண்மை, ஆனால் அவங்க சரீரம் உயிரோடு எழும்பலை. ஆனால் இன்றைக்கும் இயேசு புதைக்கப்பட்ட இடத்துல அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்று தான் எழுதப்பட்டு. அந்த காரியங்களெல்லாம் நான் கேட்கும்போது, அப்போ இவ்வளோ நாள் நம்ம தேடின தெய்வம் என்ன, இந்த இயேசுக்கு என்ன, அப்போ இந்த இயேசுவை எப்படி தெரிந்து கொள்ளலாம், இந்த கருப்பாக ஏதோ ஒரு புஸ்தகம் வச்சுருக்குறாங்களே இதில் தானே இவங்க ஏதோ பார்த்து பார்த்து சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன், ஆண்டி எனக்கு இந்த புக்கு எனக்கு வேணும், இந்த கருப்பாக வச்சுருக்கீங்களே இந்த புக்கு எனக்கு வேணும்னும் போது, நாளைக்கு நீ சர்ச்சுக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க என்ன சின்னமலை ஏஜி சர்ச் அங்கே பாஸ்டர் டி மோகன் அவர் சர்ச்சுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போகும்போதே அங்கே பாஸ்டர் பிரசங்கமே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரில் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறலை தருவேன். அப்போது இவர் எங்கே இருக்கிறாரு, ஒரு மரமாக இருந்தால் அந்த நிழலில் போய் நிற்கலாம், வாங்கன்றாரு. வருத்தத்தோடு தான் இருக்கிறேன், வேதனையோடு தான் இருக்கிறேன், எங்கே போனோம் எங்கே வரணும்னு தெரியலையே, சரி வாங்கன்னு சொல்ல உள்ளே போகிறேன். என்னை அறியாமல் பார்த்தீங்கன்னா, நான் லிட்ரலாக என் வாழ்க்கையில் பார்த்தது ஒரு கருப்பாக ஒரு ரத்த வெறி பிடித்த ஒரு ஆவி என்னை விட்டு லிட்ரலாக வெளியே போகிறத கண் கூட நான் பார்த்தேன். இது சத்தியமான வார்த்தை, உண்மையாக நான் பார்க்கும்போது ஒரு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. அதுவரையும் அந்த மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் நான் என்ஜாய் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் அந்த சர்ச்சில் உள்ளே போய் உட்காரும்போது, அப்போ தான் தேவ பிரசன்னா என்ன, அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை எல்லாமே என் இருதயத்தை ஏற்றாது போல் வருது. அப்போ அந்த பாஸ்டர் டி மோகன் அவர் அங்கேருந்து இறங்கி வந்தேன். நான் செவ்வாடையில் தான் போனேன், பட்டெல்லாம் அடிச்சு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோடு தான் உள்ளே போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு ஒரு பைபிள் எனக்கு ப்ரெசன்ட் பண்ணார். பைபிளை வாங்கிட்டு நான் திருப்பி வந்துட்டேன். அப்போது நான் அந்த வேதத்தை எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த மலர் ஹாஸ்பிட்டல் அந்த பிரிட்ஜு கிட்ட நான் வந்துட்டு இருக்கும்போது, ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார். உருவாக்குற பட்டயம் வேணுமா, அழைக்கிற பட்டயம் வேணுமா? ஏன்னா என் பேக்கெட்டில் அப்போவும் அந்த கத்தியை நான் பேக்கெட்டை தான் வச்சுட்டு இருந்தேன். உருவாக்குற பட்டயம்னா இதுன்னு எனக்கு தெரியுது, அழிக்கிற பட்டயம்னா என்ன அப்படின்னும் போது, அப்போது நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு இது தான் வேணும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னும் போது, என்ன செய்ய போகிறேன், இது வேண்டாம் ஆண்டவரேன் தூக்கி அந்த கூவை நதியில் தூக்கி போட்டு இந்த வேதத்தை கட்டி பிடிச்சி ஒரே சந்தோஷத்தோடு நான் என் வீட்டுக்கு வந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறத எங்கள் அம்மா என்னுடைய முகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
1: இப்போ அந்த அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணீங்கல்ல, அதை எப்படி ஆண்டவர் தப்பு வச்சாருங்கிற சொல்ல முடியுமா? ஷார்ட்டா சொல்லுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி எனக்குள்ள வந்ததுன்னா, தொடர்ந்து

0: சபைகளுக்கு போக, இந்த வேதாகமங்களை தியானிக்க, வசன மூலியமாக கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுது. அப்போ நம்ம செய்கிற காரியம்லாம் சக்ஸஸ் ஆகணும்னா இதை படிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இரவும் பகலும் இதில் படிக்க படிக்க படிக்க, அப்போ ஆண்டவருடைய அந்த மெய்யான அன்பு, இயேசுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த நன்மைகள், குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்குறது, கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வை கொடுக்கறது, மரித்து போன எவ்வீருடைய மகளை, மரித்து போன அந்த மகனை உயிரோடு எழுப்புனது, இதெல்லாம் நான் படிக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தெய்வமா, அப்போ இவரை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பண்ண பண்ண, அப்போ என்ன அறியாமல் யாரை வெட்டணும் யாரை கொலை பண்ணணும் நினச்சினோ, எங்கள் மாமா நல்லா இருக்கணும்னு ஃபஸ்ட்டு டைம் என் வாயிலிருந்து, அவர் பேர் மிஸ்டர் ஜெகநாதன், ஜெகநாதன் மாமா நல்லா இருக்கணும்னு சொல்லி அவருக்காக நான் ப்ரே பண்ண ஆரம்பித்தேன்.
1: ஆண்டவர் மாற்றினார்
0: மாற்றினார்
1: சரி, இப்போ நீங்கள் ஆவிகளை கூட பேசக்கூடியதை கற்றுக்கொண்டு பேசணும்னு சொன்னீங்கல்ல,
0: ஆமாம்,
1: அந்த அனுபவத்தை பற்றி லைட்டை சொல்லாமல்
0: ஆவியில் பேச, அந்த ஸ்பிரிட்டில் வந்து எப்படின்னா அது நைட்டு நேரங்களில் வரும், அதை வந்து சில மந்திரங்களை அந்த இரவு நேரங்களில் சில மந்திரங்களெல்லாம் நான் என்ன பண்ணுவோம் உச்சரிக்கும் போது அது லிட்ரலாக எனக்கு முன்னாடி வந்து நிற்கும். அப்போ அதோடு நான் சம்பாஷணை பண்ண ஆரம்பிப்பேன், அது என்னோட பேச ஆரம்பிச்சதுன்னு சொன்னாலே ஒரு 1000 யானை ஒரு பலம் எனக்குள்ளே வந்துடும். அந்த நேரத்தில் யார் எனக்கு முன்னாடி நின்னாலும் அவங்கள அடித்து காலி பண்ணுன்ற ஒரு வெறி எனக்குள்ளே வரும். அதை நான் செய்ய செய்ய செய்ய என் உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு கொலை செய்கிற ஒரு ரத்த வெறி பிடிச்ச ரத்த காட்டேறி அது எனக்குள்ளே இருந்தது.
1: அதுகிட்ட என்ன பேசுவீங்க, அது பதில் தருமா?
0: அது தரும். நான் இப்போ போகிறேன், எனக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆள் வந்திருக்கிறான், இவனை போய் நான் இதான் செய்யணும் அப்படின்னும்போது நீ போ, உன்னோட இருந்து நான் அந்த காரியத்தை நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னு பேசும். சில நேரங்களில் தேவையில்லாத அந்த வாலிப நாட்களில் தவறான சிந்தைகள் எல்லாம், பாவ இச்சிக்கிற காரியங்கள், சில தவறான படங்களை பார்க்குற இச்சிக்கிற காரியம், இதெல்லாம் என்னை பார்க்கறதுக்கு தூண்டும். அதில் ரொம்ப இன்வால்வாக அது அப்படிப்பட்ட நண்பர்களும் என்னை தேடி வருவாங்க. நான் எங்கேயோ தான் இருப்பேன், இப்படிப்பட்ட நண்பர்கள் என்னை தேடி வருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட நம்ம போதை பழக்கத்துக்கு நம்ம போகலான்னு சொல்லி, இங்கே யாருனா தண்ணி அடிச்சா பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி, இங்கேருந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் போய் ஃப்ரெண்டு நானெல்லாம் போய் அங்கே தண்ணி அடித்து, நான் என் ஃப்ரெண்டு தலையில் வாமிட் எடுத்து, அவன் என் தலையில் வாமிட் எடுத்து, அப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
1: அந்த ஆவி உங்களோட நீங்கள் பேச, மனுஷன் பேசுகிறது படி பேசுமா?
0: ஆமாம்,
1: தமிழ்,
0: லிட்ரலாக தமிழ். நம்ம என்ன அழகாக அது நம்ம தமிழோட அது பேசுகிற தமிழ் அவ்வளோ இனிமையாக இருக்கும். அது பேசும்போதே அப்படியே ஃபுல்லாக அதோட நம்ம ஐக்கியமாயிடுவோம்.
1: ஆனால் தீமையான காரியங்கள்,
0: தீமையான காரியங்கள் நன்மைன்னா எனக்கு அதான் சொல்கிறேனே, எங்கள் மாமா நல்லா இருக்கணும்னு என் வாயால் நான் ஜெபிக்கும்போது எனக்கே ஆச்சரியமாக, என்னடா அது, நம்ம எப்போவுமே மற்றவங்களுக்கு தீமை தானே செய்வோம், கெட்டது தானே செய்வோம், அடிக்கணும் அவனு அடிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா யாராவது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பணத்துக்காக கிடையாது, அவரை போய் அடிக்கிறதுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். நான் சொன்ன பாருங்கள், இந்த சாமியார் அவருக்கு, அவரை வந்து அந்த பகுதியில் நிறைய பேர் வெறுப்பாங்க, அவரை யாருனா கொலை பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 நாள் அவர் வீட்டு வாசல்லையே 6 அடி பள்ளம் பதிச்சு கத்தியோடெல்லாம் உள்ளே உக்கா மேலே வந்து வைக்கோல்லாம் செட் பண்ணி நம்ம சாமியாரை யாருனா எதுனா பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி அவருக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடு. அவர் சாமியாராச்சே, சாமியாச்சே, அவரை ப்ரொடெக்ட் பண்ண அவருக்கு தெரியாதா? அவரை நான் போய் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் போய் கத்தியெல்லாம் வச்சுட்டு நைட்டெல்லாம் நான் அப்படிப்பட்ட நாட்கள்லாம் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்துருக்கிறேன்.
1: தெய்வத்துக்கே பாதுகாப்பாக இருந்திருக்கீங்க.
0: வெரி குட். ஆமாம் ஆமாம்.
1: சரி ஓகே, வேறு ஏதாவது நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஏதாவது ஆண்டவர் விரும்பாத பெரிய ஏதாவது தவறுகள்லாம் அப்படி செய்ததாட்டு சொல்ல முடியுமா? ஏன்னா எதுக்காக என்ன வேற ஒன்றும் இல்லை, இப்படி இருந்த என்னையும் ஆண்டவர் ரட்சித்தார்.
0: ஆமாம், அதாவது எப்படின்னு சொன்னால் என் ஃப்ரெண்டு இதுமாதிரி இவன் என்னை அடிச்சிட்டான், அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எடுத்தோன்னா அடி தான். அதே மாதிரி சினிமா நடிகர்களை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன், சினிமா நடிகர்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி போடணும், அவங்க எப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கிறாங்களோ அது மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும், இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை அதிகமாக ஈடுபடுவேன். ஆனால் எனக்குள்ளே அந்த கடவுள் பயம் ஒரு பக்கம் இருந்ததுனால ரொம்ப டீப்பாக அந்த பாவ பழக்கன்றது பயங்கரமான அந்த போதை பழக்கத்துக்கு ரொம்ப அதிகமாக அடிமையாக நான் இருந்தேன். குடி பழக்கம், கஞ்சா எடுக்கிறது இதெல்லாம் வெளியே தெரியாது, ஆனாலும் உள்ளே அதெல்லாம் நான் இன்டேக் எடுத்துகிட்டு தான் இருந்தேன்.
1: சரி, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டுட்டீங்க?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அப்புறம் அப்படி ஏதாவது பழைய ஞாபகங்கள் ஏதாவது வருமா?
0: பழைய ஞாபகங்கள்ன்றது சுத்தமாக வராது, ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயினன்னு வேதம் சொல்லுது. ஒருவன் அந்த கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டு அந்த அன்பை ருசி பார்த்துட்டான்னு சொன்னால் கட்டாயம் அவன் வந்து பழைய காரியத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
1: இப்ப நீங்க ஆண்டவர் பின்பற்றவர்களா மாறிட்டீங்க. இப்ப மேரேஜ் ஆச்சு, அதுல அந்த
0: நல்ல ஒரு ஜபிக்கிற ஒரு சகோதரியை தேவன் எனக்கு மனைவியாக கொடுத்தார். அவங்க முதல்ல வந்து நான் வந்து என் மனைவி வந்து லவ் பண்ணேன், ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்க கிறிஸ்டின் ரோமன் கேத்தலிக்கு, ஆனால் அவங்க நான் சொல்லும்போது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனி நான் இந்த பாவ பழக்க வழக்கத்துக்கெலாம் போக மாட்டேன், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ளலான்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தோம். 7 வருஷம் அதுக்காக நாங்கள் காத்திருந்தோம். பெரியவங்களே அவங்க அப்பா அம்மாவும் எங்கள் மம்மி எங்கள் அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்கள திருமணம் செய்து வைக்க எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க.
1: ஓகே, நல்ல ஒரு காரியம். பிறகு இப்போ இப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருந்தீங்க, ஃபேமிலி ஆகிட்டீங்க.
0: ஆமாம்.
1: பிறகு இந்த ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுங்கிற ஒரு அழைப்பு அல்லது பாரம் எப்படி வந்தது, யார் மூலமாக வந்தது?
0: எப்படி வந்ததுன்னு சொன்னால், என் வீட்டுக்கு பக்கத்தில் பாஸ்டர் பீட்டர் பாபுன்னு இருப்பார். அவர் வந்து பயங்கரமாக இந்து பின்னணியிலேருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவரும் என்னை போல் ஒரு சாமியார்கிட்ட இருந்து நிறைய மந்திரங்கள் எல்லாம் கற்று தேர்ந்தவர். நான் நிறைய ஒரு 40-50 கேள்வி இந்து இதில் இருக்கும்போது நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த கேள்விகளுக்கெல்லாம் எவ்வளோ பாஸ்டருங்கிட்ட நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். இந்த சிவன்னா என்ன, சில விக்கிரகங்களுடைய பேரெல்லாம் சொல்லி இது எப்படி வந்தது, இயேசுனா என்ன, நிறைய கேள்விகள் கேட்கும்போது யாருமே சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த போதகர் மட்டும் கிட்டத்தட்ட 40 கேள்விக்கு ஒரே நாளில் 35 கேள்விக்கு பதில் சொன்னார். 5 கேள்விக்கு ஓப்பனாக அவர் சொன்னார், எனக்கு இது தெரியல, ஒரு வாரம் கழிச்சு வா, நான் பைபிளை நான் படிச்சுட்டு நான் அதை சொல்கிறேன்னது ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. என்னுடைய எல்லா கேள்விக்கும் தனிப்பட்ட ஏதோ ஒரு புராண கதையோ ஏதோ பாட்டி கதை ஆயா கதைலாம் அவர் சொல்லலை. வேதத்தில் என்ன போடப்பட்டிருக்கோ அவரே என்கிட்ட வேதாகமத்தை கொடுத்து இந்த பக்கம் எடு, லூக்கால் எடு, மத்தையில் எடு, மார்க்கில் எடு, வெளிப்படுத்தின விசேஷம் எடு, இதெல்லாம் சொல்லும்போது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையான சத்தியம் அப்படின்னு சொல்லி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள்ன்ற அந்த சத்திய வார்த்தை என் வாழ்க்கையில் நிரூபணமாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து திரும்பி அந்த 5 கேள்விக்கு அவர் என்னை கூப்பிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அடடா இதில் தான் ஏதோ சம்திங் இருக்குதுன்னு சொல்லி. இதை வேதாகமத்தை படிக்க அந்த போதகர் என்ன பண்ணுவார், நிறைய கிராம ஊழியங்களுக்கெல்லாம் போவார். அப்போது நான் சாட்டர்டே சண்டே லீவில் வீட்டில் இருந்தேன்னா வாலண்டரியாக நான் இழுத்துட்டு போவார், நீ வா தம்பி அப்படின்னு. முதல்ல வேண்டாம் விருப்பாக போவேன், என்னடா இந்த பாஸ்டர் சனி ஞாயிறு தான் லீவு, அன்றைக்காவது ஏதாவது படத்தில் எதனா டிவியில் படங்கிடம் பார்க்கலாம், இவர் அடிக்கடி வந்து கூட்டின்னு போகிறாருன்னு சும்மா தான் கூட போவேன். கூட எதுக்கு போவேன்னா, அவர் மைக்கில் டான் பிச் பண்ணுவார், ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுவார். ஒரு பெரிய ஸ்பீக்கர் இருக்கும், அப்போலாம் வந்து அந்த வுட்டில் தான் இருக்கும். அந்த வுட்டை என்ன பண்ணுவார், ஷோல்டரில் வச்சுப்பேன், கீழே வச்சா நிறைய பேருக்கு கேட்காதுன்னு சொல்லி நான் ஷோல்டரில் வச்சு பிடிச்சிட்ருப்பேன். 2-3 மணி நேரம் பேசுவார், எனக்கு வலிக்கும், உடனே இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டரில் வச்சுப்பேன், சில நேரத்தில் தலையில் வச்சுக்கிட்டு இருப்பேன். அவர் பேசிகிட்ருப்பார், நான் அந்த எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் எனக்கு தெரியுன்றதுனால அந்த கனெக்ஷன்லாம் கொடுத்து அவர் பேசிகிட்ருப்பார். அவர் பேச அங்கே இருக்கிற மக்கள் அவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ண அவங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நான் கண் கூட நான் பார்க்க ஆரம்பித்தேன். 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவராக வருவார், இவர்கிட்ட ஜெபம் பண்ணுவார். 6 மாதம் கழித்து சொந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு வந்து, ஐயா உங்ககிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன், சொந்த ஆட்டோ வாங்கினேன், ஐயா நீங்கள் தான் ஏன் ஜெபம் பண்ணோம், உங்களை வச்சு ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் அடிப்பார். அது மாதிரி சில வீடுகள்லாம் ஓலை வீடு இருக்கும், இவர் போவார் ஜெபம் பண்ணுவார், அந்த வீடெல்லாம் கட்டப்படும். அப்போ தான் நான் தெரியும், ஒரு மனுஷனை கொண்டு இந்த அளவுக்கு செய்ய முடியும். நான் கற்று தேர்ந்த எல்லாமே நான் தான் கடவுளுக்கு கொடுப்பேனே தவிர கடவுள்கிட்டேருந்து எதுவும் வாங்கின மாதிரி கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் இந்த பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணும்போது அங்கே அற்புதம் நடக்குதே, இது போல் நம்மளும் உருவாகணும், நம்மளும் இது மாதிரி எல்லாருக்கும் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணுன்ற ஒரு தாகம் எனக்குள்ள அந்த போதகர் மூலமா ஆவியானவர் எனக்கு கிரியை செய்தார்.
1: வெரி குட். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிச்சிங்க.
0: ஆமாம்.
1: இப்போ இப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் செய்துட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறத லைட்டாக.
0: இப்போது அப்படின்னா மயிலாப்பூரில் நான் வந்து எல்ஷெடாய் கிரேஸ் சர்வீஸ் சென்டர்னு சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன். ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாரன் ரோட்டில், மந்தவெளி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் வாரன் ரோட்டில் நான் என்னுடைய சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன். என்னுடைய சர்வீஸ் சென்டரில் யாரெல்லாம் ஃப்ரிட்ஜு ஏசி ரிப்பேர் விஷயமாக வராங்களோ, நிறைய அங்கே பிராமின் ஃபேமிலியில் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களாம் வருவாங்க. அவங்க வீட்டில் ஏசி ரிப்பேருக்கு போகும்போது கட்டாயம் நான் ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருந்ததே கிடையாது. என்னுடைய சர்வீஸ் சென்டரில் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளுக்கு நான் ஜெபம் பண்ணி, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த பொருளோட இன்னும் நிறைய பொருள் உங்களுக்கு சேரும், ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புவேன். அதே மாதிரி ரெண்டு மூணு வாட்டி அவங்க ரிப்பீட்டடாக என்கிட்ட வருவாங்க. அப்படி ரிப்பீட்டடாக வர நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து அப்படி நிறைய குடும்பங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு இதே நம்ம சின்னமலை ஏஜி சர்ச்சில் இன்றைக்கி அவங்கெல்லாம் விசுவாசிகளாக இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறவங்களாக மாறி இருக்கிறாங்க. நிறைய வாலிப பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பகுதியில், மயிலாப்பூர் பகுதியில். தேவன் அப்படிப்பட்ட நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். உதாரணமாக அதில் ஒன்று சொல்லணும்னா, ஒரு சிஸ்டர் வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேர். அந்த வீட்டில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. அட்ரஸ் எப்படி கொடுத்தாங்கன்னா, அவங்க பேர் வந்து மஞ்சுளா, இந்த ஏரியாவில் இருக்கிற தம்பின்னா எப்போவுமே அட்ரஸ் வாங்குவோம். அட்ரஸ் அவங்க கொடுக்கல, என் பேர் ஏரியாவில் வந்து சொல்லு தம்பி, சொன்னாலே என்ன எல்லாருக்கும் தெரியும். அதேமாரி நான் அடுத்த வாரம் போல, ரெண்டு வாரம் கழித்து தான் எனக்கு அதிகால ஜபத்தில் ஆண்டவர் என்னோட பேசுகிறார். அந்த சகோதரியுடைய பேர் எனக்கு அந்த எல்இடியில் லைட்டில் போகும் மாதிரி அந்த பேர் போயிட்டே இருக்கு. நேராக என்னடா இது இந்த பேர் வருதேன்னு, சரி அந்த ஏரியாவில் போய் அவங்க பேரை சொன்னேன்னு ஒரு தம்பி தான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் நான் காலிங் பெல் அமுக்கிறேன், வரவே இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் அந்த அம்மா அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்க. நான் எப்போ கூப்பிட்டா எப்போ தம்பி வரேன்னு, இல்லைங்க நான் மறந்துட்டேன் சாரின்னு, சரி வாங்க வந்து பாருங்கன்னு ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை அறியாமல் ஆவியானவர் அந்த தாயாரோடு சில வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். இயேசு நல்லவர், உங்கள் கண்ணீரை அவர் துடைக்கிறவர், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். சில காரியங்களை சொல்லும்போது ஓன்னு அழுதாங்க. ஏமா அழுகுறீங்கன்னு, இன்னும் நீங்கள் 5 நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு நீங்கள் தாமதம் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஒரு தவறான ஒரு முடிவை நான் செஞ்சேன் தம்பி, நீ வந்து பாருப்பாடு. அப்போ தான் எனக்கு உள்ளே அவங்க பெட்ரூமில் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. எனக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னா, நான் காலிங் பெல் அமுக்கும் போது அந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்க, ஃபேனில் அவங்களுடைய சாரியை தூக்க மாட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டூல் மேலேயும் ஏறி நின்ட்டாங்க. பாருங்கள், அன்றைக்கி காலையில் தான் அவங்க அந்த இன்றைக்கி நம்ம வாழக்கூடாது மறுச்சிடணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் என்னுடைய தனி ஜபத்தில் தேவன் அவங்க பேரை எனக்கு காண்பித்து அவங்களுக்காக ஜெபிச்சு அந்த வீட்டுக்கு நீ போகணும்னு சொல்லி ஆண்டவர் கொண்டு போனார். அப்போ நான் சொன்னேன், ஏமா இந்த காரியம் நான் வந்து தலையை உள்ளே போடலான்னு நினச்சேன் தம்பி, காலிங் பெல் அடிச்சேன்னு, சரி யாருன்னு தெரியல வந்து பேசிட்டு அப்புறம் நம்ம தூக்கு மாட்டி நம்ம வாழ்க்கையை முடிச்சிக்கலான்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி காலையில் தான் நான் திட்டம் போட்டேன். இன்றைக்கி வந்து ஏசப்பாவை பற்றி நீ சொல்கிற. அப்போ நான் சொன்னேன், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சமாதான பிரபு, அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார். நீங்கள் நல்லா எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறீங்க, நல்லா வாழணும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னும் போது, இல்லை தம்பி 2 லட்சம் ரூபாய் எனக்கு கடன். அப்போ ஆண்டருடைய வானமும் பூமியும் கர்த்தருடையது, பொண்ணும் வெள்ளியும் கர்த்தருடையதுன்னு சொல்லிடுது. 2 லட்சம் ரூபாய் கர்த்தருடைய பார்வையில் அற்பமான காசு. கட்டாயம் ஆண்டவர் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து உங்களை விடுதலை தருவார். இதே வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகணுன்னு சொல்லி நிறைய திட்டம் போடுறாங்க. இல்லை, இந்த வீட்டை நீங்கள் நல்லா கட்டி சந்ததி சந்ததியாக இந்த வீட்டில் நீங்கள் வாழ்வீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த அம்மா முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அசுத்த ஆவி, தற்கொலையை தூண்டுற ஒரு பொல்லாத ஆவி அவர்களை விட்டு விலகி போனது. அப்போ அந்த அம்மா கிட்ட கேட்டேன், என்னம்மா பண்ணுது, எனக்கு இப்போ சொல்ல முடியாத சந்தோஷம், இவ்வளோ நேரம் ஏன் வாழணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இந்த ஏசப்பா பற்றி சொல்லும்போது வாழணுன்ற ஒரு ஆசை எனக்குள்ளே வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கவலைப்படாதீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 வீக் கழித்து அந்த அம்மா ஸ்வீட் பாக்ஸோடு என் கடைக்கு வந்தாங்க. தம்பி இந்த ஏசப்பா பெரியவர் தம்பி, என்னம்மா என் வீட்டுக்காரர் கேன்சரில் இறந்துட்டார், பிஎஃப் பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டில் கண்டக்டர் வேலை செய்கிறாரு, 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன், ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி பணம் தான் வீணாக போச்சே தவிர அவரும் இறந்து போயிட்டார். கடன் வாங்கினவங்கெல்லாம் ஒன்று வீட்டை கொடுக்குறியா இல்லை பணத்தை கொடுக்குறியா என் கழுத்தை பிடிச்சாங்க. அன்றைக்கி தான் நான் இந்த தீர்மானம் பண்ணேன். அன்றைக்கி நீ ஜெபம் பண்ணும்போது மீகா 7:15 நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு நீ ஒரு வார்த்தை சொன்ன தம்பி, அந்த வார்த்தையை நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு எனக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீங்களே, ஏசப்பா ஏசப்பான்னு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முருகர் இருக்கும், நிறைய அந்த விக்கிரக தெய்வங்கள்லாம் அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. ஏசப்பா ஒரு நாள் கூட அவங்க கூப்பிட்டதே இல்லை. அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி அந்த வார்த்தையை அவங்க வச்சு ஜெபிக்கும்போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு கவரில் எட்டுன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. திறந்து பார்த்தா அந்த 2 லட்சம் ரூபாய் செக். அன்றைக்கே அவங்களுடைய கடன் எல்லாம் நான் முடிச்சிட்டேன். 1 ரூபா கூட கடன் இல்லை, மீதி என்கிட்ட 150 ரூபா இருந்தது. அந்த 150 ரூபாவில் தான் தம்பி இந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினேன். எனக்கு இனி இந்த தெய்வம்லாம் வேணாம், இனி நான் வாழ்ந்தா இந்த இயேசுக்காக நான் வாழ்வேன் சொல்லி அந்த அம்மா மட்டும் இல்லை, அவங்க பெரிய மகன், பெரிய மகளுடைய கணவர், அவங்க 2வது மகன், பெரிய மகன், குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் மொத்தமாக குடும்பமே சின்னமலை ஏஜி சர்ச்சில் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்ற வார்த்தையின்படி அவங்க அப்படிப்பட்ட இருளில் இருந்த ஜனங்களுக்கு தேவனே தம்முடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தினார்.
1: வெரி குட், நல்ல ஒரு அருமையான சாட்சி. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல பக்தி வைராக்கியமாக இருந்திருக்கிறீங்க, ஆனால் சூழ்நிலை நிமித்தம் சில பாவ பழக்க வழக்கங்கள், கொலை வரிகள் இப்படிலாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஆனால் அவற்றில் ஒன்று காண்டவர் ஒப்பு கொடுக்காதபடிக்கு தெரிந்து கொண்டு இன்றைக்கு தமக்கு சாட்சியாக காண்டவர் உங்களை நிறுத்தியிருக்கிறார். நிச்சயமாக அது ஒரு ஆச்சரியம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய சாட்சி மூலமாக காண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் உங்களை பார்க்கிறார்கள், பார்க்க போகிறார்கள். உங்களுடைய சாட்சியை நிமித்தம் இந்த ஜனங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினால் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் சொல்லலாம்.
0: யோவான் 1:9 சொல்லுகிறது, இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எவ்வளோ ஒளியை தேடி நான் போனேன், எவ்வளோ தெய்வங்களுக்கு நான் தான் போய் இது பண்ணேன், ஆனால் இயேசு என்னை தேடி வந்து என்னை ரட்சித்தார், என் பாவங்களை மன்னித்தார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் என் பாவங்களை அவர் கடலின் ஆழத்தில் போட்டுட்டார். எனக்குள்ளே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தது பாருங்கள். என்னுடைய தாயார் என்னுடைய சாட்சி. ஒரு நாளும் எங்கள் அம்மாவுக்கிட்ட நான் இயேசுப்பா பற்றி சொல்லவே இல்லை. நீங்கள் ஒரு வேளை உங்கள் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒரு நாளும் நீங்கள் கவலைப்படாதீங்க. கட்டாயம் அவங்களுடைய ரட்சிப்பு அந்நிய கண்ணினால் அல்ல, உங்கள் சொந்த கண்ணினால் அதை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா என் தாயாருக்கு ஒரு நாள் கூட இயேசுப்பா பற்றி சொன்னதே கிடையாது. என்ன தெரியுங்களா பண்ண, எங்கள் அம்மா விக்கிரகங்களுக்கு சில நேரங்களில் பூ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, குங்குமம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நான் ஜபம் பண்ண, ஆண்டவரே எங்கள் அம்மா வைக்கிற கடைசி பூ இதுவாக தான் இருக்கணும், எங்கள் அம்மா கொளுத்துற கடைசி கற்பூரம் இதுவாக தான் இருக்கணும், எங்கள் அம்மா வைக்கிற கடைசி குங்குமம் இதுவாக தான் இருக்கணும் சொல்லி ஜபம் பண்ணி கொடுப்பேன். ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்னாங்க, எவ்வளோ தெய்வங்களெல்லாம் நான் வணங்கியிருக்கிறேன், போய் தங்கத்தில் பாலாடெல்லாம் நான் செஞ்சு போட்டுருவேன், இந்த தெய்வம்லாம் மாற்றலை, இயேசு உன்னை மாற்றினார், உன் நடவடிக்கை என்னை மாற்றிச்சின்னு சொல்லி. எந்த மனுஷனையும் ரட்சிக்கவே முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது மாத்திரம்தான். என் வாழ்க்கையில் என்ன அற்புதங்கள் செய்து என்னுடைய தாயார் ரட்சிக்கப்பட்டாங்க, என் சகோதரி, என்னுடைய மனைவி, குடும்பம் மொத்தமாக, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என்னை ரட்சித்தவர், என்னை ஆட்கொள்ள கொண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் அற்புதங்களை செய்வார். மனம் பதறாமல் இருங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். தேவன் எந்த பாதையில் உங்களை நடத்துகிறாரோ அந்த பாதைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மே காட் பிளஸ் யூ.
1: ஓகே, ரொம்ப நன்றி. இனி உங்களுடைய விலாசம், உங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் இதில் நாங்கள் போட்டுருவோம். அநேகர் உங்களை கூப்பிடுவாங்க, அவர்களுக்காக ஜெபியுங்கள்.
0: கண்டிப்பாக.
1: விசேஷமாக சென்னையில் இருக்கிற அப்படின்னா சென்னையில் இருக்கிற ஜனங்களை அநேகர் உங்களை தொடர்பு கொள்வாங்க.
0: நிச்சயமாக
1: கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். சரியா?
0: நிச்சயமாக.
1: கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நல்ல ஒரு அருமையான சாட்சி கேட்டீங்க. மிகவும் பக்தி வைராக்கியம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. இவருடைய இளம் பருவத்தில் மிகவும் வறுமை, எல்லாராலும் உதறி தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அவனுடைய சொந்த தகப்பனாரால் கூட தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை மண்டை வாழ்க்கையில் இருந்தது. அது போய் போய் நிறைய துன்மார்க்க காரியங்கள் இதெல்லாமே நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அப்படி இருந்த ஒரு மகனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொண்டு, அதுவும் சாதாரண விசுவாசியாக அல்ல, இயேசுவை குறித்து ஜனங்களுடைய வாழ்க்கையில் சொல்லி ஜனங்களெல்லாம் இயேசுடத்தில் திருப்புகிற ஒரு கருவியாக ஆண்டவர் வரைந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகிற காரியம், உங்களுடைய குடும்பங்களிலேயோ உங்களுக்கு தெரிந்தவர்களோ ஒருவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், இதை விட குறைவான சூழ்நிலையில் தான் இருப்பார்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கூட நீங்கள் விசுவாசிங்கள். சவுலை பவுலாக மாற்றின கர்த்தர் நம்முடைய கர்த்தர். இந்த மகனும் ஆண்டவர் யார் என்று அறியாமல் இருந்த மகனை தெரிந்து கொண்டு ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் இதை கேட்கிறவர்கள் அப்படி இருந்தாலும் இயேசுவை விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அவரை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக மாறுங்கள். நீங்கள் மற்ற உங்களை சார்ந்தவர்கள் அப்படி இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களும் இந்த நாட்களிலே மாற்றப்பட்டு நிச்சயமாக இயேசுவை உலகத்துக்கு அறிவிக்கிறவர்களாக மாறுவார் என்கிற சந்தேகமில்ல. கர்த்தர் நிச்சயம் அந்த சாட்சியம் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.

கொஞ்சம் பழைய பாட்டெல்லாம் பாட போகிறோம். காலத்தால் அடிக்க முடியாத சில பாடல்கள். நான்லாம் சின்ன சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பாட்டு கேட்டு தான் வளர்ந்தேன். எங்கள் பாட்டி சர்ச்சில், எங்கள் அப்பா சபையில். இப்போ தான் கிட்டாரு, கீபோர்டு, வெஸ்டர்னு, சிந்து, அது இது எல்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் நான் ட்ரம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ட்ரம் தெரியுமா? இப்போல்லாம் இங்கே எல்லாம் பெரிய பெரிய பேண்டு செட்டு தான் வச்சுருக்கிறாங்க, பெரிய பெரிய பேடு, அது இதெல்லாம் இருந்தால் தான் மதிப்பு. அப்போ ட்ரம்மு தான், ட்ரம்மு. அப்புறம் சர்ச்சினோட சாவி கொத்து இருக்கும், பின்னாடி டோரு, சைட் டோரு, அந்த சாவி கொத்து எடுத்து மேலே, அதுதான் எங்களுக்கு டைமிங். சொக் சொக் அதை அடித்து அந்த குழியே ஆயிரும். அடித்து பாடுவோம் பாருங்க, ஐயோ அப்படியே மகிமையாக இருக்கும். நம்ம கை தட்டுற சவுண்டும் ட்ரம் அடிக்கிற சவுண்டும், பக்கத்தில் வேறு ஒரு பையன் இருப்பான் ஜால்ரா அடிக்கிறதுக்கு. அப்புறம் மொராக்கோசம் ஒன்று இருக்கும், இப்போலாம் தெரியும் குஸ்துக்குன்னு வரும் சவுண்டு. அதை வேறு ஒன்றுத்தன், அது கம்பியெல்லாம் தெரியும் கிளியும். ட்ரம் வாசிக்கும் போது கையெல்லாம் பொத்து போயிடும் அடி. அப்புறம் ட்ரம்மோட இது அந்த மேலே வாசிப்போம் பாருங்க, அந்த மேலே அந்த ட்ரம்முனுடைய பேண்டு வாசிக்கும் போது மேலே ஒரு ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கும், அது அடிக்கடிக்க கழுண்டு ஓடிடும். அப்புறம் துணியெல்லாம் பக்கத்து சர்ச்சைக்கு வந்தவங்க கர்ச்சி கிர்ச்சி முக்காடு அவங்க ஸ்கார்ஃபெல்லாம் வாங்கி அது குச்சியில் சுற்றி அப்புறம் அதை அடிக்கிறது, அடித்து கத்துற அப்படியே ஆராதிக்கிறது. அந்த காலம்லாம் அந்த காலத்துடைய அனுபவங்கள் கூட நம்ம போகணும். எத்தனை பேர் ராமாயணம் சொல்கிறீங்க? அந்த பழைய காரியத்துக்கு ஆன்டிக்குங்க எப்போவுமே ஒரு வல்லம் இருக்குது. அப்போது அது சீசனிங் ஆக ஆக அதனுடைய ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த அனுபவத்துக்குள்ளே போக போகிறீங்க. ரெண்டு கரத்தை உயர்த்தி

இந்த பாட்டு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் பேருக்கு, சிலவங்கெல்லாம் தெரியவே தெரியாது. அப்ப இப்ப இருக்கிற பாடலை பண்ண உடனே வந்துடும் அப்படியே பிரசன்ஸ், அப்படியே தெரிஞ்ச பாடலை பண்ண இதெல்லாம் நீ கத்துக்கிறீங்க, எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க?

உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பழைய அனுபவத்துக்குள்ள நான் போகணும். இதெல்லாம் பாடும் போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. கத்துற ட்ரம் வாசிச்சு இப்ப கத்துற நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை சுமூகமா ஆராதிக்க வச்சிருக்காரு. அந்த இருக்க கஷ்டம் இல்லை, அந்த கவலை இல்லை. அப்பெல்லாம் ட்ரம் வாசிட்டா இப்ப பாருங்க, கீபோர்டு கிட்டாரு அது தபேலா காங்கோ பேங்கோஸ் கிட் பேஸ் கிட்டார் எல்லாம் தனித்தனியா இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு கத்துற நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு பாருங்க. அதை நினைச்சு ஆண்டவரே நான் பழைய அனுபவத்துக்குள்ள போகணும்பான்னு சொல்றவங்க

0: உயரத்தை பார்த்திருக்கிறார். உனக்கு என்ன வேணும் ஆண்டவருக்கு தெரியும். அவரை நம்புகிற உனக்கு சகலத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார். நம்பிக்கிட்டு இருந்தா தான் நீ பாக்கியவான், நம்பினா தான் நீ பாக்கியவான். கர்த்தர் உனக்கான சகல காரியத்தையும் செய்து முடிப்பார்.
1: இயேசுவின் மனவாட்டியே ஆயத்தப்படு சுவிசேஷ ஊழியம் வழங்கும் அலங்கார மனவாட்டி துதியின் சரங்கள் 2. சகோதரர் சாம் சசிகுமார் அவர்கள் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது பெற்ற தேவ ராகங்களை பாடல்களாய் தொகுத்து வெளியிடுகிறார். கேளுங்கள், ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். God

0: இதோ உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார்.
1: The one who is in you is greater than in the world.
0: அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
1: He is moving in our midst.
0: அவருடைய சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார்.
1: He is sitting on his throne.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் நம் மத்தியிலே மகிமையின் ராஜாவாய் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
1: As the king of glory is moving in our midst.
0: Amen. கர்த்தருக்கு மகிமை உண்டாக.
1: Glory to God.
0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு உணர்த்துக காரியங்களை நாம் அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்கும்படி அதிக கவனத்தோடு காணப்படுவோம்.
1: Let us be careful in order to listen to the mild voice of the Lord in this morning.
0: Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே ரட்சித்தார்.
1: The Lord Jesus Christ has saved us by his precious blood. He redeemed us.
0: தூக்கிடுத்தார்.
1: He lifted us.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: இது தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய தயவு.
1: It is his wonderful favor.
0: அவருடைய இரக்கம்.
1: His mercy.
0: இதற்கு ஈடாக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்?
1: What he is expecting from for this?
0: ஆண்டவர் நம்மிடத்தில் நம்மால் முடியாததை செய்யும்படி அவர் எதிர்பார்க்கவில்லை.
1: He will not expect whatever thing.
0: அவர் என்ன எதிர்பார்க்கிறார்?
1: What is he expecting?
0: நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான்.
1: You have to do only one thing.
0: இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
1: I have made these people for me.
0: இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்களாக.
1: They come and praise the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் கர்த்தரை துதிக்கும்படி,
1: in order to worship,
0: கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படி,
1: in order to praise him,
0: கர்த்தரை ஆராதிக்கும்படி,
1: in order to worship him,
0: கர்த்தரை நாம் உயர்த்தும்படி,
1: in order to lift up his
0: name, கர்த்தருக்கு சாட்சி சொல்லும்படி,
1: to testify,
0: கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்டும்படி,
1: in order to lift up his name.
0: இதோ கர்த்தர் சபையிலே கொண்டு வந்திருக்கிறார்.
1: The Lord has brought us to the
0: Hallelujah.
1: church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. இதுதான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம்.
1: This is what the Lord is expecting.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மகனே மகளே, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்தேன்.
1: My son and daughter, I finished everything for you.
0: நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டியதில்லை.
1: Need not do anything for me.
0: ஆனால் ஒன்று செய்.
1: But do one thing.
0: இதோ கர்த்தரை மகிமைப்படுத்து.
1: Just glorify the Lord.
0: கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து.
1: Lift up his name.
0: சாத்தான் வெட்கப்பட்டு ஓடி போவான்.
1: The Satan will be ashamed.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த காலையிலே பாஸ்டர்மா பாடிக்கொண்டிருக்கும் பொழுது,
1: when Pastorma was singing,
0: அப்படியே தேவ மகிமை இறங்கி வந்ததை நான் பார்த்தேன்.
1: I could see the glory of God came down.
0: அந்த worship நடத்தி கொண்டிருக்கும் பொழுது,
1: at the time of worship,
0: இந்த ஆலயம் முழுவதும் அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டது.
1: I could see the glory.
0: அந்த நேரத்தில் யாரெல்லாம் கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்தார்களோ,
1: who were looked upon the Lord,
0: அவர்களுக்கு ஒரு புதிய கிருபை வெளிப்பட்டது.
1: The new grace has come upon them.
0: ஒரு தேவ சமாதானம் வெளிப்பட்டது.
1: Great peace came upon them.
0: ஒரு தேவ ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இறங்கிற்று.
1: The great blessings came upon them.
0: நிச்சயமாகவே அதை நீங்கள் இப்பொழுது காண்பீர்கள்.
1: Certainly you can see that.
0: உங்கள் வாழ்க்கையில் அதை காண்பீர்கள்.
1: You will see in your life.
0: இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த துதி நேரத்திலே,
1: at the time of worship,
0: கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை மகிழ செய்தார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை நாம்
1: மகிழ்வோம்.
0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே,
1: dear children in the Lord,
0: ஆகவே தேவனுடைய ஜனமாகிய

0: இன்னும் மென்மேலும்
1: more and more
0: ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார்.
1: He is willing to bless you.
0: ஆனால் சத்தியத்தை நாம் அறிய வேண்டும்.
1: We should understand the truth.
0: சத்தியத்தை அறியாவிட்டால் நாம் விடுதலை அடைய முடியாது.
1: If we don't understand the truth, we cannot get the deliverance.
0: ஏதோ ஒரு மெசேஜ் கேட்டு போறதுக்காக நாம வர கூடாது.
1: We should not come to just listen to the message.
0: நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம்.
1: We deceive ourselves.
0: நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம்.
1: We deceive ourselves.
0: கற்றுக்கொள்ளும்படி.
1: Not to learn.
0: வருத்தப்பட்டு பார சமக்கர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
1: Come to me, I'll give rest to you all.
0: என்னிடத்தில் வந்து
1: Come to me.
0: நின்னு போச்சே. என்னிடத்தில் வந்து
1: You come to me.
0: என்ன செய்யுங்க? அதான் பைபிள் படிக்கிறது இல்ல.
1: You learn from me.
0: பைபிள் படிச்சாதானே தெரியும்.
1: If you read the Bible, you will understand.
0: மத்தேயு சுவிசேஷம்
1: Matthew
0: 11வது அதிகாரம்
1: 11
0: 29வது வசனம் படிங்க.
1: 28 or Come to me.
0: என்னிடத்தில்
1: You learn of me.
0: என்னிடத்தில்
1: Learn from me.
0: என்ன பண்ணுங்க?
1: Learn.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எந்த காலேஜுக்கும் போக வேண்டியதில்லை. இதை படிக்கிறது
1: நீ நாட் கோ டு எனி காலேஜ்.
0: இயேசுவின் பாதபடியிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
1: அட் தி ஃபீட் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் ஹீ டீச்சஸ்.
0: இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வெற்றிகரமாய் நடத்த முடியும்?
1: ஹவ் டு லீட் எ விக்டோரியஸ் லைஃப்.
0: எப்படி நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்ள முடியும்?
1: ஹவ் டு ஓவர்கம் தி சிச்சுவேஷன்.
0: எப்படி நம்முடைய பாவங்களை நாம் ஜெயிக்க முடியும்?
1: ஹவ் டு ஓவர்கம் தி சின்.
0: எப்படி நமக்கு வந்திருக்கிற பிரச்சனை போராட்டங்களிலே நாம் வெற்றி காண முடியும்?
1: How to overcome the problems
0: என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார்.
1: The Lord teaches.
0: அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது
1: When he teaches.
0: யார் அதை கற்றுக் கொள்கிறார்களோ
1: Whoever learn.
0: அவர்கள் எப்படிப்பட்டதான புயல் வீசினாலும் அவர்கள் அதிலே ஜெயம் கொள்வார்கள்.
1: Whatever may be the cyclone, they take victory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you, Jesus.
1: Thank you, Jesus.
0: பல வருடங்களுக்கு முன்பதாக
1: many years ago
0: இலங்கையிலிருந்து ஒரு கர்ப்பிணி பெண் வயிற்றில் குழந்தையோடு கூட அந்த இலங்கை கடல் பார்டர்லிருந்து அந்த கரையோரத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு நீச்சல் அடித்துக் கொண்டே வந்து சேர்ந்தார்கள்.
1: many years ago one pregnant lady
0: பல மைல்கள்
1: many miles she swim and came to the
0: hallelujah
1: Tamil Nadu.
0: அங்கே அநேகர் கூடி அந்த பெண்ணை விசாரிக்கிறார்கள்.
1: Many inquired about her.
0: ஏன் இப்படி வந்தாய்?
1: Why did you come from Sri Lanka?
0: அந்த மகள் சொல்கிறாள்.
1: She answered.
0: எங்களுடைய நாட்டிலே எங்களை கொடுமை தாங்க முடியவில்லை.
1: And we could not bear the sufferings.
0: கர்ப்பிணி பெண்களை அழிக்கிறார்கள்.
1: They are destroying the
0: சித்திரவதை பண்ணுகிறார்கள்.
1: They are disturbing us.
0: என்று அவள் அழுதாள்.
1: She was weeping.
0: நீ ஒரு பெண்ணாய் இருக்கிறாய்.
1: You are a woman.
0: அதுவும் வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார். எப்படி உன்னால் இவ்வளவு தூரம் நீச்சல் அடிக்க முடிந்தது?
1: How did you swim all the way?
0: அப்போ அவ சொன்னா.
1: She answered.
0: எனக்கு அப்பா இப்போ இல்ல.
1: I don't have father.
0: அம்மா எனக்கு இல்ல.
1: I don't have mother.
0: ஆனா மரிக்கிறதுக்கு முன்பதாக
1: Before I die.
0: எங்க அப்பா எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் கத்து கொடுத்தார்.
1: Father taught one thing.
0: நீச்சல் அடிக்கிறது கத்து கொடுத்தார்.
1: He made me to learn.
0: நாங்க மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள்.
1: We are the fishermen's community.
0: நான் எதுக்கு இந்த நீச்சல் நினைச்சேன்?
1: I thought why is it?
0: நான் மாத்திரம் அந்த கடல்ல குதிச்சிராவிட்டால்
1: If I don't swim
0: நான் பணமாய் போயிருந்திருப்பேன்.
1: I would have become
0: என்னை துரத்தி கொண்டு கயவர்கள் வந்தார்கள்.
1: The thieves came behind
0: ஆனால் நான் நீச்சல் அடித்துக் கொண்டு வந்து விட்டேன்.
1: I swam and came.
0: எப்படி இவ்வளவு பலன் வந்தது எனக்கு தெரியவில்லை.
1: I don't know how did I get that strength.
0: எப்படி அதனால் இது முடிந்தது எனக்கு தெரியவில்லை.
1: I don't know how did I do that
0: என்று அவள் வெற்றியின் சாட்சியை சொல்கிறாள்.
1: She testified victoriously.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால்,
1: why I'm saying this,
0: நம்முடைய வாழ்க்கையிலே
1: in our lives
0: ஆண்டவர் ஒரு அந்த நீச்சலை கற்றுக் கொடுத்த அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு ஒரு வெற்றி உண்டாயிற்றோ.
1: When she learned the swimming, she got the victory.
0: நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் ஏதோ வந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு மார்க் போட்டு

0: போறதுக்காக இல்ல.
1: Not just listen to the message and put the mark and go.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உன்னோடு என்ன பேசினாரோ அதே சத்தியத்தை கொண்டு அந்த வாரத்திலே நீ ஜெயம் பெற வேண்டும்.
1: Every week you should take the victory whatever you hear.
0: அதற்காக தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார்.
1: That's why the Lord is teaching us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த காலவேளையில
1: in this morning
0: நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா?
1: Are you ready to learn?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: நாங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைங்களா மாறிட்டோம். நான் ஒரு சின்ன தவறு கூட செய்வதில்லை.
1: I never
0: என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் யாராவது எழுந்து நிலுங்க பார்ப்போம்.
1: Can you stand up? I never make any small mistake in my life.
0: யாரா இருக்கீங்களா?
1: Anybody here?
0: நான் ஒரு தவறு கூட செய்வதில்லை.
1: I never commit single mistake.
0: என்கிட்ட பாவமே கிடையாது.
1: I don't have sin at all.
0: நான் பாவமே செய்யறதில்லை.
1: I never commit
0: என்று சொல்றவங்க எழுந்து நிலுங்க பார்க்கலாம்.
1: Can you stand up and say?
0: நமக்குள் பாவம் இல்லை என்போம் ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாயிருப்போம்.
1: If we say I don't have
0: சத்தியம் நமக்குள் இராது.
1: There won't be truth in us.
0: யாருமே சொல்ல முடியாது.
1: Nobody could say that.
0: உடனே உன் மனசாட்சி குத்துகிறது.
1: And you have your conscience.
0: ஐயோ நான் பொய் சொன்னனே.
1: I told lie.
0: பொய் பேசினேன்.
1: I told lie.
0: தப்பு வார்த்தை பேசிட்டனே.
1: I spoke bad word.
0: நான் மற்றவளை சபித்து விட்டேனே.
1: I cursed others.
0: சில வார்த்தைகளினால் சிலருடைய மனதை நான் புண்படுத்தி விட்டேன்.
1: I really pierced,
0: காயப்படுத்தி விட்டேன்.
1: I wounded by words.
0: ரட்சிக்கப்பட்டது உண்மைதான்.
1: It is true, I am saved.
0: Hallelujah. ஆனால் என்னால் இந்த தவறுகளை செய்யாமல் இருக்க முடியவில்லை.
1: I could not overcome these mistakes.
0: செய்யக்கூடாது என்று தான் நினைக்கிறேன்.
1: I don't want to do that.
0: ஆனால் செய்யாமல் இருக்க முடியவில்லை.
1: But then it was not possible.
0: Hallelujah. அதை தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார்.
1: That's why Paul says,
0: நிர்பந்தமான மனுஷன் நான்.
1: I am a wretched man.
0: நிர்பந்தமான மனுஷன்.
1: I am a wretched man.
0: யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும்?
1: Who can deliver me from the clutches? அருமையான
0: தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: பாவம் செய்யக்கூடாது என்கிற ஆசை இருக்கிறது.
1: You desire not to commit sin.
0: ஆனால் வந்து விடுகிறது.
1: But then it enters.
0: சிலர் பாவம் செய்யக்கூடாது என்கிற ஆசை மாத்திரமல்ல, சிலர் பாவத்தை விட்டு ஓடுவார்கள் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு செய்து விடுவார்கள்.
1: Some they flee away from sin but then they commit somewhere.
0: அவருடைய மனசாட்சி அவர்களை குத்தி கொண்டே இருக்கும்.
1: The consciousness will prick them.
0: அவர்கள் எப்பொழுதும் குற்றமுள்ள மனசாட்சியோடு காணப்படுவார்கள்.
1: They have the guilty consciousness all the time.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது குற்றமற்ற மனசாட்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்.
1: Without guilt we have to worship the Lord.
0: சுத்த மனசாட்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்.
1: With a clean heart we have to praise God.
0: இல்லை என்றால் நம்முடைய ஆராதனை வீணாயிருக்கும்.
1: Otherwise it will become vain.
0: அதற்கு என்ன வழி?
1: What is the way?
0: என்னிடத்தில் நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருக்கிறார்கள்.
1: Many ask.
0: வெளிநாடுகளுக்கு போகும்பொழுதும் சரி,
1: when I go abroad,
0: கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போகும்பொழுதும் சரி,
1: when I go for convention meetings,
0: தனியார் கூட்டங்கள் நடத்தும் பொழுதும் சரி,
1: maybe personal meetings,
0: வாலிபர் கூட்டங்களிலும் சரி,
1: maybe in youth meetings,
0: ஐயா
1: சார்,
0: பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி?
1: What is the way not to commit
0: sin? என் பாவத்தை மன்னித்து விட்டது உண்மைதான்.
1: It is true, Jesus has forgiven my sin.
0: பாவமே செய்யாம இருக்கிறதுக்கு என்னதான் வழி?
1: What is the way not to commit sin?
0: கோபப்படாத கூடாது நினைக்கிறேன். கோபப்பட்டுட்டேன்.
1: I don't want to get angry but then I get angry.
0: கசப்பான வார்த்தை எனக்குள்ள வந்துருச்சு.
1: The bitter words came.
0: நான் என்ன செய்யறது?
1: What can I do?
0: பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு விட்டார்.
1: The Holy Spirit is
0: சில நேரங்களிலே தேவனுடைய ஜனமாகிய நாம் அப்படிப்பட்டதான சில தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது,
1: when we give room for some mistakes,
0: சின்ன சின்ன பிழையாகத்தான் இருக்கும்.
1: It may be small error.
0: வேதம் சொல்லுகிறது,
1: the Bible says,
0: ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டையே கொளுத்தி விடுகிறது.
1: The small fire will burn the entire forest.
0: சின்ன தவறுதான்,
1: small mistake.
0: அது உன் வாழ்க்கையின் ஒரு பெரிய நாட்களை அது அழித்து விடுகிறது.
1: It will destroy the entire.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமானவர்களே,
1: Dear children of God,
0: நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை மிக குறுகிய கால வாழ்க்கை.
1: We have very very short span of life.
0: ரொம்ப சீக்கிரமா நம்முடைய நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது.
1: Quickly the days are passing.
0: காலை மாலை சீக்கிரமா வந்து கொண்டே இருக்கிறது.
1: Morning and evening.
0: வயது போய் கொண்டே இருக்கிறது.
1: We get more ages.
0: Hallelujah. எந்த நேரத்தில் மரணம் வருமோ தெரியாது.
1: Anytime we may face the death.
0: வாழ்க்கை ஒரு முறைதான்.
1: Life is once.
0: ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்வு ஒரு முறைதான்.
1: Only one life.
0: ஒரே முறை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது.
1: And it is appointed for a man to die once and get judgment.
0: ஆனால் இந்த குறுகிய கால வாழ்க்கையை,
1: the short span,
0: எவ்வளவு நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை மாத்திரம் சற்று இந்த வேளையிலே ஆராய்ந்து பார்த்து நாம் தேவனுடைய செய்திக்கு கடந்து போக
1: வேண்டும். Examine ourselves and then go to the word of God, what kind of life we are leading meaningfully.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: முதலாவதாக,
1: first of all,
0: ஏன் நான் பாவம் செய்து விடுகிறேன்?
1: Why I commit sin?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எனக்கு நல்லா தெரியும் இதை செய்யக்கூடாது.
1: I know I don't want to do this.
0: இது ஆண்டவருக்கு பிரியமில்லை.
1: Lord is not pleased with this.
0: இது மற்றவர்களையும் பாதிக்கிறது, என்னையும் பாதிக்கிறது.
1: It will affect others.
0: இதை பார்த்து நான் செய்யக்கூடாது.
1: I don't want to do this.
0: ஆனா நான் செய்யறேன்.
1: But then I commit.
0: Hallelujah. இந்த பாவம் என்னை மேற்கொண்டு விட்டது.
1: The sin prevailed over me.
0: பாவத்தை செய்துட்டு இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? அதை மறைத்து விடுகிறார்கள்.
1: They commit sin and then they hide it.
0: பாவத்தை செய்தாச்சு.
1: Committed sin.
0: அதை மறைச்சாச்சு.
1: They have hidden it.
0: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
1: Those who hide sin, they cannot live.
0: Hallelujah. ஒன்னு அறிக்கை செய்யணும்.
1: You have to confess.
0: அதை விட்டுறணும்.
1: Then leave it.
0: சோ நான் அறிக்கை செய்றேன்.
1: I confess.
0: விட்டுறேன்.
1: I leave it.
0: மறுபடியும் செய்றேன்.
1: Again I commit.
0: நான் சொல்றது உண்மையா பொய்யா?
1: Is it right or wrong?
0: உண்மை சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காண்பீங்க.
1: Is it right? You just lift your hands and say.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: செய்யக்கூடாத தவறை நாம் செய்து விடுகிறோம்.
1: We commit whatever we should not do.
0: ஏன் அப்படி நடக்கிறது?
1: Why these things are happening?
0: எவ்வளவு புத்திமதிகள் நமக்கு வருகிறது.
1: We get lot of instructions.
0: Hallelujah. இது செய்யக்கூடாது.
1: You should not do this.
0: சிறு பிள்ளைங்களை கூப்பிட்டு இதை திருடக்கூடாது.
1: We call the children and say, don't steal.
0: இது கீழ்ப்படியணும்.
1: You have to obey.
0: சொல்லாம போக கூடாது.
1: Should not go without saying.
0: எப்படி எப்படியோ நம்ம சொல்றோம் இல்லையா?
1: We advise them.
0: சொன்ன உடனே சரிங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சு உங்களுக்கு பயந்து எதுவுமே செய்ய முட்டுறாங்களா?
1: The children, are they obeying completely 100% to you?
0: புத்தி சொல்லிட்டு தான் இருக்கீங்க.
1: We just advise them.
0: நமக்கும் எல்லாரும் புத்தி சொல்றாங்க.
1: Others also advise
0: இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி செய்தா அப்படி வரும், அப்படி செய்தா இப்படி வரும் அப்படின்னு நிறைய புத்திமதி சொல்றதுக்கு ஏராளமான பேர் வந்துட்டாங்க.
1: There are lots of advices.
0: Moral stories. நல்ல நல்ல கதைகளை சொல்றவங்க இருக்காங்க.
1: Good stories they say.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா நல்லவங்களா மாறிட்டாங்களா? மாற முடிகிறதா?
1: Did they come all right?
0: முடியல.
1: No.
0: கதைகள் உன்னை நல்லவனாய் மாற்றுமா?
1: Stories, will it make you?
0: புத்திமதிகள் உன்னை நல்லவனாய் மாற்றி விட முடியுமா?
1: The advices, will it make you perfect?
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: நல்லவங்களா கை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம்.
1: Lift up your hands, those who are good.
0: நல்லவங்க.
1: Good.
0: நீ நல்லவனே இல்லையா?
1: Are you not good?
0: ஏன் கையை உயர்த்த மாட்டீங்க? நல்லவங்களா கையை உயர்த்துங்க.
1: Good people, you raise your hands.
0: அப்போ நம்ம மனசாட்சி சொல்லுது நீ நல்லவன் இல்ல. நல்லவன் ஒருவனாகிலும் இல்ல.
1: No one is good.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உங்களுக்கு நல்லவன் சொல்றதுக்கு இவ்வளவு வெக்கமா இருக்குது இல்ல?
1: You feel shame.
0: ஆனா ஒருத்தன் கெட்டவன் இருக்கிறான்.
1: The wicked is there.
0: அவன கூப்பிட்டு
1: you call him.
0: டேய், உன் பேர் என்னடான்னு கேளுங்க.
1: What is your name?
0: நான் நல்ல பாம்பு.
1: He says, I'm a good
0: snake. நல்ல பாம்பா? வாயில விஷம், நிறைய பேர் சாகடிக்கிறது,
1: the poison in the mouth,
0: எல்லாரையும் பயமுறுத்துறது,
1: they make them.
0: ஆனா அது கிடைச்சிருக்கிற டைட்டில்,
1: the title,
0: பட்ட பெயர் என்னது?
1: It's a good snake.
0: ஐயோ, கெட்ட பாம்பேன்னு யாராவது சொல்றாங்களா?
1: Anybody will say it is evil snake.
0: துரோகிகளும் கெட்டவர்களும் தான் இந்த காலத்துல நல்ல பேர் வாங்கிட்டு போறாங்க.
1: The wicked people are getting good names.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நல்ல பாம்பு.
1: It's a good snake.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: Hallelujah.
1: பாவத்தெல்லாம்
0: எங்க கொண்டு போய் போட்டாச்சு?
1: Where did you put the sin?
0: சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் போட்டாச்சு.
1: At the deep of the ocean,
0: முதுகுக்கு பின்னால எரிஞ்சாச்சு.
1: Back to the
0: Hallelujah. அப்புறம் எப்படி பாவம் வருது?
1: Then how the sin is coming back?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான கர்த்தரே பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: நான் மனம் திரும்பிட்டேன்.
1: I repented.
0: ஆனா பாவம் செய்யறேன்.
1: Again I commit sin.
0: நான் மறுபடி பிறந்துட்டேன்.
1: I am born again.
0: ஆனா மறுபடியும் பாவம் செய்யறேன்.
1: I commit sin again.
0: மனம் திரும்பிட்டவங்க, மறுபடிப்படைஞ்சவங்க என்ன செய்யணும்? நல்லவங்க எல்லாம் கை உயர்த்தினா கை உயர்த்தி காமிக்கணும்.
1: And if you are all right, you have to raise your hand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ,
1: whether you are good or bad,
0: எல்லாரும் பிறக்கும் பொழுது எப்படி தான் பிறக்குறாங்க? நல்லவங்களா தான் பிறக்குறாங்க இல்ல?
1: How they born?
0: இல்ல.
1: No.
0: என் தாய் என்னை பாவத்திலே நான் துர்க்குணத்தில் உருவானேன்.
1: I was formed in wickedness.
0: கர்ப்பத்தில் உருவாகும் போதே,
1: when you are formed,
0: இனத்தில் உருவாகுது, துர்க்குணத்திலேயே அது உருவாகுது.
1: And it is formed with the wickedness.
0: பாவ சுபாவம்,
1: nature of sin,
0: சுபாவம்,
1: nature,
0: மனுஷனுக்குள்ள இருக்கிறது.
1: It is there inside.
0: அவன் பாவத்தோடு தான் பிறக்கிறான்.
1: He is born with sin.
0: ஆனா மறுபடியும் பிறக்கும் பொழுது,
1: when you born again,
0: அந்த பழைய மனுஷன் இல்ல.
1: Not more anymore the
0: அவன் எங்க போனான்?
1: Where did he go?
0: அவன் செத்து போயிட்டான்.
1: He is dead.
0: அவனை புதைச்சாச்சு.
1: We buried.
0: இனிமேல் அந்த மனுஷன் இல்ல.
1: No more.
0: இப்பொழுது யார் இருக்கிறது?
1: Who is now?
0: கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி.
1: New creation in Christ.
0: நீ யார்?
1: Who are you?
0: புது சிருஷ்டியா?
1: Are you new creation?
0: ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறாரு?
1: What the Lord is giving?
0: நீதிமான்.
1: You are righteous man.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னென்னமோ அக்கிரமம் செய்துட்டு வந்த உனக்கு
1: ஆண்டவர்
0: என்ன பட்ட பேர் கொடுக்கிறாரு?
1: What the Lord is giving?
0: நீதிமான்.
1: You are righteous.
0: Hallelujah. இதுக்கு பேர் தான் கிருபை.
1: This is grace.
0: தகுதியே கிடையாது.
1: No qualification.
0: என்ன ஆண்டவர் நீதிமான் ஆக்குறார்னா, என் நீதியினால் அல்ல,
1: not by my,
0: அவருடைய நீதியினால.
1: He is righteous.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப அப்படின்னா நான் பாவம் செய்துட்டே இருக்கலாமா?
1: Can we commit sin continually?
0: என்னால பாவத்தை விட முடியல.
1: I could not leave sin.
0: நான் பாவம் செய்துட்டே இருக்கலாமா?
1: Can we do continually?
0: சுருக்கமா ஒரே வார்த்தையில உங்களுக்கு சொல்றேன்.
1: In one word I say.
0: இந்த பாவத்தை செய்யாத, அந்த பாவத்தை செய்யாதன்னு யாராவது புத்திமதி சொல்றதுனாலயோ, பிரசங்கம் பண்றதுனாலயோ, அல்லது இதை செய்யாதன்னு சொல்றதுனாலயோ உங்களால செய்யாம இருக்க முடியறது இல்ல.
1: Because of advice or counseling,
0: you cannot stop. இங்க போட்டுட்டு போய் யாருக்கு தெரியாம பின்னால ஒளிஞ்சு பாவம் செய்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க?
1: Many people are hiding and doing sins.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார்.
1: My Lord is looking
0: everything. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை.
1: And nothing is hidden before his eyes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: அந்த காலத்துல 300 400 பேர் நிப்பாங்க, கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன்.
1: In those days, 300 400.
0: அப்படி ஜெபம் பண்ணும்போது,
1: and I pray.
0: என்ன அறியாமல் வாயில கையை உயர்த்தும் பொழுதே சொல்லுவேன்,
1: when I lift the hands, I
0: say, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துட்டு வந்திருக்கிறான். அப்படியே பொத்துன்னு விழுந்து அழுவான்.
1: He will just fall down and weep.
0: ஆண்டவர் அதனாலேயே அநேகர் என்ன செய்வாங்க, முன்னால வர பயப்படுவாங்க.
1: Many don't come.
0: ஐயோ முன்னால போனா நான் என் பாவம் எடுத்துரும்.
1: If I go and the Lord will say.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார்.
1: The Lord looks everything. யாரும்
0: மறைக்க முடியாது.
1: Nobody can hide.
0: அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன?
1: What the Lord wants to teach.
0: தேவனுடைய பிள்ளையே,
1: child of God,
0: நீ பாவம் செய்யாமல் இருக்க முடியும்.
1: You can be without committing sin.
0: ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கிறோம்.
1: In Romans,
0: பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி இருக்குதே.
1: The sin will not prevail over you.
0: எப்படி அது?
1: How is it possible?
0: எப்படி?
1: How?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: பாவமே செய்யாத, தப்பு செய்யாதன்னு சொல்றதுனால நீ தப்பு செய்யாம இருக்க போறது இல்ல.
1: Not because of saying don't do.
0: இன்னும் சில பேர் ஓரளவுக்கு பாவம் செய்யாம இருக்கறாங்க.
1: Some they don't do not commit.
0: செய்றாங்க.
1: They put effort.
0: ஏன் தெரியுமா?
1: Why?
0: பாவம் செய்யாத,
1: don't commit sin,
0: நரகத்துக்கு போய்டுவே.
1: You'll go to hell.
0: ஐயோ நரகம் எரியும் நரகம்,
1: இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபயர்,
0: இரவும் பகலும் எரியும் நரகத்துல போய் மாட்டிக்குவே,
1: நைட் அண்ட் டே இட் வில்,
0: அதுக்கு பயந்துக்கணும். நிறைய பேர் பாவம் செய்யறப்பெல்லாம் பயப்படுவாங்க,
1: அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் தே டோன்ட் கமிட்.
0: கிறிஸ்தவர் அல்லாத மதத்துல கூட இதே தான் சொல்லி கொடுக்கறாங்க.
1: Even the others also they teach like this.
0: பாவம் செய்யாத,
1: டோன்ட் கமிட் sin,
0: கடவுள் கண்ண குத்திரும்,
1: the god will pierce your eye,
0: கடவுள் என்ன செய்துரும், கண்ண குத்திடும்,
1: god will pierce your eye.
0: ஹalleluya,
1: ஹalleluya.
0: அதுக்கேத்த மாதிரி அவன் நடந்து போற இடத்துல தூசி விழுந்து கண்ணு அவுட் ஆயிடும்.
1: ஐயோ
0: கண்ணு குத்திருச்சு.
1: நோ, இட் இஸ் பியர்ஸ்
0: மீ. நல்லா கவனிங்க,
1: லிசன்.
0: இப்படி நரகத்துக்கு போயிடுவனோ,
1: கண்ணு
0: குத்திடுவாரோ,
1: வெதர் ஐ கோ டு ஹெல்
0: அப்படின்னு பயந்து பாவம் செய்யாம இருக்கிறது அது முடியாத காரியம்.
1: வித் தட் ஃபியர் யூ கேன் நாட் ஸ்டாப் டூயிங்.
0: ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால்,
1: Today the Lord is revealing one
0: thing. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில,
1: In believer's life,
0: அவன் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால்,
1: If he doesn't want to do sin,
0: அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் வேண்டுமானால்,
1: If he wants to have the victory,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: You should understand one thing.
0: ஒவ்வொரு முறையும் நீ பாவம் செய்யும் பொழுது,
1: Whenever you commit sin,
0: எப்படி இன்றைக்கு வேலைக்கு போன உடனே அதுக்கு ஒரு கூலி உனக்கு கிடைச்சிருதோ,
1: When you go for a job you get the wages.
0: நீ பாவம் செய்த உடனே சம்பளம்,
1: When you do sin you get
0: wages. சம்பளம் சேர்ந்துனே வருது.
1: It comes.
0: பாவத்தின் சம்பளம் மரணம்.
1: The wages of sin is death.
0: நீ செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு சம்பளம் கூடிக்கிட்டே வருது.
1: There is the wage for your sin.
0: மோசம் போகாதீர்கள்.
1: Don't be deceived.
0: தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார்.
1: The Lord will not allow you to.
0: மனுஷன் எதை விதைக்கிறானோ,
1: Whatever you sow,
0: அதையே அறுப்பான்.
1: You will reap.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் சொன்னார் ஏதேன் தோட்டத்தில்,
1: The Lord said in Eden
0: garden, இந்த கனியை புசிக்க நாளிலே நீ சாகவே சாவாய்.
1: When you eat this fruit you
0: die. இத புசிக்காதே.
1: Don't eat.
0: ஆனா அவ புசிச்சா.
1: But he ate.
0: ஏதே ஏவாள் போய் அதை பறித்து புசித்தார்.
1: Why?
0: அவள் வஞ்சிக்கப்பட்டாள்.
1: She was deceived.
0: நீங்க தேவர் போல மாறிடுவீங்க.
1: You will become like God.
0: அப்படின் வந்து பிசாசு சொல்ற பொய் கேட்டு.
1: She listened to the devil.
0: Hallelujah. சபைக்கு வரும்பொழுது நல்ல சத்தியத்தை கேட்பாங்க.
1: They listen to the truth.
0: சபை விட்டு வெளியே போன உடனே,
1: They go out from the church.
0: பொய் தீர்க்க தரிசனம்.
1: False prophecy.
0: அவங்க சொல்றது, இவங்க சொல்றது.
1: Whatever they say.
0: மற்றவங்க சொல்ற புத்திமதி.
1: All the other advices.
0: இதெல்லாம் கேட்பாங்க.
1: They listen.
0: அருமையானவர்களே,
1: Dear children of God.
0: பிசாசு யார் மூலமாவது உன்னுடைய வாழ்க்கையில புகுந்து விடுவான்.
1: The devil will enter through anyone.
0: யார் மூலமாவது உன்னுடைய மனதை வஞ்சிப்பான்.
1: He will deceive through someone.
0: உன்னை ஏமாற்றுவான்.
1: He will deceive you.
0: அவன் யார்?
1: Who is he?
0: உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு.
1: This is the entire world.
0: வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம்.
1: In Revelation we read.
0: 12th அதிகாரம் 9th. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு.
1: He deceives the entire
0: world. என் சகோதரரே, மோசம் போகாதீர்கள்.
1: Don't be deceived.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் என்ன செய்தாள்? எதை ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாரோ அதை உத்து பார்க்கற. ஏன் வேண்டான்னு சொன்னாரு?
1: Why did the Lord say you don't eat that?
0: Hallelujah. கிட்ட போய் பார்க்கலாம்.
1: She went closer.
0: Hallelujah.
1: And saw.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு பெரியவர் கிட்ட போய் ஒரு குரங்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன்.
1: I said this.
0: ஒரு போய் கேட்டுச்சான்.
1: One monkey asked.
0: ஏதோ வரோம்.
1: Some gift.
0: அப்போ சொன்ன கையில ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு,
1: Giving one banana.
0: நான் போயிட்டு வரேன், அது வரைக்கும் அதை பத்திரமா புசிக்காம இருந்தீனா உனக்கு இது கிடைக்கும்.
1: If you don't eat and you will get it.
0: அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த குரங்கு பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு.
1: And long time the
0: சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரு.
1: He didn't say it.
0: Not மூந்து பார்த்தா தப்பு இல்லையே.
1: It is not good. I mean
0: மூந்து பார்த்துச்சு.
1: I can see it smelled.
0: மூந்து பார்த்தா என்ன தப்பு?
1: What is wrong in it?
0: நம்ம சாப்பிட போறது இல்ல.
1: We don't eat.
0: சும்மா நக்கி பார்க்கலாம்.
1: Let me link.
0: அப்படி நக்கி பார்த்துச்சு.
1: It started linking.
0: இன்னக்கு அதுக்குள்ள தோல் லேசா ஓபன் ஆச்சு.
1: Then the skin was open.
0: மேலாக அப்படி டேஸ்ட் பண்ணிச்சு.
1: It slightly tasted.
0: கொஞ்சம் பழம் வெளியே வந்துச்சு.
1: And the fruit came out.
0: ஐயோ.
1: ஓ.
0: பழமே வெளியே வந்துச்சு.
1: The fruit came out.
0: இனிமேல் இத வச்சிங்கிறதுல பிரயோஜனம் இல்ல.
1: What can I do?
0: அவரும் வர மாதிரி தெரியல.
1: He won't come.
0: என்ன செய்ய முடியல?
1: இந்த
0: பழத்தை கையில பொறுமையா வைக்க முடியல. எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அங்கதான்
1: போறான்.
0: Curiosity kills the cat ன்னு சொல்லுவாங்க.
1: And எதை
0: செய்யக்கூடாது நீங்க பிள்ளைங்களுக்கு போய் சொல்லி கொடுத்து பாருங்களேன்.
1: When if you are forgetting something,
0: தரக்காத,
1: don't open,
0: நீங்க போகாத,
1: don't go there. அப்படி
0: சொன்னீங்களா? அங்கதான் எதுக்கு எதுக்காக இப்படி சொன்னாங்க?
1: Why did they say like
0: போய்
1: that?
0: போய் டெஸ்ட் பண்ணி பாக்கோம்.
1: Let me go and test.
0: மாட்டிக்கோம்.
1: Then God.
0: Hallelujah. அருமையான தேவ பிள்ளைகளே.
1: Dear children of God.
0: ஏவாள் அப்படிதான் சிக்கிட்டா.
1: He was deceived.
0: இத புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. நான் பார்த்தா இந்த பழம் எப்படி இருக்குது கனி, பார்வைக்கு இன்பமா இருக்குதே.
1: The fruit is so beautiful.
0: Hallelujah. கண்களின் இச்சைக்கு ஏற்ற மாதிரி இருக்குதே.
1: The lust of the eye.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு.
1: The devil deceives the entire world.
0: உன் வாழ்க்கையிலே.
1: In your life.
0: இந்த உலக காரியங்களை காண்பித்து வஞ்சித்து.
1: By showing this world and deceiving.
0: உன்னை ஆசை காட்டி மோசம் செய்கிறான்.
1: And he deceives you completely.
0: ஆசை காட்டி மோசம் செய்கிறான்.
1: He gives the desire and deceives.
0: நீ விழுந்து போகிறாய்.
1: And you will fall down.
0: எத்தனை பேர் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்?
1: How many of you being deceived?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: இதற்கு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே வழி என்னவென்றால்,
1: Only one way to escape.
0: அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு என்ன செய்யறான்? சோதிக்கப்படுறான்.
1: He is entangled by various sins.
0: நீயே இழுக்கப்படுறே.
1: You are drawn.
0: நீயே சிக்கிக்கொள்ற.
1: You are entangled.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அம்முன் இச்சை,
1: the lust,
0: உன்னை இழுக்குது.
1: It draws you.
0: சிக்கிக்கிற.
1: Or entangled.
0: சோதிக்கப்படுற.
1: Or being tested.
0: இச்சை கர்ப்பம் தரிக்குது.
1: Then it forms.
0: பின்பு பாவத்தை பிறப்பிக்குது.
1: Then it brings forth the sin.
0: பாவம் பூரணமாகும் போது என்ன செய்யுது? மரணத்தை பிறப்பிக்கிறது.
1: Then it brings death.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: இந்த நாட்களிலே,
1: in these days,
0: ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார்.
1: The Lord reveals one truth.
0: ஏன் இன்றைக்கு அநேகர் பாவம் செய்துறாங்க தெரியுமா?
1: Why people commit sin?
0: Hallelujah. நாளைக்கு,
1: டுமாரோ
0: குறித்து நம்ம யோசிக்க வேண்டாம்.
1: We need not think about it.
0: இன்னைக்கு இது கடிச்சிருக்கு.
1: Today I got this.
0: எல்லாரும் இன்னைக்கு எதை பாக்குறாங்கன்னு கேட்டீங்களா? நிகழ்காலத்தை.
1: All present
0: things. இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை.
1: Present life.
0: இப்பொழுது இருக்கிற நிலைமை.
1: Present condition.
0: ஆனா ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை,
1: the true child of God,
0: பாவம் செய்யாம இருக்கணும்னா,
1: not to commit sin,
0: அவருடைய கண்கள்,
1: the eyes,
0: அவருடைய நோக்கம்,
1: his purpose,
0: எங்க இருக்கணும் தெரியுமா?
1: Where it should be.
0: இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருக்க வேண்டும்.
1: And the fruits which is going to come.
0: எபிரேயர் 11:26 மோசேயை குறித்து வாசிக்கும் பொழுது,
1: Hebrews 11:26,
0: இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷம் கிறிஸ்துவ நிமித்தம் வர நிந்தை அதிக பாக்கியம் என்ன செய்தான்
1: Paul says
0: கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன செய்யறேன்? பின்னாலேயே நான் திரும்பி பார்க்கல.
1: I don't look at back.
0: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
1: How many of you listening?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சகோதரரை பிடித்துக்கொண்டே என்று நான் எண்ணுகிறதில்லை.
1: I
0: ஒன்று செய்கிறேன்.
1: I do one thing.
0: பிலிப்பியர் 3:13
1: Philippians 3:13
0: பின்னானவைகளை மறந்து
1: forgetting the past
0: பின் திரும்பி பார்த்தா
1: if you look at back
0: என் வாழ்க்கையில நான் பட்ட அவமானம்
1: the shame
0: நான் பட்ட கஷ்டம்
1: the trouble
0: நான் பட்ட வேதனை
1: pain
0: நான் எவ்வளவுலாம் நெருக்கப்பட்டேனோ
1: how much I am oppressed
0: அதெல்லாம் நினைச்சு
1: I think all those things
0: பிசாசு சொல்றான்
1: the devil says
0: உன்னை இவ்வளவு கேவலப்படுத்தினாங்களே
1: they just criticize
0: நீ வாங்க விடாத
1: don't take
0: பதிலுக்கு பதில் செய்
1: do whatever they did
0: அந்த பழைய காரியங்களை உனக்கு காண்பிக்கிறான்
1: he will show the old things
0: பழைய பாவத்தின் ஆசை மூட்டுகிறான்
1: the old sins
0: desire அதனால நான் பின்னானவங்களை மறந்துறேன் வேண்டாம்
1: I forget the past
0: நான் பின் திரும்பி பார்க்க மாட்டேன்
1: I don't look at back
0: ஒன்று செய்கிறேன்
1: I do one thing
0: இப்ப இருக்கிறதையும் நான் பார்க்க மாட்டேன்
1: I won't see the present thing
0: பின்னையும் பார்க்க மாட்டேன்
1: not back
0: முன்னால மாத்திரம் தான் பார்ப்பேன்
1: only forward
0: எனக்கு முன்னாக பின்னானவைகளை மறந்து
1: forgetting the past
0: முன்னானவைகளை நாடி
1: I desire hallelujah hallelujah
0: எந்த ஒரு விசுவாசி
1: which believer
0: எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை
1: which child of god
0: பின்னானவைகளை மறந்து
1: forgetting the past
0: நமக்கு முன்னால ஒரு கோல் இருக்கிறது
1: there is the goal
0: and எனக்கு ஒரு motivation இருக்கிறது
1: there is motivation
0: எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது
1: my future
0: எனக்கு ஆண்டவர் ஒன்றை வைத்திருக்கிறார்
1: the lord has kept for me
0: என்று அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ
1: those who run
0: அவருடைய வாழ்க்கையில தோல்வி வருவதில்லை
1: no failure
0: அவர்கள் தோற்க முடியாது
1: you will not be deceived
0: hallelujah
1: hallelujah
0: கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார்
1: the christ lives in you
0: அது என்ன
1: what is it
0: அருமையானவர்களே
1: dear children of god
0: இந்த உலக வாழ்க்கை அல்ல
1: not this world
0: இப்பொழுது இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல
1: the present sufferings cannot be compared with the future
0: பாடுகள்
1: the present suffering
0: அது ஒருவேளை உன்னை வேதனைப்படுத்தலாம்
1: it makes painful
0: இப்பொழுது இருக்கிற பாடுகள்
1: present sufferings
0: உன்னை அவமானப்படுத்தலாம்
1: it makes you shame
0: இப்பொழுது இருக்கிற பாடுகள்
1: present sufferings
0: உன்னால் தாங்க முடியாததாய் இருக்கலாம்
1: may not bear it
0: ஆனால் உனக்கு நான் ஒன்றை வைத்திருக்கிறேன்
1: but I keep it for you
0: அது என்ன
1: what is it
0: அதுதான் இனிவரும் மகிமை
1: coming glory
0: hallelujah நம்ம நீதிமான் ஆக்கிட்டாரு
1: he made us righteous
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You are justified.
1: You are justified.
0: Justification.
1: Justification.
0: நீதிமானாயிட்ட.
1: You have become justified.
0: அதனால நீ பரிசுத்தவான் கிடையாது.
1: Not necessarily you are
0: Hallelujah.
1: Holy people.
0: ஆனா
1: but
0: உன்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is making you
0: அதான் sanctification.
1: That is the sanctification.
0: Justification.
1: Justification.
0: Sanctification ஆக
1: sanctification.
0: பரிசுத்தமாகுதல்
1: sanctification
0: 2 Corinthians 7:1 பரிசுத்தமாகுதல்
1: the 2 Corinthians 7:1
0: day by day ஒவ்வொரு நாளும்
1: day by day
0: ஒரே நாள்ல நீ பரிசுத்தவான் அல்ல
1: one day you cannot become
0: உன்னை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை சுத்திகரிக்கிறார்
1: day by day he sanctify
0: ஒவ்வொரு நாளும் உன்னை பரிசுத்தமாக்குகிறார்
1: making you sanctify
0: hallelujah இவைகளை விட்டு உன்னை சுத்திகரித்துக்கொள்
1: sanctify
0: உன்னை பரிசுத்தமாக்கிக்கொள்
1: make you holy
0: ஏனென்றால் ஆண்டவர் உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி விட்டார்
1: the lord made you as his child
0: நீ கர்த்தருக்காக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்
1: you are living for him
0: நீ என்ன செய்ய வேண்டும்
1: what are you supposed to do
0: ஓ உனக்கு முன்னால வைத்திருக்கிற அந்த மகிமையை நோக்கி
1: look at the glory
0: hallelujah hallelujah
1: hallelujah
0: நீ அந்த மகிமையை நோக்கி ஓட வேண்டும்
1: you have to run towards that glory
0: புதிதான ஜீவன் உள்ளவர்களாய்
1: as a new life
0: hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: நீ ஒருவேளை பாவ மாம்சத்தின் சாயலிலே நீ காணப்படுகிறாய்
1: you are having the
0: ஆதாமை ஆண்டவர் தேவ சாயலிலே உண்டாக்கினார்
1: the lord made adam with us
0: ஆனால்
1: godly
0: மனுஷன் பாவம் செய்த பொழுது
1: when man committed sin
0: சாயலை இழந்தான்
1: he lost the
0: தேவ சாயலை இழந்தான்
1: he lost the likeness of god
0: ஆண்டவர் இயேசு எதற்காக வந்தார்
1: what why jesus came
0: நீ இழந்த தேவ சாயலை
1: the likeness of god
0: திரும்பவும் உனக்கு கொடுத்து
1: you not to give it back again
0: பாவ மாம்சத்தின் சாயலை உன்னிடத்திலிருந்து எடுத்து
1: removing the likeness
0: தன்மேல் போட்டுக்கொண்டு
1: he is putting upon him
0: தன்னுடைய சாயலை அவர் உனக்கு கொடுத்தார்
1: he has given his likeness
0: hallelujah ரோமருக்கு எழுதின 6:5 பாருங்க
1: Romans 6:5
0: hallelujah
1: hallelujah
0: amen
1: amen
0: மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போமானால் இணைக்கப்பட்டிருப்போம் நீ பாவம் செய்ய முடியாது
1: you cannot commit sin anymore
0: Romans 8:29
1: Romans 8:29
0: குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேறானவனாய் இருக்கும்பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதற்கு அல்லேலூயா
1: like the image of his son
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: Hallelujah
1: Hallelujah எங்களுக்கு
0: நல்லது நடக்கணும்.
1: Good things happen.
0: நீங்க நாங்க எப்ப பாரு ஜெபம்.
1: Always prayer.
0: அப்பாவி நீ எதுக்காக போயிட்டு வந்த?
1: Why did you go?
0: எனக்கு வேலை கிடைக்கல.
1: I didn't have
0: எதுக்காக
1: job.
0: போயிட்டு வந்த?
1: Why did you go?
0: வியாதி பிரச்சனை.
1: Sickness.
0: நீ எதுக்காக போயிட்டு வந்த?
1: Why did you go?
0: உலக பிரகாரமான காரியங்களை அவன் சொல்லுவான்.
1: They will say the worldly things.
0: நம்மள கேட்டா,
1: if they ask us,
0: நாங்க தினமும் இல்லங்க 24 மணி நேரம் கூட அப்படி செய்யுங்க.
1: 24/7.
0: ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும் இல்ல.
1: Not for a job.
0: ஏதோ கல்யாணம் ஆகணும் இல்ல.
1: Not for the marriage.
0: ஏதோ ஒரு நன்மை நடக்கணும் இல்ல.
1: Not for just goodness.
0: நாங்கள் நாளுக்கு நாள்
1: day after day
0: புதிதாக்கப்பட்டு
1: we are getting newness.
0: நாங்கள் பாவ சாயலை களைந்து
1: removing the likeness of sin.
0: ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய சாயலை நாங்கள் அடைந்து கொண்டே இருக்கிறோம்.
1: We are getting the likeness of Jesus.
0: அது ஒரே நாள் நடக்க process.
1: It is a process.
0: அது process.
1: It is a process.
0: Daily நடக்கணும்.
1: Every day.
0: தினமும்.
1: Every day.
0: தினமும்.
1: Every day.
0: தினமும்.
1: Every day.
0: அடிக்கடி நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
1: I tell this story.
0: ஒரு பெரிய ராஜா இருந்தார்.
1: There was a king.
0: அவர் கூன் விழுந்தவர்.
1: He is just bowing down all the time.
0: அவரால் நிமிர முடியாது.
1: He cannot straight be straight.
0: எவ்வளவு பேர் வந்து மருந்து கொடுத்து பார்த்தாங்க நிமிர முடியல.
1: Many gave medicine.
0: ஒருத்தர் வந்தாரு.
1: One man came.
0: ஐயா ராஜா.
1: King.
0: நீங்க நிமிர முடியும்.
1: You can.
0: என்ன செய்யணும்? அதே போல இந்த ராஜா செய்தார்.
1: வருவாரு. In his mind,
0: சிந்தையிலே,
1: in his thought,
0: நான் தான் கூன் விழுந்த ராஜாண்டத்தையே மறந்துட்டார்.
1: He just forgotten. He has
0: இந்த நேரா நிக்கிற சிலையை பார்த்து பார்த்து,
1: he looked at the statue.
0: ஒரு திடீரென்று அவருடைய கூன் நிமிர்ந்து விட்டது.
1: Suddenly he became all
0: right. Hallelujah.
1: Hallelujah.
0: இது உண்மையா நடந்ததா?
1: Truly it happened.
0: அருமையான தேவனே, நீ உன்னையே பார்த்து கொண்டிருக்கிற.
1: You are looking upon
0: பாவி,
1: you.
0: பாவி, பாவி.
1: Sinner, see, I am sinner.
0: உன்னுடைய பலவீனத்தையே பார்த்து கொண்டிருக்கிற.
1: You are looking at your weakness. உன்னுடைய
0: கஷ்டத்தையே பார்த்து கொண்டிருக்கிற.
1: You are looking at your suffering. நீ
0: அப்படியே தான் இருப்ப.
1: Then you will be like that.
0: உன்ன பார்க்காத.
1: Don't look at you.
0: உன்னை விட பெர்ஃபெக்ட்டா பூரண புருஷன் ஒருத்தர் இருக்கிறாரு.
1: There is a perfect.
0: அவர்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து.
1: He is the Lord Jesus Christ.
0: உன் கண்கள் அவர் மேல் பதிக்க விடு.
1: Let your eyes look upon
0: him. யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ.
1: Whoever looks upon him.
0: நான் இயேசு போல.
1: Like Jesus.
0: ஐயா எனக்கு இந்த உலகத்துல பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும்.
1: I have to earn.
0: பொருள், பொருளாசை.
1: Long stuff.
0: இதை செய்யணும், அதை செய்யணும்.
1: I have to do this.
0: வீடு கட்டணும்.
1: I have to build the house.
0: இன்னொரு வீடு கட்டணும்.
1: Another house.
0: இத பண்ணனும்.
1: I have to do this.
0: ஒரு கார் போதாது.
1: Not only one car. Another car.
0: எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன செய்ய போற?
1: What are you going to do by God?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பெரிய பெரிய chief minister, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அப்படி சிட்டிக்கு போட்டா பெஞ்ச் கார் வந்து நிக்கும்.
1: When politicians call the
0: என்ன கேட்டாலும் வரும்.
1: Anything will come.
0: ஆனால சாகும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு காரும் வரல.
1: No car will come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒண்ணு எடுத்துட்டு போல.
1: They cannot take anything.
0: என்ன பிரயோஜனம்?
1: What is the use?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: இன்றைக்கு ஒரு காரியத்தை தெரிந்து கொள்.
1: You understand one thing.
0: இந்த உலகத்துல
1: in this world
0: இத சேக்கணும், அத சேக்கணும் ஒரு பிரயோஜனம் இல்ல.
1: No use of gathering
0: anything. ஆனால்
1: but
0: உன்னுடைய வாஞ்சை தாகம் எல்லாம்
1: your desire
0: எதை சேர்க்கலையோ
1: whatever I gather
0: எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கவலை இல்லை.
1: Though I lose everything.

0: ஹல்லேலூயா. இயேசுவே நான் உம்மை விட மாட்டேன்.
1: Jesus, I will never leave you.
0: நீர் எனக்கு போதும்.
1: You are enough.
0: உம்முடைய அன்பு,
1: your love,
0: உம்முடைய சந்தோஷம்,
1: your joy,
0: உம்முடைய சாந்த குணம்,
1: your meekness,
0: உம்முடைய கிருபை,
1: your grace,
0: உம்முடைய வல்லமை,
1: your power,
0: உம்முடைய தெய்வீகம்,
1: your divinity,
0: உம்முடைய அற்புதம்,
1: your miracle,
0: உம்முடைய ஜீவன்,
1: your life,
0: இத நான் சேர்க்க போறேன்.
1: I'm going to gather it.
0: சேர்த்துக்கொள்.
1: Come on, you gather.
0: சேர்த்துக்கொள்.
1: Gather.
0: சாதாரண மனுஷன் அல்ல,
1: will not be ordinary.
0: முதல்ல ஜென்ம சுபாவமான மனுஷன்,
1: the own nature,
0: natural man,
1: the natural man.
0: ஆனால் இப்பொழுது நீ தெய்வ ஜென்ம சுபாவமான மனுஷன் அல்ல,
1: no more natural man.
0: தேவனுடைய மனுஷன்,
1: for godly man.
0: நீ கையை நீட்ட அற்புதம் நடக்கணும்,
1: miracle should happen.
0: நீ ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கணும்,
1: when you pray, miracle should
0: happen. உனக்குள்ள வல்லமை,
1: power in you.
0: உனக்குள்ள அபிஷேகம்,
1: anointing.
0: உனக்குள்ள கிருபை,
1: grace.
0: உனக்குள்ள தெய்வீக வல்லமை,
1: the divine
0: power. உன்னை பிசாசு தொட முடியாது,
1: devil cannot touch you.
0: நீ சொல்லும் பொழுதெல்லாம் நடக்கணும்.
1: Whatever you say, it will happen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: ஆகவே தேவ சாயலை ஆண்டவர் உனக்கு கொடுக்கும்படியாக வந்தார்.
1: The likeness of God, the Lord wants to give you.
0: Amen.
1: Hallelujah. Hallelujah.
0: எத்தனை பேர் கர்த்தருடைய சாயலை பார்த்திருக்கீங்க?
1: How many of you seen the likeness?
0: அது ஒரு மகிமையின் சாயல்.
1: It is glory.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: நீதிமானாக்கப்பட்டது போதாது,
1: not only justified,
0: பரிசுத்தமாக்கப்பட்டது போதாது,
1: not enough being sanctified,
0: நீ பூரணராக்கப்பட வேண்டும்.
1: You have to become perfect.
0: நாம் பூரணராகும்படி கடந்து போவோமாக.
1: Let us go towards perfection.
0: வாழ்க்கையில யாருக்கெல்லாம் இந்த கோல் இருக்கிறதோ,
1: whoever has this goal,
0: அவங்க பாவம் செய்யறதுக்கு நேரம் கிடையாது.
1: No time to do sin.
0: நான் பூரணராகணும்.
1: I should become perfect.
0: நான் பரிசுத்தம் அடையணும்.
1: I have to be holy.
0: பூரணராகணும்.
1: I should become perfect. I should become perfect.
0: எதுக்குங்க பூரணமாக போறீங்க?
1: Why you are going to become perfect?
0: பூரணரானாதான் என் ஆண்டவர் மகிமைப்படுத்துவார்.
1: Then the Lord will make me glory.
0: அப்புறம் மகிமைப்படுத்த நான் மாத்திரம் போதாது.
1: Not only be

0: சிறு பிள்ளைகள் வேஷம் போடாத.
1: Don't look at others.
0: வேஷமாகவே மனுஷன் திரிகிறான்.
1: The man is
0: உருதாவாகவே சஞ்சலப்படுகிறான்.
1: He is wandering and worrying.
0: யாரை போல மாறணும் தெரியுமா?
1: How you have to become?
0: பாவ சாயல விட்டுடு.
1: Leave the likeness of sin.
0: உன்ன பார்க்கறவங்க சொல்லணும்.
1: Others should say.
0: உன் மேல் ஒரு மகிமையின் சாயல் வந்துவிட்டது.
1: You have the likeness of glory.
0: எசேக்கியேலின் புத்தகத்தில்
1: எசேக்கியேல்
0: முதலாவது அதிகாரம்
1: chapter 1
0: 28வது வசனத்தில்
1: 28
0: அந்த மகிமையின் சாயல் தான் நம்முடைய கர்த்தர்.
1: The likeness of glory.
0: மழை பெய்யும் நாளில்
1: at the time of
0: மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படி சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகங் குப்புற விழுந்தேன். அப்பொழுது ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: அந்த சாயல் மகிமையின் சாயல்.
1: The likeness of glory.
0: எத்தனை பேர் இயேசுவை மகிமையின் சாயலை பார்க்க விரும்புறீங்க?
1: How many of you want to see the likeness of
0: glory? அதுக்கு வாழ்க்கையில
1: and
0: முட்டி போட்ட உடனே ஆண்டவரே இதை கொடுங்க ஆண்டவரே அதை கொடுங்க கேட்காத.
1: Don't ask this and that.
0: அவருடைய சாயலை கேள்.
1: You ask his likeness.
0: அவருடைய பிரசன்னத்தை கேள்.
1: Ask his presence.
0: அவருடைய முகரூபத்தை காண்பிக்க சொல்.
1: Ask கர்த்தரோடு
0: பேசட்டும்.
1: Let the Lord talk to you.
0: அவரே நீ புடிச்சிட்டினா மற்றதெல்லாம் தானா வரப்போகுது.
1: When you catch him everything Hallelujah. Will be coming automatically.
0: கர்த்தர் உன் கூடவே இருப்பாரு.
1: The Lord will be with you.
0: அதான் ஆண்டவர் சொல்றாரு.
1: That's what the Lord says.
0: நீயாமா இது வேணும் அது வேணும் கேட்டுக்கொண்டிருக்கிற.
1: Why do you ask this and that?
0: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை.
1: I never leave you.
0: உன்னை கைவிடுவதும் இல்லை.
1: I will never forsake you.
0: இதோ நான் உன்னுடனே இருக்கிறேன்.
1: I am with you.
0: ஆறுகளை கடக்கும் பொழுது,
1: தண்ணீர்களை
0: கடக்கும் பொழுது,
1: when you cross the waters,
0: அக்கினியில் நடக்கும் பொழுது,
1: when you walk,
0: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
1: I am with you.
0: இது போதாதா உனக்கு?
1: Is it not enough?
0: நான் உன் கூட எதுக்காக இருக்கிறேன்?
1: Why am I with you?
0: உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்.
1: I will
0: உனக்காக பரிந்து
1: பேசுவேன்.
0: உனக்காக நான் செய்து முடிக்கிற தேவனாய்
1: இருக்கிறேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே இந்த மகிமையின் சாயலுக்காக தேவன் நம்மை அழைத்தார்.
1: The God has called us for the likeness of his glory.
0: அந்த மகிமையின் ஐஸ்வரியம் உனக்கு கிடைக்கும் பொழுது,
1: when you have that
0: தரிசனம் என்ன?
1: What is your vision?
0: தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள்.
1: If you don't have vision, people will be spoiled.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Where there is no vision, people are destroyed.
1: தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் கெட்டு போவார்கள்.
0: அழிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They are perishing.
0: ஆனால் உனக்கு ஒரு தரிசனம்.
1: You have a vision.
0: ஒரே வாஞ்சை.
1: Only one desire.
0: ஒரே தரிசனம்.
1: Only one vision.
0: பிரசங்கம் பண்றது நான் சபைக்கு ஏன் போறேன்?
1: Why do you go to church? நான்
0: ஏன் ஜெபிக்கிறேன்?
1: Why I pray?
0: நான் ஏன் பைபிள் வாசிக்கிறேன்?
1: Why I read Bible?
0: ஒரே நோக்கம்.
1: Only one purpose.
0: ஒரே நோக்கம்.
1: Only one purpose.
0: என் ஆண்டவரை நான் தரிசிக்க வேண்டும்.
1: I want to see Jesus.
0: அவரை நான் தரிசிக்க வேண்டும்.
1: I want to see Jesus.
0: அவரை நோக்கி பார்க்க வேண்டும்.
1: I look.
0: அவருடைய சாயலை நான் தரித்து கொள்ள வேண்டும்.
1: I have to put on.
0: இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
1: Now we are the children of God.
0: இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல.
1: Not yet revealed how we would be.
0: ஆனால் அவரை சந்திக்கும் பொழுது,
1: when we meet him,
0: அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் சந்திப்பதினால்,
1: since we meet him as he is,
0: அவருக்கு நாம் ஒப்பாய் இருக்க போகிறோம்.
1: We are going to be equal with him.
0: பாவம் செய்கிற நாம்,
1: we commit
0: அசுத்தர்களாக நாம்,
1: we are bad people,
0: மாம்ச சரீரம் உள்ளவர்களாக நாம்,
1: fleshly people,
0: அந்த மகிமையின் ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்க முடியுமா?
1: Is it possible to become
0: glory to
1: God? No.
0: ஆனால்
1: but
0: என் ஆண்டவர் உன்னை மகிமையின் ராஜாவுக்கு ஒப்பாக மாற்றிக்
1: கொண்டிருக்கிறார்.
0: அதற்காகத்தான் உபவாசிக்கிறாய். அதற்காகத்தான் சபைக்கு வருகிறாய். அதற்காகத்தான் பாடுகிறாய். அதற்காகத்தான் ஸ்தோத்தரிக்கிறாய். அதற்காகத்தான் காணிக்கை கொடுக்கிறாய். அதற்காகத்தான் நீ ஆண்டவரிடத்தில் ஓடி ஓடி வந்து சீக்கிரத்திலே
1: quickly
0: உன்னை ஆண்டவர் மறுரூபப்படுத்த போகிறார்.
1: The Lord will transform you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன் ஆத்துமா உன்னோடு இருக்கிறது.
1: The soul is with you.
0: உனக்கு நீதான் கணக்கு.
1: And you have to have
0: நீதான் ஆண்டவருக்கு உன்னை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
1: You commit account for him.
0: கர்த்தர் மறுரூபமாக்கி எடுத்து
1: The Lord is transforming you.
0: நீ கர்த்தரை துதிக்க போகிறாய்.
1: You are going to praise God.
0: இந்த உலகத்திலே நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு
1: the
0: நிச்சயமாய் பலன் உண்டாகி.
1: There is the reward for our lives.
0: நமக்கு ஆண்டவர் ஒரே ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார்.
1: Only one vision.
0: ஐயோ நரகம் போய்டுவேனோ பயந்து பாவம் செய்யாம இருக்காதே.
1: Don't fear about the hell and
0: உனக்கு ஒரே ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அது என்ன தரிசனம்
1: என்றால் Only one vision.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரே தரிசனம் தான்.
1: Only one vision.
0: மகிமையின் ஐஸ்வரியத்தை நான் பெற்றுக்கொண்டு அவருடைய பாத்திரமாய் நான் மாற வேண்டும்.
1: I should become riches of glory.
0: ரோமர் 9 அதிகாரம் 23வது வசனம்.
1: Romans 9 and 23.
0: எதற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்?
1: What for the Lord has chosen
0: you? எதற்காக உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்?
1: Why did he give the baptism?
0: எதற்காக நீ எங்கோ கடந்த உன்னை ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையாக மாற்றினார்?
1: Why did the Lord change
0: நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை.
1: He didn't choose him.
0: நீ அவருக்கு கட்டளை போடல.
1: And he didn't command.
0: அவர் உன்னை தேடி வந்தார்.
1: He has sought you.
0: எத்தனையோ பேர் இருக்கிற இடத்துல உன்னை மாத்திரம் ஏன் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார்?
1: Why did the Lord select you?
0: பதில்.
1: Answer.
0: தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின. நீ யாரு? எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. நான் யாரு?
1: I am.
0: நான்
1: I am.
0: மகிமைக்காக. மகிமைக்காக.
1: For the glory.
0: மகிமைக்காக.
1: For the glory.
0: அழிந்து போகிற போஜனத்துக்கு அல்ல.
1: Not for the perishable food.
0: மகிமைக்காக.
1: For the glory.
0: அழிந்து போகிற உலக மேன்மைக்காக அல்ல.
1: Not for the perishable food.
0: புல் உதிரும்.
1: All thing will be vanished.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பூக்கள் உலர்ந்து போகும்.
1: The flower will become dry.
0: கர்த்தருடைய மகிமையோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும்.
1: The Lord's glory will stand forever.
0: மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். நான் யார் தெரியுமா?
1: Who am I?
0: நான் கிருபா பாத்திரம்.
1: The vessel of mercy.
0: அவருடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்ட கிருபா பாத்திரம்.
1: I am the vessel of mercy.
0: எவ்வளவு பெரிய மேன்மை.
1: What a greatness.
0: 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 7வது வசனத்தில்.
1: 1 Corinthians 2 and 7.
0: உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது.
1: Before the foundation.
0: தேவ பிள்ளையே.
1: Child of God.
0: சும்மா நீ கிறிஸ்தவனாக மாறல.
1: You didn't become
0: அருமையான தேவனுடைய சனமே.
1: Dear children of God.
0: இதற்காக தான் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்.
1: That's what the Lord has chosen you.
0: அவருடைய மகிமைக்காக ஆண்டவர் உன்னை அழைத்தார்.
1: For his glory he has called you.
0: யாருக்கெல்லாம் அந்த மகிமை அடைய வேண்டும் என்கிற அந்த தரிசனம் இருக்கிறதோ.
1: Whoever is having that kind of vision.
0: அவர்கள் பாவம் செய்யவே பிடிக்காது.
1: They will not commit sin.
0: அவர்கள் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு.
1: They just push out.
0: இயேசுவை நோக்கி.
1: They push out the sin and they run towards Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன் தரிசனம் என்னவா இருக்கணும் தெரியுமா?
1: What should be your vision?
0: கரை, திரை,
1: no dirt,
0: முதலானவைகள்,
1: no blame,
0: ஒன்றுமில்லாத ஒரு மகிமையின் சபையாக.
1: As the glorious
0: church. பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபை.
1: Glorious church.
0: ஒரு நாள் கேள்வி கேட்பேன்.
1: One day.
0: தவறு செய்யாதவங்க எதுங்கன்னா எல்லாம் எழுந்து நிக்க போறீங்க.
1: You are going to stand.
0: இன்னைக்கு தவறு செய்யாதவங்க யாரும் நிக்க வழியில பிழை இருக்கு, தவறு இருக்கு.
1: You have mistakes.
0: இப்படியே இல்ல.
1: Not that way.
0: கர்த்தர் நம்மை பிழையற்றவர்களாக.
1: Without error.
0: பரிசுத்தமுள்ளவர்களாக.
1: Make us.
0: மகிமையுள்ள சபையாக.
1: As the glorious church.
0: கொண்டு போய் நிறுத்துவார்.
1: He will take.
0: அதற்காக தான் உன்னை சிட்சிக்கிறார்.
1: That's why he chastises you.
0: அதற்காக தான் உன்னை தண்டிக்கிறார்.
1: That's why he punishes you.
0: அதற்காக தான் உன்னை ஒடுக்குகிறார்.
1: That's why he is oppressing you.
0: Making you holy. கர்த்தருடைய சிட்சை அற்பமாய் எண்ணாதே.
1: Don't despise the chastisement.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவன் அவருடைய மகிமைக்காக உன்னை எத்தனமாக்கினபடியினாலே நம்முடைய தரிசனம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றுதான்.
1: Our desire is only one thing.
0: அந்த மகிமையின் பிரசன்னம்.
1: The presence of his glory.
0: தீத்துக்கேழு நிருபம் 2:13 வசனம்.
1: Titus 2:13.
0: நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் மகாதேவன் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னம்.
1: The presence of his glory.
0: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
1: We are expecting.
0: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
1: We are expecting.
0: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
1: We are expecting glory.
0: நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான்.
1: Only one hope.
0: அது என்ன நம்பிக்கை?
1: What is that?
0: பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரிய சித்தமானார்.
1: And the glorious
0: கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம்.
1: Looking for that blessed hope and
0: ஒரே நம்பிக்கை.
1: Only one hope.
0: அது சாதாரண நம்பிக்கை அல்ல.
1: Not ordinary one.
0: மகிமையின் நம்பிக்கை.
1: Glory.
0: எல்லாரும் எழும்பிப்போமா?
1: Shall we all rise up?
0: எல்லாரும் எழும்பிப்போவோம்.
1: Shall we all rise up?
0: விசுவாசியே.
1: Oh believer.
0: எத்தனை கிறிஸ்தவங்க இருக்காங்க?
1: Many Christians.
0: ஆனா உங்க விசுவாசம் என்ன?
1: What is your faith?
0: எத்தனை விசுவாசி இருக்காங்க?
1: There are lots.
0: உன் தரிசனம் என்ன?
1: What is your vision?
0: நீ எந்த நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற?
1: What purpose you are running?
0: உன் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்குதா?
1: Do you have purpose?
0: உன் வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா?
1: Do you have the expectation?
0: சரியான எதிர்பார்ப்புன்னு இருக்குமானால்
1: When you have the expectation,
0: பாவம் செய்வதில்லை.
1: You will never commit sin.
0: ஒரே எதிர்பார்ப்பு.
1: Only one expectation.
0: தெரிந்து கொள்ளப்பட்டேன்.
1: I am chosen for his glory.
0: ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
1: I am running for his glory.
0: என்று சொல்லுகிறவர்கள்
1: Those who say that
0: அங்கே பாவத்தை செய்யவே முடியாது.
1: They cannot commit sin.
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: Let us all praise God.
0: Hallelujah.
1: Hallelujah. Thank you Lord. Hallelujah. Stotram, stotram, stotram. Kartave thudikkiram Kartave stotram. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Andavare stotrikkirappa idho paavigalaya engalai neer therindukondu andavare umde rathathinale Kartave engalai parisuthamaaki andavare umde kumaralaga kumarthigalaga neer maatrinadhu maatramalla andavare mahimikkaga neer engalai therindukondire adarkai naangal ummai stotrikkirom. Hallelujah. Stotram, stotram, stotram, stotram. Andavare thudikkiram Kartave thudikkiram thagappane. Hallelujah. Stotram, stotram. இதோ பவுல் அப்போஸ்தலர் போல பின்னானவர்களை நாங்கள் மறந்து முன்னானவர்களை நாடி நாங்கள் ஓடி வரத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மோசே போல இனி வரும் பலன் மேல் நாங்கள் நோக்கமா இருக்கும்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட தரிசனத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, நீர் உமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு தகப்பனே எல்லாவற்றையும் நீ சகித்தீர். மேற்கொண்டீர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா. இதோ எங்களுடைய முயற்சியினாலே நாங்கள் பாவத்தை நிறுத்த முடியாது தகப்பனே. அல்லேலூயா. மற்றவருடைய ஆலோசனையினாலே அல்லது எந்த தீர்மானத்தினாலே எங்களுடைய பாவத்தை ஜெயிக்க முடியாது கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு கர்த்தாவே ஒரு தரிசனம் உண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமையின் சாயலை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். பாவத்தின் சாயல் நாங்கள் களைந்து போட்டு மகிமையின் சாயலை நாங்கள் அணிந்தவர்களாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அடையும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே மகிமையின் நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தள்ளும்படியாக எங்களை நெருக்கி நீக்கிற எந்த பாவத்தையும் நாங்கள் தள்ளிவிட்டு கர்த்தாவே நம்பிக்கையோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் ஓடி வந்து தகப்பனே இதோ அந்த மகிமையை நாங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக மகிமையின் சாயல் நாங்கள் அணிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்மை போல கர்த்தாவே நாங்கள் மாறும்படியாக நீர் எங்களை அழைத்துக் கொண்டீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதாமின் சாயல் நாங்கள் களைந்து எறிந்து தகப்பனே இதோ கிறிஸ்துவின் சாயலை நாங்கள் அணிந்தவர்களாக ஆண்டவரே காணப்படும்படியாக ஆண்டவர் இந்த நித்திய நம்பிக்கை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் நாளுக்கு நாள் எங்களை நீதிமானலாய் நீர் மாற்றிருக்கிறீர். உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி எங்களை நீதிமானலாய் நீர் மாற்றிருக்கிறீர். ஆண்டவரே பரிசுத்தவான்களாய் நீர் மாற்றிக்கொண்டு வருகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த மகிமையை நாங்கள் அடையும்படியாக, மகிமின் மேல் மகிமையை அடையும்படியாக ஆண்டவர் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதாவே ஸ்தோத்திருக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இப்படிப்பட்ட விசேஷித்த தரிசனத்தோடு கூட நாங்கள் ஓடி வர ஆண்டவரே இப்படிப்பட்ட மேன்மையை நாங்கள் எண்ணினவர்களாக அதையே நோக்கி பார்த்து ஓடி வரும்படியாக ஆண்டவரே இமைக்காக அல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மேன்மையான காரியங்களை நோக்கி ஆண்டவரே நாங்கள் ஓடி வரும்பொழுது கர்த்தாவே பாவங்கள் எங்களுக்கு அற்பமாக காணப்படும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பிசாசு எங்களை ஒருபோதும் வஞ்சிக்கப்படும், வஞ்சிக்க முடியாது. ஆண்டவரே அவனுடைய எல்லா விதமான தந்திரங்களும் எங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொன்ன வசனத்தின்படியாய் கர்த்தாவே எல்லாவற்றையும் நாங்கள் எளிதாக மேற்கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே அந்த மகிமையை நாங்கள் அணிந்து கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக.
2: உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13.
3: நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

சேனைகளின் கர்த்தாவே, உமது அடியாளை மறவாமல் நினைந்தருளி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் உமக்கு நான் ஒப்பு கொடுப்பேன் என்று அன்னால் அன்று அர்ப்பணம் செய்து ஜபம் செய்தார். 1 சாமுவேல் 1:11 இதை வாசிக்கிறோம். இதை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் கொடுத்த பாடல் இது.

வாழ்க்கையின் புயல் காற்று நீர் ஒருவர் தான் பூந்தென்றலாய் மாற்ற முடியும். எதிர்காற்றினால் நீ அடைபட்டு இருக்கிறாயா மகளே, மகனே?

இதுவரையில் நாம் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு பாடினோம், அவருடைய நாமத்தை சொல்லி பாடினோம், இந்த அகிலமே போற்றிடும்படியாக பாடினோம். இப்பொழுதும் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே ஒருமுறை என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோமா?